0: நான் போறச்சே வழியில அவர் தோப்பினார். லாங் சைஸ்ல ஒரு அருவாலை திட்டிண்டு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிண்டு இருந்தார். பயமா எடுத்து நெக்ஸ்ட் ஜென்மத்துல ஜாயின் பண்ணிக்கலாம் வந்துட்டேன்.
1: நோகாம நுங்குதிங்களான்னு பாத்திருக்கேன். அந்த அருவாலை பார்த்தவன்னா 500 அடி ஜம்ப் பண்ணி ஓடி போயிருக்க. நீ டேய் தப்ப முடியாது. நீ
0: கட்டிக்குவான். ஐயோ வேண்டாம், நானே
2: கட்டிடுறேன்.
1: ஏப்பா அழுகுற முருகேசா?
3: என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன்? என்ன போய் ஜனாதிபதினு? நீ அந்த அழுகுற?
1: இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா.
3: போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். கொய்யால
1: கொய்யா
3: கொய்யா
1: கொய்யால
3: ஐயா என்னையா இதெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி
4: உங்களை பார்த்தா தெரியுது
3: அப்படின்னு கேக்குறேன். வச்சுக்கல, அடுத்த முறை என்ன பார்க்கும் போது இதை விட அதிகமா அதிகமா ஃபீல்
4: பண்றேன்.
3: வச்சுக்கோ
4: தெரியும்
3: கூவல் திலகண்டா
1: இவன். 10 ரூபா
2: அப்பா
1: இன்னொரு
2: தாய் மாதிரி போய் நாங்க தண்ணி அடிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது.
1: என்ன எதுக்கெடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறீங்க. உட்காருங்க.
3: தண்ணி அடிக்கிறதுன்னு சபைக்கு வந்தா செல்ல. அப்புறம் நீ என்ன சித்தப்பேங்கற வேணா மாமேங்கற எதுக்குல இந்த மரியாதை?
2: அதுக்கு இல்ல மாமா, என்னதான் இருந்தாலும் வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னடா அங்க சொல்ற?
1: கரெக்ட் பா, நான் நானும் சொல்றேன்.
3: என்ன வயசை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க? எனக்கு என்ன 60 வயசுக்கு மேல ஆயிருச்சா? பிள்ளையமே யங் எட்ரா.
1: இது எங்களுக்கு சித்தப்பா?
3: உங்களுக்கு தாண்டா எட்ரா.
1: சரி தாங்க தாங்க,
3: நான் குடுக்குறேன்டா உங்களுக்கு மரியாதை. கோழி தலை திருகின மாதிரி எப்படி திருகணும் பாத்தியா?
2: கொட்டி கவுருடா என்னடா தமிழ் உள்ளூர் இல்ல
1: கூப்பிட்டுவேன்.
2: இவன் தான்டா
1: போறீங்க? நீ யார்டா வந்து எனக்கு எதுக்கு மரியாதை? நீ யாரா எனக்கு மருமைய? நீ யாரா எனக்கு மகன்? நீ தானடா சொன்ன? அதையும் சொல்லிட்டு சும்மா இருந்தா நீ நீயா உடச்ச ஊத்துல சாப்பிடுன்னு சொன்ன? அப்புறம் உனக்கு டேய் அப்புறம்
2: பேசிருக்க பாட்டில் எடுத்து மண்டல போற
1: யாரா? யாரவன் எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடா. கொஞ்சம் அப்படிலாம் பேசக்கூடாது. எப்ப நிதானமா பேசுறோம். நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமா இருப்பேன். டேய் போல இந்த சிக்கனை சாப்பிடறா.
3: சாப்பிடறா செருப்புடா. 20
1: ஐயோ போட்ட சிக்கனை கீழே
2: போட்டான்.
1: இதுல சிக்கனை மதிக்காம கீழே போட்டில்ல. இப்ப ஓ நெஞ்சில இந்த பாட்டில விட்டு ஆட்டு ஆட்டு ஆட்டு ஓபன்
2: பண்ணா என்ன
1: நீ பேசிக்கா பேசிக்கிட்டு அவன் பாட்டில கொண்டு போய் அடிச்சனியே சின்ன பையன் சபையில சமமா உட்காரத்தான் கிட்டே
2: போதே குடிக்கிற பாட்டில் மேல சத்தியமா இனி மேல உங்களோட குடிக்க மாட்டேன்.
4: கணக்குல வச்சுக்கோங்க.
5: சரி சரி.
1: டே ஒரு சிரிட் ஒண்ணு குடுறா.
5: என்னடா வசியா?
1: என்ன கேட்ட?
5: வசியான்னு கேட்டேன்.
1: ஏன்டா அப்படி கேக்குற?
5: இல்ல டெய்லி பீடி தான் வாங்குவீங்கன்னு சீரட் கேக்குங்களா அதான் கேட்டேன்.
1: டேய் ஒரு சிரிட் என்ன 1.5 லட்சம் ரூபாயா?
5: இல்லண்ணா
1: 1.5 ரூபாய் தான் வைக்கிறீங்க.
5: ஆமாண்ணா
1: 1.5 ரூபாய் சிரிட்ட ஒரு மனுஷன் வாங்கி இழுத்தா உங்களுக்கு வசதியான மாதிரி தெரியுதா? அடிச்சன்னா டாப்
5: ஓபன்
1: மூஞ்சி முகரையும் பாரு. வயசுக்கு இந்த மாதிரி பேசுற மூதேவி சிகரெட் கிட்ட வசதியா வரச்சியான. அண்ணா தீபடி இந்த கொடுங்க. உங்க ஏப்பா அப்படி பாக்குற? ஏய் அப்படி எல்லாம் பார்க்கப்படாது. ஆஹா அச்சரா பழைய வெள்ளைய தேவா ஆரம்பிச்சிட்டாங்களா? காலையிலே நோக்கி தாக்கியா?
6: தெரியாம கேட்டுட்டா? தெரியாம கேட்டா?

0: 你放心啦，入去。
1: 啊！你混蛋，真的啦，瓦里了啦！
0: 爹爹，哎呀，玛哈普拉布，那我你爬着到了，爬着到了，我你天天到了，满足个啦！一你们那我也得给过来玩了，马上打，别了打，别了打！哎呀！
1: என்ன பா
2: நான் உன் காதை தொட்டுட்டல்ல அதே மாதிரி நீ என் காதை தொடு பாப்போம் நான் ஓடட்டா ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா
1: அட நார பயல காதை தொடுறது காடா இத்தனை கிலோமீட்டர் விரட்டிட்டு வந்த
3: தம்மின் சூட்டு
4: அடச்ச
5: 20 பாயிண்ட் என் பாயிண்ட் எவ்வளவுப்பா
4: 239 மஸ்ட் 161 புல்லுக்கு தாங்காது
5: அப்ப என் கை காசை மட்டும் கொடுத்துருப்பா நான் போறேன்
4: கொடுத்துறேன் வாங்கிக்க
0: என்ன மாம சப இதோட கலைதா அப்படியே கண்டினியூ பண்றீங்களா
4: இல்லங்க மாப்பிள்ள ரெண்டு கைய அவுட் இவன் கை காசை மட்டும் கொடுத்துடலான்னு பாக்குறேன்
0: ஏயா டே மாப்பிள்ள
4: மாம
0: இந்த ஆள் பாயிண்ட் என்னடா
4: மாப்பிள்ள 239 ஆடு ஏத்திரணும் 161 புல்லுக்கு தாங்காது
0: ஏயா அப்புறம் என் மசு தானையா ஏன் கை காசை கொடுக்குற கலைச்சு போடியா சீட்ட
5: அங்கே செலவுக்காவது ஏதாவது குடுக்க விட
0: இரு சித்த போய் கலைச்சு போடியா
4: இல்ல மாப்பிள
0: குடுத்த கலைச்சு போடு நான் சொல்றேன் கலைச்சு போடு இல்ல கலைச்சு போடியா கலைச்சு போடியா
6: கை காசு கொடுப்பாங்க ஒரு அரை கோட்டருக்கு தேத்தல அவனை பார்த்தா அதையும் கெடுத்துட்டானே வெட்டி வை சீக்கிரம் வெட்டியா போடு மாப்பிள போடு எவன் மண்டை போக போதோ போடு சீக்கிரம் அள்ளி பிரியா சீக்கிரம் அள்ளி பிரி ஜோக்கரா வந்து நிக்குது
0: மாம இப்படியா வச்சாரு நல்லா கீழே பாருங்க
4: பார்த்து பாத்துட்டு போறாங்கயா
0: எல்லாம் பாத்துட்டு தானே இருக்காங்க சீட்டு பிடிக்கிற முகர கட்டைய பாரு
4: என்ன மாப்பிள
0: சொன்ன முள்ள அஞ்சு ஜோக்கர் இதுக்கு போய் கை காசு தரேங்கிற அறிவு இருக்கா அவனுக்கெல்லாம்
4: ரம்மி இல்லையா மாப்பிள
0: ரம்மி எங்க அப்ப போது வரும்யா ஏ அலையிற
5: இங்க பாரு ரங்கசாமி இப்பவும் சொல்றேன் என் கை காசு கொடுத்தா நான் போயிடுறேன்
4: மாப்பிள கொடுத்தா
0: தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும் அந்த ஆளு எதுக்கு சொல்றேன் தெரியுமா அங்க ஒரு இளவும் கிடையாது அதுதான் சொல்றான் இல்லையா
4: இரு மாப்பிள இரு மாப்பிள வச்சாடலாம் மாப்பிள
0: கையடியா கையடியா சொல்லிட்டு இருக்கேன் ஆடியா வை வை உள்ள வை
4: அப்பா
5: மகனே அங்கசாமி நீ மகராசனா இருக்கணப்பா நீ மகராசனா இருக்கணும்
0: ஓட
2: எல்லாம் போட கூடாது
0: என்ன பார்த்தா அவனுக்கு பாவமா இல்லையாடா விட்டுடா விட்டுடா
2: நான் ஒன்னும் பார்க்கல
0: வேற எதுவும் பார்க்கல
2: பார்த்தேன் காது இனிமே கேட்காது வரட்டுமா
0: ஏ ஒரு டீ ஒண்ணு போடுங்கயா சொல்லி எவ்வளவு ஆச்சு
4: அங்கச்சாமி இன்னும் பால் காயிலையே
0: அப்ப வரட்டியாச்சும் போடுத்தல மூதவியலா
4: டே கஜா ஒரு வரட்டி போற
0: இருக்குறது ஒரு கிட்ட இதுல பால் காயில பருப்பு வேகல
5: அண்ணா எங்க அங்கசாமி எங்க இருக்கு தெரியுமா
4: இந்த பேப்பர்ல படம் பார்த்துட்டு இருக்கானே அவன் தான் அங்கசாமி
5: யாரு இவரா
4: டேய் அங்க உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கு பாரு
5: ஏ அங்க
0: யார் சார் நீங்க
5: டேய் எனக்கு தெரியல நான் தான் அழகுற
0: அழகுற
5: ஆமா
0: இந்த சின்ன புள்ளில ரெண்டு பேரும் புடிச்சு ஓட
5: ஆமாடா
0: நல்லா இருக்கடா
7: நான் நல்லா இருக்கண்டா. நல்லா இருக்கியா?
1: நான் நல்லா இருக்கண்டா.
7: எங்க அப்பா பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு? என் ராசா நல்லா இருக்கியா?
1: ஆமா, அம்மா அப்பா எல்லாம் எங்கடா இருக்காங்க?
7: நாங்களாம் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டோம்டா.
1: அப்படியா?
7: ஆமாடா.
1: இது எடுத்து கீழே வைடா. சரி, இப்ப எங்க வந்த?
7: தங்கச்சிய காரையூர்லான்னு கொடுத்துருக்கு, அதான் அதை பாத்துட்டு அப்படியே உன்னையும் பாத்து போலான்னு வந்தேன்.
1: என்னடா
8: பாவீங்களா? வந்தானுங்க, அடிச்சானுங்க, உடைச்சானுங்க, போயிட்டானுங்க.

0: சார். மேடம் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவி சார்.
1: டோர் லாக்.
0: இவங்க பேரு கண்ணழகி. 24 hours ஹாஸ்பிட்டல் மாதிரி சார். மொபைல்லயே கிடைக்கும். பிசிஓ, எஸ்டிடி, ஐஎஸ்டி எல்லா ரேஞ்சிலையும் கிடைக்கும் சார். சார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தி, இருந்தாலும் வர்த் சார்.
1: ராஸ்கல், 5 நிமிஷம் உள்ள போயிட்டு வந்தவொடனே மாத்திருக்கியா? எல்லாரும் அடிச்சு வண்டி இருக்கியா?
2: ஏன் சார், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? பொதுமக்கள் சேவைக்காக நாங்க ஒரு பெரிய கடைக்குழு வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஒத்திகை பாத்துட்டு இருந்தோம். அரங்கேற்றம் முடியறதுக்குள்ள இப்படி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே
3: சார். அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார்.
1: அரங்கேற்றத்தை அங்க வச்சுக்கலாம், ஏத்தியா வண்டியில.
2: எலெக்ஸ் பாண்டியன், நான் மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிறேன்.
0: ஆமா ஆமா, அங்கேயே பேசிக்கிறேன்.
1: நீ யார பத்தி பேச போற? ஒன்னையில ஆட கட்டி விட்டுருவேன்
4: சார். வணக்கம் சார், நாங்க டிவில இருந்து பேட்டி எடுக்க வந்திருக்கோம். டெலெக்ஸ் பாண்டியன் சார்.
1: எஸ்
4: பாண்டியன்றது உங்க பேரு, டெலெக்ஸ்ங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா சார்?
1: சொல்றம்மா சொல்றேன், தப்பு நடக்கிற இடத்துல தந்தி மாதிரி வந்து நிப்பம்மா. அதனாலதான் எல்லாரும் டெலெக்ஸ் பாண்டியன், டெலெக்ஸ் பாண்டியன் செல்லமா கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்
2: சார், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம்?
1: எங்க ஐயா எஸ் பி சௌத்ரி கடமைக்காக தன்னுடைய சுட்டு கொன்னார். ஒழிக்கிறதுக்காக என்னுடைய தாய்மாமல் வாழ்றர் வெடிவேல் தன்னுடைய சொந்த தம்பியவே கூண்டில் ஏத்தி நிப்பாட்டினார். அந்த வழியில் வந்து இந்த டெலெக்ஸ் பாண்டியன் சிகப்பு விளக்கு பகுதியை சின்ன பின்னமாக்கிறதுக்காக சிங்கம் போல புறப்பட்டு இருக்கேன். என்னடா கோவமா?
5: பின்ன என்ன பாண்டியன், இன்னைக்கு நம்ம மேரேஜ் டே, இன்னைக்கு கூட வீட்டுக்கு வராம அப்படி என்ன பெரிய டியூட்டி?
1: சிம்ரன், எனக்கு காக்கி சட்டை தான் முதல் மனைவிங்கிறது உனக்கு தெரியாதா? ஏன் வீட்லயே ரெட் லைட் எரியறதா? நான்சென்ஸ்
5: பாண்டியன், எல்லா பல்புமே ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு பல்பு தான் எரிஞ்சிட்டு இருந்தது, அதையும் சுட்டு தள்ளிட்டீங்களா?
1: அது மட்டும் இல்ல சிம்ரன், இனிமேல் நீ சிகப்பு கலர்ல குங்குமம் கூட வைக்க கூடாது.
5: அதையும் கலட்டுங்க. மீசியத்தானே கலட்ட சொன்னேன், அதுக்கே இவ்வளவு ஃபீலிங்?
1: சொல்றேன் சிம்ரன் சொல்றேன், 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த ரகசியத்தை கல்யாண நாள் அதுமா கலட்டி வைக்கிறேன். எங்க அம்மா புதுப்பட்டி பொண்ணு தாயி, எங்க வம்சத்துல பொம்பளை பிள்ளையே இல்லைங்கிற குறையினால ஆம்பளை பிள்ளையா பிறந்த என்னைய பொம்பளை பிள்ளையா பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. மூக்கல மூக்கத்தையும் காதல கம்மலும் கையில வளையலும் காலில கொலுசும் போட்டு பொண்டு பிடிச்சுக்களோட என்னைய விளையாட விட்டு பாப்பாங்க. பாண்டியன் பேர் வச்ச என்ன பாண்டியம்மா பாண்டியம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவாங்கம்மா.
5: அழுதது போதும், விஷயத்தை சொல்லுங்க.
1: அதையும் மீறி எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? மஞ்ச கிழங்குகளை முட்டை முட்டியா வாங்கியாத அரைச்சிய முகத்துல தடவி மீசையே வளர விடாம என்ன வளர்த்துட்டாங்கப்பா. வளர்ப்ப அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணு, வீரத்துக்கு பேர் போன எங்க குடும்பத்துல நான் ஒரு கடமை தவறாத காவல் அதிகாரி ஆகணும். அதனுடைய விளைவுதான்
5: என்னடா
6: சொல்லுப்பா செல்லப்பா,
1: இந்த பொண்ணு மட்டும் உலகலகி போட்டிக்கு போயிருந்தானா ஐஸ்வர்யா ராயும் சுஷ்மிதாசன் 201வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க.
6: அந்த ரேஞ்சுக்கு ஒரு பொண்ணை கண்டு கொண்டேன்ங்கறியா? வெரி குட் வெரி குட்.
1: ரூபா ரூப் காரன், டேபிள் நம்பர் 3.
5: டார்லிங் டெலெக்ஸ்,
1: எஸ்
5: கல்யாணத்துக்கு அப்புறம் முத முதல்ல ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருங்களேன். இதுக்கு நீங்க சிரிக்காமையே இருந்திருக்கலாம்.
1: No thanks. ஹாய் மிஸ்டர், அறிவில்ல உனக்கு ஏதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேச வேண்டியதானே. பப்ளிக்ல ஃபேமிலியோட வந்து உட்கார்ந்து இருக்கிற, இங்க வந்து சுண்டி கூப்பிடுற, நான்சென்ஸ்.
6: ஹேய் வெண்ணை.
1: இது வெண்ணையா?
6: பின்னென்ன வெண்ணை இல்லாம தொண்ணையா? ஆமா, நீ வந்து ஒரு புரோக்கர் வேலை பாக்குற.
1: ஹாய், யார்ட பேசுற தெரியுமா?
6: கை நீட்டி காசு வாங்கி என்னடா சொன்ன? ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணு கூப்பிட்டு வரேன்னு சொன்னீல்ல? ஐஸ் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு கிராக்கி கூப்பிட்டு வந்திருக்கேன். இத வெச்சிட்டு நீ தொழில் பண்ணினா வீடு வாசல் வாச்சி கேச்சு பூரா ஆகிறாரு. ஒண்ணு வேண்டாம், இதை கூட நீ பஸ்டாண்ட்ல நிறுத்தி பாரு. அறிக்க ஒரு புது படத்துக்கு பூஜை போடலாம் பார்த்தா தேங்காய கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, ஹவ் ஆர் யூ?
2: நாஸ்தி ஆயிடுவே. நிறுத்துப்பா, நிறுத்து, நிறுத்து. பாண்டியன், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஸ்டேஷனுக்கு போன் மேல போன் போட்டேன், ஸ்டேஷனுக்கு வரலன்னு சொன்னாங்க. ஸ்டேஷனுக்கு போகாம வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன யோசிக்கிறீங்க? டெலக்ஸ்.
1: டெலக்ஸா? ஓ, நீதான் எஸ்பி டெலக்ஸ் பாண்டியம் பொண்டாட்டியா? ஏ டெலக்ஸ், ஏற்கனவே எங்க தொழில சின்ன பொண்ணமாக்கி சதறடிக்கிற உனக்கு உன் பொண்டாட்டிய வச்சு பாடம் புகட்டா.
2: எப்ப பார்த்தாலும் பியூட்டி பத்தியே யோசனை பண்ணிட்டு இருங்க. இன்னைக்கு என் பர்த்டே, வாங்க வீட்டுக்கு போலாம்.
1: என்னம்மா?
2: என்ன மீசைய காணோ?
1: ஓ, டெலக்ஸ் பாண்டியம் மீசை வச்சிருப்பானா? சரி, ஏதாச்சும் ஒரு பிட்ட போட்டு சமாளிப்போம். அது வந்து என்னன்னா, இந்த தலிபான் தீவிரவாதி இருக்காங்கல்ல, ரிலேஷன் கடத்துவாங்கல்ல, அவங்க செய்யற வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு தமிழ்நாட்டுல வந்து ஒளிஞ்சிருக்காங்களாம். அவங்கள பூரா நான் தான் புடிச்சாகணும்னு கமிஷனர் ஒத்த கால நினைக்கிறாரு. அதனாலதான் மாறு வேஷத்துல மப்டில
2: அலையிறேன்.
1: இப்ப வழக்கமா உன் பர்த்டேவ வீட்டுலதானே கொண்டாடுவோம். இந்த வாட்டி ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு கும்முன்னு கொண்டாடுறான் ரோஹிணி.
2: ரோஹிணியா? ஐயா, என் பேரு சிம்ரன்ங்க.
1: நான் ஹோட்டல் பேரு ரோஹிணின்னு
2: சொன்னேன். போலாம்.
1: ஜிம்பலக்கு ஜிம்பலக்கு ஜிம்பல ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்பாலே.
2: ஐயா, என்னங்க இது? ஃபர்ஸ்ட்

0: மனிதனும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவிய புது பொண்ணா நினைச்சு ஒவ்வொரு இரவையும் முதலிரவா நினைச்சு சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டான்னா ஏன் வெளியே போறான்? குடியா கும்முன் இருக்காயா?
1: இந்த புடி
2: மிஸ்டர் டெலக்ஸ் சிட்டியில திரும்பல பக்கமெல்லாம் உங்களை பத்திதான் பேச்சு. வீட்டை கூட கவனிக்காம கடமை கடமை நிலையறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் தங்க பதக்கம் கிடைக்கும் எதிர்பார்க்கிறேன்
0: சார். எனக்கு இது 100வது கேஸ். எனக்கு கடமையே வந்துருச்சுன்னா என்ன நானும் இழந்துருவேன் சார். எனக்கு எங்க சார் வீடு வாசல் மனைவி? என்னுடைய மனைவியை பார்த்து பல நாட்கள் ஆகுது சார், பல நாட்கள் ஆகும்.

0: இவனே டிரெஸ் மாத்திட்டு வந்திருக்கான். நம்ப முடியலடா சாமி.
1: ஏன் டெலக்ஸ் பண்ண யோசிக்கிறீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க அவங்கள.
2: சாரி சார், ஏன் சட்டத்துக்கு முன்னால ஒரு குற்றவாளி நினைக்கிறேன் சார். இப்ப குற்றவாளிக்குள்ள நிக்கிறாளே, இந்த பெண் வேற யாரும் சார். என்னுடைய மனைவி சுப்ரா.
1: உங்க மனைவியா?
2: எஸ் சார்.
1: ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை பத்தி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது பகல்ல டெலக்ஸ் பண்ணியனாகவும் ராத்திரியில செட்டப் செல்லப்பாவும் நடமாடுறதா ஒரு மெசேஜ் வந்திருக்கு.
2: நோ சார், கடமையில இருந்து டெலக்ஸ் பாண்டியர் என்னைக்கு தவற மாட்டா சார். அப்படி தவறினா டெலக்ஸ் பாண்டியர் இல்ல சார்.
1: ரெண்டுமே ஒண்ணுதான். உங்க மனைவிக்கே பூட்டு போட முடியாத நீங்க இந்த நாட்டில் நடக்கிற தவறுக்கு எப்படி வேலி போட போறீங்க? உங்க மனைவிக்கு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழிய பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு மீசை, முதல்ல அதை எடுங்க.
2: சிம்ரன்ஸ், என்னடா இது, என்னம்மா இது? அன்னைக்கு நான் குங்குமத்தை அழிச்சதுக்காக இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையே அழிச்சிருக்கியம்மா. குடும்ப கௌரவத்தையே அழிச்சு உன் புருஷன் ராத்திரி பகலுமா உழைக்கிற காரணத்தினால ஒரு நாள்ல இல்ல சில நாள்ல உங்ககிட்ட ஒரு நல்ல கனவுல நடக்க முடியாம போயிருக்கலாம். அதுக்காக அந்த கேப்புல, அந்த கேப்புல சிம்ரன் சிம்ரன்
3: போடு, நிறுத்துடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி பசப்பிரியா. அடே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மீசை இல்லாம மஃப்டில வந்துட்டு கட்ன பொண்டாட்டின கூட பார்க்காம எவனோ ஒருத்தர கொண்டு வந்து ரூம்ல விட்டுட்டு என்ன கேள்வியா கேக்குற? ஏண்டா ஒட்டு மீசை வச்சிட்டு இருக்கும் போதே உனக்கு இவ்வளவு அதப்பு இருந்தா? ஒரிஜினல் மீசை வளர்ந்துருந்தா நீ என்னென்ன பண்ணிருப்ப? உனக்கு எல்லாம் ஒரு மீசை என்ன?
2: அப்ப நான் கண்ணால் கண்டதெல்லாம் பொய்யா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒருத்தர் மலப்பாம்பு மாதிரி எழுதிட்டு வெளியே போனானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இங்க என்ன நடந்துச்சு?
3: ஐயோ,
2: அது எனக்கு தெரிஞ்சா.
3: உங்களுக்கு அந்த சந்தேகம் வேற வந்துருச்சா?
2: தெரிஞ்சு ஆகணும் சொல்.
3: அப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ல? தெரியணும்ல? சொல்றேன் சொல்றேன். என்ன என்ன பண்ண தெரியணும்ல?
2: தெரியணும். சொல்லாட்டி பரவாயில்ல விட்டு.
3: இதுதான்டா நடந்துச்சு. இப்ப நான் உங்களை அடிக்கல, அந்த ஆளை எப்படி அடிச்சனோ அதுதான் அடிச்சு
1: காமிச்சேன். ஏண்டா டேய், இந்த டெலக்ஸ் பாண்டியன் உயிரோட இருக்க வரைக்கும் சட்டத்துல ஒரு கீரை கூட விளவள மாட்டாடா. நான் தான்டா சட்டம், சட்டம் தான் நானு. டப்பிங் பட டைட்டில் மாதிரி இருக்கு சார்.
2: நக்கலா நக்கலா, போய்
1: ஐயா.
2: நீ போட உள்ள போ. நான் பார்த்தா பசு, பதுங்குனா புலி, ஓடுனா சிங்கம்டா.
1: உக்காந்தா சார்,
2: உக்காந்தா. ஐயா
1: ஐயா, நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு ஐயா.
2: தெரியுதுல்ல, ரொம்ப பேசாத. ஏய் கேப்ப அங்க வச்சுட்டு வெண்ணி எடுத்து வையா, என் வென்று
1: உத்தரவையா.

0: இந்தியா நம்ம ஊருங்க இருக்கு, பழனி திண்டுக்கல் மதுரை கோயம்பு தேனிய காணாமே.
1: அம்மா நீ எப்படா லாக்கப் போட்டு வெளியே வந்த? எப்படி வந்த? என்னையா அது என்ன? ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கியா? ஏண்டா நான் குளிக்க போற நேரம் பார்த்து ஏன் ட்ரெஸ்ஸையே எடுத்து போட்டுக்கிட்டு ஏன் சீட்ல உட்காந்து கும்மாளமா? என்ன ஸ்டைலு ராஸ்கல், என்னடா ஸ்டைலு? முதல்ல அவன் அடிச்சு யூனிஃபார்ம் எல்லாம் கலட்டி லாக்கப் போட்டுறான்.
2: யார பார்த்து என்ன வார்த்தைடா பேசுற? அவர் புரோக்கர், நீ எங்க ஐயாவா? டேய் அவர் முகத்தை பாரு.
1: டேய் எட்டப்பா, ஏன் கூடயே இருந்து ஏன் முதுகுல குத்தியா நீ?
2: டேய் முதுகு என்னடா உன் டேய், இவ்வளவு பேசுறிய? அவர் எவ்வளவு அமைதியா இருக்காரு, அவர் பேச மாட்டாரு. டேய் அவரு பேசாத காரணம் எனக்கு மட்டும் தாண்டா தெரியும்.
1: போலீஸ்காரன் முத்தி கட்டுறானு.
3: என்ன மேன், என்ன சத்தம்?
1: வணக்கம் ஐயா, உங்களை பார்த்தா சீனியர் ஆபீசர் மாதிரி இருக்கீங்க. உங்க முன்னால உட்காரவே எனக்கு பயமா இருக்கு. ஆனா இவன் என்ன மாதிரியே இருக்க ஒரே காரணத்தினால நான் இல்லாத நேரம் பார்த்து லாக்கப் ரொம்ப உடச்சுட்டு பாத்ரூம் போய் குளிச்சுட்டு நான் தான் டெலக்ஸ் மாட்டேன்னு சொல்லி லந்து பண்றாங்க ஐயா. இதுக்கு மேல உங்க முன்னால பேச முடியலையா? சார் சார் சார், இவன் பச்சை நம்பாதீங்க சார், இவன் பச்சை நம்பாதீங்க. என் முகத்தை நல்லா பாருங்க, இவன் வச்சிருக்கிறது ஒட்டுமே சார். நீங்க வேணா போய் இழுத்து பாருங்க.
4: யாரு மேசிய யாரு பிக்கிறது? யாரு இவரு? டேய் அவர் ஒரு கடமை தவறாத கண்ணியமிக்க போலீஸ் ஆபீசர்.
2: என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற? பிச்சு
1: டாய், நான் யாரும் தெரிஞ்சா இப்படி எல்லாம் என்ன நடந்துக்க மாட்டேன். நான்
2: தெரிஞ்சுதான்டா இப்படி பண்றேன். என்ன என்ன நான் பாடுபடுத்திருப்பேன்? டீ வாங்கிட்டு வா, சொத்தண்ணி போட்டு போய் சிகரெட் வாங்கிட்டு வர வைக்கணுமா? கொஞ்ச நேரத்துக்கு
1: முன்னாடி
2: என்ன சொன்ன? கொய்யானா? ஏய் நான் கொய்யாலடா, இப்ப நீ தான்டா கொய்யா. கொய்யா
1: சார் சார் சார் சார் சார், என்ன கொஞ்சம் பாருங்க சார் சார், நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க சார் சார், காலையில இருந்து நாயா கத்திக்கிட்டு இருக்கேன் சார் சார்.
4: இங்க பாரு செட்டப் செல்லப்பா, என்னுடைய லெவலுக்கு நான் உங்ககிட்ட எல்லாம் பேசவே கூடாது.
1: ஐயோ ஐயோ சார் சார், நான் சொல்றத தயவு பண்ணி கேளுங்க. நான் தான் சார் உண்மையான டெலக்ஸ் பாண்டியன் சார், எஸ்பி சார். சார் இங்க பாருங்க, ஒரு நாள் நான் இருக்கா, நீங்கள் நானும் ரைடு போறப்ப எனக்கு இது 100வது கேஸு. கடமைக்கு முன்னால எனக்கு பொண்டாட்டி புள்ள வீடெல்லாம் பெருசு இல்லைன்னு சொன்ன நேரம் இருக்கா சார். சார் நான் தான் சார் உண்மையான டெலக்ஸ் பாண்டியன்.

0: சில நேரத்துல கம்சன் கூட கிடைக்கிறது இல்லம்மா, அவங்கள போய் நாயின் பேசலாமா?
1: அத விடுங்க மாமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிகப்பு விளக்கு பகுதியே அழிக்கணுங்கிறதுக்காக என் நெத்தியில வச்சு சிகப்பு குங்குமத்தையே அழிச்சு அவர் அவரு அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அவருக்காக நான் பச்சை ப்ளூ ஒயலட் ரோஸ் கலர் கலரா பொட்டுங்களை மாத்திக்கிட்டு இருக்கிறேன். கலர வேணா மாத்தலாம், ஆனா கட்டின புருஷனை மாத்த முடியுமாடா சார்? மரியாதை அவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க. இல்ல
2: மேடம், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க.
0: என்ன அடுத்த ரவுண்டா?
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
4: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் மொன்றிய தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். பெருமாள் கோவிலில் பௌர்ணமி பலம். சிவன் முருகன் தலங்களில் மலைக்கோவிலாக அமைந்த திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். ஆனால் மதுரை கூடலழகர் கோவில் மலைக்கோவிலாக இல்லாவிட்டாலும் பௌர்ணமி அன்று இங்கும் வலம் நடக்கிறது. சுவாமி சன்னதியை சுற்றி 108 முறை வலம் வருகின்றனர். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருப்பதால் பக்தர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் ஓதி 108 முறை வலம் வந்து வழிபடுகின்றனர். பிறந்த குழந்தைக்கு தேன் தடவுவது ஏன்? பிறந்த குழந்தைக்கு நாவில் தேன் அல்லது இனிப்பு கலந்த நீர் தொட்டு வைக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. இதற்கு சேனை தொட்டு வைக்கும் சடங்கு என்று பெயர். ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி சமூகத்தில் நற்பெயர் பெற்ற பெரியவர் ஒருவரை குழந்தையின் நாக்கில் தேன் தொட்டு வைக்கும்படி செய்வர். இவ்வாறு செய்வதால் அவரது நற்குணங்கள் குழந்தைக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வாறு செய்வது உண்டு. சரி, எதற்காக இந்த சடங்கிற்கு இப்பெயர் வந்தது தெரியுமா? சேனை என்றால் புத்தி என்று பொருள். புத்திமானாகவும் நல்லவராகவும் இருக்கும் பெரியவர் குழந்தையின் வாயில் தேன் தொட்டு வைத்தால் குழந்தையும் புத்திமானாக இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. ஒரு பாடலை கேட்போமா?

மகரிஷி வசிஷ்டர் ஞானம் பெற ஆர்வம் கொண்டு பல தலங்களுக்கும் யாத்திரை சென்றார். அவரது விருப்பத்தை அறிந்த பிரம்மா அறச்செயல் ஒன்றை செய்தால் பலன் பத்தாக பெருகும் தலம் ஒன்றை அவருக்கு காட்டி, அங்கு சென்றால் ஞானம் கிடைக்கும் என்றார். வசிஷ்டரும் அத்தலத்தில் சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்து ஞானம் பெற்றார். இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த இந்திரன் அத்தலம் வந்து தான் செய்த ஒரு குற்றத்தை பொறுத்தருள வேண்டினான். அவனது பாவமும் தீர்ந்தது. இந்திரனின் குற்றத்தை பொறுத்து கொண்டதால் அந்த சிவன் குற்றம் பொறுத்த நாதர் என்ற பெயர் பெற்றார். இத்தல அம்பிகைக்கு கோல் வளை நாயகி என்று பெயர். மயிலாடுதுறையில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலைஞாயிறு இடத்தில் இவர் அருளுகிறார். தேவார பாடல் பெற்ற தலம் இது. இத்தலம் கருப்பரியலூர் என்ற தேவாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. இங்கு சென்று வந்தால் படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் சிறப்பாக படிப்பர் என்பதும் ஐதீகம். கல்வி விருத்திக்காக சம்பந்தர் 11 பாடல்களை இங்கு வந்து பாடியுள்ளார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்றால் பெற்றவர்களைப் போலவேதான் வளர்கிறார்கள். ஒரு போதகரின் வீட்டுக்கு ஒரு நாய் வந்தது. அதற்கு உணவளித்து பாதுகாத்தார் போதகர். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களிடமும் அன்பாக பழகியது அந்த நாய். ஒரு நாள் பேப்பரில் காணாமல் போன தன் நாயை பற்றி விளம்பரம் செய்திருந்தார் ஒருவர். அந்த விளம்பரத்தின் வாசகங்கள் இந்த நாயை ஒத்து இருந்தன. குறிப்பாக கருப்பு நிறமுடைய அந்த நாயின் வாலில் மட்டும் 4 வெள்ளை முடிகள் இருக்கும் என்ற அடையாளமே அது. இதை படித்த போதகர் நாயின் சொந்தக்காரர் மீண்டும் அதை எப்படியோ தேடி பிடித்து விடுவார் போலிருக்கிறதே என கருதி வெள்ளை முடிகளை மட்டும் கத்தரித்து விடும்படி தன் பிள்ளைகளிடம் சொன்னார். அதாவது, நாயை உரியவரிடம் சேர்க்க வேண்டும், அடுத்தவர் பொருள் நமக்கு ஆகாது என்ற அறிவுரையை பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தால் அவர்கள் அதன்படி நடந்திருப்பார்கள். இவர் தவறான நடைமுறையை போதித்தார். ஒரு வழியாக நாயின் சொந்தக்காரர் நாயை கண்டுபிடித்து இவர்களிடம் திருப்பித் தருமாறு கேட்டார். நாய்க்கு வெள்ளை முடிகள் இருப்பதாக விளம்பரத்தில் உள்ளது, ஆனால் இந்த நாய்க்கோ அப்படி இல்லை, எனவே இது உங்கள் நாய் இல்லை என அழித்து சொல்லிவிட்டார் போதகர். சொந்தக்காரர் வருத்தத்துடன் போய்விட்டார். இதன் பிறகு அந்த பிள்ளைகள் தந்தையின் போதனையின்படி அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு திருட ஆரம்பித்தனர். கர்த்தரின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் சொன்னவைக்கு மாறாக நடந்து தன் தந்தை கெட்ட பெயரை உண்டாக்கினார். பல முறை ஜெயில் சென்றதால் போதகரை யாரும் மதிக்கவில்லை. பைபிளில், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்ற வசனம் இருக்கிறது. இதை போதகர் பின்பற்றியிருந்தார் இந்த நிலைமை வந்திருக்குமா? குழந்தைகளுக்கு நல்ல நவற்றை கற்றுக் கொடுத்து அவர்கள் பயனுள்ள கனிகளை தரும் மரமாக திகழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களே வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கிறார்கள். பைபிளில் இறைவன் மீதான விசுவாசத்திற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. யாவிரு என்பவரின் மகள் நீண்ட காலமாக நோயால் துன்பப்பட்டாள். அவளை குணமாக்க இயேசு சென்று கொண்டிருந்தார். அவர் மீது விசுவாசம் கொண்ட யாவீரு அவர் தொட்டாலே தன் பெண்ணுக்கு குணமாகும் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார். செல்லும் வழியில் மற்றொரு நோயாளி பெண் காத்திருந்தாள். அவள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தாள். அவர் அப்பெண்ணை குணமாக்க செல்லும் வழியில் என்னையும் குணமாக்குவார், இதில் சந்தேகமே இல்லை என அங்கு கூடியிருந்த மக்களிடம் கூறினாள். அங்கிருந்தவர்கள் அவளை கேலி செய்தனர். வியாதியை குணப்படுத்த வைத்தியனால் தான் முடியும், இயேசுவால் எப்படி முடியும் என்றெல்லாம் கேட்டனர். இன்னும் சிலரோ அப்படியே அவர் குணப்படுத்தினாலும் கூட அவரை தொடர்ந்து வரும் கூட்டத்திற்குள் நுழைந்து அவரை நீ எப்படி சந்திப்பாய் என்றனர். அவள் சொன்னாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் கூட என்னை குணமாக்க வல்லது என்றாள். ஆம், காற்றடிக்கும் போது அவர் வஸ்திர நுனி தன் மீது பட்டால் கூட வியாதி குணமாகிவிடும் என அவள் நம்பினாள். அந்த அளவு அவள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாள். அவள் என்ன நினைத்தாலோ அது நடந்தது. உண்மையிலேயே அப்பெண்ணால் இயேசுவை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவரது வஸ்திரத்தின் நுனி அவள் மீது பட்ட மாத்திரத்தில் 12 ஆண்டுகளாக அவளை வாட்டி வதைத்த நோய் நீங்கியது. பார்த்தீர்களா, கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளை நம்பினால் துன்பங்கள் பறந்தோடும். இனி பாடலை கேட்கலாம்.

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். ரம்ஜான் மாதத்தில் பெருநாளுக்கு முன்வரும் கடைசி 10 இரவுகள் மிகவும் முக்கியமானவை. அதே போல தியாக திருநாள் அதாவது பக்ரீத்துக்கு முன்வரும் 10 நாட்களும் மிகச்சிறந்த நாட்கள் ஆகும். இந்த நாட்களில் தொழுகை, ஜகீர் செய்தல், குரான் ஓதுதல், நோன்பு வைத்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல் இவற்றுடன் ஹஜ் செல்பவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இஸ்லாமிய கேலண்டர் படி ஆண்டின் கடைசி மாதம் ஹில்ஹஜ். இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறப்பு வாய்ந்தவை. அதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் நற்செயலுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பக்ரீத் பண்டிகைக்கு முதல் நாளான 9வது நாள் மிகவும் முக்கியமான நாளாகும். அன்று நோன்பு வைப்பது சிறந்தது. அன்றுதான் ஹாஜிகள் அதாவது புனித பயணிகள் அராபத்தில் உள்ள உயரமான குன்றில் திரண்டு இறைவனை பிரார்த்திக்கின்றனர். இறைவனிடம் கையேந்தி அழுது தொழுது பாவ மன்னிப்பு கேட்கின்றனர். தம்முடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றனர். இந்த நிகழ்வுதான் ஹஜ்ஜின் முக்கிய கட்டம் ஆகும். இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக கண்ணீர் சிந்தி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அதன் பலன் எப்படி இருக்கும் என்பதை வரலாற்றை திருப்பி பார்த்தால் தெரியும். இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி ஹஜீரா அம்மையார் தம் குழந்தை இஸ்மாயிலுக்கு தாகம் தீர்க்க தண்ணீரை தேடி பாலைவன பகுதியில் சபா மர்வா என்ற குன்றுகளுக்கு இடையே ஓடினார். தன் பிள்ளை தாகத்தில் துடிக்கிறதே என கண்ணீர் சிந்தினார். இறைவனின் கருணையால் அங்கே இஸ்மாயிலின் கால் அடியில் ஒரு நீர் ஊற்று உண்டானது. அது நிற்காமல் தண்ணீர் தொடர்ந்து பாய்வதைக் கண்ட ஹஜீரா அம்மையார் அதை பார்த்து சம் சம் என்றாள். அதாவது நில் நில் என்றாள். அந்த நீர் ஊற்றுதான் சம்சம் கிணறாக திகழ்கிறது. உலகில் உள்ள அனைவரும் சம்சம் நீரை ஒரு மிடராவது குடித்திருப்பர். அதுதான் அந்த தாயின் கண்ணீரின் வலிமை. அது தண்ணீராக மாறி உலகின் ஆன்மதாகத்தை தீர்ப்பதுடன் பிரார்த்தனையின் வலிமையையும் நமக்கு உணர்த்துகிறது. ஆக இந்த 10 நாட்களில் மிக அதிகமாக பிரார்த்தனை செய்து நன்மை பெறுவோம். இப்பொழுது பாடலுடன் இணையலாம்.

மதீனாவில் தான் எத்தனை நினைவுகள், அந்த மாமனிதர் ஓய்வெடுக்கும் அத்தலத்தில் வர்ணிக்க இயலாத எண்ணங்கள், ஆசைகள். அப்படியே தடுப்பை தாண்டி உள்ளே புகுந்து அன்னலாரின் திருவதனத்தை ஒருமுறை பார்த்து விட மாட்டோமா? அப்படியே கொஞ்சம் அவர்களின் பூக்கரத்தை தொட்டுவிட மாட்டோமா? மணக்கும் அந்த மேனியை கட்டி தழுவி விட மாட்டோமா? எத்தனை பேராசைகள் நடக்காது என்று தெரிந்தும் உள்ளத்தின் துடிப்பு. அப்படி அன்னலார் தொழ வைத்த இடம், உரை நிகழ்த்திய மேடை, அறிவுரை கூறிய இடம், ஆலோசனை நடத்திய இடம், விசாரணை செய்த இடம், தீர்ப்பு சொன்ன இடம், நபி தோழர்கள் தொழுத இடம், அழுத இடம், சிரித்த இடம், பாடம் படித்த இடம், வெளிநாட்டு தூதர்கள் வந்து போன இடம், திண்ணை தோழர்கள் பசியால் புரண்ட இடம், அருகிலேயே ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஜன்னத்துல் பகி பெருநாள் தொழுகை திடல், முஜாஹிர்கள் அன்சாரிகள் இடையே கைகோர்த்த விவாதம் நடந்த பானு சைதா மண்டபம், உஹூத் மலை, அங்கே ஹம்சா அவர்களின் அடைக்கலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், நபி அவர்களின் அடக்கத்தலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், அவர்களின் காலத்தை சொல்லும் நினைவு சின்னங்கள், எல்லாவற்றையும் கண்டு ரசித்து நினைத்து அழுது புலம்பி ஊர் திரும்புகையில் சொல்லில் செயலில் நிதானம், சாந்தம், விவேகம், சக மனிதர்கள் மீது பரிவு, பாசம், தெளிவு, இறை வழிபாட்டில் புத்துணர்வு என எல்லாம் கலந்த புது மனிதனாக திரும்புகிறார் ஹாஜி. ஹஜ் அவர்களது வாழ்க்கையில் திருப்புமுனை பல முனைகளில் இப்பொழுது பயிற்சி பெற்றவர். நல்லவர், பாவங்கள் இல்லாத பால் வடிவம் கொண்ட பாலகர் அவர். இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரையில் இருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதுங்கள். அதுவே மன அமைதிக்கான வழி. மனம் இருப்பவனுக்கு மான உணர்வும் தனம் இருப்பவனுக்கு தான சிந்தனையும் இருக்க வேண்டும். தீமை செய்ய மனிதன் அஞ்ச வேண்டும். மனிதன் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. செய்த தர்மத்தின் பலன் இப்பிறவி மட்டுமல்லாமல் மறுமையிலும் துணையாக நிற்கும். எளிமையாக வாழ முயலுங்கள். தேவையை குறைத்துக் கொள்வதே நிம்மதிக்கான வழி. தற்பெருமை கொள்ளாதீர்கள். நான் சிறியவன் என்று எப்பொழுதும் எண்ணுங்கள். அன்பால் பிறரை திருத்த முயலுங்கள். கடமையில் ஆர்வமுடன் ஈடுபடுங்கள். ஓய்வு நேரத்தையும் பயனுள்ள வழியில் செலவழியுங்கள். நியாயமான வழியில் பணம் தேடுங்கள். பிறருக்கு இயன்ற உதவியை செய்ய முயலுங்கள். பிறரது குறைகளை பொருட்படுத்தாமல் அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களை பாராட்ட பழகுங்கள். உலகத்திற்கு மூல காரணமாக விளங்கும் கடவுளை அறிவது ஒன்றே நிரந்தர இன்பத்தை தரும். பணம் பதவியால் கிடைக்கும் இன்பத்தை விட அதை காப்பாற்றிக் கொள்ளத்தான் மனிதன் அதிகம் துன்பப்பட வேண்டியது இருக்கிறது. மனம் அன்புமயமாகிவிட்டால் யாருக்கும் தீங்கு எண்ணாத நற்குணம் உண்டாகும். பொருளாதார நிலைக்கேற்ப தினமும் தர்மம் செய்யுங்கள். குறைந்தபட்சம் ஒரு ஏழைக்காவது கைப்பிடி அளவு அரிசி கொடுங்கள். இரவு தூங்கும் முன் அன்றன்று நடந்த நன்மை தீமைகளை மனதில் அலசி ஆராய்ச்சி செய்யுங்கள். காலையில் எழுந்தவுடன் 2 நிமிடமாவது கடவுளை பக்தியுடன் வழிபடுங்கள். அக்கம் பக்கத்தினரோடு நட்புடன் பழகுங்கள். பறவை விலங்கு என எல்லா உயிர்களையும் நேசியுங்கள். இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது உலகத் தமிழர்களின் வானொலி, இணைய வானொலி, இனிய வானொலி. இது எம்டிஆர் நேரம், தகவல் அறியும் நேரம். இது குங்குமப்பூ. இது தென்மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது என்றாலும் முறையாக கிரீஸ் நாட்டில்தான் முதலில் பயிரிடப்பட்டது. இத்தாவரத்தின் உலர்ந்த பூதான் மருந்து உணவுப் பொருளாக பயன்படுகிறது. மணம் மிக்கது. லத்தீன் வார்த்தையான சாஃப்ரனம் என்னும் வார்த்தையில் இருந்துதான் சாஃப்ரான் வந்தது. ஒரு சிலர் அரபி வார்த்தை ஜஃபரான் இருந்து வந்திருக்க வேண்டும் என்றும் நம்புகிறார்கள். ஜஃபரானுக்கு அரபு மொழியில் மஞ்சள் என்று பொருள். ஈரானில் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்ட ஓவியங்களில் குங்குமப்பூவை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சுமேரியர்கள் மருந்து பொருளாக பயன்படுத்தியுள்ளனர். பழைய பாரசீகத்தில் நெசவு தொழிலில் குங்குமப்பூ நாரிலிருந்து ஆடைகள் தயாரித்திருக்கிறார்கள். இதிலிருந்து தயாரிக்கப்படும் வாசனை திரவியங்கள் மருந்து பொருளாகவும் குளியலுக்காகவும் பயன்படுத்தப்பட்டன. தற்காலத்திலும் துணிகளுக்கு சாயம் ஏற்றவும் வாசனை பொருளாகவும் இந்தியா சீனா நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுகிறது. 90% குங்குமப்பூவை ஈரான் தான் உற்பத்தி செய்கிறது. ஊதாவும் நீலமும் சேர்ந்த கலரில் உள்ள பூக்கள் பூ மலர்ந்த பிறகு 3 சூலக முடிகளே இருக்கும். இதையெல்லாம் ஒவ்வொரு பூவிலிருந்தும் சேகரிப்பார்கள். இதனால் சுமார் 450 கிராம் கிடைக்க 80,000 மலர்கள் தேவைப்படுகின்றன. எனவே இதனுடைய விலையும் கூடுதல். நிறைய கனிமச்சத்து பொருட்கள் நிறைந்துள்ளது. அதாவது கால்சியம், பொட்டாசியம், மாங்கனீஸ், இரும்பு, தாமிரம், செலினியம், மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் அடங்கியுள்ளது. முக்கிய விட்டமின்களான ஏ, சி, ஃபாலிக் ஆசிட் குங்குமப்பூவில் அடங்கியுள்ளன. இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்த பூ விளைகிறது. இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம்.

0: ஆரோக்கிய குறிப்புகளும் நலம் பேணும் நேரமும். உலகில் அதிகம் விளையும் தானியம் எது? உயிரி எரிபொருளினால் உலகிலேயே அதிகம் விளைவிக்கப்படும் தானியமாக மக்காச்சோளமே உள்ளது. கோதுமைதான் முதலிடத்தில் இருந்தது, அந்த இடத்தை மக்காச்சோளம் இப்பொழுது பிடித்துள்ளது. இந்தியாவில் மக்காச்சோளத்தின் இலைகள் தான் பாரம்பரிய சூயிங்கமாக பயன்படுத்தப்பட்டது. உலகின் மக்காச்சோள உற்பத்தியில் பெரும் பங்கு கால்நடைகளுக்கு உணவாகிறது, மீதி உயிரி எரிபொருள்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மக்காச்சோளம் மட்டுமே ஒரே உணவுப் பொருள் என்ற நிலை ஏற்பட்டு வருவதால் பிற விவசாயிகள் மக்காச்சோள எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். முகத்துக்கு அழகு தரும் எலுமிச்சை. எலுமிச்சை அளவில் சிறியதாக இருந்தாலும் அதன் பலன் பெரிய அளவில் உள்ளது. இது சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்தது. அதிலும் இவை சருமத்திற்கு மிகவும் சிறந்தது. ஏனெனில் இவை சருமத்தில் இருக்கும் அனைத்து கிருமிகளையும் எளிதில் நீக்கிவிடும். இதற்கு காரணம் இதில் உள்ள சிட்ரஸ் அமிலம்தான். எனவேதான் பல்வேறு அழகு சாதன பொருட்களில் எலுமிச்சை பயன்படுத்தப்படுகிறது. அதிலும் எலுமிச்சையால் தயாரிக்கப்படும் பிளீச் அல்லது ஸ்க்ரப் போன்றவற்றை செய்தால் சருமத்தில் அழுக்குகளால் உருவாகும் கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் போன்றவற்றை நீக்கிவிடலாம். இன்றைய தலைமுறையினர் பெரும்பாலும் கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் போன்றவற்றிற்கு இதை பெரிதும் பயன்படுத்துகின்றனர். அதனால் அவர்கள் அழகு நிலையங்களுக்கு சென்று ஃபேஷியல் செய்து கரும்புள்ளிகளை நீக்குகின்றனர். என்னதான் அழகு நிலையங்களுக்கு சென்று முகத்தை அழகுபடுத்தினாலும் அதில் உள்ள கெமிக்கல் கலந்துள்ள சருமத்திற்கு பாதிப்பையே ஏற்படுத்தும். எனவேதான் எப்பொழுதும் இயற்கை பொருட்களே சிறந்தது. இதிலும் எலுமிச்சை இதற்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையும். எலுமிச்சம்பழத்திற்கு ஒரு மாற்று பொருள். வெயில் காலத்தில் எலுமிச்சம்பழத்தை தேவைக்கு அதிகமாக உள்ளதால் விலையும் அதிகமாக இருக்கும். எலுமிச்சம்பழத்துக்கு மாற்றாக சிட்ரிக் அமிலத்தை பயன்படுத்துகின்றனர். செயற்கை குளிர்பானங்களில் புளிப்பு சுவைக்காகவும் பதப்படுத்தப்பட்ட பழச்சாறுகளில் பதப்படுத்தும் பொருளாகவும் சிட்ரிக் அமிலமே சேர்க்கப்படுகிறது. வெண்ணிற படிக வடிவம் உடைய இந்த சிட்ரிக் அமிலத்தின் அளவு குறித்து ஆசிய நாடுகளில் சில தர நிர்ணய வழிகாட்டியை அறிவித்துள்ளன. சில நாடுகளில் சிட்ரிக் அமிலத்தின் அளவு ஒரு கிலோவுக்கு 25 கிராம் என்ற அளவில் உள்ளது. இப்பொழுது நலம் பேணலாம். வயிற்று பிரச்சனைகளுக்கு. வெளி உணவுகளால் ஏற்படும் ஃபுட் பாய்சன் மற்றும் வயிற்று பிரச்சனைகளிலிருந்து சீரகம் விடுவிக்கும். அதிலும் உடனடி நிவாரணம் கிடைக்க ஒரு டம்ளர் நீரில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி 1 சிட்டிகை உப்பு சேர்ந்து கலந்து தினமும் 2 வேளை குடிக்க வேண்டும். தேனில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. இது அஜீரண பிரச்சனைக்கு தீர்வளிக்கும். அதற்கு தினமும் பலமுறை 1 டீஸ்பூன் தேனை உட்கொண்டு வாருங்கள். பிரச்சனையை தவிருங்கள். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: அப்படியே அனழக என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவ

டிம்னீஷியா என்பது என்ன, அதனால் ஏற்படும் பின் விளைவுகள், இதன் அறிகுறிகள் மற்றும் இதில் வகைகள் உள்ளதா, இதன் பாதிப்பால் அல்சைமர் வரும் என்கிறார்களே அதை பற்றி, இவற்றை பற்றியெல்லாம் இப்பொழுது நாம் காணலாம். டிம்னீஷியா என்பது ஒரு தனி குறைபாடு அல்ல, மூளையின் திசுக்கள் மற்றும் செல்களில் ஏற்படும் சேதம் காரணமாக வரும் பிரச்சனையே. இந்த சேதத்தால் மக்கள் அல்சைமர் அல்லது பார்க்கின்சன் போன்ற மூளைச்சிதைவு குறைபாடு பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றனர். ஞாபக மறதி, மனநிலை மாற்றங்கள், சிந்தித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதலில் சிரமங்கள், பிரச்சனைகளை தீர்க்க இயலாமல் சிரமப்படுதல், மொழி குறைபாடுகள் போன்றவை இதன் அறிகுறிகள். இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய தினசரி நடவடிக்கைகளை செய்ய இயலாமல் சிரமப்படுகின்றனர். ஒரு ஆய்வின்படி இந்தியாவில் 38 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் டிம்னீஷியாவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். 2030 ஆண்டிற்குள் இந்த எண் 2 மடங்கு ஆகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறதாம். இதற்கு வகைகள் உள்ளதா என்றால், ஆம், பல வகைகள் உண்டு. இவை ஒவ்வொன்றுக்கும் அதை உண்டாக்கும் நோய் அல்லது நிலையின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சரி, டிம்னீஷியாவின் பாதிப்பால் அல்சைமர் வரும் என்கிறார்களே, அது உண்மையா? டிம்னீஷியாவின் மிக பொதுவான வகை இது. இதனால் அல்சைமர் குறைபாடு ஏற்பட்டு பொதுவாக 7 முதல் 10 ஆண்டுகளுக்கு மெதுவாக வளர்கிறது. மூளையின் அறிவாற்றல் செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்றன. ஒரு கட்டத்தில் ஞாபக சக்தி, மொழி, தீர்மானம் எடுத்தல் மற்றும் வெளிசார்ந்த திறன்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதியில் செயல்படுவதை நிறுத்திவிடுகின்றன. இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் என்னென்ன என்று பார்த்தால், லெவிபாடிஸ் என்றால் மூளையில் காணப்படும் அசாதாரணமான புரதக்கட்டிகள் ஆகும். இந்த வகை டிம்னீஷியாவில் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு ராபிட் ஐ மூமெண்ட் REM எனப்படும் நிலையும் பொதுவாக காணப்படுகிறது. இவர்களுக்கு தூக்க குறைபாடும் ஏற்படலாம். இவ்வகை டிம்னீஷியா 40 முதல் 65 வயதுடையவர்களை பாதிக்கிறது. இந்த குறைபாடு கொண்டவர்களுடைய மூளையின் முன் மற்றும் டெம்போரல் லோப்களில் உள்ள நரம்பு செல்கள் சிதைய தொடங்குகின்றன. மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் குறைந்தாலோ அல்லது தடுக்கப்பட்டாலோ அதன் மூலம் மூளை சேதமடைந்து இந்த வகை டிம்னீஷியா ஏற்படக்கூடும். பக்கவாதம், இதய வால்வுகளில் நோய் தொற்று அல்லது பிற வாஸ்குலர் பிரச்சனைகளால் மூளை சேதமடையலாம். இதற்கு சிகிச்சை என்னென்ன? டிம்னீஷியா நோயாளிகளுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக டிம்னீஷியா பற்றிய புரிதல் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டும். சிகிச்சையாக சோல்ஃபிடின் மாத்திரைகளை வழங்கலாம். தூக்கத்திற்கு ஆன்டி சைக்ரியாட்டிக் மாத்திரைகளை, விட்டமின் ஹாலோபெரிடால் மாத்திரைகள் டிம்னீஷியாவின் பாதிப்புகளை குறைக்க உதவும். இணைந்திருங்கள், இது MTR FM.

இது எம்டிஆர் நேரம். நீதி நூல்களில் நிர்வாகம். நூலகம் அறிவாகுமா? புத்தகமே சால தொகுத்தும் பொருள் தெரியார், உய்த்தகமெல்லாம் நிறைப்பினும் மற்றவற்றை போற்றும் புலவரும் வேறே, பொருள் தெரிந்து தேற்றும் புலவரும் வேறு. புத்தகங்களை படிப்பதனால் லாபம் உண்டு, வாங்கி அடுக்குவதனால் பயன் ஏதும் இல்லை. புத்தகங்களை இரவல் வாங்க நேர்ந்தாலும் அவற்றை படித்தால் அறிவை வளர்த்து கொள்ளலாம். வாங்கி அடுக்கி வைத்தால் அறிவு தலையில் ஏறிவிடாது, புத்தக சுமை மேல் தூசிதான் ஏறும். தன் வீட்டில் புத்தகங்கள் இல்லாவிட்டாலும் சுவை இருக்கும் இடம் தேடி நடையாய் நடந்து அவற்றை கேட்டு வாங்கி படித்து பயன் பெறுபவர்கள் இருக்கிறார்கள். புத்தகங்கள் எழுதப்படுவதன் பயனே அதுதான். புத்தகங்களின் அருமை உணர்ந்தவர்கள் அவற்றை எப்படி தேடிப்பிடித்து படிப்பது இயல்பு என்பதற்காக இதை இங்கே சொல்லலாம். அறிந்து கொள்வதன் நாட்டம் மனிதனை புத்தகங்களை தேடுவதில் பெறுவதில் நேரத்தையும் பணத்தையும் செலவிட தூண்டுகிறது. பல துறைகளில் நாட்டம் கொண்டு புத்தகங்களை வாங்கி படிப்பவர்கள் எவ்வளவு பயன் பெறுகிறார்கள் என்று சொல்லித் தெரிவதில்லை. அது உணர்ந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் ஆகும். செல்வத்தில் தூங்கி தாமேயும் இன்புறார், தக்கார்க்கு நன்று ஆற்றார், ஏமாஞ்சார் நன்னெறியும் சேர்கலார், தாமயங்கி ஆக்கத்துள் தூங்கி அவத்தமே வல்நாளை போக்குவார் புல் அறிவினர். கோபம் வரும்பொழுது சிலரை பார்த்து அட அறிவு கெட்டவனே என்கிறோம். அறிவுள்ளவராக இருப்பினும் நமக்கு தேவையானதை அந்த நேரங்களில் செய்யாமல் போனதால் அவரை அறிவு கெட்டவனே என்கிறோம். உண்மையிலேயே அறிவு கெட்டவர்கள் என்போர் யார் யார்? இந்த நாலடியாரின் பாடலின்படி, எவ்வளவு செல்வம் வைத்திருந்தும் அதனால் சிறிதும் இன்பம் அனுபவிக்க மாட்டாதவர்கள், உரியவர்களுக்கு நல்லது செய்யாதவர்கள், தமக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய வழிவகைகளை ஏற்காதவர்கள், நம்முடைய செல்வத்தில் மயங்கி அதனை தான் மட்டுமே அனுபவித்தபடி வாழ்வை கழிப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் செல்வத்தின் பயனே ஈதல் என்ற குறளை அறியாதவர்கள், அறிந்திருந்தும் மதிக்காதவர்கள், செல்வத்தை சேர்த்து வைத்த பயன் இல்லை, தாமும் அனுபவிக்க வேண்டும் பிறருக்கு கொடுக்க வேண்டும், இறைக்கின்ற கிணறுதான் ஊறும் என்று ஒரு பழமொழி உண்டு. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பது ஒரு பழமொழி. அதுதான் தக்காருக்கு நல்லது செய்வது. இதையெல்லாம் செய்யாது செல்வம் சேர்த்து சேர்த்து அதன் அளவில் மயங்கி நல்ல செயல்களை செய்யாமல் காலம் தாழ்த்தி வாழ்நாட்களை போக்குபவர்கள் புல்லறிவாளர்கள் என்கிறார் நாலடியார் ஆசிரியர். பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைப்பவர்களை பாவிகால் என்று அழைக்கிறார் அவ்வையார். பணத்தின் பயனை நாம் அனுபவிக்க வேண்டும், முடிந்தவரை பணத்தின் பயனாகிய இன்பத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும், உரியவர்களுக்கு நன்மை செய்வதே ஓய்வுக்கும் உயர்வுக்கும் வழி. இத்துணை நல்ல பண்புகள் ஒருவரிடம் இருந்தால் ஸ்வர்க்கம் ஒரு புறம் இருக்கட்டும், இந்த வாழ்க்கையே எல்லா வகைகளிலும் இன்பமாக இருக்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலோடு இணையலாம்.

குட்டி கதை கேட்போமா? ஒரு குருநாதர் தன் சீடர்களிடம் வைகுண்டம் எங்கிருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். தலைமை சீடன், சூரிய மண்டலம் நட்சத்திர மண்டலம் இரண்டுக்கும் அப்பால் வெகு தொலைவில் இருக்கிறது என்றான். குருநாதர் சிரித்தார். சரி, கைலாயமாவது எங்கிருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். அதற்கு இன்னொரு சீடன், குருநாதா, வைகுண்டத்திற்கு நேர் எதிரில் உள்ளது என்றான். குருநாதர் மீண்டும் சிரித்தார். சீடர்கள் விழித்தனர். நீங்கள் சொல்வது தவறு. கூப்பிடு தூரத்தில் வைகுண்டமும் கைக்கு எட்டும் தூரத்தில் கைலாயமும் இருக்கிறது என்றார். சீடர்களுக்கு அவர் சொன்னது சரிவர விளங்கவில்லை. கஜேந்திரன் என்னும் யானை முதலையிடம் சிக்கிய போது ஆதிமூலமே என்று பெருமாளை அழைத்தது. குரல் கேட்டதும் கருட வாகனத்தில் ஓடோடி வந்தார் பெருமாள். அதுபோல மார்க்கண்டேயர் மீது யமன் பாசக்கயிறை வீசியதும் கைக்கு எட்டிய தூரத்தில் இருந்த லிங்கத்தை கட்டி அணைத்தார். பக்தனுக்கு உதவ சிவன் அந்த லிங்கத்திலிருந்தே வெளிப்பட்டு யமனை உதைத்தார். வைகுண்டமும் கைலாயம் எங்கோ இல்லை, பூலோகத்தில் கூப்பிடு தூரத்தில் தான் உள்ளன என்பதை இந்த சம்பவங்கள் உணர்த்துகின்றன என்றார் குருநாதர். விஷ்ணு பக்தரான கனகதாசர் என்பவர் வியாசராய குருவிடம் படித்தவர். கனகதாசருக்கு கடவுளிடம் பேசும் சக்தி இருந்தது. இதை அறிந்த விஜயராஜர், கனகதாசா, நம் குருகுலத்தில் யார் யாரெல்லாம் வைகுண்டம் செல்ல தகுதியானவர்கள் என்பதை கடவுளிடம் கேட்டு சொல் என்றார். குருநாதா, இன்றிரவே கேட்டு நாளை பதில் சொல்கிறேன் என்றார் கனகதாசர். மறுநாள் கனகதாசரின் பதிலுக்காக ஆர்வத்துடன் காத்திருந்தனர். வியாசராயர் ஒவ்வொரு சீடராக காட்டி வைகுண்டம் போவாரா என்று கேட்டார். இல்லை என சொல்லிக்கொண்டே வந்தார் கனகதாசர். கடைசியாக, நான் வைகுண்டம் போவேனா என தன்னையே கேட்டார் வியாசராயர். அதற்கும் இல்லை என்றார் இவர். திகைப்பில் ஆழ்ந்த குருநாதர், நீ போவாயா என்று கேட்டார். அதற்கும், நான் போனால் போவேன் என்றார் தாசர். ஆணவத்தின் உச்சத்தில் கனகதாசர் இப்படி பேசுவதாக அனைவரும் எண்ணினர். அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட அவர், நான் என்னும் அகந்தை எண்ணம் நம்மை விட்டு போனால் மட்டுமே வைகுண்டத்தை அடைய முடியும் என்பது பெருமாளின் பதில். அதையே நான் போனால் என்று குறிப்பிட்டேன். நான் போனால் போவேன் என்று குறிப்பிட்டார். இணைந்திருங்கள். இது MTR FM.

உள்ளங்களில் மகிழட்டும், உதடுகள் சிரிக்கட்டும். அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய அதிகாலை வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் தமிழகத்தின் கலையகத்திலிருந்து அப்துல் பாசித். எல்லாரும் நலம்தானே? அடுத்து வரும் ஒரு மணி நேரமும் MTR FM இல் நீங்கள் கேட்டு ரசிக்கப் போவது பொதிகை தென்றல்.

இன்றைய புதிய தென்றல் உங்களுக்கு என்ன சொல்லப்போகிறது என்று கேட்க ஆர்வமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த ஆர்வத்தோடு இந்த பாடலை கேளுங்கள், தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது இதயங்களை ஈர்க்கும் MTR FM நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அன்பு சொந்தங்களுக்காக.

பொதுகை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வழங்கிக் கொண்டிருப்பது MTR FM. இந்த அதிகாலையில் உங்களுக்கு உற்சாகமான பல விடயங்களை எடுத்து வருகிறது நம்முடைய பொதுகை தென்றல். முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்களை தான் இன்று உளவியலும் விளக்கமாக சொல்கிறது. கடந்த வாரங்களில் பல நல்ல விடயங்களை பேசினோம். இன்னும் கூட நாம் நமது வாழ்வில், நமது செயல்களில், நமது இல்லங்களில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல விடயங்கள் என்னென்ன என்பதைத்தான் பேசப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள் என்றுதான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு. அதுபோலவே இன்றும் கூட இந்த நாள் இனிய நாள், அற்புதமான நாள், இறைவன் நமக்கு தந்த உன்னதமான நாள். இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறும், நடப்பது நலமாகும். பேசுவோம் இன்னும் தொடர்ந்து. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொதுகை தென்றல் சுமந்து வருகிறது.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வழக்கம் போல இனிமையான பாடல்கள் சுகமான ராகங்களோடு புதுகித்தென்றல் இனிமையான பல விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய புதுகித்தென்றலை MTR வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் MTR FM வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சரி, அடுத்து வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அந்த தன்னம்பிக்கை. வாழ்வில் மிக முக்கியமானது தன்னம்பிக்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை நம்பிக்கை. நம்மை நாம் எப்படி புரிகிறோமோ அப்படியே ஆகிவிடுகிறோம். இதைத்தான் எண்ணம் போல வாழ்வு என்கிறார்கள். நமக்குள் எப்போதும் ஒரு உற்சாகம், சந்தோஷ மனநிலை முதலில் வர வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இந்த சந்தோஷமான மனநிலை தான் உங்கள் வாழ்வில் நீங்கள் கேட்பது நினைப்பதை எல்லாம் நடத்தி தரும் மந்திரம் என்பது. பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை தென்றல் MTR FM வழியாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

0: மாட்டப்படுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
2: ஜி. கலக்கலன்னு கலக்க.

உற்சாகமான பாடல்களோடு இன்றைய அதிகாலையை அழகாக்கி கொண்டிருக்கிறது பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் நமது மோன்றியல் தமிழ் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேயர்கள் இணைந்திருப்பது MTR FM என்று வழங்கிக் கொண்டிருப்பது இனிமையான பாடல்கள், உற்சாகமான பாடல்கள், அதோடு கூட அற்புதமான விடயங்கள். நாம் வாழ்வில் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய தன்னம்பிக்கை வழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா நன்றி தெரிவித்தல். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விடயம், மிக உன்னதமான விடயமும் கூட இந்த நன்றி தெரிவித்தல். கிராஜுவேஷன் என்று ஆங்கிலத்தில் இதை சொல்வார்கள். ஒவ்வொரு விடயங்களுக்கும், இறைவன் உங்களுக்கு தந்த ஒவ்வொரு விடயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். இறைவனுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு மிகுந்த உதவியோடும் நன்றியோடும் இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நன்றி உணர்வு உங்கள் வாழ்வை இன்னும் மென்மேலும் அழகாக்கிவிடும் என்பதுதான் உண்மை. அதனால் எந்த அளவுக்கு நன்றியுணர்வோடு இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் நினைக்கின்றவை உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது MTR FM வழங்கும் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப ஒரு உற்சாகமான பாடல் கேட்டு முடித்தோம். இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதுகை தென்றல். இன்று உற்சாகமான பாடல்களோடு உற்சாகமான விடயங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அலுவலகங்களுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் உங்களது பணி சிறக்க வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். அதே போல பள்ளிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் குழந்தை செல்வங்கள் மாணவ செல்வங்களுக்கும் இந்த நாள் இனிதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறது. பயணங்களில் இருப்போர் அவர்களது பயணங்கள் சிறக்க வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். கேட்போம் இன்னும் ஒரு அருமையான அற்புதமான பாடல். பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறதே பேசுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். அன்பு சொந்தங்களுக்காக

அன்பு சொந்தங்கள், கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம்மின் பொதுகை தென்றல். இதமான இந்த அதிகாலை வேளையில் இனிமையான ராகங்களும் இனிய விடயங்களையும் எடுத்து வருகிறது பொதுகை தென்றல். இன்று நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல வழக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது பொதுகை தென்றல். ஆங்கிலத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்வார்கள், ஈர்ப்பு விதி என்று. ஈர்ப்பு விதி என்று சொல்லும் அறிவியல் நமக்கு இன்னொரு பாடத்தையும் சொல்லித் தருகிறது. நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை திரும்பிச் சேரும். அது நன்மையோ தீமையோ என்பதை பொறுத்தது. செய்கின்ற நல்ல செயல்களின் பலன் இரு மடங்காக நமக்கே திரும்பி வரும் என்பதை நாம் உணர்வதே இல்லை. உதவி என்று கேட்பவருக்கு தயங்காது உதவி செய்யுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிக உன்னதமான தருணம். நீங்கள் செய்கின்ற அந்த உதவி, அந்த தர்மம் நிச்சயமாக திரும்பவும் உங்களுக்கே வரும் என்பதுதான் அறிவியலும் நமது மதங்களும் சொல்கிற அற்புதமான உண்மை. தொடர்ந்து பேசுவோம். இந்த நாள் உற்சாகமான நாளாக, இன்னும் அற்புதமான நாளாக உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு அடுத்த பொதுகை தென்றல் சுமந்து வரும் ராகம்.

மீண்டும் உங்களை வரவேற்கிறது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தினந்தோறும் 24 மணி நேரமும் கேட்டு ரசிக்கலாம். பல்வேறு நாடுகளில் இருந்தும் பல்வேறு தளங்களில் இருந்தும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நமது தொகுப்பாளர்கள் படைத்து வருகிறார்கள். இணையம் வழியாக நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க www.mtrfmradio.com அப்படிங்கிற நம்ம இணையதளத்தின் ஊடாகவும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் எம்டிஆர் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க முடியும். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசிக் கொண்டிருப்பது நமது வாழ்வை எப்படி அற்புதமானதாக இனிமையானதாக மாற்ற என்னென்ன விடயங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக குழந்தைகளிடம் உங்கள் மகிழ்வை கொண்டாடுங்கள் என்று சொல்கிறார்கள். இறைவன் உங்களுக்கு தந்த மிகச்சிறந்த பரிசு பொக்கிஷங்கள் குழந்தைகள். அவர்களுடன் உங்கள் பெரும்பான்மையான நேரங்களை செலவிடுங்கள். மன அழுத்தம், மன இறுக்கம் என்று நினைக்கிறவர்கள் பெரும்பாலும் தனது குழந்தைகளிடம் பேசவோ விளையாடவோ நேரம் ஒதுக்குவதில்லை என்றும் கூட அறிவியல் சொல்கிறது. அதனால் முடிந்த அளவு உற்சாகமாக இந்த நாளை கொண்டாடுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிய தென்றல் சுமந்து வரும் அடுத்த தென்றல் ராக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதுகை தென்றல். சுகமான இந்த அதிகாலையில் நாம் நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அன்றாட வழக்கங்கள், செய்கின்ற தவறுகள், இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நமக்கு ஏற்படுகிற நோய்கள். உண்மையாகவே மனிதர்கள் மிகவும் ஆரோக்கியமானவர்கள். ஆனால் அவர்களுடைய மனங்கள், அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு பலவிதமான நோய்களை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. பயமே அந்த நோயை இன்னும் அதிகமாக்கியும் விடுகிறது. இப்படி இருக்குமோ, அப்படி ஆகிவிடுமோ என்று நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் உங்கள் நோய் இன்னும் அதன் வீரியத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. உங்கள் நோய் குணமாக வேண்டுமென்றால் மற்றவர்களிடம் உங்களுக்கு இருக்கும் நோய் பற்றி பேசவே பேசாதீர்கள். மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், போதும். உங்கள் நோய் தானாகவே குணமாகும். கேட்கிறவர்களிடமெல்லாம் உங்கள் நோயை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் நோயை பற்றி சொல்ல சொல்ல அந்த நோய் தனது வீரியத்தை அதிகமாக்கும் என்பதுதான் உண்மை. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உடல் நலத்தோடு இருக்கிறீர்கள், உங்களால் எதுவும் முடியும் என்று நம்புங்கள்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனி இசையோடு உங்களுக்கு புதுகி தென்றல். இதமான இந்த அதிகாலையில் வெற்றிகரமான பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. இன்று புதுகி தென்றலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது MTR FM. நிகழ்ச்சியின் நிறைவு அம்சமாக நான் சொல்லப்போவது, உங்கள் மனம் சோர்ந்து போவதாக தோன்றினால் அதை மாற்ற முயற்சியுங்கள். வாரம் ஒரு முறையாவது உங்களுக்கு பிடித்த கோவிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சிற்கோ சென்று அமைதியாக அமருங்கள். உங்கள் தேவைகளை உங்கள் இறைவனிடம் கேளுங்கள். கூடுமானவரை உற்சாகமான மனிதர்களுடன் தொடர்ந்து பயணியுங்கள். அவர்களது உற்சாகமே உங்களை மேலும் உற்சாகமாக்கும். மனதுக்கு பிடித்த உற்சாகமான துள்ளலான இசையை அதிகம் கேளுங்கள். உத்வேகம் கொள்ள வைக்கும் பாடல்களை அதிகாலையில் கேளுங்கள். அது அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு உற்சாகத்தை அள்ளித்தரும். உங்களோடு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். நீங்கள் பார்க்கின்ற நபர்களிடம் புன்னகை பூக்க புன்னகையுங்கள். நன்றியோடு கைகுலுக்குங்கள். அவர்களுக்கு புன்னகையை பரிசலியுங்கள். உங்கள் வாழ்வும் அவர்களது வாழ்வும் நம்மை சுற்றியிருக்கிறவர்கள் வாழ்வும் நலமாகும். சரி நேர்களே, அந்த உற்சாகத்தோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறப் போகிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு புதுகி தென்றலில் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய அதிகாலை வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் தமிழகத்தின் கலையகத்திலிருந்து உங்கள் அன்பு நண்பன் அப்துல் பாசித்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். எம்டிஆர் எஃப்எம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களோடு காற்றலையில் பிரியமுடன் ரதீஷ். இப்போலிருந்து ஒரு மணி நேரத்துக்கு மதுரகானம். மதுரகானம் நிகழ்ச்சியில் ஒரு சொல் பாடலாக வரும் பாடல்கள், பச்சை என்று சொல் எடுத்து வரும் பாடல்கள். முதல் வரும் பாடலை கேட்போமா?

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இன்று மதுரகானத்தில் வெறும் பச்சை நிறம், குளிர்மையான ஒரு நிறம். அதில் வெறும் அடுத்த பாடல்
1: பச்சை.

தமிழ் சேவை மதுரகானத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். மதுரகானத்தில் இன்று பச்சை நிறம் பாடல்கள் காட்டலையில் கேட்போம் அடுத்த பாடலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரகானம். மதுரகானத்தில் வெறும் சொல் பச்சை. பச்சையில் பசுமையாக வெறும் அடுத்த பாடல்.

மரங்களின் செழிப்பு பச்சை இலைகளில் தெரியும். மதுரகானத்தில் வெறும் அடுத்த பச்சை பாடல்.

0: மதுர கானத்தில் மதுரமான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வரும் அடுத்த பாடல்
1: பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் மதுரகானம். இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. மதுரகானம் நிகழ்ச்சியில் பச்சை நிறப்பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பச்சை நிறப்பாடலை கேட்போமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் மதுரகானம். மதுரகானத்தில் ஒரு சொல் பாடலாக பச்சை நிற பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த இனிமையான பச்சை நிற பாடல்களில் அடுத்து வரும் பச்சை பாடல் என்ன பாடல் என்று கேட்கலாம்.

மதுரகானத்தில் பச்சை நிற பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மதுரகானத்தில் நிறவாக வரும் பச்சை நிற பாடல்.

பேச்சு பேச்சு பேச்சு பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் பேசினாலும் பிடிக்குது, இவர் பேசினாலும் பிடிக்குது, அவன் பேசினாலும் பிடிக்குது. விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காத இந்த மக்களும், விவசாயிகளுக்கு துரோகம் பண்ற அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இதுவரை நேரமும் மதுரகானம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இனிமையான பச்சை நிற பாடல்கள். இன்று ஒரு சொல் பாடலில் வந்த பாடல்கள் பச்சை நிற பாடல்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் ஒரு என்ற சொல்லில் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஆனந்த ஜோதி என்ற படத்திலிருந்து ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் TM சௌந்தரராஜன் மற்றும் குழுவினர்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெய்வ வாக்கு என்ற படத்திலிருந்து ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன், ஒரு பலன் கேட்டு கண்ணு முழிச்சேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆனந்த கும்மி என்ற படத்திலிருந்து ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

உருசுல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன ஜமீன் என்ற படத்தில் இருந்து ஒரு மந்தார பூ வந்தா மந்திரமா அவ முத்தம் ஒன்று தந்தா தந்திரமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோஜ் சித்ரா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மயுக்தம் என்ற படத்திலிருந்து ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் மலேசிய வாசுதேவன்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதன மாளிகை என்ற படத்திலிருந்து ஒரு சின்ன பறவை அன்னையை தேடி வானில் பறக்கிறது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி பெரிய தம்பி என்ற படத்திலிருந்து ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ வருவாய் என என்ற படத்திலிருந்து ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஹரிஹரன் மற்றும் குழுவினர்.
1: ஒரு தேவதை வந்து விட்டால் உன்னை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தாள்

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஐயா என்ற படத்திலிருந்து ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே கே சாதனா சொர்க்கம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக படிக்காதவன் என்ற படத்திலிருந்து ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீதிபதி என்ற படத்திலிருந்து ஒரு தேவதை வந்தால் மன கோயிலில் நின்றால் அவள் பார்வை பூமாலை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜ்யராம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக எஜமான் என்ற படத்திலிருந்து ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் ஒரு என்ற சொல்லில் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்ற நல்ல செய்தியை கோரும் இந்த வேளையிலே மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். செந்தூரப் பூவே என்ற பாடலுடன் ஆரம்பிக்கும் நேயர் நேரத்துக்கான பாடல் செந்தூரப் பூவே இங்கு என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: காத்துக் கொண்டிருக்கின்றார். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிராஞ்சி அவர்கள்.
1: இனிய தென்றலே, இனிய தென்றலே.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்தில் பாடல் அற்புதமான பொன்வானம் பன்னீர் தூவுது என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட பாடல். இந்த பாடலையும் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்பு விஜயராணி அவர்கள் அனுப்பியவளை நாங்கள் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல். இது நிஜமா நிஜமா என்று கேட்கும் சுவாசமே என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று எங்களோடு இணைந்து கேட்க விரும்புகிறார் கனடாவிலிருந்து மொன்றியல் மாநகரத்து தனுஷன் அவர்கள்.

தொடர்கின்ற பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பழமையான பாடல்கள். பழமை போல இன்றும் ஜோடியாக வந்து ஜோடி பாடலை கேட்டு மகிழ விரும்புகின்றார் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா. அவர்கள் கேட்கும் இந்த பாடல் நான் மலராகவா என்ற முதல் வரியை கொண்டு இமேஜ் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்த பாடல் நீண்டகால உறவு. கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார். நான் என்பது நீ அல்லவா என்று கூறும் சூரசம்காரம் திரைப்படுத்த பாடல்.

இவர்கள் கேட்கும் இந்த இனிமையான பாடல்களோடு அடுத்து வரும் பாடலையும் வளமை போல இன்றும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி அஞ்சலா என்ற திரைப்படத்து பாடல் டீ போடு என்று கூறும் வரி கொண்ட பாடலை தருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே. அடுத்து வரும் பாடல் சிங்காரப்பூமி. சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல். அவர் தந்த ஒரு விழிப்புணர்வான பாடல். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற வரிகொண்டு.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வளமை போல ஒலிக்கும் தித்திக்கும் தேனான பாடலை சுமந்து வந்து எங்கள் காதோரம் இனிக்க வைக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல் சாலையோரம் என்ற திரைப்படத்து பாடல். மனசோ மெட்டு கட்டி பாட என்ற வரியை முதல் வரியாக கொண்டு முழுவதையும் பாட வைக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து வளமை போல இன்றும் அருள் மோகன்.

அடுத்து ஐரோப்பிய மண், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகர் நிரேஷன் பாடல் காத்துக் கொண்டிருக்கின்றது. வானம் போல பூமி போல என்று செம திமிரு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஐரோப்பிய மண் என்று உச்சரித்துவிட்டால் என்னவளின் ஞாபகம் எல்லோருக்கும் வருகின்றது அல்லவா? முதல் முறை கிள்ளி பார்த்தேன் என்ற சங்கமம் திரைப்படுத்து பாடலை இன்று எங்களோடு கேட்டு சங்கமிக்க இருக்கின்றார் இதயத்தால் என்னவள், அவர்கள் ஈழமணி திருநாட்டில் இருந்து.

0: ஒரு பாடல் வந்து எங்களோடு சங்கமிக்க இருக்கின்றது. அந்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படுத்து பாடல். இளைய நிலா பொழிகிறதே என்ற இனிமையான வரியோடு பாடி எங்களோடு சங்கமித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்திலே.
1: இளைய நிலா பொழிகிறதே

நண்பர்களே, நாங்கள் இதுவரை நிலவும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலர்ந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திட்டிக்கும் தேனான பாடல்கள் அவர்கள் தெருவிலே வந்த வேளை எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற திருப்தியோடு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நேரம் தரும் முதல் பாடல் தூண்டில் மீன் திரைப்படத்திலிருந்து என்னோடு என்னென்னவோ ரகசியங்கள் என்ற பல்லவியோடு மிகுதியையும் தர வேண்டும் என்று கேட்டு அன்புடன் எழுதியிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். வழமை போல ஞானசேகரன் கேட்கும் பாடல்களை அவரோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா, மீண்டும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துரை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்பார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் இப்போது.

பெட்டி வேறு வாசம் என்ற ஒரு பாடல் முதல் மரியாதை திரைப்படுத்து பாடல் அல்லவா? அந்த பாடலை இன்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நர்முகையாள், தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல் என்று எண்ணியர் விருப்பத்திலேயே.

0: நேயர் நேரமாக வரும் நேயர் விருப்ப பாடல்கள் ஒலிக்கும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் வளமை போல வளமுடன் வாழ்க என்று வணக்கம் கூறி திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரத்திலிருந்து சோமஸ்கந்தன் அனுப்பி வைத்திருக்கின்றார் ஒரு பாடல். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே என்ற அற்புதமான ஒரு பாடல், உயர்ந்த மனிதன் திரைப்படுத்து பாடல். இன்று அவர் கேட்ட அந்த பாடலை வளமை போல அவருடன் இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்போம்.
1: அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே அந்த நான்

0: படிப்பு, ஆட்டம் பாட்டம், இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலிக்கின்றது நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

இசை தாங்கி இனிமையாக ஒலிக்கும் இந்த பாடல்களை கேட்கும் வேளையிலே நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் தேனும் பாலும் என்ற திரைப்படத்தில் இருந்து மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் என்ற வரி கொண்ட பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று அன்போடு தந்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன். அவர் கேட்கும் அந்த பாடலை அவருடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் இவர்களோடு நண்பர்களும் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பிரபுகளை நாங்கள் கேட்கும் நிகர் நிறுத்தை அலங்கரித்து வரும் அடுத்த பாடல் நிச்சயமாக அது கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட பாடலாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து ஏன் அழுதாய் ஏன் அழுதாய் என்னுயிரே ஏன் அழுதாய் என்று கேட்கும் ஒரு பாடல் உலக தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல்.

இதுவும் எந்த தெய்வம் முன்னாலே என்ற பாபு திரைப்படுத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இன்றைய தினம் நல் வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் வளமை போல இன்றும் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமையாக அவர் ஒரு பாடலை கேட்கும் பொழுது அவர் தன்னோடு இணைப்பார் உறவுகளும் நண்பர்களுமாக கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரையும் நாங்களும் இணைவோம் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக எங்களோடு இணைந்து தன் மனக்குறையை நீக்கிக் கொண்டு மனச்சுமையை இறக்கிக் கொண்டிருக்க விரும்புபவர் மொன்றியல் தமிழ் வானொலியை எப்பொழுதும் சுவாசித்துக் கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலி அக்கறையுடன் இருக்கும் அன்பு உறவு, நீண்டகால உறவு எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். மனப்பாரத்தை எப்படி குறைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒலிக்கும் பாடல்களும் வந்து பேசிக் கொண்டிருக்கும் உறவினர்களும் பேசும் வார்த்தைகள் அவருக்கு ஆறுதலாக இருக்கின்றது என்பதை நான் நன்கு அறிவேன். அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் ஒருமித்து அவருடைய மனச்சுமையை குறைக்க உதவுவோம் என்று கூறிக்கொண்டு இன்று அவர் கேட்கும் பாடலை அவரோடு இணைந்து நாங்களும் கேட்போம். கல்லும் கனியாகும் என்ற திரைப்படுத்து பாடல்தான் என்று அவர் கேட்கின்றார். நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வடிவிலே, அவன் கருணை கண்டேன் கொஞ்சம் மழலை மொழியே என்ற வரிகளை கொண்ட பாடலை கேட்டு அவர் மனமாறிக் கொள்வார். ஒலிக்கின்றது அந்த பாடல். அது மட்டுமல்லாமல் அவர் கேட்கும் அந்த பாடலை வளமை போல இன்றும் செவிமடுக்கின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்ஃபான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாஹில் அனைவரும்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள என்ற வரியை கொண்டு வருகின்றது. அது நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஆசை என்றும் கூறி பாடுகின்றது. சுந்தர பாண்டியன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து என்று பதிவிட்டிருப்பவர் கோவை ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். அவர் கணபதி பகுதியிலிருந்து கேட்கின்றார். என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி ஆகியோரும் இவரோடு இணைந்து கேட்கும் வேளை நாங்கள் இணைவோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்பு உறவுகளே, அடுத்த பாடல் யாருடையதாக இருக்கும்? யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்த பாடல்தான். நெய்வேலி அரசடிக்குப்பத்திலிருந்து கேட்கும் உங்கள் பாடல் கொங்கு நாட்டு தங்கம் திரைப்படுத்து பாடல். கரும்பாக இனிக்கின்ற பருவம் என்று அழகாக ஒரு பாடலை இனிமையாக தர விரும்பும் வேளையிலே உங்கள் பாடலை தங்கம், சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்க நாங்கள் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒன்றியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்திற்கான தித்திக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஒடுத்துறை எஸ் சி பு விஜயராகவன் அவர்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் இளம் வயசு பொண்ணு என்று வரி எடுத்து பாடுகின்றது. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்தில் இருந்து

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களோடு நானும் இணைகின்றேன், என்னுடைய பாடலையும் தாருங்கள் என்று நீண்டகால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள் ரிஷ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை வணைத்து ஒரு பாடல் தருகின்றார். மேகம் கருக்குது மழை வரப்போகுது வீசி அடிக்கிறது காற்று, இப்படியான பாடலை ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

0: மேகங்கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் பகுதியை அலங்கரிக்க இன்னும் ஒரு பாடல், மருதாணி அரைச்சேனே என்ற பாடல். இந்த பாடல் ராஜா கைய வச்சா என்ற திரைப்படத்து பாடலாகும். இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடனே ரவிச்சந்திரன் நீங்கள் கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல். முன்னியல்

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர்நேயர்களுக்கான பாடல்களுள் அடுத்து வரும் பாடலை தமிழ்நாடு வண்டிகேத் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார். சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து பெண்களையே பெண்களையே பாடுகிறேன் என்ற வரி கொண்ட பல்லவி சரணத்தோடு ஒலிக்க வைக்கும் சிலுவை சந்தனராஜ் அவர்களே இதோ அந்த பாடல்.

கேட்டு மகிழ்ந்திடும் இந்த பாடல்களை உங்களோடு கேட்டு மகிழ வேண்டும் என்ற நேயர் நேரத்தில் இன்னும் ஒரு பாடல் வைக்க இருக்கின்றது. அந்த பாடல் பல்லே லக்கா பல்லே லக்கா என்ற வரி எடுத்து சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை கேரள மாநிலத்திலிருந்து இன்று ஓணம் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் மகிழ்ச்சியோடு கேட்கின்றார் அன்பு ரதீஷ் அவர்கள் பாலக்காட்டில் இருந்து. இந்த பாடல் சிவாஜி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அடுத்து

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவென தடவென அதுகிற ரயில்.

சக்கார காரி சக்காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி.

0: கூல்.
1: ஒலிக்க இருக்கும் பாடலோடு இன்றைய நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்ற வண்ணத்திலே தருகின்றார் நீண்டகால உறவு வடகுடாமன் ஜோர்ஜ் அவர்கள் குவைத் நாட்டிலிருந்து. என்றென்றும் காதல் திரைப்படுத்த பாடல்தான் பாட இருக்கின்றது ஜோர்ஜ், கண்களா மின்னலா என்று கேட்டு.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.

0: அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம்.
1: ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே 10 பேர், 20 பேர், 40 பேர், 4 லட்சம் பேர், 4 கோடி பேர் இப்படி அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறானா இல்லையா என்பது பெரிய விஷயம் இல்லை. தனக்கு தானே தலைவனாக இருக்கிறானா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தனக்குத்தானே தலைவனா இருக்கிறது அப்படின்னா எப்படின்னா, தான் ஒரு அடிமை மாதிரியே சில காரியங்களை செய்து கொண்டிருப்பது, இது சிலருடைய வழக்கம். நீ எதை செய்தாலும் ஒரு எஜமானனாக இருந்து செய் என்று சொல்லுகிறார். எஜமானன்னா பிறரை மிரட்டுவதுன்னு பொருள் அல்ல. இந்த வார்த்தையை பயன்படுத்துவது யார்னா சுவாமி விவேகானந்தர். நீ எஜமானனா, உனக்கு நீயே முதல்ல எஜமானனா. ஒரு எஜமானன் அதாவது மாஸ்டர், சர்தார், சிறுதார் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து சர்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை அமைந்திருக்கிறதுன்னு சுவாமி விவேகானந்தர் விளக்கம் சொல்லுகிறார். இது ரொம்ப அழகான ஒரு கட்டுரையாக தமிழிலே சுவாமி விமூர்த்தானந்தா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து ரொம்ப அழகாக, அதாவது விவேகானந்தர் சொன்ன அந்த சொல் இருக்கு இல்லையா, உனக்கு நீயே தலைவனாக இரு அப்படின்னு சொன்ன அந்த அருமையான வார்த்தையை வைத்துக்கொண்டு, நீ எஜமானனா அடிமையா என்று ஒரு அழகான கட்டுரை, இளைஞர்களுக்கு பயன்படுகிற கட்டுரையை வழங்கியிருக்கிறார்கள். நான் அதுலேருந்து ஒரு 2-3 நல்ல செய்தி இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி விமூர்த்தானந்தா அவர்களுக்கு என்னுடைய நன்றியோட இந்த கருத்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 1, ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னா யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்லுகிறார். யாரோ என் மேல இந்த வேலையை சுமத்திட்டாங்கன்னு அழுதுகிட்டே சில பேர் செய்வாங்க. அதை படிக்க வேண்டியிருக்கு, அதை பாரு இப்படிலாம் இந்த துணியை துவைக்க வேண்டியிருக்கு, இந்த பாரு இந்த இடத்த சுத்தம் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. அதாவது எந்த விஷயத்தையும் யாரோ தங்கிட்டு இந்த பொறுப்பை சுமத்திட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன் அடிமை. எல்லா பொறுப்புகளையும் தன் தோள் மீது தானே சுமப்பதற்கு தயாராக இருக்கிறானே அவன் எஜமானன். தலைமை என்பது அதிகாரம் அல்ல, பொறுப்பு. இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்ம பழகிற சமூகத்துல எந்த இடத்துக்கு வேணாலும் போய் பாருங்க, எல்லாரும் பவர் அப்படிங்கிற பெரிய விஷயத்தை பெருசா நினைக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆக்சுவலா டெக்னிக்கலா பவர்ங்கிறதுக்கு அத்தாரிட்டிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த டெக்னிக்கலா பாக்குற போது எல்லாருக்கும் அத்தாரிட்டியில ஆர்வம் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டியில ஒரு நிர்வாக இயல்ல ஒரு கோட்பாடே உண்டு. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத அத்தாரிட்டி ரொம்ப ஆபத்தானது. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை அப்படின்னு நான் அத்தாரிட்டியா இருப்பேன், அதான் சர்வாதிகாரத்துக்கு காரணம். எந்த விளைவுகளுக்கும் அவங்க பொறுப்பேற்கிறது இல்லை, ஆனா தாங்கள் சொன்னதை அப்படியே உலகமே கேட்கணும்னு பல சர்வாதிகாரிகள் வாழ்ந்துட்டு போய் தங்கள் நாடுகளையே நாசப்படுத்திட்டாங்க. சில இனங்களை அழிச்சிட்டாங்க, செல்வங்களை எல்லாம் நாசமாக்கிட்டாங்க, இயற்கை வளங்களை அழிச்சிட்டாங்க. உலகத்துல சர்வாதிகாரியா இருந்த பல பேர் அத்தாரிட்டியோட இருந்தாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருந்தாங்க. அப்ப மனிதன் பொறுப்போடு இருக்கணும், நம்ம செய்யற காரியத்துக்கு ஒரு பொறுப்பு உண்டு அப்படின்னு நினைக்கணும். இப்ப தலைவனுக்கு இலக்கணம் சொல்றாரு பாருங்க, எல்லா பொறுப்புகளையும் தன் தோள் மீதே சுமப்பான். அடுத்தது, மக்களுக்கு எது உண்மையான நன்மையோ அதையே செய்வான். எனக்கு என்ன சௌகரியமோ அதை செஞ்சு நான் தலைவனாகிறதுங்கிறது ஈஸி. மக்களுக்கு எது நன்மையோ அதை செய்து அவன் தலைவனாக மாறுது. அவங்களுக்கு எது நல்லது அப்படின்னு கண்டுபிடித்து அந்த காரியத்தை செய்யறது. கீழே இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் எது நல்லது என்று ஏற்பாடு செய்வது. மனதளவில் சுதந்திரமாக செயல்படுவான். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, மனதளவில் சுதந்திரமாக செயல்படுதல். நீங்க கொஞ்சம் உங்க வேலையை செய்யும் போது யாரோ சொன்னாங்கிறதுக்காக ஒரு வேலையை செய்யும் போது பாருங்க, ஒரு பாரத்தை எடுத்து தோல் மேல வச்ச மாதிரி இருக்கும். ஆனா நாமளாவே அந்த காரியத்தை செய்யறோம் அப்படின்னு வச்சுங்க, சுதந்திரமா அந்த காரியத்தை செய்யற வச்சுங்க, வேலை செஞ்ச கஷ்டமே இருக்காது, சந்தோஷமா அந்த வேலையை செய்யலாம். அப்போ இந்த மனதளவில் சுதந்திரம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அது இப்ப சில பேர் எப்ப 5 மணி ஆகும் ஆபீஸ் விட்டு போலாம், எப்ப 5 மணிக்கு ஆடி பள்ளி கொடுத்துட்டு ஓடி போயலாம் வெளியே போலாம். சில பையன் சொல்லுவான், லீவு நாளைக்கு, லீவு நாளைக்கு, லீவு. அவன் பாருங்க, அப்ப படிக்க போறத எவ்வளவு பெரிய பாரமா கருதுறான், எவ்வளவு பெரிய வேதனையா கருதுறான். அப்படி மனதளவில் சுதந்திரமாக செயல்படுகிறாயா இல்லையா, இது ஒரு உரைக்கல். அப்புறம் லட்சியத்தோடு செயல்படுவது வாழ்க்கையில, எது செஞ்சாலும் என்னமோ சித்தம் போக்கு சிவம் போக்கு தோணு அதை செஞ்சேன்னு சொல்றது இல்லை. ஒரு லட்சியம், திட்டமிடுதல், குறிக்கோள், இதை வைத்துக்கொண்டு செயல்படுது. இல்ல தடை வராதா என்ன, தடைகளையோ தவறுகளையோ கண்டு துவண்டு போகாமல் இருத்தல், அந்த தடைகளை கண்டு வருத்தப்படாம மேற்கொண்டு வருத்தம் செய்யும், இந்த காரியம் பண்ணா அது வராமையா போயிடும், பாப்பமே அதையும் தான் செய்வோமே. என்ன பெரியார் ஒரு கூட்டத்துல பேசுறாரு, ஒருத்தன் செருப்பு விட்டு ஏறிட்டான். அவர் என்ன சொல்றாரு, நம்ம எத்தனை பேருடைய கருத்துக்கு மாறான கருத்து சொல்லிட்டு இருக்கிறோம்ப்பா, பல பேருடைய கருத்துக்கு மாறா சொல்ற போது அவனுக்கு கோவம் வரத்தானப்பா செய்யும், அவன் அந்த காரியம் பண்ணத்தானப்பா செய்வான், அதையும் தாண்டி நம்ம போலாம் வா அப்படிங்கிறார். பாருங்க ஒரு தலைவனுக்கு லட்சணம் என்ன, நாம ஒரு காரியம் செய்யற போது நிறைய தடை வரும், பலர் பழிப்பாங்க விமர்சனம் பண்ணுவாங்க, அதுல கவலைப்படக்கூடாது, தடைகளையோ தவறுகளையோ கண்டு துவள மாட்டான். அப்புறம் அவனுக்கு உந்து சக்தியாக அவனது கனவு லட்சியம், இன்னும் சரியா சொல்ல போனா அவனுக்குள்ள ஒரு அக்னி ஒரு ஃபயர் அவனுக்குள்ள இருக்கும், அதுதான் அந்த காரியத்தை கொண்டு போகும். இது மாதிரி தலைவனுக்குரிய இலக்கணங்கள், சுவாமி விவேகானந்தரே அது மாதிரியான இலக்கணங்களுக்கு உட்பட்டவர். சுவாமி விவேகானந்தரே அப்படி வந்தவர், எத்தனையோ பேர் சாமியாரே வந்தாங்க, ஆனாலும் சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கறது இந்தியாவாலேயோ உலகத்தாலேயோ மறக்கவே முடியலையே. ஏன், இந்த தலைவனுக்குரிய எல்லா இலக்கணங்களையும் இயல்பாகவே பெற்றவர் சுவாமி விவேகானந்தர். இப்ப நம்ம இளைஞனுக்கு சொல்லும் போது, இப்ப சுவாமி விமுக்தானந்தர் என்ன சொல்றாரு, நீ படிக்கிறியா, ஆமா படிக்கும் போது ஸ்டடி லைக் எ மாஸ்டர், அதாவது எஜமானனாக படி, இன்னும் எஜமானனாக படிக்கிறது, அடிமையா படிக்காது. எங்க அப்பா வந்து மெடிக்கல் படிக்க சொன்னாரு, எங்க அப்பா வந்து இன்ஜினியரிங் படிக்க சொன்னாரு, அதனால நான் படிச்சு தொலைக்கிறேன் அப்படின்னா நீ எப்படி வந்து ஒரு பெரிய வலிமை உள்ளவனா வர முடியும். ஸ்டடி லைக் எ மாஸ்டர், நீ படிக்கும் போது எப்படி படிக்கிறேன்னா ஒரு எஜமானனா இருந்து படி, எனக்கு பிடிச்சிருக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த வேலையை நான் செய்யறேன். நான் முன்ன ஒரு பேச்சுல சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பழைய பேச்சுக்களை யாராவது ஞாபகம் வைக்கிற பழக்கம் தான் தெரியும், பிணம் சுமப்பது போல் பிறரது முடிவுகளை நாம் சுமக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்போ இன்னொருத்தர் நமக்கு ஒரு முடிவை திணிச்சிருப்பாங்க, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா ஆகலாம்னு யாரும் யோசனை சொல்லியிருப்பாரு, சரின்னு கேட்டுட்டு இவர் ஆயிருப்பாரு, இவரால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை பார்க்க முடியாது. ஏன், அது யாரோ எடுத்து கொடுத்த இரவல் முடிவு, இந்த இரவல் முடிவுகளையும் தீர்மானங்களையும் சுமக்கிறவர்கள் பிணம் போல செயல்படுவாங்க, பணம் தூக்குற மாதிரி ரொம்ப அருவு சிரமமா இருக்கும், என்னடா அது கணக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பான். ஒரு மாலையை போட்டுக்கிறது வெயிட்டா தெரியுமா, அதுவே வந்து ஒரு பணத்தை தூக்கிட்டு போறது அந்த வெயிட்டா தானே தெரியும், அந்த மாதிரி மனோபாவம் வரும். ஸ்டடி லைக் எ மாஸ்டர், அப்புறம் ஒன்றை செய்யும் போது இதன் மூலம் என் திறமை வளர்கிறதா, பலருக்கும் இது பயன்படுகிறதா, அதை செய்கிற போது நான் மகிழ்ச்சியா செய்யறேனா, எல்லாத்த விட முக்கியம் அழுது வடிஞ்சுக்கிட்டே இல்ல, மகிழ்ச்சியா செய்கிறேனா, இவையெல்லாம் என்ன ஆக்குறது, உன்னை வந்து மாஸ்டர் ஆக்குறது. படிக்கும் போதே ஸ்டடி லைக் எ மாஸ்டர், அப்புறம் என்ன என்ன, லீட் லைக் எ மாஸ்டர், ஒரு தலைவனை போல் படையை நடத்து. என்ன எந்த பிரச்சனை வந்தாலும் சரி என்கிட்ட கொண்ட நான் பாத்துக்கிறேன், அதுக்கு தான் சர்தார், சிறுதார் சிறுனா தலை, அதை தரித்து கொண்டிருப்பவன், தன்னுடைய தலையை தந்தாவது ஒரு காரியத்தை காப்பாற்றுகிறவன் தான் அதுக்கு ஒரு தலைமை பொறுப்பை ஏற்க முடியும். யார் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பாரோ, தன் தலையை தந்தாவது எடுத்த காரியத்தை யார் செய்து முடிப்பாரோ அவரே சர்தார், சர்தார்னா சிறுதார் சிறுனா தலை இல்லையா, அந்த இயல்போடு இருக்கிறவன் என்று விவேகானந்தர் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். அதை முன்வைத்து லீடு லைக் எ மாஸ்டர், ஒரு படை தளபதி அப்படிங்கிறவன் என்ன, ஒரு பழைய சம்பவம் போட்டிருந்தான் கார்கில் யுத்தத்துல, அதாவது அந்த கேம்ப்ல இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரன், ஒருத்தன் வழியில அடிபட்டுட்டான், அவனை போய் எடுத்துட்டு வர்ற வேலையை நீங்க யாரும் செய்ய வேண்டாம் நான் செய்யறேன், வேண்டாம் லீடர் நீங்க போனது ஆபத்து யாராவது சுற்றுவாங்க அப்படின்னா அந்த ஆபத்து உங்க யாருக்கும் வர வேண்டாம், நான் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். அப்படி லீடு லைக் எ மாஸ்டர், இது ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட அழகு என்னன்னா சர்வ் லைக் எ மாஸ்டர், ஒரு மாஸ்டர்னு சொன்னா எப்பவுமே மத்தவங்களுக்கு உத்தரவு படிக்கிட்டே இருக்கிறவன் பொருள் அல்ல, சர்வ் பிறருக்கான சேவைகளை செய்வதற்கும் அவன் தயாராக இருக்கிறான், சர்வ் லைக் எ மாஸ்டர். இதுக்கு சுவாமி விமுக்தானந்தா ஒரு அழகான உதாரணம் சொல்றார். டாக்டர் ஜாகிர் உசைன் நம்முடைய இந்தியாவுடைய ஜனாதிபதியா இருந்தவர், மூன்றாவது ஜனாதிபதி அவர். அவரு ஆரம்பத்துல ஜமியா மிலியா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் பணியாற்றி இருக்கிறார். அப்படி பல்கலைக்கழக துணைவேந்தரா அவர் பணியாற்றும் போது அங்க படிக்க வர மாணவர்கள் சில பேருக்கு அவர் சொன்னார், நல்ல அழகான உடை உடுத்தணும், சுத்தமா உடுத்தணும், நீங்க போட்டுக்கிட்டு வர ஷூ கால் செருப்பெல்லாம் பளிச்சுன்னு இருக்கணும், அது அழுக்கா தூசியா அருவறுப்பா இருக்கக்கூடாது சொல்லியிருக்காரு. ஒரு தடவை சொன்னாரு, ரெண்டு தடவை சொன்னாரு, கடைசியா உத்தரவாவே போட்டார், இங்கு படிக்க வருகிற மாணவர்கள் கால் ஷூ பாலிஷ் செய்து சுத்தமாக வர வேண்டும்னு துணைவேந்தர் அந்த பல்கலைக்கழகத்துல ஜாமியா மிலியா பல்கலைக்கழகத்துல உத்தரவாவே போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டார். கேட்கல, எத்தனை தடவை சொன்னாலும் பசங்க கேட்கல. ஒரு நாள் வாசல்ல நிக்கிறார், வர்ற பையெல்லாம் பார்த்தான், ஆஹா இன்னைக்கு நமக்கு திட்டு விழப்போகுது, நம்மளை வந்து வைஸ் சான்சலர் துணைவேந்தர் திட்ட போறான்னு பயந்துகிட்ட எல்லாம் வரான். குனிஞ்சு பார்த்துட்டு, தம்பி கொஞ்சம் அந்த காலை நீட்டு. அவன் காலை நீட்டுறான், ஷூ அழுக்கா இருக்கு, ரொம்ப அழுக்கா இருக்குல்லப்பா, உனக்கு அதை தொடக்கிறதுக்கு நேரம் இல்லைப்பா, அவன் நிறைய வேலை இருந்திருக்கும், நான் தொடக்கிறேன் அப்படின்னு ஒரு துணியை எடுத்து வர்ற மாணவர்கள் யாரெல்லாம் ஷூ அழுக்கா போட்டிருக்காங்களோ அதை அவர் தொடக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர்னா சர்க்குலர் போட்டதோட என் வேலை முடிஞ்சு போச்சு, இனி வர்றவன் அப்படித்தான் வரணும், இல்லாட்டி நான் 100 ரூபாய் பெனால்டி போடுவேன், அப்படி பேசல. ஜாகிர் ஹுசேன் எப்படி இருந்திருக்கிறாரு, ஒரு துணியை எடுத்து அவர் தொடக்கிறாருன்னா பையன்லாம் அப்படியே பயந்துட்டான். இதெல்லாம் வைஸ் சான்சலர் வாசல் நின்று நம்ம உள்ள வரும்போது நம்ம ஷூவை தொடச்சு விடுறாருன்னா எப்படி வெக்கமா இருக்கும். அவன் சொல்றான், வேண்டாம் வேண்டாம், நாளிலேருந்து நாங்க நீட்டா வர்றோம், நாளிலேருந்து நாங்க நீட்டா வர்றோம், மாத்திட்டாரு. மறுநாள் வருகிற போது பார்த்தா எல்லாரும் சுத்தமா வர்றான். ஏன், அவருடைய பணிவு சேவை பல பேர் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது. அதிகாரம் மட்டும்தான் ஒரு தலைமையின் இலக்கணம் என்பது அல்ல, சேவையிலும் ஒரு தலைமை தன்னுடைய முக்கியத்துவத்தை பணிய வைக்க வேண்டும். இன்னும் நிறைய அந்த கட்டுரையில் அவர் சொல்லியிருக்காரு, வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ஆனாலும் உனக்கு கவனிங்க, சுவாமி விவேகானந்தர் எவ்வளவு அழகா சொல்றார், எதை செய்தாலும் எஜமானனாக செய். டயோஜினீஸ்னு ஒரு பெரிய கிரேக்க சிந்தனையாளன், அவனை அடிமை வியாபாரத்துக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் 4 பேர் சொன்னா, சொன்னாரு, என்னை எடுத்துட்டு போய் நீங்க விற்கலாம், நான் உங்க கூட வர்றேன், ஆனா உன்னை மறந்துடாதீங்க, ஒரு எஜமானனை நீங்கள் விற்க போகிறீர்களே ஒழிய ஒரு அடிமையை அல்ல. போய் நிக்கிறார் அந்த சந்தையில, இந்த எஜமான யாராவது வாங்கிக்கிறதா இருந்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு, ஒரு எஜமானனை கொண்டு போகிறீர்கள் அப்படிங்கிறார். பாருங்க, அறிவுடையவர்கள் விழிப்படைந்தவர்கள் தான் அடிமை அல்ல எஜமானர் என்பதை புரிந்து கொள்ளுகிறார்கள்.
2: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

மதுரையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேர் நிறத்தல் நுழையும் முதல் பாடலாக எங்களை அழைக்கின்றது. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா, இப்படியான பதி கொண்ட பாடல். மதன மாளிகை திரைப்படத்தில் அன்று ஒலித்த பொழுது இன்று ஒலிக்க வைக்கின்றார் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். அவர் தன்னோடு இணைத்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், தம் பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு, எடப்பாடி, வெள்ளாண்டி, வலசு, துறைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைக்கும்படி நாங்கள் மனைவோமே கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடலும் அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை கேட்ட பேர் பிறந்தே இருக்க மாட்டார். இந்த பாடல் வெளிவரும் வேளையிலே திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபாவை தான் கூறுகின்றேன். அவர் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நர்மவியாள், தமிழ் இனியாள் இவர்களை முளைத்து இணைத்து இன்றைய வளமை போல இன்றும் தருகின்றார். அவர் கேட்கும் பாடல் முதலாளி என்ற திரைப்படத்து பாடல். 1957 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம். அந்த பாடல் அற்புதமாக இசை அரசரின் குரலிலே ஒலிக்கின்றது. ஏரி கரையின் மேலே போற வழியே பெண்மையிலே, அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் ஒலிக்கும் பொழுது உட்கார்ந்து இருந்து கேட்பவர்கள் எழுந்திருந்துதான் கேட்பார்கள். அவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் கேட்போமா இன்றும் முன்னிலை தமிழ் வானொலியிலே?

அடுத்து வரும் நேர் நேர்த்துக்கான பாடலை தர வருகின்றார் தங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். முதலில் தன் மனைவியின் பாடலை கொடுக்கின்றார். மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ணப்பூங்காவனிலே என்று ஒரு வரி கொண்ட பாடல், மிகவும் பழைய பாடல், சிறப்பான பாடல். காவேரி என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் அனுஷியா கிருஷ்ணன் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து. அந்த பாடலை அவர் மட்டுமல்ல, அவரது அன்பு அப்பா அனந்த ராமனையா அவர்களோடு விஜயம் அம்மாவும் தாயாரும் கேட்கின்றார்கள் உறவுகளோடு.

அடுத்த பாடலை உடனே தந்து விடுவார் கிருஷ்ணன் அவர்கள். அவர் ஒரு சோகமான பாடலை கேட்கின்றார், அன்பு கரங்கள் என்ற திரைப்படம். அந்த திரைப்படம் வெளிவந்ததாக இல்லை, ஆனால் அந்த திரைப்படத்து முழு வேலைகளும் முடிந்து பாடல்களும் தெரிவாக்கப்பட்டன. அதில் ஒரு பாடல் பாட இருக்கின்றது, காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன் என்ற அற்புதமான தத்துவமான ஒரு பாடல். வாழ்க அந்த பாடலை தந்துட்டு உலக வாழ் தமிழ் மக்களோடு நான் கேட்டு மக்களை விரும்புகிறேன் என்றும் எழுதியிருக்கின்றார். ஒலிக்கின்றது, நாங்கள் அனைவரும் இணைந்து விடுவோம் அந்த பாடலோடு.

சுமைகளுக்கு மேல் சுமைகளை தாங்கி முடியாத நிலையிலும் முடியும், இது நான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு நல்ல கருத்துக்களை தந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எங்களுக்கு ஒரு பாடமாக காட்டிக் கொண்டிருக்கும் நீண்டகால உறவு அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள். அவருடைய மனப்பக்குவம் எங்களுக்கு வேண்டும், அது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அவரோடு நாங்கள் இணைந்து கொள்ளும் வேளையிலே கேட்கின்றார் ஒரு பாடல், பூ உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவி என்ற அந்த மனக்குமுறல் பாடல் ஒன்று. தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைத்து எங்களை இணைத்துக் கொள்கிறார் தன்னுடன். தன்னுடைய சுமையை நாங்களும் தாங்கிக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக ஜெகவர் சாதிக் ஐயா அவர்களே, உங்கள் சுமை நாங்களும் சுமக்கின்றோம் என்றுதான் கூற வேண்டும். நிலவு எப்பொழுதும் தேய்ந்து செல்வதில்லை, வளர்ந்து செல்வது, அது வளர்ந்து வளர்ந்து தேய்ந்து கொண்டு போகின்றது, அதுபோல்தான் வாழ்க்கை என்ற சொல்லோடு பாடலே நாங்கள் அதை கண்டிருக்கின்றோம். இன்று இந்த பாடல் மூலம் அறிந்து கொள்வோம். உங்களுக்கான பாடலை நாங்கள் தரும் வேளையில நீங்கள் மட்டும் தனிமேல் கேளாமல் உங்களுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷகானா, பர்வின், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் மற்றும் உலக தமிழர்களோடு எங்களோடும் கேட்கின்றீர்கள். உங்கள் சுமைகளை நாங்களும் உங்களோடு இணைந்து சுமக்கின்றோம். பாரத்தை இறைவனிடம் கொடுப்போம்.

ஒலிக்கும் அடுத்த பாடல் அன்பு பாடல் ஒன்று, ஒரு பாராயண பாடலாக வருகின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் பல தடவை கேட்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் அவர் சரியான நேரத்தில் இந்த பாடலை கேட்டுக் கொள்வார். எங்களோடு மிகவும் ஆறுதலாயிருக்கும் அந்த பாடலை கேட்க. அந்த பாடல் ராம ராம சரணம் என்ற வரி கொண்டு பாடும் கடன் வாங்கி கல்யாணம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று அவர் மட்டுமல்லாமல் தன்னோடு வளமை போல கண்ணன், சங்கரை, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி அவர்களை அணைத்து கேட்கும்படி நாங்களும் அணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

நாங்கள் கேட்டு மகளும் நிறத்தில் அலங்கரிக்கும் அடுத்த பாடல் உமா தேவி என்ற பாடல் ஆசிரியர் எழுதி கொடுக்க கோவிந்த் வசந்த அவர்கள் இசை கோர்த்துவிட உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்றும் 2024 ஆண்டு திரைக்கு வந்த மெய்யழகன் என்ற ஒரு திரைப்படுத்து பாடல் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் என்று 7 மணி திருநாட்டின் யாழ்ப்பாணத்திலிருந்து அருள் தந்திருந்த வேளையில் இந்த பாடலை அவரோடு இணைந்து சீலன் சுதன் ஹரி இவர்களும் கேட்கின்றார்கள். அந்த பாடல் யாரோ இவன் யாரோ என்று வித்தியாசமாக பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல் யார் பாடலாக இருக்கும்? அந்த பாடல் வழக்கம் போல இன்று நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஷ்வன் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்க இருக்கின்றார்கள். தங்க மனசுக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட்டுக்குள்ளே பாட்டு இருக்கும் என்று வரி கொண்ட பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களை நாங்கள் கேட்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்களுக்காக தமிழ்நாட்டிலிருந்து கேட்டிருக்கின்றார். சிதம்பரத்திலிருந்து ஜாக் பாட் என்ற திரைப்படத்தில் ஆகாயம் பூலோகம் என்ற பெயர் தாங்கி பாடுகின்றது. அடுத்த பாடல் நீலத்தை அலங்கரிக்கும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை தருவது அன்புடன் வளைகுடா மண் நீண்டகால உறவு குவைத்திலிருந்து ஜோஜ். பெண்ணே பெண்ணே என்ற சாகஜம் திரைப்படுத்த பாடல் தான் நீங்கள் கேட்ட பாடல் உரைக்கின்றது. இறுதியாக

பாடல் அந்தப்புறம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்து நிறைவுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. மானா மதுர என்ற வரியோடு ஆரம்பித்து முழுமையாக பாடி நிகழ்ச்சியை நிறைவு பெற வைக்கின்றது. கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ், நீங்கள் தந்த பாடல்.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR FM.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்திலிருந்து காற்றாலையிலே வந்து வணக்கம் என்று கூறி உங்களிடம் நலம் நாடி எங்கள் நலமும் பகிரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது சிவப்பு நிலா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், நீ மீன ராசி பொண்ணா என்று கேட்கும் வரி கொண்ட பாடல். இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார். நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடலை தருகின்றார். ஈழமணி திரு நாட்டிலிருந்து வளமை போல இன்றும் மத்திய மாகாணம் ஹட்டன் ஈழமணி திரு நாட்டிலிருந்து டி ராஞ்சி தந்திருக்கின்றீர்கள். யார் அழுது யார் துயரம் போவது என்ற வரியை கொண்ட ஒரு பாடல் கண்ணுக்கொரு வண்ணக்கிளி என்ற திரைப்படத்து பாடலாக தந்திருக்கின்றீர்கள். இதுவோ அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை இளமணி திருநாடு மத்திய மாகாணம் தண்டியிலிருந்து விஜயராணி தந்திருக்கின்றார். அற்புதமான ஒரு பாடல் ஆலயமணி என்ற திரைப்படத்திலிருந்து திரைப்படுத்திருக்கின்றார். பொன்னை விரும்பும் பூமியிலே என்ற வரி கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களோடு கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் ஒரு பாடல் சொல்லித்தருது என்ற பாடல் அ இ என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

ஒலிக்கின்ற பாடல் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல். அன்புடன் தருகின்றார் கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி. ஸ்வீடன் திரைப்படுத்த பாடல்தான் என்று அவர் அனுப்பி வைத்த பாடல் முன்பனி காலப்பூவே என்ற முதல் வரியோடு ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து நாங்கள் ஆஸ்திரேலியா உறவுகளின் பாடலை கேட்போமா? மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலியா கண்டம், பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். தினமும் வந்து எங்களோடு இணைந்து பாடல்களை தரும் வேளையில் தங்கள் பத்திரிகையில் வரும் செய்திகளையும் படிக்கும் வாய்ப்பினையும் தருகின்றார். அக்னி குச்சு என்ற வரியிலே நாங்கள் யூ வலைதளத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பான ஒரு பத்திரிகை பல ஆண்டுகளாக நிகழும் வேளையிலே எங்களுடன் பல ஆண்டுகளாக இணைந்திருக்கும் வேளை இன்றும் ஒரு பாடல் தருகின்றார். வான் போல வண்ணம் என்ற வரி கொண்ட சலங்கை ஒலி திரைப்படுத்த பாடல் தாருங்கள் என்று பாஸ்கரன் மாலா உங்களுக்காக இந்த பாடல்.

இவர்களை தொடர்ந்து வருகின்றார் நீண்டகால உறவு. இவர்களுக்கு பின்புதான் அவர்கள் வந்தார்கள் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்து கேதீஸ் அவர்கள். ஓ வெண்ணிலாவே என்ற பாடலை ஆனந்த கும்மி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். கேட்போமே அந்த பாடலை.

காத்து ஒலிக்கும் ஒரு அற்புதமான பாடல். சிங்கார பூமி சிங்கப்பூர்லிருந்து மகாலிங்கம் அனுப்பிய பாடல். சவாலே சமாளி திரைப்படத்து பாடல் அதிகமாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்தாலும் இன்றும் கேட்க மிகவும் சிறப்பாக இருக்கும் கருத்தை கொண்ட ஒரு தத்துவமான பாடல். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே என்று அற்புதமான பாடல். கேட்போமே மகாலிங்கம் உங்களோடு நாங்களும்.

0: பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே.
1: தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து ஐரோப்பா கண்டம் ஜெனிவா நகர் நிரேஷன் தந்த பாடல். நிரேஷன் என்று ஒரு பாடல் தந்து இருக்கும். ஓடுற நிறைய விடாம துரத்தி என்ற வரியை கொண்ட பாடல் ஆடாமல் செய்சோமடா என்ற திரைப்படுத்த பாடலாக தந்திருக்கின்றார். கேட்போமே.

இளைய தலைமுறைகளும் இணைந்து கேட்கும் ஒன்றிய தமிழ் வானொலியில் அடுத்து வரும் பாடலை ஐரோப்பிய மண்ணிலிருந்து ஈழமணி நாடு சென்று ஓய்வெடுத்தாலும் எங்களை மறவாமல் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து காதலா காதலா என்று பாட வைக்கின்றார் என்னவள்.

இறுதியாக ஒரு பாடல் கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சேனா அவர்கள் ஆசான் அவர்கள் வளமை போல இன்னும் ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் அமிர்த யோகம் என்ற திரைப்படம், அதில் வரும் பாடல் தான் தந்திருக்கின்றார். அந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. ராமன் தேடும் ஜானகி என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தீனமான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பியதோடு எங்கள் இதயங்களையும் நிரப்பி சென்றிருக்கின்றன. இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்த உறவுகளை உங்களுக்கு நலம் கூறும், மகிழ்வு கூறும், நன்றி கூறும் இந்த வேளையில் உலகளாக இருந்து அற்புதமான கருத்துக்களை தந்து எங்களுக்கு உற்சாகத்தை அளித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் உறவுகளுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலந்தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இங்கே நேரம் சரியாக 1:17 இங்கே, அதாவது இரவு நேரம். நீங்கள் எல்லாம் 12 மணிக்கு மேலே விழித்திருந்த மாதிரி எப்பயாவது இருக்குதா? இல்லை இல்லை, அந்த டைமுக்கு போய் தூங்கிடுவீங்கல்ல. சரி, இங்கே இது வந்து 1:17, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:48. இன்றைய தேதி வந்து 4ஆம் தேதி, June 2022. கதம்பம் நிகழ்ச்சி. கதம்பத்தில் நீங்கள் விரும்பிய, அதாவது கதை, கட்டுரை, கவிதை இவற்றையெல்லாம் எடுத்து வரலாம். இன்று உங்கள் விருப்ப பாடலும் ஒரு நாளும் தான் கிடைக்குது, இல்லை என்றில்லாமலே அள்ளி கொடுக்குறோம். அந்த பாட்டு கேட்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களை எல்லாருக்கும் வேறு ஒன்றுலேயும் இல்லை. உங்களுக்கு மட்டுமில்லை, எனக்கும் அப்படித்தான். வானலைகளில் பாட்டு கேட்பது என்றது ஒரு சந்தோஷமான ஒரு விடயம்தான், இல்லையா? நாங்கள் போய் பேசி பாடலை கேட்பது. இன்று வந்து நாங்கள் ஒரு விடயத்தை பேசலாம், நகைச்சுவையாகவும் உண்மையாகவும். உண்மையாக உங்களுக்கு எது என்ன என்பதை பேசலாம். அதுக்கு முன்பாக ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வருகிறேன் நான், அதைத் தொடர்ந்து நாங்கள் கதம்பத்துக்குள் செல்லலாம்.

எல்லாம் நானே பயந்து போனேன். இப்ப வந்த பாட்டுக்கு நானே பயந்து போனேன். நீங்கள் எல்லாம் பயந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திடீரென்று வந்துச்சா பாருங்க, அந்த எப்படி எல்லாம் பாட்டு வருதுன்ட்டு ரசிச்சு கொண்டு கேட்கக்கிட்டே இல்லை, அப்படி வந்துடுச்சா. சரி, கதம்பத்தில் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். அதாவது இன்றைய கதம்பத்தில் நான் என்னத்தை பற்றி உங்களை வந்து பேச சொல்லுகிறேன் என்றால், உள்ளாந்திரமாக நீங்கள் உண்மையும் சொல்லலாம், அல்லாவிட்டால் யதார்த்தமாக பார்த்ததுகளையும் நீங்கள் சொல்லலாம். அதாவது உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதை உங்களுக்கு பக்கத்திலேயே வச்சிருக்க வேணுமென்று நினைக்கிறீங்க, எதை வேண்டாமென்று தள்ளி வைக்க நினைக்கிறீர்கள், இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த வாழ்க்கையிலே உங்களோடு பக்கத்தில் வச்சிருக்க எதை விரும்புகிறீர்கள், எது உங்களுக்கு வேண்டாமென்று தள்ளி வைக்க விரும்புகிறீர்கள் என்றதுதான் இன்றைய கேள்வி. என்ற நீங்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சில விடயங்களை நாங்கள் எங்களோடையே வைத்திருக்க வேண்டும் என்று அடம் பிடிப்போம். நாங்கள் நான் அந்த அடம் என்று சொல்லிக்க பார்த்தீங்களா, என்ற சிலர் அப்படித்தான் என்னோடு வேண்டும் என்று பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் சில நேரம் குழந்தை பிள்ளைகளெல்லாம் அம்மா அப்பா பக்கத்திலேயே வேணுமென்று அடம் பிடிக்கும். அது எங்களுக்கு எப்பவும் வேணும் வேண்டிய ஒன்று. அதே போல் அன்பானவர்கள் பக்கத்தில் வேணுமென்று அடம் பிடிப்போம். அதுலேருந்து தான் சண்டையை தொடங்கும். வேணாம், ஐயையோ இவ்வளவு கரைச்சி தர வேண்டாம் என்று சொல்லி சண்டை, அந்த பிடிக்கும் அந்த வேணும் வேணும் என்று பிடிக்கும் அட்டத்திலிருந்து சொல்லுவார்கள், ஐயையோ இது என்னடா கரைச்சல், என்ன எல்லாம் டோர்ச்சர் பண்ணுறீங்கடா, அப்படி விடயங்கள் இருக்கிறது. பொருட்கள், நான் எல்லாத்தையும் இந்த குறிப்பிட்டு சொல்கிறேன், மனிதரை மட்டும் இல்லை, பொருட்கள் ஆசையானவற்றை எந்த நேரமும் கையிலேயே ஒன்று கொண்டு திரிவோம் நாங்கள். எங்களுக்கு பிடிச்சமான ஒன்றை இது வச்சிருந்தால் எங்களோட வச்சிருந்தால் நல்லா இருக்கும் என்று, அதுக்காண்டி பிடித்தவர்களை இடுப்பில் தூக்கி வச்சு கொண்டு போகலாம் வச்சு கொண்டே இருக்கலாம்னு நினைக்காதீங்க, அவ்வளவு நேரத்துக்கு வச்சுருக்கலாம் இல்லை, அதனால தான் சொன்னேன். பார்க்கலாம், நீங்கள் காற்றலையில் வந்து பேசலாம், அன்பு உறவுகள் தயவு செய்து உன்னிப்பாக இதை கேட்டு நகைச்சுவையாக பேசலாம். உண்மையாக உங்களோட மனதில் இருப்பதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லணுமன்ற இல்லை, இன்னொருதரை சாட்டி சொல்கிறது தானே, நானெல்லாம் அப்படி தான் சொல்கிறது, இன்னொருதரை சாட்டி தான் எதையும் வெளிப்படையாக சொல்லுவேன். இது உங்களுக்கு நான் சொல்லித்தரும் ஒரு கையாளல் முறை. எங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேணும் போல் இருக்கும், அதை இன்னொருவரை வச்சு இன்னொருவரை சாட்டி சொல்லுவது இப்படி உங்களுக்கு, அதாவது சிலரிடமிருந்து சிலர் வெளியிடாமல் இருப்பார்கள் மனசுகளை வச்சுக்கொண்டு. அப்போ உடனே அவர்களிடமிருந்து அந்த பேச்சை எடுப்பதுக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள். அதுக்கு தான் சொல்லுகிறேன், அதுக்காண்டி என்ன அப்படி நினைச்சிடாதீங்க. எங்கே பார்க்கலாம், ஒரு பாடல் நான் கேட்கலாம், எனக்கு பிடித்தமான பாடல், சரியா? அதான் நான் சொன்ன கொடுத்தது என்ன, எங்களோடு பக்கத்திலேயே வச்சிருக்க, உங்களோடு பக்கத்தில் வச்சிருக்க, என்னோடய இருக்க வேணும் என்று விரும்பி வச்சிருக்க கூடியது எது, எனக்கு வேணாம் என்று தள்ளி வைப்பது எது, அது நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு பக்கத்தில் இதை என்னோடு வச்சிருந்தால் எனக்கு விருப்பம், எப்பவும் எனக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று எண்ணுவது எது, எனக்கு வேண்டாமப்பா இதை தள்ளியே வைப்போம் என்று சொல்லி சற்று வெறுப்பாக தள்ளி வைப்பது எதையெல்லாம், ஒன்றை மட்டும் சொல்லாதீங்க, கணக்கே இருக்குது. இவ்வளவு காலம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா, அந்த வாழ்க்கையிலேயே நாங்கள் எத்தனைகளை கண்டு வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி வைத்தது எத்தனையோ இருக்கும். வேணுமென்று இன்னும் வேணும் வேணும் கிட்ட வேணும் என்று கேட்டு ஏங்குவது கிடைக்காமல் இருக்கும், ஆனால் இருந்தாலும் எனக்கு கிட்ட இருந்தால் என்ன, கிட்ட இருந்தால் என்ன, இது எனக்கு கிடைக்காதாண்டு ஏங்குவது என்ன. நல்லா சொல்லிட்டேன்னு நான் உங்களுக்கு ஆழமாக சொல்லி தந்திருக்கிறேன், அதுவும் இன்னொரு முறையும் சொல்லி தந்திருக்கிறேன். மனசில் இருக்கிறத சொல்ல முடியாட்டி யாரையாவது சுட்டி காட்டி சொல்லுங்கோ, சரியா என்று சொல்லிட்டு எனக்கு பிடித்தமான ஒரு பாடலை எடுத்து வருகிறேன் நான்.

என்னுடைய பாடலை எடுத்து பெறுவதற்கு முன்பாக அந்த கிளாஸ் ரூமுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஆனால் குறைவாகத்தான் வருவார்கள். ஒரு தரத்தான் இப்போ மெல்ல மெல்ல வருவார்கள். ஆக சந்தனராஜ் மாமா ஒரு ஆள் தான் கையை அப்படி காட்டி கொண்டு வந்திருக்கிறார். 4 ரோசாப்பூ, 5 கை, 5 அதாவது சூப்பர் அண்டு காட்டுற கை, 1, 2, 3, 4, 5, 6 எத்தனை 7 கும்பிடுற கை போட்டிருக்கேன். இதையும் சொன்னால் தான் இனி சரி நீங்கள் என்னென்ன போடுறீங்கன்னு. மற்ற யாரையுமே காணையில் பார்க்கலாம். பரவாயில்லை, என்னுடைய விருப்ப பாடல்.

நேரம் சரியாக 11 மணி, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:30 நிமிடம். எனக்கு கண்ணுக்கு இப்போ இதெல்லாம் கூட கூட தெரியுது.

சரியாக 11:04 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கனடிய நேரம் சரியாக 1:33. என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க? யா என்னத்தை சொல்கிறது பக்கத்தில் வச்சுருக்கிறதுக்கு விருப்பம் வந்து என்னத்தை தள்ளி வைக்கிறேன்னு சொல்கிறதுன்னு ஒரு திண்டாட்டத்தோடு இருக்கிறீங்களா, இல்லாட்டி யார் முதல்ல பூனைக்கு மணி கட்டுறதுன்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? சரி, எங்கே பார்க்கலாம் அடுத்தது யார் எங்களுடைய தளத்திலே வந்திருக்கிறார்கள். வணக்கம் லெனின், ஒரு வணக்கம் உங்களுக்கு. லெனினும் வந்திருக்கிறார். வடலூர் ஆனந்தன் உங்களுக்கு வணக்கம். எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, வந்து யாராவது ஆரம்பித்தாதான் இது சரியாக இருக்கும். ஆனால் நான் கடைசியில் தானே சொல்லுவேன் எதை நான் பக்கத்தில் வச்சிருக்க ஆசைப்படுறேன்னு, இல்லையா? அதையும் யாரையாவது சாட்டி தான் சொல்லணும். இப்போ நான் உங்களோட கதையெல்லாம் கேட்டால் தான் நான் சாட்டி சொல்லலாம், சரியா? சரி, இங்கே இல்லை, அழைப்புக்கு வாருங்கள், வந்தால்தான் நாங்கள் பேசலாம். பயப்படாமல் வாருங்கள். என்ன இது, இதில் என்ன இருக்கிறது? நீங்கள் எத்தனை விடயம் இருக்கிறது பக்கத்தில் வச்சிருப்பதற்கு? ஆனால் தாய் தந்தையரை நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா அப்பாவை பக்கத்தில் வச்சுருக்கோணுன்றது தான் ஆசை எங்களுக்கு. இல்லாத போதும் இருப்பார்கள், எங்களோடு இருக்கிறார்கள் ஆண்டு. நானெல்லாம் அப்படித்தான் சுற்றி சுற்றி பார்ப்பேன், சுற்றி சுற்றி பார்ப்பேன். என்னுடைய தாயாரை இழந்த பின்பு அந்த எத்தனையோ வருடங்களுக்கு இப்போவும் தான் சில வேளைகளில் அவர் இருந்த வாழ்ந்த அந்த அறையினில் தான் இப்பொழுது கலையகம் இருக்கிறது. இந்த கலையகத்துக்குள்ளே நான் வந்த உடனே என் அம்மா இதில் இருந்தா இருப்பாவா, சில நேரத்துக்கு பின்னால் இருக்கிறாவா, அப்படியெல்லாம் கற்பனை பண்ணி பார்ப்பேன். அது உண்மையாகவும் அப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே என்று அவருடைய ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பேன். இதில் எங்கேயும் வந்திருப்பாரா, தொட்டிருப்பாரா, அப்படியெல்லாம் பார்ப்போம். அப்போ அந்த சிந்தனைகள் எங்களுக்கு இருக்கு, எங்களோடையே வச்சிருக்கு. ஆனால் சிலவற்றை எங்களோடு வச்சிருக்க முடியாமல் இருக்கும். சிலது வந்து எங்களுக்கு கிட்ட கிடைக்காது, வேணும் வேணும்ன்ட்டு நாங்கள் வறந்தி அழுவோம். அது எங்கேயோ தூரத்தில் இருக்கும். தூரத்தில் இருப்பதை கிட்ட தந்தா என்ன என்று சாமி கும்பிடும் போதும் மற்றது நாங்கள் என்ன நினைக்கும் போதெல்லாம் நினைச்சு கொண்டே இருப்போம். என்ன செய்வது, கிடைக்காதது தூரத்தில் இருந்தாலும் அந்த நினைவோடு வாழ்வதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு காலத்தில் எங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்கும். அப்படி பல இருக்கிறது, இங்கே பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சில விடயம் எங்களுக்கு சலித்திருக்கும். அந்த தள்ளி வைப்பதுமென்று சொல்லுவோம் இல்லை, வேண்டாம்ட்டு. முதல்ல எனக்கு நான் இப்போ உண்மையிலேயே தள்ளி வைக்க விரும்புவது என்னது என்றால், இப்போ சொல்லலாமா, இந்த வைத்தியசாலை என்றது, நோய் என்ற ஒன்றையும் இந்த வைத்தியசாலை என்ற ஒன்றையும் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. அதை தள்ளியே வைக்க வேணும். அது ஒன்றா, அதனால் தேவையான ஒன்று இருந்தாலும் மனம் வெறுக்கிறது, உண்மையிலேயே முழுசாக வெறுக்கிறது. எங்கே பார்க்கலாம், ஒரு பாடலுக்கு செல்லலாம். அப்போ நானே என்ற கதையை சொல்லி கொண்டிருந்தால் நீங்கள் யாருமே வரமாட்டீங்க. நீங்கள் காற்றலைக்கு வந்தால் தான் பேச விருப்பம் வேண்டாம், ஓடி வாருங்கள். எல்லோரும் என்ன சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்களோ தெரியவில்லை. அங்கே பார்க்கலாம், இன்னொரு பாடலை கேட்போமா?

எல்லாரும் சிந்திச்சு கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பட் கேட்டால் சொல்ல போகிறீங்க நெட்ஒர்க் வேலை செய்யலையான்ட்டு. பாப்பா யார் துணிஞ்சு முதல்ல வர்றீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் என்னட்டா இதில் யார் முதல் வந்து இதை எப்படி பேசுகிறார்கள் அதன் பின்பு பேசலாமன்ட்டு இருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஆழமாக நீங்கள் எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே பார்க்கலாம். அல்லது நெட்ஒர்க் எங்களுடைய தொலைபேசி அழைப்புக்கு வருவதற்கு வேலை செய்யவில்லையா? இதையெல்லாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. யாராவது ஒரு நாள் அழைச்சி பார்த்தா தான் தெரியும். இப்படி சொன்னால் தான் அழைப்பீங்க. கப்பண்டு உடனே பிடிச்சிடலாம் இல்லை, சொல்லுவோம் இல்லை. இப்போ ஒரு எப்படியடா ஒன்று எப்படி வருது கூடுதலாக பார்த்தால் என்ன விடயமாக இருந்தாலும் எப்படி வரவழைக்கலாம்னுட்டு ஏதோ ஒன்று சொன்னோன்னு தெரியாமல் ஒருத்தர் வந்து மாட்டுப்படுவார். உடனே பிடிச்சிருவோம் நாங்கள் இல்லையா? அப்பா வந்துட்டீங்கப்பா அப்படி தான் இருக்குது. இப்போ எங்கே பார்க்கலாம், அழைப்புக்கு வாங்க பார்க்கலாம். யார் எங்களுடைய தொலைபேசி எண்கள் வேலை செய்கிறதான்னு பார்ப்போம். அழைப்புக்கு வாருங்கள். அடம் பிடிச்சி கொண்டிருக்க வேண்டாம். நானும் கொஞ்சம் நேரம் பேசி பார்ப்பேன். நானும் அப்படித்தான் நிகழ்ச்சி ஒரு மணி நேரத்துக்கு எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு எடுத்து வரவன் மட்டும் சிந்திக்க மாட்டேன். உடனே இன்னொரு நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பை போட்டு விட்டு நான் போய்விடுவேன். எங்கே அழைப்புக்கு வாருங்கள். ஆனால் எங்களுடைய இலங்கையில் இருக்கும் அன்பு உறவுகள் பேச வருபவர்களுக்கு கொஞ்சம் தடங்கள் அவர்களுக்கு. ஏனென்றால் அவர்களுடைய இணையதளம் மட்டுமில்லை, சில நேரத்தில் தொலைபேசியெல்லாம் கோளாறு கொடுக்கறது. அதனால் தான் அவர்களுக்கு

0: வணக்கம் மாமா. மாமா தொலைபேசி வேலை செய்தான் பாப்பம் இருக்க வாங்கன்னு இல்ல வேலை செய்யறதுதான். மாமா எப்படி இருக்கிறீங்க நீங்க? மாமா
1: எப்படி இருக்கீங்க?
0: ராணியம்மா இருக்கிறாவா? ராணியம்மா
1: ராணியம்மா இருக்கேங்க.
0: அப்ப ராணியம்மாட்ட நான் கதைக்க பேசட்டா? அவக்கு உடனே ஒரு பாட்டு கொடுத்துடலாம் இல்ல இன்றைக்கு பாட்டு கிடைக்கும். நல்ல ஒரு பாட்டா இண்டே கேட்டுருங்க, சுட சுட உங்களுக்கு பாட்டு கிடைக்கும். சரியா முதல்ல பாட்டு சொல்லுங்க, நீங்க பேசும் போதே நான் எடுத்துடுறேன். எங்க
2: பாட்டு
0: விருப்ப பாட்டு என்ன உங்களுக்கு?
2: எங்க அக்கா பாட்டு ஒண்ணு போட்டு விடுங்க.
0: அது என்னங்க? நதியா பாட்டா? சொல்லுங்க நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. நீங்க என்ன பாட்டுன்றது? நதியா பாட்டு எத்தனையோ இருக்கு, அழைச்சா உடனே நாங்கள எடுத்து வரலாம். ரெண்டாலும் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சு பக்கத்திலேயே வச்சு, அது மாமாவை நீங்க சொல்ல போறீங்க, அது நல்லா தெரியுது எனக்கு. சரியா? அத மாமாவை விட, மாமா உங்களோட ஒட்டி கொண்டிருக்காரு, அவரை சொல்லாதீங்க. வேற என்ன சொல்லணும்? உங்களோடய இருக்கணும், எனக்கு வேணும் என்று சொல்லி வச்சிருக்கிறது என்ன என்ன என்றதை நீங்க இப்ப ஒரு பட்டியல் போடணும்.
2: உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா?
0: எல்லாத்தையும் சொல்லுங்க. உயிரற்றதையும் சொல்லுங்க, உயிர் உள்ளதையும் சொல்லுங்க.
2: உயிர் உள்ள எல்லாம் சொல்லலன்னா உங்க மாமா மட்டும்தான்.
0: அங்க சின்ன குழந்தைகளும் கூட பிள்ளைங்கள்? ஆமா, அம்மா அப்பாவை சொல்ல வேணா, அவங்க தேவை. பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. சரி மாமா கிட்ட காரி
2: எல்லா ஊரும் மாமா கிட்ட இருந்தாங்கன்னா எல்லாரும் இருக்கிற மாதிரி,
0: எல்லாரும் இருக்கிற மாதிரி தான். அவர் மாமா எல்லாரையும் வச்சிருப்பார். உண்மைதான், மாமா இருக்கிற இடம் செந்திலிப்பாகவும் இருக்கும். இது கால வரையும் ராணி அம்மா மாமாவிடம் இருந்து எந்த ஒரு எதிர்ப்பான வார்த்தையிலையும் யாரை பற்றியும் வரவே இல்லை. ஒரு உண்மையிலேயே ஒரு மாறுபட்ட குணம் கொண்ட ஒரு
2: மாமனிதர்.
0: மாமனிதர்,
2: மாறுபட்ட மாமனிதர்,
0: மாமனிதர் உண்மையா தான் அம்மா? எந்த ஒரு பார்த்து யாரையும் குறை சொன்னது இல்லை. நான் கேட்கல இத்தனை வருஷம், அது எங்களை அப்பாவும் சொல்லுவாங்க, பேசிக்கொள்ளுவோம். அது எப்படி மாமாவால் முடிகிறது என்ற என்ன, நான் கூட குறை சொல்லுறேன். என்னன்னு சொல்லுங்க.
2: எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா என்ன வந்து கல்யாணம், நான் தான் பொண்ணு, பொண்ணுக்கு தான் எல்லா ஃபேமிலியிலும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனா எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா மருமகனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. மருமகன் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லிருப்பாங்க, என்னைய வந்து கணக்குலயே சேர்க்க மாட்டாங்க.
0: சேர்க்க மாட்டாங்க.
2: அதுல எனக்கு ஒரு சந்தோஷம்.
0: ராணியம்மா
2: என்ன இருந்தாலும்
0: நானும் சொல்லிடுறேன், நானும் மாமா தான், மாமாவை தான் சொல்றேன்.
2: விழுந்தாலும்
0: மீசையில மண் ஒட்டில, உங்களுக்கு மீசை இல்ல இருந்தாலும் மூக்குல மண் ஒட்டில. சரி சொல்லுங்க மாமா, அடுத்து என்ன உங்களுக்கு பக்கத்துல வச்சிருக்க போறீங்க விருப்பம்?
2: அப்புறம் எல்லா சொந்தக்காரங்களும் கிட்ட இருக்கணும்,
0: எல்லாம் இருக்கணும். அடுத்து சொல்லுங்க.
2: அதுக்கப்புறம் வந்து என்னோட தையல் மிஷின் என் கூட இருக்கணும்.
0: இருக்கணும், சூப்பர். வேற சொல்லுங்க.
2: அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு வந்து இருக்கணும்.
0: ஒரு புக்,
2: நான் இந்த கருத்து உள்ள புக்கா இருக்கணும்.
0: நீங்க வாசிக்க கூடிய, நீங்க விரும்பக்கூடிய, என்ன என்ன என்னவா இருந்தாலும் நீங்க ரசிக்கக்கூடிய யதார்த்தமான வற்றை எழுதி இருக்கிற புத்தகங்கள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கணும்.
2: புக்கு கிட்ட இருந்ததுன்னா தொட்டுக்கு எல்லாமே சோறு சாப்பிட்டுருவேன்.
0: ஓ அடையப்பா, சோறு வருமான குடுக்கலாம் உங்களுக்கு ஒரு புக்கை
2: வச்சுட்டு. இது இப்ப வீட்டுல தொட்டுக்க இல்ல அப்படின்னா புக்கை விரிச்சு வச்சுட்டு அதை பார்த்து படிச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சிருவேன்.
0: ஓஹோ, அதாவது மனோரமா அந்த கோழி படத்தை கட்டி தூக்கிட்டு சோறு
2: தின்னு பாக்கல.
0: அதற்கு பாருங்க,
2: ரொம்ப கம்மி.
0: எஸ் வி சேகர்
2: எப்பயோ
0: வந்த படம் அம்மா,
2: பாட்டு கேக்குறத விட சரி மீராக்கா.
0: ஏன் படம் பார்க்கலாம்?
2: யாரு
0: உங்களுக்கு படம் பார்க்க டைம் இல்லையம்மா? எனக்கு
2: டைமும் கிடையாது. பாட்டு கேக்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து படம் பாக்குறதுல வராது. படம் பார்த்தா விஜய் படம், நதியா படம், அப்படி ஒரு குறிப்பிட்ட படம் தான் பார்ப்போம். எல்லா படமும் பார்க்க மாட்டேன்.
0: ஒரு
2: பென்சிலும் ஒரு ஒயிட் பேப்பரும் இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படியே தோன்றதை வந்து வரைஞ்சிட்டே இருப்பேன். அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: நீங்க நல்லா வரைவீங்களா? நீங்க அதான் இந்த கோலத்துல பார்த்தனே அங்க. அது சரி, கோலம் உண்டு வரைஞ்சி வருஷம் வருஷம் வரையறீங்கல்ல, அது நான் பாத்துருக்கேன். மாமாவை பார்த்து, இப்ப சரி உங்களுடைய மாமாவை பார்த்து படம் வரைவீங்களா நீங்க அவரை பார்த்து? அப்படியே
2: அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க போட்டோ அனுப்பியிருந்தாங்க, அதை பார்த்து ஒரு போட்டோ வரைஞ்சிருக்கேன்.
0: வரைஞ்சிருக்கிறீங்க? ஆட்டே அப்பா கடவுளே, இதுக்கு மேல என்ன சொல்ல இருக்குது? சரி, அடுத்து என்ன விருப்பம்? பென்னும் பேப்பரும் அது சரி, பென்சிலும் இதுவும் வரையறதுக்கு
2: புதுசா ஒண்ணு கத்துக்கணும்னா, அதாவது கிராஃப்ட் சொல்லுவாங்க தெரியுமா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அது வந்து கத்துக்கணும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: ஆஹா, ஏன் அப்ப நீங்க கட்டுக்கல பிடிச்சத?
2: நமக்கு டைமிங் ஒத்துக்கல
0: ஒத்துக்கல
2: சின்ன சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் இருந்தாலும் அதை பத்தி பேசணும்னா ரொம்ப நேரம் பேசுவேன்.
0: பேசுவீங்க அது சரி, அது அது நிறைவேற நான் என் கண்ணனை வேண்டேன், அந்த ஆசையை நிறைவேறேன் உங்களுக்கு. சரி, வேற வேற சொல்லுங்க. வேற
2: வேற என்ன மீராக்கா?
0: சரி,
2: அப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வைங்களா, அதுல கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா எல்லாரையும் அதுல மீட் பண்ணலாம்.
0: பண்ணலாம், அது உண்மை. சரி, இப்ப சொல்லுங்க,
2: அதுல கலந்து
0: இப்ப சொல்லுங்க, நீங்க எது வேணாமண்டு தள்ளி வச்சிருக்கீங்க, எதை தள்ளி வைக்க நினைக்கிறீங்க? எனக்கு வேணாமண்டு,
2: எனக்கு வந்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது சுத்தமா பிடிக்காது,
0: பிடிக்காது.
2: அதவும் மாட்டேன்.
0: அதை தள்ளி வைக்கிறீங்க. வேற
2: அதுக்கப்புறம் மாத்திரை மருந்து வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது.
0: அப்ப நீங்க எந்த லைனுக்கு வந்துட்டீங்க? சூப்பர்.
2: அதுக்கப்புறம்
0: நாங்க தள்ளி வச்சாலும் அது எங்களுக்கு கிட்ட ஒட்டி ஒட்டி விடுதம்மா, அது உண்மையிலேயே. அதை தள்ளி வச்சு
2: ரெண்டு
0: இல்ல, நான் ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி வச்சு பாத்துருக்கேன், எழும்பி நடக்க முடியாம தலை சுத்தி பிரஷர் ஹை ஆகுது அந்த டேப்லெட் போடாட்டி, அதனால திருப்பி எங்களை நாங்களே எடுத்து கையில வச்சுக்கிறோம். சொல்லுங்க அடுத்து வேற என்ன? மாத்திரை வேண்டாம். வேற
2: அப்புறம் நமக்கு பிடிச்சவங்க நம்மள்ட்ட பேசலன்னா அது வருத்தமா இருக்கும். ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது.
0: அது நடக்க கூடாது, அது சத்தியமா நடக்க கூடாது. அது உங்கட பக்கத்துலதான் நான், அது வாழ்க்கையிலயும் வரக்கூடாது அப்படி ஒரு நிலைமை. அது வந்தால் எல்லோருடைய ஒரு மனிதன் செத்ததுக்கு சமானம். உண்மைய ஒரு நல்ல அன்பு வச்ச உறவு பேசாம விட்டு விட்டால் அது ஒரு மனிதன் செத்ததுக்கு சமானம், அதாவது இறந்ததுக்கு சமானம். சரி, அடுத்த சொல்லுங்க.
2: அப்புறம்
0: அவ்வளோந்தானா? ஆடாடா, நான் ஏதோ நிறைய பட்டியல் போட போறீங்களா? இப்ப சாப்பாட்டு வகையில எது உங்களுக்கு பிடிக்கல? உங்களுக்கு
2: சாப்பாட்டு வகையிலயா மீராக்கா? வீட்டுல என்ன இருக்குதோ அதை சாப்பிடுவோம் மீராக்கா, இதுதான் வேணும் அதுதான் வேண்டான்னு சொல்ல
0: மாட்டேன். அந்த பிடிக்காத சாப்பாடு ஒன்றும் இல்ல அப்படித்தானே?
2: பிடிக்காத சாப்பாடுனா இட்லி தோசை தான் பிடிக்காது. அது தெரியல, பழைய கஞ்சியும் இட்லியும் வச்சுட்டு எது உனக்கு வேணும்னு கேட்டா பழைய கஞ்சி பக்கம் சொல்லுவேன்.
0: ஓ,
2: அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
0: ஓ ஓ, இட்லி தோசை உங்களுக்கு வறுத்துட்டுது இல்ல?
2: எனக்கு பிடிக்காத பொருள் வேற அவ்வளவுதான் மீராக்கா. இந்த உங்க மாமா பேசணுமா?
0: சரி, மாமாட்ட கூட மாமாவுக்கு என்னன்னு பாப்பேன். வணக்கம் மாமா.
1: வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் மாமா, சந்தோஷமா இருக்கேன். என்ன கவலையாண்டா, அந்த பிடிச்சது பிடிக்காத சொல்லாம இருக்கிறாங்க மாமா எல்லாரும். தள்ளி போய் கடைசியா இல்ல என்னடா என்ன தள்ளி வச்சிட்டாங்களோ யாருக்கு வராம அந்த சந்தேகம் வந்துடுது மாமா, தெரியாம கொண்டு வந்துட்டேனப்பா, என்னத்தான் தள்ளி வச்சிட்டாங்க போல இருக்குது, பிடிக்கல அம்மாண்டுட்டு. சரி மாமா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சது
1: என்ன,
0: பக்கத்துல வச்சிருக்க விரும்புறது என்ன?
1: பக்கத்துல வச்சிருக்க விரும்புறது வானொலி பெட்டி தான்.
0: ஐயோ ராணியம்மா விட வானொலி பெட்டியை சொல்லிட்டேன், ராணியம்மா இது வேணுமா?
1: ஒரு நிமிஷம்
0: தாங்க மாமா, ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்.

0: மன்னிச்சு கொள்ளுங்க மாமா, ஒரு ஒரு சின்ன வேலை என்ன, எனக்கு பிடிச்ச ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கொண்டு வந்தேன், உங்களை நீ பாட்டி அதனால டைம் போயிடுச்சு, மனுஷ கொள்ளுங்க மாமா. இதெல்லாம் கேட்டா யாருங்க கோவம் பருப்பு, அவ சாக்லேட் சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பாட்டு போட்டுட்டு போனா வேண்டேன் பாருங்க மாமா. சரி, என்ன செய்யற, நீங்க சொல்லுங்க மாமா, உங்களுக்கு பிடிச்சது வானொலி பெட்டி முதலாவது.
1: ஆமாமா. ரெண்டாவது என்னன்னாக்க, எப்படி சொல்றது, நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வேலைதான் விருப்பம்.
0: வேலை, அது உண்மை, அது தேவையானது ஒன்று தானே மாமா, உங்களோட கடையும் வேலையும் அது தேவையான ஒன்று. அடுத்து, அடுத்து
1: நம்மளுடைய வாழ்வாதாரமா இருக்கு இல்லையா,
0: இல்லாம முக்கியம்
1: தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறது வந்து சோம்பல், அதுதான் அதிகமா இருக்கு.
0: ஓ,
1: சோம்பேறித்தனம் தான் அதிகமா இருக்கு மாமா.
0: சோம்பேறித்தனம் இருக்கா மாமா, இல்லையே,
1: அதிகமா இருக்கு,
0: அதிகமா இருக்குதா, அது என்னென்ன மாமா, நீங்க காலையில எழும்புறீங்க இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, அதாவது ஒரு மனிதனுக்கு சில நேரத்துல ஒரு நாள் இருந்தாலும் லீவு கிடைக்கும் இல்லையா, ஆனா உங்களுக்கு இல்லையே மாமா, எப்பவும் நீங்க இந்த கடையை திறந்து நீங்க உங்களோட வேலையில இருக்கவே வேண்டும் இல்லையா, இருந்துட்டு ஏதோ சில லீவுகள் வரும்போது ஒருக்கா போட்டுவீங்க. நானே அறிஞ்சு இந்த வருஷத்துல நான் நேக்கே இல்லை, ஒருக்கா தான் நீங்க பூட்டியிருப்பீங்க, ஒருக்கா ஒரு லீவ் ஒன்று
1: எடுத்துக்கோங்க.
0: அப்ப உங்களுக்கு அந்த சோம்பல்ன்றது இருக்குதா, ஐயோ எனக்கு லீவு கிடைச்சா என்ன அப்படின்ற ஒரு இது இருக்குந்தான். ஆனா இருந்தாலும் அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளணும், அது வேலைன்றது அது குடும்பம் எங்களுக்கு தேவையான ஒன்று இல்லையா மாமா. சோம்பலை நாங்கள் அடிச்சு திருத்துவோம், அடிச்சு திருத்துவோம். அந்த ஒரு மாமா, சோம்பல் விரட்டுறதுக்கு ஒரு பானம் இருக்குது, சோம்பல்
1: சோம்பல் விரட்டுறதுக்கு
0: சோமவான் சோமவானம் இருக்குது,
1: அது கூட கொஞ்சம்
0: சோம்பலும் இல்ல ஆளும் இல்ல. சரி, அப்ப உங்களுக்கு இப்ப சோம்பல் மட்டும் தான் நீங்க தள்ளி வைக்கிறீங்க அப்படித்தானே மாமா?
1: பாடல் கொடுக்குமா?
0: அது கலைச்செல்வி அம்மா, நான் சொல்றேன் மாமா, கலைச்செல்வி அம்மா வேற யாரோ பாட்டு கொண்டு வருவாங்க, தேடவே வேணும், அவங்கள கண்டாலே லெனின் லெனின் அவங்கள கண்டாலே பயம் எனக்கு உண்மையிலேயே, ஐயோ வந்துட்டாங்கப்பா என்ன பாட்டு கேக்குறாங்களோன்னு.
1: சரிங்கம்மா, நீங்க இது போடுங்கம்மா, பணம் பகை பாசம் ஒரு படம் இருக்கு இல்லையா, பணம் பெண் பாசம் நினைக்கிறேன். எனக்கு பிடித்த ரோஜா பூவே, ஏன்னா அட்வான்ஸாவே நாங்க வாழ்த்துக்களையும் சொல்லிடுறோம்.
0: இந்த முறை எனக்கு வாணியம்மாட்ட இருந்து ஏதாவது ஒன்று வரணும் வாட்ஸ்அப்ல என்றாலும் சொல்லிட்டு
1: கண்டிப்பா வரும்.
0: சரியா, என்ன வரும், என்ன வரும்,
2: என்ன
0: பாட்டு சொல்லுங்க.
2: எனக்கு படம் தெரியல, அத்தைக்கு பிறந்தவள் மெத்தைக்கு வளர்ந்தவள்.
0: ஓ, அத்தைக்கு பிறந்தவள் பிறந்தவள். மாமா
2: ஐடியா பட்டன் போடுங்க, வரும்.
0: என்ன என்னண்டு, அத்தைக்கு பிறந்தவள் என்றாலே வந்துடும் இல்ல, அன்பு உறவுகள் அழைத்த வண்ணம் இருந்தீர்கள், அலையுங்கள் காற்றலைகள் எங்கே பார்க்கலாம். இப்பொழுது நான் மாமாவுடைய பாடல்ல என்னுடைய பாடலை எடுத்த ஒரு பாடல் அரவாசியில நிக்கிறது அல்லவா, உன் என்ன அருகே நீ இருந்தால் அதை எடுத்து வரலாம்.

நேரம் சரியாக இப்பொழுது 11:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அது இந்திய இலங்கை நேரம் நான் சொன்னது. பலர் அழைத்திருந்தீங்கள். எங்களுடைய கே.எஸ். கிருஷ்ணா நீங்கள் அழைச்சிருந்தீங்க, காட்டிலைக்கு வரலாம். எங்களுடைய சுகைதா நீங்களும் அழைச்சிருக்கிறீங்க, காட்டிலைக்கு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, கிருஷ்ணா நீங்கள் முதல் தடவையாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் நினைக்கிறேன், நீங்கள் காற்றலைக்கு வாருங்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுடைய நல்ல நாளாக இருக்கட்டும். காற்றலையில் இணைவதற்கு பார்க்கலாம். உங்களை காற்றலையை நான் எடுத்து வருகிறேன். அழைப்பை அழைத்து விட்டு பயந்து போயிருக்கிறீங்க போல இருக்குது, பார்க்கலாம். அத்தைக்கு பிறந்தவளை தேடுகிறேன். எங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவு. வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வானொலியை நிறுத்தி விட்டு வாங்க. அப்பதான் நீங்க

0: எந்த வானிலும் பேசினதே கிடையாது.
1: இன்னைக்கு இங்க எங்கட வானிலா முதல் பேசுங்க. நிறைய பேர் எங்கட வானிலா பேசுறேன்னு சொல்றாங்க. சொல்லுங்க.
0: காரணம் லைன் போடுவோம் கிடைக்காது, போட்டு போட்டு பாப்போம் கிடைக்காது. அது அப்புறம் சரி நமக்கு அதிர்ஷ்டம் இல்லன்னு அது ஒதுக்கியாச்சு. அதுக்கப்புறம் அது பத்தி நினைச்சதே இல்ல
1: போறதுன்னு.
0: ஆனா இந்த வானொலியில ஒரு ஒரு மாசமா போன் நம்பருக்காக வெயிட்டிங்.
1: ஓ, இது எங்கட வானொலி இல்லையா? எங்கட வானொலியா?
0: ஆமா ஆமா,
1: அது கிடைக்கும் இல்லையா?
0: சொல்லுவாங்க போன் நம்பர் சொல்ல, ஐயா சொல்லுவாங்க. ஐயா சொல்லும் போது அந்த போன் நம்பர் பதிவு பண்றது 4 நம்பர் தான் மனசுல பதிவாகும்.
1: ஓ, அதாவது
0: மத்த நம்பர் இதாயிடும்.
1: நாங்க விடுற ஒரு பிள்ளை, நாங்க விடுற ஒரு பிள்ளை எங்களுடைய போன் நம்பரை நாங்கள் அடிக்கடி சொல்லுவதில்லை. அது உண்மையிலேயே ஒரு நாங்க இனி அடிக்கடி நாங்க சொல்லுறோம். நாங்கள் இப்ப
0: நீங்க பொண்ணுகிட்ட சொல்லி மகிட்ட சொல்லியிருந்தேன், ரெக்கார்ட் பண்ணி நேத்து தான் போன் பண்ணி கட்டணம் இல்லாத தொலைபேசி போடலாமா, கனடா வானொலி தமிழ் வானொலி கேட்க அருமையா இருக்குன்னு சொன்னேன். சரிப்பா பதிவு பண்ணி தர்றேன்னா பொண்ணு தான் பதிவு பண்ணி கொடுத்தேன்.
1: உங்களோட பொண்ணோட பேர் என்ன உங்களுக்கு?
0: தேவி, கங்கா தேவி.
1: கங்கா தேவி, நல்ல பேர், நல்ல பேர். நீங்க வந்து இருக்கிறது தஞ்சை இல்ல என்ன? தஞ்சை
0: மாவட்டம் திருபுவனம்.
1: திருபுவனம்
0: கும்பகோணம் பக்கம் தான் நமக்கு எல்லாம். நமக்கு வந்து நெசவு தொழில், அதாவது கைத்தறி புடவை,
1: கைத்தறி
0: பட்டு புடவை.
1: நல்ல நெசவு.
0: காஞ்சிபுரத்துல பட்டு புடவைங்கிற மாதிரி திருபுவனத்துல தீக்கோ சில்க்னு நல்ல பேர், உலக பேர் வாய்ந்தது. பட்டு புடவைக்காக நம்ம ஊருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பட்டு புடவை வாங்கிக்குவாங்க.
1: உங்களை மாதிரி அன்பான தொழிலாளர்கள் இல்லாவிட்டால் எங்கட மான வங்கியோ கப்பலுகிற இருக்கும். முதல் மனிதன் வாழ்வதற்கு மூன்றே வாழ்வாதாரங்கள் தேவை. ஒன்று உடை, உணவு, உடை, உறையுள். அதுல உடை என்பது மிக முக்கியமான ஒன்று, உண்மையிலே முக்கியமான ஒன்று. உறையில் இல்லாவிட்டால் மரத்துக்கு கீழே கொஞ்சம் ஒட்டி கொண்டு வாழலாம் நாங்க எங்கேயாவது. உணவு இல்லாவிட்டாலும் எங்கேயும் காட்டுல அப்படி. உடை இல்லாவிட்டால் வாழ்வது ரொம்ப எங்களுடைய ரொம்ப கவலைக்கிடமான இடம் தான். அது முக்கியமான ஒரு இதில் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்தி அன்பை தெரிவிச்சு கொள்றேன். சரி,
0: நன்றி.
1: இன்றைக்கு முதல்ல வந்திருக்கீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க கிருஷ்ணா? நீங்க நல்ல பேர், உங்களோட பேர் எனக்கு பிடிச்ச பேர் கிருஷ்ணா.
0: ரொம்ப அன்னை நான் படத்துல நடிகர் கல்யாண் சிவாஜி கணேசன் நடித்த 10 மாதம் சுமந்து அந்த பாட்டுங்களா இருக்கும் கேட்க. முதல் பாடலாங்கிறத அன்னைய நினைச்சு கேக்குறேன்.
1: கேக்குறீங்க?
0: எங்க அம்மாவை நினைச்சு.
1: உங்களுக்கு பாட்டு வருமா, பாடுறதுக்கு வருமா, பாட முடியுமா?
0: இல்ல இல்ல,
1: கொஞ்சம் போல, கொஞ்சம் போல பாடுங்க. எங்க அந்த பாட்ட? அன்னை போல ஒரு தெய்வம் இல்லை,
0: தெய்வம் இல்லை அவள்,
1: அடி தொடர்பவர் மனிதர் இல்லை மண்ணில், மனிதர்
0: மனிதர் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா
1: நிச்சயமா பாடுங்க. நல்லா நல்லா பாடுறீங்க, நல்ல குரல் வளம் இருக்குது, நல்லா பாடுறீங்க. நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி கிருஷ்ணா. முழுமையான ஒரு பாடல் நீங்க முழுமையாக உங்களுடைய இனிய குரல்ல நீங்க பாடலாம். சரியா?
0: உங்களோட
1: வீட்டை சுத்தி வைரவர் நிறைய நிக்கிறாங்க போல இருக்கு. இல்ல, நாய் குலைக்குதே அங்கால, எனக்கு கேக்குதே. அவரைத்தான் சொல்றேன், வைரவர். வைரவருக்கு வாகனம் நாய் தானே இல்லையா? நாய் தான். சரி, உங்களுக்கு அந்த பாடலை எடுத்த இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சது உங்களோட அருகாமையிலேயே வச்சிருக்க விரும்புவது எது என்று சொல்லுங்க.
0: சுருக்கமா சொன்னா வானொலி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: வானொலி தான் பிடிக்கும்.
0: கேட்க தான் பிடிக்கும் எனக்கு, எதுவா இருந்தாலும் கேட்க தான் பிடிக்கும்.
1: கேட்டுக்கொண்டிருக்க
0: அது நிகழ்ச்சிக்கு எந்த தொல்லையும் இல்லாம பாட்டை போட்டுட்டு என் பாட்டை என் வேலை பார்த்துட்டு
1: இருக்கேன். உண்மையிலேயே நெசவு தொழில் செய்கிறவர்கள் எல்லோருக்கும் இந்த வானொலி பிடிக்கும். அதை கேட்டுக்கொண்டே அவர்களுடைய நெசவுல அந்த தொழில் நகை வேலை, நெசவு வேலை, இதெல்லாம் செய்யறவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது இந்த வானொலி. நான் பார்த்திருக்கிறேன்.
0: கண்ணுக்கு கெடுதல் கிடையாது, கேட்கறதோட சரி.
1: சரி, நிச்சயம்
0: வானொலின்னா அவ்வளவு எனக்கு ரொம்ப விருப்பம். நான் முதல்ல

0: குடும்பம் போல நீங்க மற்ற வேறு வானொலிகள் வந்து அவர்கள் ஒரு லிமிட்டட் வச்சிருப்பார்கள், பேச பயப்படுவார்கள். மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் நீங்கள் எதுவும் பேசலாம். இந்த வானொலியில எவ்வளவு நேரமும் பேசலாம், எவ்வளவு நேரமும் பேசலாம். மனிதனுடைய மனித நேயத்தோடு அவனுடைய உணர்வுகளோடு கொண்டு செல்லக்கூடிய வானொலி தான் இது. நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். வாய்விட்டு பேசணும். எனக்கு இருக்கிற கவலையை உங்கள்கிட்டையும், உங்கள்கிட்ட இருக்கிற கவலை உங்களுக்கு வேணுமானவற்றை சொன்னால்தான் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஏதோ ஒரு வழி. நாங்கள் பேசுறதால இன்னொருவருக்கு ஏதாவது உதவி செய்யலாமா என்றுதான் நாங்கள் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஒருத்தரோடு பேசுவோம். அதுதான் சரி. அப்ப சரி, உங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பது எது?
1: வேண்டாம் என்று ஒதுக்குறது உணவு வகையில் தான்.
0: என்ன சொல்லுங்க பாக்கலாம், என்னென்ன உணவு எல்லாம் வேண்டாம் ஒதுக்குவீங்கன்னு?
1: பொதுவா அசைவம் அவ்வளவுதான் பிடிக்காது.
0: பிடிக்காது
1: பிடிக்காது. கட்டாயத்துல சிலது சிக்கன் மட்டனு அதுதான் கம்பல்ல தான் சாப்பிடுறது உண்டு.
0: அது என்னடா, அது உடம்புக்கு நல்ல தேவைப்படும்
1: சாப்பிடுறது. இந்த ஆரம்பத்துல சாப்பிடுவேன், இப்ப பிடிக்கிறதே இல்ல அதெல்லாம். அதனால அதையும் ஒதுக்கியாச்சு.
0: ஒதுக்கியாச்சு.
1: உண்மையா பேசுறது ரொம்ப பிடிக்கும், போய் சொன்னா பிடிக்காது.
0: பிடிக்காது, அது எல்லாருக்கும் அப்படித்தான். நான் சொல்லுங்க. ஆனா எல்லாரும் இப்ப போய் சொல்றாங்களே, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க அழகா இருக்கிறீங்க,
1: எனக்கு பிடிக்கும், அவங்களோட நான் பேச மாட்டேன்.
0: அப்ப நீங்க இப்ப அப்படி என்ன ஒருத்தரோடையுமே பேசலாம், எல்லாரும் இப்படிதான் போய் சொல்றாங்க. நீங்க ஒரு பக்கத்தால
1: இல்ல இல்ல, அது மாதிரி உள்ளவங்கள்ட்ட நான் அதிகமா பேச மாட்டேன்மா.
0: அதுதான் அப்படியா, நான் தமாசுக்கு சொன்னேன். சரி,
1: இல்ல இல்ல உண்மையிலேயே அது மாதிரிதான் போய் சொல்றாங்க. என்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்களோட அதிகமா
0: பேச மாட்டீங்க.
1: கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நம்பாட்டா வந்துருவேன்.
0: ஆனா சந்தோஷமா இருக்கிறது கிருஷ்ணா, நீங்க இன்றைக்கு இணைஞ்சு பேசி இருக்கிறீங்க. ஒன்று என்னது சற்று விளக்கம் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், நான் நீங்கள் என்னை விட வயதுக்கு மூத்தவர் போல் இருக்கிறீர்கள். அது நீங்க
1: பேசுறது கிடையாது.
0: ஓ, அப்ப என்ன, இப்ப நான் உங்களை விட வயசு கூட நீங்க சொல்லிட்டீங்களா?
1: ஆமா,
0: சரி, அது நல்லதுதான். அப்படி சிந்திக்கிறது நல்ல சந்தோஷம்.
1: எனக்கு பையன் பொண்ணு
0: உண்டு.
1: எனக்கு மொத்தம் மூணு பேத்தி இருக்காங்க.
0: ஓ, பேத்தியும் வந்துட்டாங்களா?
1: பேத்தியும் இருக்கு, எனக்கு மூணு பேத்தி இருக்காங்க.
0: சரி, அப்ப தாத்தா நீங்க அப்படித்தானே?
1: ஆமாங்க,
0: பேத்தி எல்லாம் வந்துருது. டக்கு டக்குன்னு பிள்ளைங்க திருமணமாகி கட்டிடுறாங்க. அப்ப 35-40
1: வயசுலதான்
0: அதுதான்.
1: எங்க அம்மா இறந்து, எங்க அப்பா அம்மா என்ன சின்ன வயசுல இருக்கும்போது இதாயிட்டாங்க. நானே எல்லா வேலையும் பார்த்து செய்யற மாதிரி ஆயிடுச்சு.
0: நீங்க ஒரு பிள்ளை தானா? அப்பா அம்மாக்கு
1: எனக்கு தம்பி தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க.
0: அவங்க எல்லாரும் செட்டில்
1: ஆயிட்டாங்க. பேச்சுவார்த்தை கிடையாது, எல்லாம் அவங்க தனித்தனியா இருக்காங்க. தங்கச்சி வந்து தாராசுரத்துல இருக்காங்க.
0: உங்களோட பிறப்பு இடமே தஞ்சாவூர் தானே?
1: பிறந்து வளர்ந்த ஊரே திருபுவனம் தான்.
0: திருபுவனம்.
1: திருபுவனம்,
0: திருபுவனம்.
1: ஆமா, இங்க சரவசர் கோயில் தான் பேமஸ். கம்பிகேசர் கோயில் சரவருக்கு இந்த ராகு காலத்துல பூஜை நடக்கும். நாலராறு ஞாயிற்றுக்கிழமை அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க கோயிலுக்கு. எங்களுடைய ஊர் சிறப்பு
0: சொல்றோம். சொல்லத்தான் வேணும், நாங்களும் கேட்டு அறிஞ்சுக்கிறோம். இல்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்கள் ஒவ்வொரு அன்பு உறவுகளிடமும் கேட்க கேட்கத்தான் ஒவ்வொரு உறவு ஒரு ஒவ்வொரு ஊர்களோட பெருமையும் எங்களுக்கு தெரிகிறது. ஆசையா இருக்கிறது, வர வேண்டும், பார்க்க வேண்டும் என்று. உண்மையிலேயே நன்றி. உங்களுடைய பாடலை நான் எடுத்து வருகிறேன். பின்பும் நீங்கள் வந்து ஏதாவது சொல்ல விரும்பினால், பேச விரும்பினால் தயக்கமின்றி அழையுங்கள். சரியா?
1: சரிம்மா,
0: நன்றி, நன்றி,
1: ரொம்ப நன்றி,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 11:41. நீண்ட நாளைக்கு எங்க வேட்டைக்கு போயிட்டு வராங்க, காட்டுக்கு. நாளைக்கும் தூர ஸ்ரீலங்கால இருக்கிற காட்டுக்கு வேட்டைக்கு போனாவோ தெரியல. தர்மபுரி சாந்தி அம்மா, வாங்க அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம் மீராமா.
0: வணக்கம் சாந்தி அம்மா. அதைத்தான் உங்களை பத்திதான் பெருமையா சொல்றேன். 5-6 வேட்டைக்கு போனவ காட்டுல அந்த திகில் பூண்டண்டோன்னு இருக்கல, உங்களுக்கு தெரியுமா அந்த கதை?
2: நீங்க அப்ப போன ஒழுங்கா பாக்க மாட்டேங்கிறீங்க. நானு என்ன போட்டிருந்தேன் பேசும் உறவுகள்ல
0: கோவில்
2: அது கும்பாபிஷேகம், அதுக்குதான் போயிட்டு வந்தேன். டெய்லி போயிட்டு வந்த நாலு கால யாக பூஜை
0: நடந்தது.
2: அவர்
0: மனைவிய தானே சாமியா கும்பிடுறாரு, எப்படி அவர் கோயிலுக்கு வருவா? நீங்க ஒரு என்ன நீங்க அப்படி
2: சிரிக்கிறீங்க? வந்திருப்பாரு, அவங்க அக்கா கூப்பிட்டு இருப்பாங்க, வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.
0: நீங்க சிரிச்சு எனக்கு அடி வாங்கி தரக்கூடாது. நான் சொன்னது உண்மையை, நான் அரைஞ்சதை சொன்னேன். மனைவியத்தான் சாமியா கடவுள்
2: நல்லது தானே, அது அந்த சாமி தான் எப்பவும் சோறு போடும்.
0: இப்படி சொல்லி விடுங்க, அவரை யாருக்கே இப்ப காட்டிலைக்கு வராம நிக்க போற. அம்மா என்னம்மா நீங்க
2: இப்ப கேட்டுட்டு ஓடி வருவாரு
0: பாக்கல, அவருக்கு துணி விருந்தா வர்றாரான்னு பாப்போம். உண்மையிலேயே இப்ப நீங்க நல்லா இருக்கிறேன் அம்மா, நான் நல்ல நலமா இருக்கிறேன். நேற்று கொஞ்சம் எனக்கு உடல் நலம், நேற்றில் இன்றைக்கும் பகல் எங்களுக்கு பகல் உங்களுக்கு இரவு, கொஞ்சம் உடல் நலங்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் உண்டு வந்தது. அது என்ன உண்டு எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த ஹை பிளட் ப்ரெஷர், அந்த இரத்த அழுத்தம் இருந்தால் அப்படி இருக்கும் என்று ஒரு சின்ன ஒரு யோசனை வந்தது. அதுக்கு கொஞ்சம் எப்படி, அதாவது தூக்கம் வராமலே இருந்த எனக்கு தூக்கமாக அப்படியே உரடியாக எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போட்டுருச்சு. அடிக்கடி அடிக்கடி இருக்கு அப்படியே தூக்கமாகவே போட்டுருச்சு. அது என்னன்னு தெரியலை, ஏதோ ஒரு மாற்றம் வந்தது. சரி, நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பாட்டுன்றதை சொல்லுங்கள். சாந்தி மாமுதல் அண்ணா நலமாக இருக்கிறாருல்ல வீட்டில்?
3: மறு ஒளிபரப்பு
0: நினைச்சேன்.
3: அக்கா கூப்பிட்டா, அந்த அக்கா கூப்பிட்டா என்னமா, அவங்க ஊர்ல ஒரு விசேஷம். இப்ப அந்த அக்கா கூப்பிடத்தான முற, இப்ப எங்க ஊர்ல எங்க ஏரியால விசேஷம்னா கூப்பிட மாட்டா அந்த அக்கா கூப்பிடுவேன்னா. எங்க அக்கா கூப்பிடுவாங்கன்னு இந்த அக்கா விட்டாங்களா? நியாயமான கேளுமா,
0: எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்கும். எனக்கு கூழ் ஊத்துனா நல்லா இருக்கும் ஐயா. கூழுக்குள்ள என்ன இருக்குது? அந்த அங்க குடுக்கற கூழுக்குள்ள என்ன போட்டிருப்பா?
3: ஆரியம், இது உங்களுக்கு ராகி, ராகி ராகி
0: அது
2: கம்பு சோளம் அரிசி எல்லாம் கலந்து.
0: இனிக்குமா? இனிக்குமா? அது
2: இல்ல உப்பு.
0: ஓ அப்படியா?
3: நீங்களே
0: புரியல. கடாயா? சாந்தியம்மா, கடா வட்டி சாப்பிடாம இருந்து போய் சாப்பிடணும்.
3: ஒரு வாரம் பட்னி இருக்கிறேன்.
0: ஒரு வாரம், ஒரு வாரம் இருக்கிறீங்களா?
3: ஆமாமா, அப்பதான் அங்க ஊர் கடா வெட்டி கூப்பிடுவாங்க அவங்க ஏரியாவுக்கு. மூணு வேளை விருந்து வேணும் இல்ல?
2: நீங்க வரீங்களா? எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லுங்க, நான் உண்மையிலேயே கடை வெட்டிடுறேன். நான் வெட்டினதே இல்லை.
3: அப்படியா?
0: ஐயோ,
3: அப்ப நான் நேயர் உறவுகள் எல்லாத்தையும் கூப்பிட வேண்டியதான். ஒரு வண்டி வச்சு ஏமா எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் இறக்கிட
2: வேண்டியதான்.
3: இருங்க, நல்லா போய் பிரயோஜனம் இல்ல. எல்லாரும்
0: எல்லாரும்
3: காட்டுக்கு போயிருவாங்க.
0: காட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, திரும்பி வர மாட்டாங்க. அந்த புயல், அந்த தீயில் பூண்டன் ஒன்று இருக்கு, அதை மிதிச்சிட்டு போனாவாம். அந்த போன பாதையை மறந்துடுவாங்களாம், வர முடியாதாம். அதனால கவனமா இருப்பாங்க. அத போல சாந்தி அம்மா இப்ப நீங்க கடா கட்டுட்டீங்களே, திகில் பூண்டுதான்.
3: அதனாலதான் வயசு பசங்க வந்து அது மெரிச்சிட்டு போய் தான் மறந்துறாங்கல்ல குடும்பத்தை.
0: ஐயோ, அது வீட்டு வாசல்ல இருக்கு, வீட்டு வாசல்ல இருக்காங்க அந்த பூண்டு. அப்படியா?
3: அப்படி இருக்கலாம். அந்த பெண்ணோட வாசல்ல இருக்கும்.
0: இல்ல, அப்படி இல்ல, அந்த பெண்ணோட குணத்துல இருக்குதுங்க அந்த பூண்டு. அவ பேசுற பேச்சுலதான் அவங்க மறந்து போய் விட்டுட்டு போறாங்க. நீங்க அதை ஞாபகமா வச்சிருங்க. பெண்களிடம் தான் இருக்குது தவறு. அன்பு பாசம், சாந்தி அம்மா மாதிரி அன்பு பாசமா வச்சு. அண்ணா பாருங்க, காலை சுத்தி கொண்டே நிக்கிறேன். சாந்தி சாந்தி சாந்தி,
3: ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா காஃபி போட்டு குடுத்துட்டு வராங்க, டீ போட்டு ஜூஸ் போட்டு குடுத்துட்டு வராங்க.
0: பின்ன என்ன?
3: ஒரு சாரு, சாரு வந்து ஒரு ஜூஸ் குடுத்துட்டு வராங்க.
0: அண்ணா சாப்பிடும் போதெல்லாம் பக்கத்துல நின்று அவன் ஃபேன் வேலை செய்தாலும் விசிறி வச்சு விசிறான். இவன் சாப்பிடுங்க,
3: விசிறி கிடைக்கலாம். முந்தானில
0: விசிறாங்க, விசிறையும் இல்ல மயில் தோகை. அடடா, ஒரு உயிரை கொண்டு தோகை செய்திருக்கா பாருங்க. இது தேவையா உங்களுக்கு?
3: எங்க ஊருக்காரங்க அவ்வளவு பாசங்க, வீட்டுக்காரங்க எல்லாம்
0: பாருங்க. அடடா, இது எப்படி இருக்க? சரி,
3: விஷயம் தெரியாம போச்சு. அந்த அக்கா கிட்ட சொல்ல
2: சொல்லுங்க.
0: முதல்ல அழைப்பு விட தெரியாதா உங்களுக்கு? திருமணத்துக்கு முதல் அழைப்பு குடுக்காம முதல் இரவு
3: அழைப்பு. மொத்தத்துல ஏதோ ஒரு ஜோடன் யாரும் வாங்கிட்டு
2: போலாம்.
0: இல்ல, அவ்வளவு லேட்டா குடுக்கறீங்கன்னு சொல்றேன்
2: நானு. கனடா நாட்டு பழக்கமா இது?
0: இல்ல, அவ்வளவு லேட்டா குடுக்கறீங்க. ஒரு பேச்சு வச்சுப்பா, எதுக்கு என்னதுங்க நீங்க அப்படி சொல்றீங்க? அந்த முதலே குடுங்க. உங்களோட இப்படி ஒன்று நடக்க போகுது.
2: இப்ப இப்ப முதலே கூப்பிட்டு அம்மன் பண்டிகை மூணு நாள் திங்கள் செவ்வாய் புதன் வந்துருங்க. எல்லாம்
0: இப்ப நான் இண்டையில இருந்து ஆரம்பிக்கிறேன். எங்க அட்ரஸ் எல்லாம் போட்டுருங்கப்பா, நான் ஒரு விளம்பரம் செய்து போடுறேன்.
3: ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம், தர்மபுரி. வாகனங்கள் இல்லமா, வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்தோ ரயில்வே நிலையத்திலிருந்தோ நம்மளோட இதுக்கோசரம், நம்ம நேர் உறவுக்கோசரம் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அந்த வாசகம் சேர்த்து சொல்லணும்.
0: சேவா, ஆனா நீ உங்களுடைய வருகையை கண்டுதான் நாங்கள் ஆடு வெட்டுவோம்.
3: நாளைக்கு சந்தை ஞாயிற்றுக்கிழமை, சீக்கிரம் சொல்லிடுங்க. ஏமா கேளுமா, சாந்தியம்மா சொல்லிடுமா?
0: ஐயோ, இப்ப ஒரு ஒரு விஷயம், ஒரு இதை கேட்டுருவோம் ராஜ்குமார். அடுத்தது நீங்கள் தான், முதல்ல அவங்க கேட்டுடலாம். சாந்தியம்மா சொல்லுங்க, உங்களோட அருகிலேயே வச்சிருக்க எதை விரும்புவீங்க நீங்க? வேணும் வேணும் என்ன என்ன? எனக்கு சாக்லேட் நடுக வேணும், எப்பவும். ஏதோ எனக்கு சோர்ந்து விழுகிற மாதிரி இருக்கும், ஏதாவது அதை ஒன்று கண்ணில கண்டு கொஞ்சம் உண்டான சாப்பிட்டத்தான் எனக்கு அதுல திருப்தி. அப்ப அதைத்தான் சொல்றேன். நன்றி, சொல்லுங்க.
2: எனக்கு இப்ப மாம்பழ சீசன், மாம்பழ பக்கத்துல இருந்தா போகுது.
0: இந்த சீசனுக்கு சீசன் கேக்கவனா நடு,
3: அதனால இல்ல எப்பயுமே எப்பயுமே எதிர்பார்க்கறது அப்படி
0: எப்பயுமே
2: எப்பவுமே இருக்கிறது வானொலிதான், வானொலிதான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான்
0: ஐயோ அண்ணா பாவமா போனாரு, அண்ணாவு சொல்லி
3: அண்ணா
2: கிட்ட சண்டை போடுவோம், கோச்சுப்போம், வானொலி கிட்ட எதுவும் பண்ண முடியாது.
0: ஆனா மீரா அம்மா எவ்வளவு பேசினாலும் மீரா அம்மா ரெண்டு கொண்டு வரீங்களே,
3: அதான்
0: அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பவும் சாந்தி அம்மா, எப்பவும் என் மனசுல இருந்து நீக்க முடியாது சாந்தி அம்மா உங்களை. என்னடா அவ்வளவு தூரம் நான் அதை உங்களை கணிச்சு வச்சுட்டேன். ஏ பணங்களையும் போட்டு பெண்களையும் போட்டு அதையும் உத்து பார்த்து பார்த்து பார்த்து நித்திர வருது ஒரு பக்கம். இல்லாம அது என்ன போட்டிருக்கா போட்டிருக்கான்னு தன்னை காட்டேல. ஆனா அதுல அப்படியே எடுத்துருக்கீங்க, நல்லா இருந்தது பாக்க எனக்கு. நல்ல கவனமா எடுத்துருக்கீங்க நீங்க, கிரேட். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, பிடிக்காதது என்ன சாந்தி அம்மா உங்களுக்கு? பிடிக்காதது தள்ளி வைக்கணும், ஐயோ வேணாம் அப்பான்னு சொல்லி தள்ளி வைக்கிறத இதை விரும்புறீங்க? என்ன சாப்பாடை சொல்லலாம், ஏதாவது யாரையாவது சொல்லலாம் நீங்க தள்ளி வைக்கிறது.
3: தைரியமா சொல்லுங்க,
0: தைரியமா சொல்லுங்க. நாங்க இருக்கோம்.
2: தள்ளி வைக்கிறது எதுன்னு சொல்லவே தெரியல மீரம்மா எனக்கு.
0: ஏன் ஒண்ணுமே இல்லையா தள்ளி வைக்கிறதுக்கு? எல்லாத்துக்கும் வளைஞ்சா நல்லா தான் இருக்கு ராஜ்குமார்.
3: அவங்க டாக்டர் வந்து ஒரு வளையம் வச்சிருக்காரு, டெய்லி அதுல உள்ள போயிட்டு வெளியே சொல்றாங்க.
0: அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, கோபத்துல வெளியில போக கூடாது, முதல்லாம் அதெல்லாம்
3: கூடாது. அந்த போகி நிக்குது, பொட்டி நிக்குது.
0: இப்ப ஆண்களுக்கு, இப்ப ஆண்களுக்கு ராஜ்குமார் சொல்லுகிறார், மனைவி மேல சண்டை பிடிக்க ஆரம்பிச்ச உடனே வீட்டுல இருக்காம கொஞ்சம் நான் ஒரு வெளியில போயிட்டு வரேன்ட்டு அமைதியா வெளியில போய் ஒரு கொஞ்சம் காற்றாட போயிட்டு வர எல்லாம் அடங்கிடும். வீட்டுக்கு இருந்தா தான் சண்டை கூட வரும். பேந்து அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் உண்மையிலேயே. அது இருக்காம
3: ஒரே நிமிஷம் எங்க வீட்டுல நான் சிசிடிவி கேமரா வைக்கல, ஏதாச்சும் கனெக்ஷன் எடுத்துட்டீங்களா? உண்மை தெரிஞ்ச
0: இன்னொரு தர வந்திருக்கிறாருங்க, சரியான செல்ல புள்ள. இவர் தான் அந்த பொட்டு பொட்டா வச்சு எடுத்து சொல்லுவாரு, புட்டு புட்டு வைப்பாரு எல்லாத்தையும். வாங்கலேனே, வாங்க, எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம், நலமா
0: இருக்கீங்களா?
3: வாங்கலேனே, நீயா வாங்கய்யா. வணக்கம், நான் வெள்ளை ராஜ்குமார் அண்ணா. வணக்கம்.
0: ஓடுதுறை
3: விஜயராகவன் ஐயா வெள்ளையா.
0: எனக்கு போனே ரெண்டையும் போடுங்க, ஒப்பிட்டு நான் சொல்றேன் யார் வெள்ளை
2: என்று.
0: சிவப்பு அவர் வந்து வெள்ளை என்று போடல, சிவப்பு விஜயராகவன் என்று தான் சொல்லுகிறார். என்று அவர் அவ்வளவு பிங்க் கலர்ல இருப்பார். என்ன பாக்காதாக்கள் அன்றைக்கு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் வீடியோ போட்டுட்டேன் அவ்வளவுதான். அதோட ஆலையும் காலையில பேச்சும்
3: உண்மையதான்
0: சொல்றேனுங்க, காணுமண்டு கூட சொல்லல, போன போக்கு தான். இப்ப இதுவரையும் கால் வரையில, ஒண்ணும் செய்ய முடியாது.
3: அவருக்கு பேச்சு அதிர்ச்சியில பேச்சு அப்படியே நின்னு இருக்கும்.
0: அதுக்கு முதல் நான் எங்க ஊர்ல நடந்தது சொன்னேன், அந்த ஐயர் ஒரு ஆள் அந்த கோயில்ல அஞ்சு தலை பாம்போட இருக்கிற அந்த கோயில்ல பூசை பண்ணி கொண்டு வருவார். அவரை அதை பார்க்கணும், நாராயணா உன்னை நான் அப்படியே எனக்கு முன்னால காட்சி தர மாட்டியான். அப்பயே அவர் கனவுல வந்து சொன்னாராம், நான் காட்சி தந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாயன். ஆனா ஒரு முறை வந்து அவர் கதவு திறந்து உள்ளுக்கு வரும்போது அந்த பாம்பும் அவரும் இவரும் சயனத்தில் அப்படியே இருந்தவன, பாம்பு அசைந்துதான். உடனே அதுலேயே மார்படைப்பு வந்து அவர் விழுந்துட்டார் பார்த்தோடனே. அப்ப அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், அந்த காட்ட முதல் இந்த கதையை சொன்னேன் நாலஞ்சு தரம், இந்த கதையை வடிவாக்கல சரியா
3: பாதிப்புக்கு எம்டிஆர் நிர்வாகம் பொறுப்பல்ல வேற அடுத்த சொல்லிருப்பீங்க.
0: இன்னும் ஆளை காணவே இல்லை. இப்ப இனி ஒண்ணுமா தெரியல, தூரமண்ட வடிவா தூரத்துல இருக்கிற வடிவா நாங்களால கண்டுபிடிக்க முடியல. இனி சுற்றாடல் ஒன்றும் யாரையும் தெரியாது, பாவம். இது வளவும் அவங்க தான் பேசி கொண்டிருந்தாங்க. இப்போ போன எப்படி எப்படி ராஜ்குமார் நான் கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிக்க முடியாது. இனி அவர் வந்து பேசினா தான் அதிர்ச்சியில் எங்கேயாவது கிடைக்கிறாங்களா இல்லையா?
3: அவரு
0: பாருங்க, லெனினுக்கு லெனினுக்கு பூரிப்பா சிரிக்கிறார் லெனின். பாருங்க,
3: கொஞ்ச நாள் அவர் வந்து செல்லும் பார்க்க மாட்டாரு, வீடியோ காலும் பார்க்க மாட்டாரு.
0: அப்படி அப்படி இல்ல, செல்ல தூக்கி எரிஞ்சிட்டாரு தெரியா அண்டைக்கு. ஐயோ,
3: ஆமா, நான் இல்ல நான் இல்லன்னு சொல்லினே இருப்பாருக்கும்.
0: ஐயோ ஐயோ, சாந்தியம்மா, அப்ப சாந்தியம்மா அவங்களோட பாட்டை சொல்லுங்க. இப்ப இந்த ரெண்டு பேரையும் நாங்க இப்ப கணக்கு இருக்கு எனக்கு. சாந்தியம்மா பாட்டை சொல்லுங்க. காலமெல்லாம் அந்த பாட்டா?
2: இல்ல படம் படம்
0: படம் படம் காலமெல்லாம் காத்திருப்பேன்.
2: நில்லடி என்றது உள் மனது,
0: அது எனக்கு பிடித்தமான பாட்டு. சூப்பர்.
3: என்ன புது படமா பழைய படமா?
0: நில்லடி என்றது என் மனது, சொல்லடி
2: மனது,
0: சொல்லடி என்றது உள் மனது. அப்படியா அப்படியா?
2: நில்லடி என்றது உள் மனது, சொல்லடி என்றது பெண் மனது.
0: பெண் மனது இல்ல இல்ல, பாக்கலாம். நல்ல ஒரு பாடல், அருமையான பாடல் ராஜ்குமார், அது சூப்பர் பாடல். எனக்கு பிடிச்சது
2: தெரியுமே, விஜய் படம் பாட்டெல்லாம்.
0: இது இது புதுசு இல்ல, இது இது புதிய பாடல் இல்ல,
2: கொஞ்சம்
0: என்ன படம்
3: என்னோட பாட்டு வந்து திரைப்படம் பெயர் வந்து பாலூட்டி வளர்த்த கிளி.
0: பாலூட்டி வளர்த்தவளே.
4: நான் பேச வந்தேன் சொல்லத்தான் வார்த்தை இல்லையா?
0: நான் பேச வந்தேன் சொல்லத்தான் வார்த்தை இல்லை. அந்த பாட்டா
4: அப்படியே பாடிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபுல்லாவே நான் கட்
0: பண்ணிப்பேன். பாக்க கேட்டா ஆள் இல்ல.
3: எனக்கு ஒரு சந்தேகம், லெலின் ஐயா வந்து உண்மையான வயசு எவ்வளவு? 60-ஆ 70-ஆ? கேக்குற பாட்டுல இதே ரேஞ்சு
0: இல்ல இல்ல. இது வந்து இடைக்கால பாடல். இது இடைக்கால சில நேரம் கேப்பாரு பழைய பாட்டு.
4: அம்மா இது இடைக்கால பாடல் அம்மா, இது 75 அந்த வருஷத்துல அந்த படம். அது
0: பிளாக் அண்ட் ஒயிட் பாட்டா? அது பாட்டு.
4: ஆமா பிளாக் அண்ட் ஒயிட் தான்.
0: ஓ அப்ப நீங்க சரி, இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல அப்படியே பாட சொல்லி, ஒருத்தர் பார்த்தவரையே ஆளை காணேன். நீ பாட சொல்லி நீங்க எல்லாம் போறது எனக்கு விருப்பம். இங்க ராஜ்குமார்
2: இல்ல, அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு இனிமேனி எல்லாம் எவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க.
3: ரகுமான் கிட்டயும் இளையராஜா கிட்டயும் சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி
0: கொடுக்குறேன். முதலுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தாங்க தமிழ்நாட்டுல. நான் கேக்குறதா
3: இல்ல, அட்லீஸ்ட் எங்க ஊர்ல இல்லமா, அட்லீஸ்ட் எங்க ஊர்ல மாரிமன் மண்டிக்கு ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க, அதுலயாச்சும் உங்களுக்கு சான்ஸ்
2: வாங்க.
0: புதன்கிழமை வாங்க, அதுக்கடையில வாங்க கூப்பிட்டீங்க. சரி, இப்ப ராஜ்குமார் சொல்லுங்க. லெனின் அடுத்த கேள்வி எனக்கு இருக்குது. ராஜ்குமார் உங்களோட பாட்டை சொல்லுங்க.
3: பாட்டு வந்து ஆத்தங்கர மரமே அரச மரமே.
0: இந்த பாட்டுக்கு போயிட்டீங்க, கொஞ்சம் காதல் பாட்டா கேளுங்க. என்ன நீ
3: அந்த பாட்டு தான் காதல் பாட்டு தான் இது?
0: காதல் பாட்டு ஆத்தங்கர மரமே அதா?
3: ஆமா ஆமாமா,
4: டூயட்மா,
3: காதல் டூயட் பாட்டு.
0: எனக்கு ஏதோ எனக்கு எந்த பாட்டு
3: அதாவது ரொம்ப நாள் கழிச்சு, இல்ல ரொம்ப நாள் கழிச்சு காதல்னு வரான். காதலி கிட்ட வந்து இந்த பாடல் மூலமா ஒரு நிலை விசாரிக்கிறாரு.
0: ஓ அப்படி கேக்குற, ஆத்தங்கர மரமே.
4: நினைக்கிறேன்
0: நீங்க சொல்லுங்க.
4: சொல்லுங்கம்மா.
0: நீங்க எதை பக்கத்திலேயே வச்சிருக்க விரும்புவீங்க சொல்லுங்க.
4: ஒரு கூலிங் பீர்.
0: ஐயோ கடவுளே நாராயணா.
3: கங்கிராஜுலேஷன். சேம் சேம் பப்பி சேம்.
0: அது அடுத்து. அடுத்து சொல்லுங்க.
4: கொஞ்சம் சைட் டிஷ் ஏதாச்சும்
0: சொல்லுங்க.
3: அதாவது அவர் வந்து வெயில் காலத்துக்கு 1 மணிக்கு கேக்குறாரு. இன்னும் டைம் ஏறக்குறைய 12:30 ஆயிடுச்சு.
0: அதையும் வச்சிருங்க. வேற என்ன வச்சிருக்க போறீங்க? அதாவது ராஜ்குமார் வச்சிருக்கிறார், அப்ப இனி வச்சிருக்க விரும்பல, அவ்வளவுதான். அப்படித்தானே?
4: சொல்லுங்க.
0: நீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்க தானே பக்கத்துல?
3: எனக்கு
0: வேணாண்டு
4: தள்ளி தள்ளி வைக்கணும் நினைக்கிறான், தள்ளி வைக்க முடிய மாட்டேது.
0: எது மனைவி என்று சொல்ல
4: போறீங்க?
0: ஓ அதையோ, அதை தள்ளி வைக்கணும் உண்மையா? நீங்க சுத்தமா தள்ளி வைக்கணும், அதான் எங்கட ஆசை.
4: அந்த இனிப்பான டீ ஸ்வீட்டு அதெல்லாம்.
0: ஓ அதுகள் சுத்தமா நீங்க தள்ளி, உடம்புக்கு கூடாதுன்றா அதை தள்ளி வைக்க தானே வேணும் உண்மையிலேயே. பக்கத்துல இருந்து உங்களுக்கு சமைச்சு போட்டு பாக்கணும் இல்ல? அது சரி, நல்ல சரி. ராஜ்குமார் சொல்லுங்க, எதை தள்ளி வைக்க போறீங்க நீங்க?
3: தள்ளி வைக்கிறது சோம்பேறித்தனம். அதாவது இங்கிருந்து அங்க போனாலும் வண்டியில வண்டி எடுத்துட்டு போறேன், அதை விட்டு நடக்கணும்.
0: மாமாவும் சொன்ன சோம்பேறித்தனத்தை தள்ளி வைக்கணும்.
3: சோம்பேறித்தனம், ஏன்னா எங்க திடீர்னு போனாலும் வண்டி எடுக்கணும்னு தோணுது. இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் போனா கூட வண்டி எடுக்க தோணுது, நடக்கணும். சோம்பேறி ஆயிடுச்சு உடம்பு,
0: ஆயிடுச்சு.
3: பேசுறோம், உட்காந்து ரெண்டு மணி நேரம் பேசுறமா தவிர ஒரு இடத்துக்கு போகணும்னா வண்டி தான் எதிர்பார்க்குது, அவ்வளவு சுகம்.
4: சோம்பேறித்தனம் வயசாயிட்டு
3: அப்படி இல்லைங்க, அப்படி இல்ல. வயசானா அது வேற விஷயம், வயசானா இங்கிருந்து ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கிக்குவாங்க. போய் நான் ஒரு கஸ்டமரை பாக்குறேன்னா கூட பக்கம்தான் இருப்பாங்க, நான் போய் பாக்குறேன்னா கூட டூ வீலர் தான் எடுத்துட்டு
0: போவேன். நடந்து போகணும்.
3: அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னாக்க, கத்திரி வயல தள்ளி வைக்கணும், முடியல.
0: ஓ அந்த வெப்பம்
3: போட்டு கொள்ளுது
0: எல்லாருக்கும். வெப்பம்
3: பயங்கரமான வெப்பம். நேத்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒண்ணும் டாலரேட் பண்ண முடியல.
0: உண்மையிலேயே நாங்களே நினைக்கிறேன் நாங்கள்லாம் வந்தா மயங்கி விழுந்துருவேன்.
3: ஐயா நீங்களாம் அவ்வளவுதான். நேத்தே அட கிருணாய் போச்சு, அந்த அளவு வெயில் நேத்து எங்க ஊர்ல. சாந்தியமாக்கு தெரியாது, ஏசி போட்டு இருப்பாங்க
0: அவங்க எல்லாத்தையும். அவங்க எதுக்குமே பயம் இல்லை சாந்தியம்மாக்கு, அவ சொல்லிட்டா எல்லாத்தையும் சமாளிக்கலாம் சொல்லிட்டேன். உண்மையிலே சந்தோஷமா இருக்குது மூன்று பேருக்கும். நான் நன்றி சொல்லி விடப்பட்டு உங்களோட பாடல்லே எடுத்து வரேன்.
3: நன்றிமா, நன்றிமா.
0: எனக்கு நன்றி,
4: நன்றி,
0: நன்றி சாந்தியம்மா. உங்களுக்கு நன்றி சாந்தியம்மா. அவங்க முதலே போயிட்டாங்க போல இருக்குது சாந்தியம்மா. சரி, எங்கே முதல் பாடல் எங்களுடைய ராணியம்மா உங்களுடைய பாடல் காட்சியளிக்க வருகிறது.

நிலை நிறுத்தி எங்கே காற்றலையில் வந்திருக்கும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். எங்களுடைய கடைக்குட்டி சிங்கம் ஓடி வந்தார். எங்களுடைய ஜேவர் சாதிக்கண்ணா, நீங்களும் வந்தது போல இருக்கிறது. எங்கே காற்றலைக்கு வாங்குவோம். கடைக்குட்டி சிங்கம், நீங்கள் மீண்டும் அழைப்புக்கு வாருங்கள்.

0: வணக்கம். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. என்னன்னு என்னடா ராணி அம்மா சொன்ன அத்தைக்கு பிறந்தவளை என்ற பாட்டு, அது பார்த்தா அதுல அந்த முதல் வரிகள் வருது, பார்த்தா ஆத்த மரம் என்ன ஆத்தங்கர மரமே என்று தொடங்குது. இதைத்தானே எங்கட ராஜ்குமார் கேட்டார் இப்பொழுது? அதான் எனக்கு ஒன்றுமா புரியும். அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு பாட்டு, சேம் பாட்டாக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து. சோமா போச்சு எனக்கு, ஒரு ஒரு இடம் லீவ் ஆச்சுல்ல. எப்படி இருக்கிறீங்க? வா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? கடை குட்டிச்சிங்க?
1: நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்.
0: எங்கட ஊர், உங்களோட ஊர் எப்படி இருக்கு?
1: ஊர் சூடா இருக்கு.
0: மனம் எப்படி இருக்கு உங்களோட?
1: என்ன
0: பாட்டு சொல்லுங்க முதல்ல.
1: என்ன
0: படம்?
1: விக்ரம். குட்டியும் பத்தல, குட்டியும் பத்தல.
0: பத்தல பத்தல ஏண்டா வருமா?
1: ஓ, பத்தல பத்தல, குட்டியும் பத்தல, குட்டியும்.
0: இது படம் வந்து விக்ரம் படமா?
1: விக்ரம் புதிய நேத்துதான் எழுதி.
0: புதிய விக்ரமா? ஆரம்பிக்கும்
1: அப்படிதானே?
0: சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட வச்சிருக்கிற வேணுமெண்டு நீங்க ஏங்குறது என்ன? எது
1: சின்ன வீடு?
0: சின்ன வீடா வரட்டுமா? பெரிய ஐயா துணிஞ்சு சொல்லிட்டீங்களே, இவ்வளவு பேர் வந்துட்டு போறாங்க, யாருமே சொல்லலையே. எனக்கு உங்களை உண்மையா பாரு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு பாரு.
1: நான்
0: கொடுத்த தைரியம் என்ன தைரியமா? எல்லாரும் எனக்கு அடிக்க வர போறாங்க, இதுதான் நீங்க பழக்குறீங்க. என்னையா இப்படி எல்லாம் சொல்றீங்க ஐயா? அன்பா பேசுனா கொண்டு மாட்டி விடுறீங்க நீங்க. இவ்வளவு அன்பா சொல்றேன், அன்பா அன்பா பேசி என் செல்ல பிள்ளை என்று சொல்றேன். நீங்க சொல்லுங்க அம்மா, நீங்க தானம்மா பழக்கி வச்சீங்க.
1: என்னண்டு
0: சின்ன வீடு வச்சிருக்கலாம்?
1: சின்ன வீடு வீடு
0: நீங்க யாராவது என்ன காப்பாற்ற வாங்கப்பா இவர்கிட்ட இருந்து, இந்த சின்ன பையன் இருந்து காப்பாற்ற வாங்கப்பா. நான் சொன்னேன் வரைக்கில முந்தி ஃபாருக்கு உங்களுக்கு நீங்க ஞாபகம் இந்த பின்னால ஒருக்க அப்படியே பின்னால ஓடி போய் முந்தி ஆரம்பத்தை ஒருக்கா சிந்திச்சு பாருங்க. ஃபாரூக், ஃபாரூக் ஐயா பேசுங்க ஐயா. சொல்லுங்க அம்மா. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க அம்மா. ஏன்னா ஐயா வாய் திறந்து பேசுங்க ஐயா. சொல்றேன்னம்மா. இப்ப பார்த்தா நான் சின்ன வீடு வச்சுக்கிறேன்னு வாரீங்க, இது தேவையா? நல்ல ஓலையில, ஓலையில கட்டி, அதாவது எப்படி இருக்க வேண்டாம், பச்சை பசையில வயல் வழியா இருக்க வேணும். நடுவுல ஒரு பெரிய மரம், ஆலமரமோ என்ன மரம் வேண்டாலும் பரவாயில்ல, பெரிய அடர்ந்த மரம், அதுக்கு கீழே ஒரு ஓலையில ஒரு அழகான வீடு இருக்கணும் இல்லையா?
1: சின்ன
0: வீட்டுக்குள்ள ஒரு சின்ன அழகா இருக்கணுமா? சின்ன வீட்டுக்குள்ள, வீட்டுக்குள்ள ஒரு சின்ன அழகா இருக்கணுமா? அதையும் சொல்லிருங்க. இப்ப வீடு சும்மா இருக்க கூடாது, அத கூட்டி கழுவி நல்ல கிளீனா சமைச்சு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பொண்ணு தேவைதான் இல்ல? அது நல்லா. அந்த பொண்ணு பொண்ணோட அவரோட கண, அந்த பொண்ணோட கணவனும் இருக்கலாம் இல்ல அந்த வீட்டுல?
1: பெரியவிட தள்ளி வச்சிருந்தா
0: ஐயோ ராஜ்குமார், நீங்க இல்லாம போயிட்டீங்களே இந்த ஃபாரூக்கோட கதைக்கு. இதுக்கெல்லாம் யாராவது ஒரு பதில் வந்து சொல்ல மாட்டீங்க. வாங்கப்பா, என்ன மீட்டு எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு முடிவு தர்றேன் தாங்க, எனக்கு ஒரு ஓய்வு தான். இந்த பிள்ளையோட பேச இல்லாத தெரியாம
1: பெரிய வீட்டுல இருந்து போராட்டு.
0: ஓ, பெரிய வீட்டு பெரிய வீட்டை தள்ளி வச்சுட்டு சின்ன சின்ன வீட்டை வச்சிருக்க போறீங்க. இது சுலபமானே தான் போச்சு. போங்க, இப்படி எத்தனை பேர் இனி வந்து சொல்ல போறாங்களோ தெரியாது. சரி, உங்களோட பாடல் எடுத்து வரணும். வேற யாரும் வந்து கேட்டா அதுக்கு முழக்க நீங்க வாங்க. சரியா, சொல்லுங்க. சரி, எங்கே முதல்ல நாங்கள் எங்களுடைய யாருடைய பாடல், அத்தைக்கு பிறந்தவளே என்ற பாடல், நான் எடுத்த பாடல் இது ராஜ்குமாருடையது. எங்களுடைய ராணியம்மா கேட்ட பாடல் காட்சியடைக்கு வருகிறது, கேட்கலாம். அந்த பாடலை எடுத்து வருகிறேன்.

0: ஆயிரம்
1: நிமிஷம் பாடலை இடைநிறுத்தி. வணக்கம் ராஜ்குமார், என்ன இப்பதான் என்ன காப்பாற்ற வாரீங்க அந்த பையன்ட இருந்து?
2: அவன் போயிட்டா இருப்பா, அவர் போயிட்டாரா தலைவர்?
1: இல்ல, நீங்க ரெண்டு கேள்வி கேக்குறீங்களா நீங்க அவர்கிட்ட? ஒருக்கா
2: கட்டாயம் கேக்குறேன்.
1: என்ன பாருங்க,
2: நானும் ரொம்ப நாளா கேக்கணும்னு
1: இருந்தேன். இணைச்சி விடுறேன், கேளுங்க பாருங்க. எவ்வளவு தூரம் நானும் கும்பிட்டு கேக்குறேன் ராசா, அம்மாவிட்ட எப்படி பேசக்கூடாது இல்லன்னு சொல்லி அடம்
2: பிடிக்கலாமா?
1: அடம் பிடிக்கலாம். வாங்க ஃபாரு, வாங்க ஃபாரு.
2: ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் தலைவர்.
2: ஐயா அம்மா சொல்ற மாதிரி ஆலமரத்து அடியில இருந்தா எனக்கு சேர்த்து ஒரு வீடு பாருங்க.
1: அவர் வந்து பெரிய வீட்டு தள்ளி வைக்கிறார், நீங்க சொல்லியா அப்படி?
2: பெரிய வீடு தள்ளி வச்சா அப்புறம் யார் சாப்பாடு போறது?
1: அதுதானே, சின்ன அப்ப சின்ன வீடு சாப்பாடு போடாத.
2: வில்லங்காயிரம்
3: சின்ன வீடு நல்ல சாப்பாடு கிடைக்கும்.
1: அதுதானே,
2: சின்ன வீடு நாம தான் சமையல் பண்ணி போறோம், நீங்க வேற.
1: அதுதானே,
2: நாம தான் சமையல் பண்ணி போறோம்.
1: பெரிய வீடு இல்லன்னா
2: உன்ன பேச்சதே வேற, உன்ன அனுபவம் இல்லன்னு நினைக்கிறேன். அனுபவம் இல்லை,
1: இவருக்கு அனுபவம் இல்ல. பாருங்க பாருங்க அவட்ட என்ன பாரு.
3: இல்ல பெரிய வீட்டுக்கு அவர்தான் சமையல் பண்ணி போட்டு.
1: சமையல் எல்லாம் அவங்க தான் செய்த அது பரவாயில்ல தானே.
2: அதனா இல்லைங்க, அது மட்டுமா? யாரு மித்ததெல்லாம் துவைக்கிறது?
1: அவங்க மேல இருக்கிற கோபத்தை அடிச்சு தானே துவைக்கிற. இன்னியா நீ சொல்ற பொருள் வாரன் அடிக்கிறேன்ல கிழிஞ்சிராது. எனக்கு ஒரு பகுதியை பாருங்க. அப்ப உங்களை நம்பி என்ன,
2: ரொம்ப ஆர்வமா இருந்த நமக்கு சேர்த்து அவர் ஒரு கேள்வி கேக்குறேன்னு சொன்னல்லமா, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். அந்த
1: கேள்விதான் அவ. நல்லது ராஜ்குமார், நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி ரெண்டு பேருக்கு நன்றி. எங்களுடைய ராணியம்மா மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களுடைய பாடல் காட்சியை கெடுத்து வர்றேன். நல்ல ஒரு பாடல் நான் பாத்தீங்களா, நான் மாறி என்ன செய்யறது, ஒரு வருஷம் கூட கூட எல்லாம் மறந்து போகுது பார்க்கலாம்.

சரியே, உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். சற்று தடுமாற்றம் பார்க்கலாம். ஒரு பாடலை எடுத்து வந்து நான் உங்களுடைய பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன்.

நேரம் சரியாக 12:25. எங்களுடைய இந்திய இலங்கை நேரம் அது, கனடிய நேரம் சரியாக 2:55. எங்கே எங்களுடைய ராணியம்மா ஏதோ உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 12:30 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:59. இந்த பாடலை அனுப்பி வைச்சதுக்கு மாமா உங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்தது வந்து பாடல், மாமா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. எனக்கு பிடித்த ரோஜா பூவை பாடல் காற்றலைகள்.

நேரம் சரியாக 12:35. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:04. அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். பலர் சுயதா நீங்களும் அழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் முனைப்புக்கு வரலாம். வந்து உங்களுடைய பாடலையும் சொல்லி எதை வைத்திருக்கலாம், எதை தள்ளி வைக்கலாம் என்றதையும் சொல்லிவிட்டு செல்லலாம். அழைப்புக்கு வாருங்கள்னு சொல்லி அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணா அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க ரதீஷ்?
1: வணக்கம், நலமாக இருக்கின்றது. நல்ல ஒரு பாடல் இப்ப கேட்டு விட்டது. நல்ல ஒரு சோக பாடலா இருந்தாலும் நல்லா இருக்கு.
0: அது நல்ல ஒரு பாடல். அன்னையே போலியா
1: அர்த்தம் இருக்குது.
0: நிச்சயம். அம்மா, உங்களோட அம்மா எப்படி இருக்கிறா?
1: அம்மா நலமாக இருக்கு.
0: நலமா இருக்கிறாங்களா? சரி சரி. எப்படி உங்களோட காலநிலை அங்க எப்படி இருக்கிறது திருச்சூர்ல?
1: இங்க வெயில் மழை ரெண்டும் இருக்கு.
0: ரெண்டும் சேர்ந்து வருகிறது. நல்லது. நீங்க மதிய சாப்பாடு
1: இன்னைக்கு கொஞ்சம் வெயில், ஒரு 4 மணிக்கால வெயில் இருந்தா 5 மணிக்கால மழை, அந்த
0: மாதிரி மழை இருக்கும். மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா?
1: மதிய சாப்பாடு இப்போ அடுப்புல இருக்கு.
0: சூப்பர். நல்ல நல்ல. வேலைக்கு வந்துட்டீங்களா?
1: ஆமா, வேலைக்கு வந்து.
0: சரி சரி. உங்களோட விருப்ப பாட்டு சொல்லுங்க முதல்ல.
1: கேளாமல் கையிலே வந்தாயே,
0: அந்த பாட்டு நல்ல ஒரு பாடலா இருக்குது. நான்
1: விஜய்.
0: ஆஹா, சரி. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு வேணும்னு பக்கத்திலேயே வச்சிருக்க விரும்புறது என்னத்த?
1: அது வந்து இந்த மியூசிக், இசை
0: இசை இசை இசை.
1: அது எனக்கு எப்பவும் பிடிக்கிற ஒரு வாழ்க்கையில பொழுதுபோக்கு.
0: பொழுதுபோக்கு. சரி, வேற என்ன?
1: அது இசைதான்.
0: வேற என்னத்தை வச்சிருக்க விரும்புவீங்க?
1: வேற இப்ப மொபைல் எப்பவும் கையில் இருக்கும்.
0: அதுக்கு மேல வேற என்ன? அது நிச்சயமா எல்லாருக்கும்
1: அது அது
0: சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது இல்லாம யாருக்குமே சோறு இறங்குது இல்ல, சாப்பாடு பிடிக்குது.
1: அதனாலதானே,
0: அதனால அது நிச்சயமா முக்கியமா தேவையில்லை. சரி, வேற என்ன?
1: வேற இசை. ஓகே, இசை ஓகே. அடுத்தது என்ன?
0: அடுத்தது என்ன?
1: அடுத்தது வந்து இப்ப என்ன சொல்றது, திடீர்னு நீங்க
0: சொன்ன போது எல்லாருக்கும் நான் கடைசியில தான் ஒரு ஒரு ஸ்பீச் கொடுக்க போறேன். இந்த வந்து சொல்ற ஆண்கள் எல்லாருக்கும் வாங்க சொல்லுங்க.
1: அது ஒரு தடவை கூட
0: என்னண்டே
1: மறுபடி ஒரு தடவை கூட கேளுங்க. அந்த
0: எப்படி உங்களுக்கு பிடிச்சு பக்கத்திலேயே வச்சிருக்க வேணும்னு விரும்புறவற்ற சொல்ல சொன்னேன் முதல்ல.
1: அது என்னது? அப்படி அதெல்லாம் இல்ல. க்ளூவெல்லாம் இல்ல.
0: எது எது
1: ஏதாவது க்ளூ இருக்குதா?
0: இல்ல இல்ல இல்ல, இது உண்மையாவே உங்களோட மனசுல பட்டதை சொல்ல சொல்றேன். உங்களுக்கு என்ன என்ன இப்ப நீங்க வானொலி இசை கேட்க விருப்பம் என்று சொன்னீங்க இல்ல, அது பக்கத்திலேயே வச்சிருக்கோம்னு சொன்னீங்க. அப்படி வேற என்ன என்ன என்ன விடயம் உங்களுக்கு பிடிக்கும்?
1: அதே மாதிரி
0: ஆசைப்பட்டு வச்சிருக்கேன் அப்படியே வச்சிருக்கோம். எனக்கு நெடுக தேவை என்று சொல்றது என்ன என்ன உங்கட மனம் தேடுது? அப்படி
1: நிறைய வார்த்தைகள் வருது சொல்றதுக்கு, ஆனா ஒன்னும் போ திடீர்னு சொல்ல முடியல.
0: சொல்ல சொல்ல முடியலையா? சொல்ல வெளியில சொல்ல கூட சொல்ல முடியல. அது அப்படி சொல்லுங்க வெளியில.
1: ஒருத்தரையும் வந்து மோசமாய் நம்ம நான் சொல்லி இருக்கு நான் சொல்லக்கூடாது. அதே மாதிரி யாருக்கும் சண்டை போடக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. அதுதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்.
0: படிக்காத ஒரு விஷயம். யாரும் சண்டை பிடிக்க கூடாது, பேசக்கூடாது இல்லையா, திட்டக்கூடாது, முகத்தை உம்மண்டு வச்சிருக்க கூடாது, சிரிச்சு கொண்டு இருக்கணும், ஜாலியா இருக்கணும். சூப்பர். கொஞ்சம் இருந்தாலும் உங்களை எல்லாருக்கும் ஒரு கள்ளத்தனம் இருக்குது, சொல்ல முடியாததால் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் தடங்கி தடங்கி சொல்றீங்க. சரி, பரவாயில்ல. நினைச்சு பாத்துட்டு தான் கொண்டு வர. வேற என்ன எனக்கு எங்க இருந்து கிடைக்கிறது? உங்களை எல்லாம் இருந்து கற்பனை பண்ணி பாக்குறது, இவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, இவங்க இவங்களுக்கு எது பிடிக்கும்
1: சொன்னா இல்ல இல்ல தெரியாத சொன்னா. இப்போ நம்ம ஒரு ஒண்ணு எப்படி தமிழ்ல சொல்றது, எதுலயும் வந்து நம்ம அடிக்டா இருக்க கூடாது,
0: அடிக்டா இருக்க கூடாது,
1: எல்லாமே எல்லாத்துலயும் ஒரு அளவா இருக்கும்.
0: இப்ப என்னன்னு சொல்றேன், அப்ப நான் கேக்குறேன் உங்களுக்கு, உங்களுக்கு இப்ப ஒருவர் மீட சரியான அன்பு, அப்ப அவர் மீட நீங்க அடிக்டா இருக்க கூடாது, அந்த அன்பு தேவை என்று நீங்க அடிக்டா.
1: அது அதை சொல்றேன், அதை பத்தி சொல்றேன். அதாவது எனக்கு ஒருத்தர ஒரு பொண்ணு மேலே ஆண் மேலே நல்ல அன்பு இருந்தாலும் அது நம்ம ஒரு அளவுக்குதான் அவரு அவர்கிட்ட காட்டணும். இல்லாட்டி அதிகமா காட்டியிருந்தா நமக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சண்டையோ இல்லாட்டி பேசாம இருக்கும் போதெல்லாம் அது ரொம்ப பிரச்சனையாகும். ரெண்டு பேரும்
0: ஓ ரெண்டு பேருக்கும் பிரச்சனையா இருக்கும், உங்களுக்கும் கவலையா இருக்கும். அப்படியா?
1: கவலையா இருக்குமா? ரொம்ப கவலையா இருக்கும். அது பெரிய பிரச்சனையா வருது,
0: பிரச்சனை வரும். அது சரி.
1: அப்போ ஒரு ஒரு அளவுக்கு இருந்தா நல்லது. சாப்பாட்டு சாப்பிடுற மாதிரிதான், அதிகம் சாப்பிட்டா உடம்பு அதிகம் வரும், பிரச்சனையாகும், டாக்டர் பார்க்கணும்.
0: அப்ப அன்பையும் அப்படி அளவோட வச்சிருக்கணும் பண்றீங்க என்ன? கொஞ்சமா போட்டு
1: சத்தியமா எல்லாத்தையும் எல்லாரும் அன்பு மட்டும் இல்ல,
0: எல்லாமே
1: அளவா இருந்தா நல்லது.
0: நல்ல சந்தோஷம். சரி, அது உண்மையா உங்களோட உங்களோட நீங்க உங்களோட அறிவுரையை எல்லாரும் அதை ஏற்றுக்கிறோம். என்னடா நான்
1: அனுபவம் அனுபவம் சொல்லுது. அனுபவத்தையும் இருக்குது நிறைய.
0: கூட எதிர்பார்க்க கூடாது இல்ல எதையும்.
1: உண்மை உண்மை உண்மை,
0: எதிர்பார்க்க கூடாது.
1: அதே மாதிரி அதிகமா நம்ம வந்து ஒண்ணுக்கும் ஆசைப்படவும் கூடாது. அதிகமா
0: ஆசைப்படக்கூடாதுன்றது அது வேற. இப்ப நாங்க எதையுமே கூட ஆசைப்படக்கூடாது. அன்பு நிறைஞ்சவங்க. இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப எப்படி சொல்றது, உங்களோட மனைவி உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசை இருக்காதா?
1: அப்படி எப்போ இருக்கணும் என்று யாருக்கும் ஆசை இருக்காது நான் நினைக்கிறேன். சும்மா சொல்லும் இல்ல இல்ல, நான் கரெக்டா இப்ப நான் கரெக்டா தான் சரியாக தான் சொல்லிட்டு இருக்கு. எல்லாரும் சும்மா மனைவிக்கு முன்னாடி சொல்லும், எனக்கு மனைவி பக்கத்துல மனைவி இல்லாத இந்த கேள்வி யாராவது கேட்டா, இல்ல மனைவி இருந்தா ஒரு பிரச்சனை தான், எப்போ இருக்க வேண்டாம், எவ்வளவு இருந்தா போதும் அப்படி சொல்லும். ஆனா உண்மையா சொன்னா நம்ம எப்போ நம்ம கிட்ட எப்போ மனைவி மனைவி இருக்க மாட்டா, இந்த தொந்தரவு தாங்க முடியல மனைவி சொல்லும்.
0: எப்படி எல்லாம் உலகம் மாறி போச்சுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. என்ன செய்யற
1: நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மனைவியும்
0: இப்ப பாருங்க, அடுத்த கால் வந்துருச்சு உங்களுக்கு. நேரம் சரியா 12:40. சரி, அவளும் அப்படிதான் இருக்கணும், அவளுக்கு அன்பு இருக்கு, நீங்க தான் தள்ளி வைக்க நிக்கிறீங்க போல இருக்கு. சரி, இதெல்லாம் நான் தமாஷுக்கு சொல்றது
1: இல்ல, எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு அளவோடு இருந்தா, எல்லாத்துலயும் ஒரு அளவோடு இருந்தா எல்லாருக்கும்
0: இவங்களோட பேசி பேசியே உண்மையிலேயே நான் களைச்சு போனேன். யார கேட்டாலும் ஏதோ அப்படி இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்ன்ட்டு அன்பையும் கொஞ்சம் தள்ளி வைக்கவே இருக்கிறார்கள். அது என்னன்னு தான் எனக்கு தெரியல, பார்க்கலாம். பாடலை எடுத்து வரலாம். அடுத்த பாடல் எங்களுடைய சாந்தி அம்மா தர்மபுரியிலிருந்து ஒரு நல்ல பாட்டை கேட்டிருக்கிறீங்க, அருமையான பாடல். காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் எத்தனை தடவை நாங்கள் கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல். எனக்கு பிடிச்ச பாடல்ன்றதால நான் அப்படி சொல்லுகிறேன் இல்லை, பாடலின் இசை, அந்த காட்சி அமைப்பு, அது மட்டும் இல்லை அந்த பாடல் வரிகள் நல்ல ஒரு வரி. ஒரு பெண்ணின் மனது எப்படி பாடுபடும் என்றதை, எதுவாக இருந்தால் சோகத்தை நான் சொல்லவில்லை, இன்பமான ஒரு விடயத்தில் தனக்கு பிடித்த ஒரு விடயத்தில் அந்த மனம் எவ்வளவு தத்தளிச்சு எப்படி சொல்லுகிறது என்றதை இந்த பாடல் இருக்கிறது கேட்கலாம்.

அழகான பாடல், இனிமையான பாடல், உண்மையிலேயே கேட்க கேட்க தவிட்டாத பாடல் சில இருக்கும். அதில் இதுவும் ஒன்று சொல்லிக்கொண்டு நேரம் சரியாக 12:54 இந்திய இலங்கை நேரம், கரடிய நேரம் சரியாக 3:23. பலர் அழைத்து விட்டு நீங்கள் ஒருக்கா ரெண்டு தரம் அழைச்சிட்டு இணைப்பு கிடைக்காது என்று விட்டு நீங்கள் நிறுத்தி விடுகிறீர்கள். முயற்சி செய்யுங்கள். அந்த உறவுகள் பேசி கொண்டிருக்கும் போது நீங்கள் அழைத்தால் எங்களுக்கு வராது, நாங்கள் எடுக்க முடியாமல் இருக்கும். பின்பு இப்படி பேசும்போது பாடல் முடியும் போதெல்லாம் நீங்கள் அழைப்புக்கு வந்தால் கிடைக்காது என்று ஒன்று எதுவுமே இல்லை, முயற்சி செய்தால் கிடைக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. அடுத்த பாடல் லெனின் உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

லெனின் நீங்கள் விரும்பிய பாடல் காட்டலை ஒழித்தது. அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது எங்களுடைய ஃபாரூக். நீங்கள் கேட்ட பாடல், அதுக்கு முன்பாக எங்களுடைய ராஜ்குமார் கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். அப்பா இங்க பாக்கலாம், ரெண்டு மூணு நாளா காணவே இல்லை. வணக்கம் லோகிதா.
1: வணக்கம் அக்கா, இப்பவும் சரியா கஷ்டப்பட்டு தான் லைன பிடிச்சு எடுத்தேன்.
0: நீங்க போனை மாத்துங்க,
1: சிரமப்பட்டு
0: போனை மாத்துங்க.
1: ஓமாக்கா,
0: தலைய சுத்தி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, இந்த போன் உடனே வேலை செய்யும்.
1: ஏமாத்தினது.
0: இப்ப நீங்க உங்களோட போனை இப்படி உடைச்சிட்டா எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட் இருந்து அழ போறாங்களா? ஐயோ என்ன லூவிதாவோட பேசல, அவ இருந்தா
1: உண்மை,
0: அவ இல்ல போல வீட்டுல உண்மைன்னு சொல்லி
1: தீர்க்க தரிசிதான். இல்ல
0: இல்ல இல்ல, அவ இருந்திருந்தா அக்கா என்னக்கா இது என்னக்கா கதைக்கிறீங்களாக்கா, நீங்க இப்படி செய்யலாமாக்கா, அப்படி எல்லாம் யாரும் எனக்கு இல்லை இல்லன்னு சொல்லி பாவம் இல்லை. என்ன உண்மையக்கா, உண்மையக்கா, உண்மையக்கா, பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க.
1: இல்ல எத்தனை நாளைக்கு அக்கா நாங்களும் இப்படி இல்லை இல்லன்னு மறந்து கொண்டு தெரியறது.
0: சரி, இல்லாத நேரம் பண்ணாலும் ஓமன் சொல்லுவோம் என்ன இல்லையா?
1: நிம்மதி
0: இல்ல, அதை சொல்லிட்டா சொல்லாம அடக்கி அடக்கி வச்சுக்கொண்டு சீச்சி அப்படி ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல சொல்ல மனம் பாரமா இருக்கும். இதுண்டா சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கேன். ஓமாக்கா உண்மைதானக்கா
1: சொல்லிட்டோம்னு அப்பாடா
0: எல்லா கேர்ள் ஃபிரெண்ட் லோகிதா, லோகிதா அட பாட்டை கட்டுறோன்னு லோகிதாட. என்னண்டா இல்லை இப்படித்தான் உங்களோட உங்களோட பக்கம் எல்லாமே அப்படித்தான் கனெக்ஷன். லோகிதா
1: இல்லை நல்லா தெரியுது, நான் கட்டி எடுக்க கூடாதுன்னு தெரியும்.
0: லோகிதா லோகிதா
1: கஷ்டம் எடுக்காதான டூசுகள்.
0: ஆ பாருங்க என்னட்டு
1: என்ன தலைப்பை கொண்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் செய்வீங்க?
0: ஒண்ணும் தெரியல, சரி நான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு பிடித்தது எதை என்னோடையே வச்சிருக்கோணும், இது எனக்கு கிட்ட கிடைக்காதா, என்னோட நான் விடக்கூடாது, எனக்கு தேவை என்று சொல்லி வச்சிருக்க விரும்பி வச்சிருக்கிறது எது எது என்று சொல்லுங்க. ஒன்றல்ல நிறைய இருக்கும், அதை சொல்லுங்க. அடுத்தது வந்து ஐயோ வேணாம்ப்பா நான் தள்ளி வைக்க விரும்புகிறேன் என்று சொல்றதுகள் எது? அதுதான் இப்போ ரெண்டு ரெண்டு இதை கொடுத்துருக்கேன். ஒரு எங்களோட ஃபாருக்கு வந்து என்ன சொன்னார் தெரியுமா? சோட் அண்ட் ஸ்வீட்டா கணக்கு ஒண்ணுமே சொல்லல. நான் பெரிய வீட்டை தள்ளி வச்சுட்டு சின்ன வீட்டை வச்சிருக்கேன். எனக்கு இதை நினைச்சு தலை உரைக்குது. உண்மையாத்தான் தலை ரெத்தோட்டம் இல்லாம எல்லாம் உரைச்சு பிளாக் அவுட் ஆகுது. சொல்லுங்க,
1: வீட்டுக்கார அம்மனுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா?
0: அது அவர் சவுதியில இருக்கிறார், அதனால அவருக்கு பயம் இல்லை. அது நீ நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வீட்டை வருவார். அந்த நேரம் சொன்னது மறந்துடுவா என்னவ இதெல்லாம் மற்ற வானொலி கேட்கறது.
1: வானொலி வீட்டுக்காரி
0: அந்த துணி, அதனால உங்களுக்கு அப்படி இல்லையே வீட்டு பக்கத்துலயே வச்சிருக்கீங்களே நீங்க. எத்தனை பேர் நண்பர்களுக்கே நினைக்கிறீங்களா? கொஞ்சம் அரைக்கி நில்லுங்க பாப்போம், அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அரைக்கி நில்லுங்க. உங்களோட வீட்டுக்கு முதல்ல குளம் இருக்கா? குளம் லோகிதா உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல குளம் இருக்குதா? குளம் கொஞ்சம்
1: இப்படி அண்ணன் அது எங்களோட வைஃபோட அண்ணன் கல்யாணம் வீட்டுக்கு கேமராமேன் என்ன செய்தான்னு சொன்னா கொஞ்சம் இறக்குங்க கொஞ்சம் இறக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறக்கி இறக்கி இறக்கி இறக்கி அவன் போய் கேக்குக்கு மேல இருந்துட்டான்.
0: இது நல்லா இருக்கு.
1: அவங்க விட்டு இருந்த கேக்குக்கு மேல அத கவனிக்கல, இவன் அரக்குங்க அரக்குங்கன்னு அவன் மெல்ல மெல்ல அரைக்கி அரைக்கி அரைக்கி அரைக்கி ஐசிங் பண்ணி இருந்த அந்த வெட்டிங் கேக்குக்கு மேல அவன் குந்திட்டான்.
0: ஐயோ,
1: கேக்குக்கு மேல அவன் குந்திட்டான்.
0: கடைசியா என்ன செய்யறது? அவர் குந்தின கேக்கு மாதிரி இவன் வெட்டான்னு சொல்லுங்க.
1: உங்களோட
0: பாட்டு சொல்லுங்க, முதல்ல பாட்டு சொல்லிட்டு நின்றாலும் பாட்டு எடுத்து வரலாம்.
1: சொல்லுங்க. கண்மணி நில்லு காரணம் சொல்லு ஊமை விழிகள் திரைப்படம் நினைக்கிறேன்.
0: கண்மணி நிலை காரணம் சொல்லு, காதல் கிளியே கோபமா, அந்த பாட்டு இல்லையா?
1: ஓ, எஸ் என் சுரேந்தரம். நான் நினைக்கிறேன் சுனந்தாவா அல்லது பி எஸ் சசிரேகா. அந்த ஊமை விழிகள் திரைப்படம் வைஃப் சொல்றாங்க, இந்த ஊமை விழிகளாம்
0: அவ இருக்கிற இருந்த துணிவுலதான் நீங்க பேசுனீங்களாக்குமா, சொல்லிருவீங்க. நீங்க என்ன செய்தீங்க? காலை பிடிச்சு கைய பிடிச்சு அம்மா ராசாத்தி பிளீஸ் ஒரு அரைமணித்தியாரம் அக்கா பாவம் மீரா அக்கா அதுல போய் நான் அரைமணித்தியாரம் சும்மா அவக்கு ஏத்த மாதிரி பேசுவேன், அதுல ஒன்றுமே உள்குத்து இல்ல, அதனால அதுக்கு மட்டும் எனக்கு விடு, அரைமணித்தியாரத்துக்கு மேல பேச மாட்டேன், இவ்வளவுதான் சொல்லிட்டு வந்திருப்பீங்க.
1: நேற்று நேற்று துணிவா பேசினாக்கா அடுத்தவங்க வீட்டுல போய் மொட்டை மாடிக்கு மேல இருந்து பேசினேன், கீழுக்கு இவங்க சத்தம்
0: பண்ணுங்க. நல்ல பழக்கம்,
1: இன்றைக்கு மாட்டித்தான் இன்றைக்கு மாட்டை வச்சு போட்டியல் நீங்க.
0: இல்ல இது அரைமணித்தியாரம் கேட்டிருக்கீங்க, அதுக்கடையில காய்ச்சிருவாங்க. நாங்க அரைமணித்தியாரம் நீங்க சொல்லுங்க, இந்த அரைமணித்தியான் கதைக்கிறோம் அவ்வளவும் அது ஒரு சும்மா டிராமான்னு சொல்லுங்க நீங்க. ஓகே, வச்சுக்கொண்டே இருக்க ஆசைப்படுறீங்க உங்களுக்கு?
1: என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னுடைய, அதாவது என்னுடைய என்னால உருவாக்கப்பட்ட உறவு, என் பிள்ளைகள் அவ்வளவு பேரும் என்னோடய இருக்கணும் என்று உணர்வு
0: கொண்டிருக்கிறேன்.
1: விட்டு போயிட கூடாது, இந்த குடும்பம் என்னோடயே, இந்த குடும்பம் என்னோட போய் வரணும். என்ன நான் ஒரு தடவை மரணத்தை எற்ற நிலையில வந்திருந்தாக்க படுக்கையில கிடந்துட்டேன், ஒவ்வொரு இரவும் கனவு கண்டுகிறது. அப்ப எனக்கு அப்ப ரெண்டு பிள்ளைகள் தான் இருந்தவங்க, மூன்றாவது மகன் கிடைக்கல. அப்ப எனக்கு அந்த பிள்ளைகள எதிர்காலம் ஆறு கையில போக போகுது, எந்த பிள்ளைகளை யார் காப்பாத்துவாங்க, எந்த பிள்ளைகளை யார், அந்த ஒரு உணர்வு என்னோட என்ற பிள்ளையை போ போ என்ன நான் பிள்ளைகளை விட்டு நான் போப்பறணும் போப்பறணும்ன்ற உணர்வுல இருந்தேன்னா ஆண்டவன் கிருபை நான் அதுல இருந்து மீண்டு தப்பி வந்துட்டேன். அதனால என்னை விட்டு நான் போயிடக்கூடாது, அந்த குடும்பம் என்னோடையே போய் கொண்டிருக்கணும். ஆத்மாத்மான உள்மா உள்ளாந்த ரீதியில விசுவாசத்தோட அந்த விஷயத்த சொல்றேன்க்கா.
0: என்னை
1: விட்டு இனிமேல் அந்த என்னை விட்டு இனி அந்த உறவுகள் இனி எனக்கு வேணாம், அதாவது நீங்க இனிமேல் வேணாமப்பான்னு சொன்னீங்க உண்டு.
0: ஆமா, அது எது?
1: அது என்ன, நான் நீ உயிருக்கு உயிரா நேசிச்ச உறவு என்ன, நிறைய உறவுகள் என்னை விட்டு பிரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அந்த உறவுகள் இனி எக்காலத்திலையும் எனக்கு வேண்டாம்.
0: ஓ,
1: என்ன, ஏதாவது நான் சொன்னேன், நான் இறந்துட்டேன் என்ற ஒரு செய்தி கேட்டு எனக்கு என்ன ஒரு பிடி மண் கூட எனக்கு போடக்கூடாது என்ற ஒரு வைராக்கியத்தோட இருக்க நிறைய உறவுகள், அதாவது என்ன ரத்த உறவுகள்.
0: சரி, ஏன்னா அப்படியெல்லாம் இறந்துட்டு அந்த இதை சொல்லக்கூடாது. ஆ சரி,
1: இல்ல அது அக்கா இல்ல இல்ல கேட்ட விஷயத்துக்கு என்ன என்ன நீங்க கேட்டீங்க என்ன, அது மனசோ தொட்டு சொல்ற ஒரு விஷயம் தானே. கேரண்டா நேசிச்ச உறவுகள் என்னோட உயிருக்குயிரா நேசிக்கணும் இந்த உறவுகள் எல்லாம், அதாவது இந்த ரத்த பந்தங்கள், ரத்த பந்தங்கள், இந்த அன்பு, அதாவது காதல் விஷயத்துக்குள்ள வாங்க வர மாட்டாங்க, ரத்த பந்தங்கள், உணர்வுறப்புகள் அவங்கெல்லாமே ஒதுக்கிட்டாள். என்னடா ஒரு கட்டத்துல நான் ஒரு அது இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் என்ன, சாரி, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் என்ற நிலைக்கு ஆளாகினது பிரைண்ட உறவு விட்டுட்டு போயிட்டுகள். அதனாலதான் அந்த உறவுகள் நீ ஏற்றுக்கொள்றது, ஏன் கடவுள் வந்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்ற மன இல்லை இல்லையாக்கா,
0: நீங்க இல்ல
1: அதுதான்.
0: சரி, நல்லமையா அப்படியா, அவை வேண்டாம். இது இப்ப நீங்க உங்களோட பிள்ளைகள் எல்லாரோட உறவுகள் உங்களோட வேணுமென்றீங்க இல்ல லோகிதா? லோகிதா
1: இருக்கிறது.
0: நீங்க சொன்னதுகள் கொஞ்சம் மனதை அழுத்தியது என்று சொல்லலாம், எனது மனதை அழுத்தியது என்று சொல்லலாம். லோகிதா இருக்கிறீங்களா? முதல்ல உங்களோட ஃபோனை ஏதாவது செய்யுங்க முதல்ல, அப்போ தான் சரி. உங்களோட ஃபோனுக்கு ஒரு வழி பாருங்க ஐயா முதல்ல.
1: இல்லை, கலைச்செல்லியில் கோல் வந்து பண்ணி கொண்டு இருக்கிறா.
0: அப்போ அவன் இணைச்சு கொள்ளவா? அவனுக்கும் அந்த வேலை செய்யான்னு சொன்னாவே.
1: அவள் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வரல, பர்சனல் கோலுக்கு வந்தா.
0: ஆ, பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில் போட்டு பார்ப்போம், அவள் போட்டு பார்ப்போம். அதனால அந்த குழந்தை அப்பாட நிகழ்ச்சிக்கு வரவில்லை, அந்த செல்ல குழந்தை பேந்து அவட அங்க அந்த இடத்துல கவரேஜ் இல்ல, வேலை செய்யலன்னு சொல்லி இருந்தா பாவம். அங்க உங்களோட மட்டக்களப்புல தான் அக்கறை பெற்ற எங்க எங்க இருக்குது அங்கேயோட உடம்பு சொல்லி இருந்தா அவ.
1: அக்கறை பெற்ற மட்டக்களப்பு தாண்டி போகும்
0: என்னன்னு தெரியல. மகன் மகன் இருக்கிற இடம், மகன் இருக்கிற இடம் தான் சொல்லியிருந்தான்.
1: மகன் சொன்னா மட்டக்களப்புல மட்டக்களப்பு டவுனுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி
0: சொன்னா. அப்ப சரி, அங்கதான் வந்திருக்கிறாங்க அங்க. அதனாலதான் அழைக்கிறா போல் இருக்கிறது. அப்ப நல்லது லோகிதா, உண்மையா உங்களுடைய பாடல் எடுத்து வர்றேன். சரியா, போனை சரி செய்துங்க போனை லோகிதா.
1: இன்றைக்கு கொஞ்சம் நான் ரேடியோ கேட்கல, அதனால என்ன நிலையில இருக்கேன் தெரியாது.
0: அது பரவாயில்ல, நான் தான் இப்ப சொல்லிட்டேனே. இப்ப நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. என்ன உங்களோட மனைவிட்டோட தான் கேட்டா என்ன சொல்லுவான்ன்றது ஒரு சின்ன ஒரு இது வந்ததுதான் நான் இந்த போனோட பேச முடியாது. அவ இனிமையா பேசுறவ அது நீக்கி நின்று நின்று வரும்.
1: இல்ல, அவட்ட கேட்கணும் கேட்கலாமாக்கா, இப்ப அவ உங்களோட கலந்து கொண்டு
0: கொடுங்க கொடுங்க கொடுங்க என்ன பேர், உங்க பேரை சொல்லிருங்க, அப்ப எல்லாருக்கும் தெரியும். கேக்கணும் இல்ல நந்தகுமாரி, நல்ல பேர், நல்ல பேர், நல்ல பேர். நந்தகுமாரி, அருமையான பேர், எனக்கு பிடிச்ச பேர். குமாரி லோகித ராஜா, எப்படி இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. விரைவா விரைவா சொல்லுங்க, இன்றைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. நந்தகுமாரி லோகித ராஜா சொல்லுங்க, ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க முதல்ல.
2: அம்மா என்று அழைக்காத அந்த பாட்டு தான்.
0: அம்மா என்று அழைக்காத, சரி நீங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க நந்தகுமாரி பாடுங்க, நல்லா பாடுங்க. நாளைக்கு வந்து பாடுங்க, பாடுவர் பாடலாம்ல. நல்லா பாருங்க. சரி சொல்லுங்க, எதை உங்களோட வச்சிருக்க விரும்புவீங்க, எதை வேணாமன்ட்டு தள்ளி வைப்பீங்க, அது சொல்லுங்க.
2: பொருளா
0: எதுவா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், அது உயிர் உள்ள பொருளா, உயிர் உள்ளதாக இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம்.
2: என்னோட வச்சு கொள்ள விரும்புறது பிள்ளைகள், உறவுகள், குடும்பங்கள், சகோதரங்கள்.
0: வேற
2: அப்படி
0: என்ன பேர்ல நந்தகுமாரி லோகித ராஜான்னு சொல்றீங்களா? நான் இதை சொன்னதுக்குள்ள அவற்ற பேர் வரையில
2: பக்கத்துல
0: சமாளிச்சிருவீங்க. உண்மையிலே அவர்தான் மூத்த பிள்ள. சரி, பிடிக்காதது என்ன சொல்லுங்க? பிடிக்காதது எதையும் சொல்லலாம். எது பிடிக்காதது உங்களுக்கு? உறக்குற ஏதாவது சாப்பாடுல ஏதும் பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஒரு சாப்பாடுகள் ஏதோ
2: உங்களோட
0: வாழ்க்கையில ஐயோ வேண்டாம் எனக்கு இதுன்னு சொல்ற எதுவுமே இல்லையா?
2: அப்படி இதுவரைக்கும் இல்ல.
0: இல்ல இல்ல, நல்ல நல்ல, சந்தோஷம். உங்களுடைய பாடலை எடுத்து வர நந்தகுமாரி அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். நல்ல குரல். அவர் தான் மட்டும் வந்து என்ன பழுத்து கட்டுறாரு, உங்களை பேச விடுறாருல்ல, அதுதான் என் கூப்பிட்டேன் நான். நந்தகுமாரி நன்றி அம்மா.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அருமை உமையிலே அழகாக பேசினார். உமையிலேயே கணவன்மார் நீங்கள் எல்லாரும் அவங்க பெண்களையும் பேச விட வேண்டும், அப்பதான் நல்லா இருக்கும். சரி, அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. அழைப்பவர்கள் அலையுங்கோ, உங்களுக்கு அழைத்தவர்கள் கிடைக்க இடம் கிடைக்கவில்லை என்று இருப்பவர்கள் அலையுங்க, இனி புதுசாக அழைப்பவர்களும் அலையுங்க. பாடலெல்லாம் கொடுத்து முடியும் பட்சத்தில் நான் நிறைவுக்கு கொண்டு வந்து விடுவேன். எங்களுடைய ஃபாருக் உங்களுடைய பாடல் காற்றடிக்கு வருகிறது. ஃபாருக்குடைய பாடல் அல்ல, ராஜ்குமாருடைய பாடல்.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் ராஜாதி ராஜா ராஜமா தாண்டா எங்களுடைய ராஜா. வாங்க, எப்படி இருக்கிறீங்க ராஜா? நீங்க கொழும்புக்கு நீங்க தான் ராஜா. எப்படி இருக்குது காலநிலை? எப்படி இருக்குது
1: கொழும்புக்கு? உண்மை சொன்னா வீட்டுக்கு என்னால ராஜா வாக்க முடியல. நீங்க தான் கொழும்புக்கு வாழ்வோம்.
0: வீட்டுக்கு ஆக முடியல, அப்ப சரி நாட்டுக்கு என்றாலும் ஆக முடியுதா உங்களுக்கு?
1: பேரளவில் சரி, ராஜாவா இருப்போம்.
0: ஒரு நிமிஷம் தாங்க ராஜா, ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம். வணக்கம் தமிழ்வாணன். வணக்கம்,
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் தமிழ்வாணன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கமா? நல்லா இருக்கும்.
0: உங்களோட பாட்டை முதல்ல சொல்லுங்க தமிழ்வாணன். அதுவும் அப்படி ஒரு பாட்டு தான். இஞ்சி இடுப்புக்கு தோதாத்தான் எடுத்துருக்கீங்க அந்த காலத்து பாட்டு. ஒருவர் மீது ஒருவர் சாயம். சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தமிழ்வாணன். உங்களுக்கு பிடித்ததுன்னு சொல்லி எதை வச்சிருக்க போறீங்க? எதை வச்சிருக்க
2: விருப்பம்?
0: முதல் பிடிச்சதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் பிடிக்காத பாக்கலாம். எது என்னோடய வச்சிருக்கோன்னு மட்டும் துடிப்போட பிடி வச்சிருக்க வேண்டியது எது உங்களுக்கு விருப்பம்?
2: ஆமா, வந்து நான் வந்து உண்மையை சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வரேன்.
0: நீங்க உண்மையை சொல்லுங்க முதல்ல.
2: சரி சரிம்மா, சரிம்மா. வந்துமா, எனக்கு வந்து இப்ப வர 17 14 வந்துருச்சுனாக்கா 62 வயது ஆரம்பம் ஆகுது.
0: ஓ, 62.
2: ஆமா ஆமா ஆமா.
0: அப்ப தமிழ்வாணன், தமிழ்வாணன் நான் உங்களை அண்ணாண்டு கூப்பிடணும். சரி, என்ன செய்ய?
2: சரிம்மா, பரவாயில்லைம்மா.
0: சரி சொல்லுங்க.
2: வந்துமா, அந்த இதுல நான் கத்துக்கிட்ட சில விஷயங்களை பாத்தீங்கன்னா, நமக்கு உள்ள பெரிய பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் வந்து, ஒரு இலங்கையில இருந்து இப்ப ஒரு நண்பர் பேசுறாரு இல்லைங்களா?
0: அவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க தமிழ்வாணன்.
2: வணக்கம்.
0: அது லோயதன் ராஜா பேசினது. இப்ப இவர் ராஜாவும் அங்கேயும் தான் பேசுகிறாரு.
2: அவரு பேசுனது வந்து 100க்கு 100 உண்மைமா. அவங்க அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அது நம்ம சமயத்துல வந்து மனசு, அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்குமே தவிர, அவங்க மனசு எவ்வளவு வலிச்சிருந்தா இந்த அளவுக்கு சொல்லி இருந்திருப்பாங்க. அதுதான்
0: லோயந்தர் ராஜா சொன்னது, அப்படிதானே?
2: அதுல எனக்கு அந்த அவருடைய வார்த்தையிலும் அவருடைய சொல்லும் என் சொல்லும் ஒத்து போனது ஒரு சின்ன விஷயமா. எனக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் மாப்பிள்ள, எனக்கு பிடித்தவர்கள், அதாவது என் மேல் பாசம் உள்ளவர்கள் இருப்பதாக எனக்கு
0: தெரியவில்லை. நாங்க இருக்கிறோம், எங்களை நீங்க
2: இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் தூரமா இருக்கீங்க.
0: தூரமா இருக்கிறோம்.
2: இதுல இன்னொன்னு என்னன்னு சொன்னாம, நம்ம வந்து ரெண்டு உறவுகள் நமக்கு கிடைக்குதுமா. ஒண்ணு, நம்ம பிறந்ததுல இருந்து நம்மளுடைய தாய் தந்தை உறவு, சகோதரர் உறவு, அந்த உறவு ஒண்ணு. அதாவது தந்தையின் வழி உறவுகள் நிறைய
0: கிடைச்சிருக்கு,
2: தாயின் வழி உறவு நிறைய கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு 20-30 வயசுக்கு மேல நம்ம திருமணம் ஆன பிறகு நமக்கு மனைவி உறவு கிடைக்குது, மனைவி வழி உறவுகள் கிடைக்குது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஓரளவு கூட்டி கழிச்சு பார்த்ததுல, நம்ம வந்து யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ணிட்டோம் போறோங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த மனைவி உறவுகள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வந்து ஆசைப்படுற மாதிரியும், அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் வழி உறவு இருக்குல்ல, அது மட்டும்தான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஆசைப்படுற மாதிரி எனக்கு தெரியுது.
0: தெரிகிறது. அது ரெண்டையும் தான் நீங்க வச்சிருக்க நினைக்கிறீங்க இல்லையா?
2: ஆமா. மத்த உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, சும்மா ஒரு இதுக்காக நம்மள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, நம்மளுடைய நம்மள்கிட்ட ஏதாச்சும் ஆகணும்னாலும், அல்லது அவங்களுடைய நிலைகள் அப்படி இருக்கலாம், அதுல தப்பு இல்ல. இந்த ஒரு இதுல நம்ம சில விஷயங்கள் பேச்சு, சில விஷயங்கள் நம்மளுடைய சகோதரர்கள் இப்ப மத்த இதெல்லாம் பார்க்கும் போதுமா, நான் ஒரு 2 ஐடியா வச்சிருக்கிறோமா, எனக்கும் என் மனைவிக்கும். எனக்கு 4 பொன் குழந்தம்மா, 4 பிள்ளைங்க கட்டி கொடுத்துட்டேன், நல்லா இருக்கேன், நான் ஒரு கடை வச்சிருக்கேன், அப்படியே போயிட்டு இருக்குது, நல்லா இருக்கும். என்னுடைய இறப்பு இறுதி காலத்துல நான் வந்து பக்கத்துல ஒரு மருத்துவ கல்லூரிக்கு நாங்க என்னுடைய உடலை வந்து
0: தானம் பண்ணணும்.
2: அதுல வந்து என்னுடைய உறுப்புகள் வந்து உருண்டோன்னு யார் யாருக்கு என்னென்ன யூஸ் ஆகும் எடுத்துக்கலாம்
0: எடுத்துக்கலாம்.
2: அதே மாதிரி அந்த உறுப்பை வந்து ரிசர்ச்சுக்காக மருத்துவ கல்லூரி படிக்கிறவங்களுக்கு எடுத்துட்டு போயிடலாம். அதனால அத மாதிரி எடுத்து வச்சிருக்கோமா. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இது வந்து ஒரு விஷயம் வந்து நான் வந்து உடல்நிலை ஒரு தடவை சரியில்லாம இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டப்ப எனக்கு மலேசியாவில இருந்து ஒரு டாக்டர் வந்து சிதம்பரம் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சி அவரு தான் என் உள்ளே காப்பாத்தினார். அதனால அந்த ஒரு இதுல வந்து யூனிவர்சிட்டிக்கு நம்ம அதை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் உறவுகள் வழியில பாத்தீங்கன்னாக்கா அந்த உதவிக்காக வராங்கல்ல, அண்ணமுள்ள தம்பி பிள்ளைன்னு வந்து நமக்காக வந்து பேசுறாங்க, இது பண்றாங்க இல்ல ஹெல்ப் பண்றாங்கல்ல, அந்த இறுதி காலம் செய்யறாங்கல்ல, அவங்க வந்து ஏதோ நமக்கு வந்து போனா போகணும் செய்யற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலை இல்லாம இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி இது கொடுத்துட்டோம்னாக்கா அவங்களுடைய நிலைகள் நம்ம ஏத்துக்கோ, அவங்களுடைய அந்த இதெல்லாம் நம்ம ஏத்துக்க வேண்டாம்ல.
0: வேணாம், அவங்களை எல்லாம் வேணாம் என்று சொல்றீங்க, மனைவி பிள்ளைகளை வேணும்னு சொல்றீங்க. நல்லது, நன்றி நன்றி தமிழ்வாணன் உங்களுக்கு நன்றி. அருமை அருமையான, நீங்களும் லோகேந்தர் ராஜாவோட சேர்ந்துட்டீங்க, அதுதான் இப்ப எனக்கு கவலையா போச்சு. நல்லது, நன்றி. உண்மை உண்மை
2: அந்த அளவுக்கு நம்ம வந்து அதாவது
0: அவ்வளவு வெறுக்கிறீங்க இல்லையா, உங்களோட
2: வயசுல நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்னாக்கா அது ஏதோ ஒரு வருத்தத்துல அப்படி இப்படி புரியாம கூட பேசுறதா இருக்கலாம். இந்த வயசுல பேசுறோம்னா எவ்வளவு நம்ம வந்து சலிச்சு எவ்வளவு எல்லாம் எடுத்திருப்போம், எப்படி எல்லாம் எடுத்திருப்போம், என்னென்ன பண்ணிருப்போம்ல, அதை வச்சு சொல்ல.
0: நன்றி நன்றி நன்றி தமிழ்வாணன், நன்றி நன்றி நன்றி. எங்க ராஜா, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா, இல்லையா ராஜா? கூப்பிடுறா, கூப்பிட்டுட்டு அப்படியே காக்க வைக்கிறா இவன்.
3: கடைசி காலத்துல இந்த வேண்டா வெறுப்புல இவங்களை செய்யணுமே ஒரு கடமைக்கு செய்வாங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம மருத்துவ கல்லூரிக்கு அங்கேயும் நம்ம உடல அப்படி முழுக்கதான் நம்ம எழுதி வச்சுட்டா அவங்க வந்து அழகா ரெஸ்பெக்ட் பண்ண, ஒரு நாள் வீட்டுல வைக்கிறீங்களா வச்சிருக்கோம், யார் அழுகிறது யாரு சிரிக்கிறது எல்லாம் முடிச்ச பிறகு அவங்க அழகா மரியாதையா நம்ம உடலை கொண்டு போயிட்டு பத்திரமா பேணி பாதுகாப்பு வச்சிருக்காங்க. இது நம்ம உடலுக்கு இறந்த பிறகும் ஒரு கௌரவமாவே இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு முடிவுகள் நல்ல விஷயம். இதையும் ஹைலைட் பண்றேன்னு சொன்னா இது நாலு பேருக்கு போகணும். இந்த மாதிரி நம்ம உடலை தானம் செய்யறது, உறுப்புகளை தானம் செய்யறதுலாம் நல்ல விஷயம். இதையும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். லோகிதா பேசியிருந்தா அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நன்றி, அதே போல நம்ம தமிழ்வாணனுக்கும் ஒரு நன்றி வாழ்த்துக்கள்.
0: உங்களோட
3: எண்ணங்கள் நல்லா இருக்குது, நல்ல வாழ்த்துக்கள் நல்ல.
0: இப்ப நீங்க இப்ப எழுதி வைக்கிறீங்க உங்களுக்கு?
3: நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். எங்க எழுதி வச்சாச்சு?
0: எங்க எங்க?
3: மருத்துவ கல்லூரி கேம்பஸ்க்கு
0: தான்.
3: பேராதன் நல்ல விஷயம்.
0: இங்க வந்து மெடிக்கல் கார்டு கொடுக்கும் போது எங்கள்கிட்ட ஒரு இது ஒன்று ஃபார்ம் ஃபில் பண்ணி தர சொல்லுவாங்க, என்ன தானம் பண்ணதுக்குரியது, அதுல நாங்கள் டிக் பண்ணி எடுத்து கொடுக்கலாம், நாங்க எல்லாம் கொடுத்துருப்போம். இருந்தாலும் அந்த கடைசி காலத்திலயும் அவங்க ரிலே சொந்தங்கள்கிட்ட கேட்பாங்க, எதுக்கும் அப்படி கொடுத்திருந்தாலும் கூட சொந்தங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க, கேட்காம எடுக்க மாட்டாங்க. இங்க அப்படித்தான். இப்ப அங்க ஏண்டா எழுதி வச்சுட்டா நீங்க ஒண்ணும் செய்யலான்னு எடுத்துருவாங்கல்ல, அப்படி இல்ல இங்க வந்து கேப்பாங்க.
3: எழுதி வச்சா அந்த அவரோட அவர் நல்ல ஒரு சுயநினைவோட இருந்து தானே எழுதுறாரு.
0: ஆமா, இருந்தாலும் இங்க வந்து சொந்தங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்து கேட்பாங்க, அப்படி நாங்க இப்படி எழுதி இருக்கிறார் நாங்க எடுக்கவா, அப்படி கேட்டு தான் செய்வாங்க,
3: அதை வந்து நிறைவேற்றுவாங்க. அதுவும் ஒரு பண்பு,
0: பண்புதான் அது, பண்பிலும் பண்பு அவங்க இவங்களுக்கு.
3: என்ன
0: ஓ உங்களுக்கு
3: என்ன விடயத்தோட பொருத்தமான பாட்டு கேக்குறீங்க?
0: விடயத்தோட உங்களோடு உங்களோட விடயத்தோடு பொருத்தமான பாட்டு கேக்குறேன். நாங்க இப்ப முதல்ல சரி இதுக்கு பதில்
3: சொல்லுவோம், சரி சரி
0: இப்படி பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க எதை விரும்பி, இப்ப நான் கேட்ட கேள்வி இதுதான், எனக்கு வேணும் இது வேணும், இது என்னோடய இருக்கணும், எனக்கு என்ன விட்டு போக கூடாது, எந்த நேரம் என்னோட இருந்தா சந்தோஷமா இருக்கும், இருக்கவே வேணும் என்று அடம் பிடிச்சு வச்சிருக்க கூடிய ஒன்று உங்களுக்கு எது என்று
3: சொல்லுங்க.
0: ஒன்றை கேக்கல, பல பல பல பல, சரியா?
3: நிம்மதி, நிம்மதி ஒண்ணு மட்டும், ஒண்ணு ஒண்ணு ஒண்ணே ஒண்ணுதான் சொல்ல முடியும், நிம்மதி.
0: அதுக்குள்ள
3: என்ன அடுத்து நீங்க பல கேக்கக்குள்ள, ஓ அடுத்து நீங்க ரெண்டாவது கேக்குள்ள இன்னும் பல சொல்லக்குள்ள, நான் குடும்பம்னு சொன்னா, பிள்ளைகள்னு சொன்னா, அது இப்போதைக்கு நிம்மதி இருக்கும், பிறகு அதே துன்பமாகிரும்,
0: துன்பமாகிரும்.
3: ஒரு நிலை அடையும் பொழுது இப்ப விரும்புறது, அப்புறம் அதனாலயே நிறைய பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு சின்ன பிள்ளைகளுக்கு முட்டாய் ரொம்ப பிடிக்கும், அந்த முட்டாயே அது பெரிய வயசுல நம்மளுக்கு எதிரி ஆகிரும், நஞ்சாகும், ஏன்னா அந்த சுகர் வர்ற அந்த மாதிரி உறவுகளும் அப்படித்தான். ஆரம்பத்துல இனித்தாலும் கூட, பிள்ளையோ மனைவியோ எதுவோ, பிறகு போக்குல அது நம்மளுக்கு வேதனையை கொடுக்கும். ஆகவே ஒன்றே ஒன்று எப்பயும் இருக்கணும்னு சொன்னா அது நிம்மதி
0: மட்டுமாதான் தள்ளி வைக்கிறது. இது யோ வேணாம் அப்பா, எனக்கு நான் தள்ளி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி,
3: அதான் போலிய நடிக்கிறவங்க, பொய் பாசம் வைக்கிறவங்க, அது வேண்டான்னு தான் தோணும்.
0: ஏன்னா
3: அவங்களுக்கு, அவங்கள இருந்து நம்மளுக்கு எப்போது நன்மை இருக்காது, எப்போதும் நம்மளுக்கு தீமை தான் இருக்குது. அதனால அவங்க வேண்டான்னு தள்ளி
0: வைக்கிறதான்
3: நான் விரும்புறது. ஆனா தள்ளி வைக்க முடியாட்டியும் கூட நம்மளோட இருப்பாங்க, இருந்தாலும் உள்ளூர்ல மனசுல வேண்டதுதான் எப்பயும் தள்ளி இருந்தா நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்குன்னு கேக்குறது. ஆனா அவங்களுக்கு சொல்ல மாட்டீங்க, ஹாய் போடுவீங்க,
3: தவிர்க்க முடியாது. ஆமா, தவிர்க்க முடியாது, சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது, உறவுகளா இருந்தாலும்
0: போகணும்னு
3: சொல்ல முடியாது. ஆனா நம்மளோட இருக்க வேண்டிய ஒரு கடமை கட்டாயம்
0: நிச்சயம். அது வேணாண்டு வெறுப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பாவம் ஒரு ஒரு ஒரு வணக்கம் போடுவோம், ஒரு ஹாய் போடுவோம், ஒரு ஸ்டிக்கர் போடுவோம் போடுறோம் இல்ல ராஜா? ஆ, உங்களுக்கு
3: பாட்டு கேட்டீங்க ஞாபகம் வந்துட்டது,
0: சொல்லுங்க என்ன பாட்டு?
3: அந்த ராசா தீ உசுறு என்னதில்லை, நீ போனாய உசுறு மண்ணு கொள்ள, ராவோடு கதை பேசிட்டு போற. அந்த பாட்டு இந்த அந்த அவரு தமிழ்வாணன் லோகிதராஜாவுக்கு எல்லாம் சேர்த்து போட்ட பாட்டு கடைசியா வருது, உசுறு என்னது இல்ல ராசாத்தி, என் உசுறு என்னது இல்ல, மருத்துவ சக்திக்கு அழைத்து விட்டுருங்க.
0: ராசாத்தி என் உசுறு என்னது இல்லையா, என்ன எப்படி வருது அந்த வார்த்தை?
3: சாகுலாமை சாகுலாம், ராசாத்தி என் உசுறு என்னது இல்ல, நீ போனாய உசுறு மண்ணுக்குள்ள. சாகுலாமை படிக்கிற பாட்டு, என்ன படம்னு தெரியாது.
0: சரி, அடுத்து வரலாம். அது நீங்க நல்லா தாளாட்டு பாடுவீங்க, தாளாட்டு பாடுவீங்களா தூங்குறவங்களுக்கு? கேக்குறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும், சரியா? சரியா, அதிகமா சொல்லக்கூடாது, ஆனா நான் கேக்குறதுக்கு மட்டும் சொல்லணும். நீங்க நல்லா தாள என்ன பாப்ப விதத்துல கேக்குறேன் ராஜா, தூங்குறதுக்கு நல்லா தாளாட்டு பாடுவீங்க.
3: இல்ல, இப்படி ரெண்டு பதில் இருக்குது. இப்ப ஒரு ஆள் என்னோட பாடல் கேட்டு தூங்குறவங்களும் இருக்கிறாங்க, தூங்கினவங்க அரண்டு எழும்பினவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன தொப்பி சரியா இல்லாம போட்டுக்கலாம் இந்த பதில.
0: யாருக்கு தொப்பி அளவா இருக்கோ அவங்க எடுத்து போட வேண்டியதான் இல்ல.
3: ஹலோ,
0: யாருக்கு தொப்பி அளவோ அவங்க எடுத்து போட்டுக்க வேண்டியதான் இல்ல,
3: போட்டுக்கறலாம். ஆமா,
0: இல்ல நீங்க பாடின விதத்துல அந்த பாடினீங்கல்ல, இப்ப அந்த தாளாட்டு பாடுற மாதிரி, அதான் கேட்டேன். நீங்க தாளாட்டு பாடுவீங்களா தூங்குறதுக்கு என்றுதான் கேட்டிருந்தேன்.
3: அழைப்பு வருது.
0: சரி, நீங்க
3: சின்ன அவசரம் பண்ணு.
0: சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி, நல்லது, உண்மையிலேயே அருமையாக பேசி செல்லுகிறார். சரி, அந்த இல்லை என்று சொல்லி, அதாவது சில மனிதர்களுக்கு ஒரு சின்ன விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் நான். இதில் அந்த அந்த மறக்காம எவ்வளவு தான் தாங்கள் ஒரு ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, சில மனிதர்களுக்கு ஒரு சாதாரணமாக மற்றவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற தன்மை இருக்கும், தான் என்ற தலைக்கணம் இல்லாமல் இருக்கிற தன்மை இருக்கும், மற்றவர்கள் மனதும் நோகடிக்காமல் தானும் வந்து இதில் பேசிட்டு போகிறேன். அவர் உண்மையிலேயே ஒரு கலைத்துறையிலே ஒரு பெரியவர் என்று சொல்லலாம். அப்படி இருந்தும் அந்த இந்த வானொலியை கேட்டு கூப்பிட்ட குரலுக்கு, சரியா நாங்களும் ஒருக்கா போய் பேசிட்டு போகலாம் என்ற அந்த தலைக்கணம் இல்லாத அந்த தன்மை எனக்கு மிக ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி பலர் இருக்கிறார்கள் உண்மையிலேயே, இப்படியானவர்களை பார்ப்பது அரிது. சாதாரணமாக சும்மா ஒருக்கா அறிவிப்பு பழக்கி எடுத்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அறிவிப்பு செய்தவர்களே காற்றடையில் பேச மாட்டேன், அடம் பிடிக்கிறவர்கள் பலர் இருக்கிறார். நான் வந்து மூடவானில் பேச மாட்டேன்னு சொல்லுவார்கள். அல்லது அறிவிப்பாளர் என்ற ஒரு பெருந்தன்மையோட ஒரு ஒரு கர்வத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இப்படியான ஒரு நல்லவர்களும் இருக்கிறார்கள். அதாவது இதுதான் நல்லது. ஏனென்றால் மனிதன் என்பவன் ஒரு ரெண்டு வகை. இப்போ நான் என்னுடைய தளத்தில் இப்போ நான் இதில் இருக்கைக்க மட்டும்தான் உங்களுக்கு அறிவிப்பாளர். நான் இதிலிருந்து இறங்கி தள்ளி போயிட்டேன்னு சொன்னால் நான் சாதாரண ஒரு மனிதன்.

பொறுப்பு தாங்கன்னு கேட்டு போகலாமாண்டு. அப்போ நான் என்னடா சொல்கிறதுன்னு கேட்டேன்டா, ஏற்கனவே அவருடைய அறிவிப்பு சரியாக இன்னும் பழகவில்லை. எங்கட வானொலி தான் எல்லாருக்கும் பழக்கி எடுத்து சொல்லி கொண்டு இருக்குதே மெல்ல மெல்ல சுதந்திரம் பட். அப்போ என்ன சொல்கிறது இவருக்கு, ஓம் நீ போய் கேளுன்னு சொல்லி அந்த போகிற வானொலியில் என்ன இது என்ன இது நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்ட்டு அவரை தரைக்குறைவா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் எங்கட வானொலிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுமே. இங்கே தான் நான் அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லி அவர் தந்ததே மூன்றோ நாலு நிகழ்ச்சி, அதுவும் இன்னும் சரியாக அவர் தந்த அந்த வாய்ஸை வச்சு நாங்கள் கொஞ்சம் அதை சரி செய்து அந்த நிகழ்ச்சியை தரமாக கொண்டு வந்திருந்தோம். பேசுகிற அந்த தன்மையும் சொல்லி கொடுத்து கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன், ஆனால் இருந்தாலும் அது சரியான அளவுக்கு வரவில்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னுடா, அப்படி தாங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்த உடனேயே தான் ஒரு அறிவிப்பாளர் என்ற ஒரு தன்மைக்கு வந்து இன்னொரு அறிவிப்பு ஒரு வானொலியில் அறிவிப்பு போகவா என்று கேட்கும்போது நான் என்ன சொல்லலாம்ன்ட்டு சிந்தித்தேன். ஏன்னா இவர் அங்கே போய் இந்த அறிவிப்பு செய்ய போகிறார், அவர்கள் சொல்ல போகிறார் எங்கேயப்பா பழகுனா இந்த அறிவிப்புன்னு கேட்க போகிறார்கள், இதென்ன இது நீ அறிவிக்கிற அறிவிப்பா என்று சொல்லி அவரை ஒரு மனக்கசப்பை அல்ல அவரை துன்புறுத்தினார். அது எங்கட வானொலிக்கும் எனக்கும் தான் அந்த துன்பம். அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட, நீங்கள் நாலு மூன்று நிகழ்ச்சி தான் தந்திருக்கிறீங்க, அதுவும் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டதுனால நான் கஷ்டப்பட்டு என்னுடைய வேலைகளை விட்டு உங்களுக்கு நான் தொலைபேசி ஊடாக ஒன்றையும் சொல்லி தந்து அந்த நிகழ்ச்சிகளை தந்திருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் நல்லாக இன்னும் பயில்றதுக்கு இடம் இருக்குது. நீங்கள் இதை இங்கே அறிவித்தது நான் ஒன்றிய தமிழ் வானொலியில் நான் அறிவிப்பு செய்த நான் சொல்லி அந்த வானொலியில் சொல்லி நீங்கள் அறிவிப்பு கேட்க வேண்டாம், இதைத்தான் சொன்னேன். இது என்ன இல்லை தவறில்லை. இனி நீங்கள் அங்கே அறிவிப்பு கேட்க ஆசைப்பட்டால் இந்த வானொலியில் நான் ஒரு அறிவிப்பாளராக இருந்தேன் என்ற அந்த வார்த்தையை பாவிக்காமல் நீங்கள் போய் கேட்க வேணும். ஏன் நான் அதை நீங்கள் குறைநீக்கக்கூடாது ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் இன்னும் வளர இடம் இருக்கிறது, இன்னும் நீங்கள் இன்னும் பயிற்சி காணாது. நீங்கள் அதில் போய் கேட்டுட்டு அவர்களை அறிவிக்க சொல்லி அவர்கள் தரக்குறைவாக ஏதாவது பேசினால் உங்களுக்கு மட்டுமல்ல அவமானம், எங்களுடைய வானொலிக்கும் எங்களுடைய இந்த அன்பு நாங்கள் உங்களை தரப்படுத்தி கொண்டு வரும் இந்த தன்மைக்கும் எனக்கு நான் ரொம்ப கவலைப்படுவேன்னு சொன்னேன். அதோடு நான் அவருடைய அவர் அதுக்கு பிறகு என்ன சிந்திச்சாரோ செய்ய சரியம்மா சரியம்மாண்டு போனவர் தான் வரையில். அது என்னடா, அதைத்தான் சொல்கிறேன், தான் என்ற அகம்பாவம் தலைக்கணம், நான் இங்கே வேலை செய்கிறேன்ன்ற அந்த தலைக்கணம். ஆனால் ஒரு இன்னொரு சட்டம் இருக்கிறது, முன்பெல்லாம் ஒரு வானொலியில் கடமையாற்றும் அறிவிப்பாளர் இன்னொரு வானொலியில் பேச முடியாது, வேலை செய்ய முடியாது, சுதந்திரம் இல்லை. ஆனால் இப்போ சுதந்திரப்படுத்தி விட்டார்கள், எல்லாரும் எங்கேயும் போகலாம், அந்த கட்டுப்பாடுகளே இல்லை, சுதந்திரப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் எங்கட சில வானொலிகள் வந்து அதுக்கு சுதந்திரம் கொடுக்காமலே கட்டுப்படுத்துகிறார்கள், வானொலிகளுக்கு போக வேண்டாம் பேச வேண்டாம் நேராக போக வேண்டாம், அதெல்லாம் தவறு. ஒரு மனிதனை கட்டி வச்சு தனக்குள்ளே கட்டி வச்சு ஒரு கிணத்துக்கு வச்சிருப்பது போல முன்னேற விடாமல் வச்சிருப்பது போல என்பது தான் அதன் அர்த்தம். இது என்னத்துக்கு எதுக்கு சொன்னான்னு யாருக்காவது புரிந்தால் அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிட்டு, தனக்கிடம் என்ற ஒன்று வேண்டவே வேண்டாம், இன்று இருப்போர் நாளைக்கு நாங்கள் இல்லை, சந்தோஷமாக பேசி செல்லலாம் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய ராஜ்குமாருடைய பாடல் காட்சிலைக்கு வருகிறது.

0: கேட்ட பாடல் எங்களுடைய ராஜ்குமார். உங்கள் விருப்ப பாடல் இப்பொழுது காற்றில் இணைந்து இருக்கும் எங்களுடைய பூவாலிங்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும்மா. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். உங்களோட குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. போங்க.
1: கொஞ்சம் பிஸியா இருக்கு, கொஞ்சம் வேலை அதிகம் ஆயிருச்சுங்க. கொஞ்சம் என்னால உங்க இது வானொலி கேட்டு இருப்பேன். ஆனா வந்து கலந்து கொள்றதுக்கு எனக்கு ரொம்ப இதா இருந்தது. வேலைப்பாடு அதிகமா இருந்ததுனால வர முடியல. இப்ப ஒரு சின்ன கேப்லதான் இந்த.
0: சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்? என்ன பாடல் வேணும் போலீங்க உங்களுக்கு?
1: எந்த முத்து படத்துல இருந்துமா? முத்து.
0: முத்து சொல்லுங்க.
1: ரஜினி படம். அந்த படத்துல இருந்து இந்த பாடல்ல அந்த
0: என்னது
1: அது அந்த ஒருவன் ஒருவன் முதலாளி.
0: ஒருவன் வேற ஏதோ ஒரு பாட்டை கேட்க எடுத்துட்டு நீங்க ஒருவனுக்கு வந்துட்டீங்கன்னு
1: நினைக்கிறேன். அதுல பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஒருவன் ஒருவன்
1: ஒருவன் முதல்வன் முதலாளி உலகில் இருந்து
0: முதலாளி கீழே வேலை செய்தே களைஞ்சு போனீங்க போல இருக்கு. இல்ல
1: மறக்க முடியாத ஒரு எங்க ஊர்ல ஒரு திருவிழா நடந்தது. அப்ப அந்த கச்சேரி ஒரு தடவை போட்டிருந்தாங்க. அந்த கச்சேரியில அந்த பாட்டு வந்த புதுசு, முத்து படம் வந்த புதுசு. அது ரொம்ப மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு அந்த பாட்டு. அது அந்த பாட்டை ஒரு முதலாளி அந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது அந்த பாட்டை கேட்கும் போதே ஒரு விதமான உணர்வு, புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருக்கு.
0: உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல, நான் கேட்ட கேள்வி ஒன்று கேக்குறேன். அதாவது உங்களுக்கு வேணும், என்னோடய வச்சிருக்க வேணும், எனக்கு பக்கத்துல இருக்கணும் நினைக்கிற எண்ணத்தை நீங்க அப்படி நினைப்பீங்க உங்களோட லைஃப்ல?
1: அன்பு கொண்டவர்கள் பக்கத்துல வேணும்.
0: அப்படியா?
1: அன்பா இருக்கிற அன்பா எனக்கு எப்ப யாரு பேசினாலும் எனக்கு பிடிக்கிற மாதிரி பேசினாங்கன்னா அவங்களை மறக்கவே மாட்டேன். அவங்க என் கூடவே இருக்குன்னு
0: நினைப்பீங்க.
1: ஒரு சில விஷயங்களை ஆறுதலா சொல்லுவாங்க. விடுப்பா, பாத்துக்கலாம், நல்லா அதெல்லாம் விடு, செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரு ஈர்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லா ஒரு துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அது கிடைக்கும் மேல அளவு கடந்தமா அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்போம். அவங்க எல்லாம் பக்கத்திலே இருக்கணும், அவங்களும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு
0: நினைப்பேன்
1: நானு. எனக்கு ஒரு
0: சரி, இப்ப வேணான்னு தள்ளி வைக்கிறது எது? எனக்கு வேணாம், இனி அப்பா வேணாம் அப்பா என்னட்டு தள்ளி வைக்க விரும்புறது எது? அத சொல்லுங்க.
1: வேணான்றது இந்த விரோதியா பேசுவாங்க ஒவ்வொருத்தவங்க. விரோதினா ஒரு மாதிரியா ஒன்னு, ஒரு சூழ்ச்சி வச்சுக்கிட்டு, ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்மள வந்துட்டு ஒரு பேசுவாங்க. அந்த மாதிரி உங்களைதான் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் அவங்களே என்ன அன்பா பேசினாலும் நம்புற மாதிரி பேசினா கூட நான் நம்பித்தான் ஆற மாதிரி நான் அந்த சூழ்நிலையிலதான் இருப்பேன். இருந்தாலும் ஒரு சில நேரம் நம்மள அத ஏமாத்துவாங்க, ஏமாத்துறவங்க இருப்பாங்க. அந்த நம்மள பேச்சிலே தெளிவா பேசி நம்மள அந்த ஏமாத்துறதுன்னு ஒண்ணு இருக்கும். அது அதுதான் தள்ளி வைக்கணும்னு
0: நினைக்கிறேன். நீங்க இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு வாரீங்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில எல்லாம் பிடிச்சிருக்கா போவாளிங்க? இந்த நிகழ்ச்சி
1: எல்லாமே பிடிச்சிருக்குமா. நீங்க மகளிர் பண்றது, மகளிர் அவங்ககிட்ட நல்லா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம அப்பா இருக்காங்க, எனக்கு எனக்கு வந்து அப்பா வந்து என்னுடைய அப்பா தான், எனக்கு சித்தப்பா மாதிரி அவங்க, எங்க அப்பாவுக்கு தம்பி மாதிரி தம்பி மாதிரி. நான் அந்த ஒரு நான் இப்ப எல்லாரும் சொல்ல மேல அவர்கிட்ட பேசுமேல இந்த வார்த்தையை சொல்லலான் இருப்பேன். இந்த எனக்கு வந்து நீங்க வந்து எல்லாரும் உங்க அப்பான்றாங்க, நான் வந்து உங்க மயமாதான் இருக்கிறேன், ஆனா நீங்க வந்து எனக்கு சித்தப்பா தான் வேணும் அப்படின்னு
0: சொல்லப்பா
1: அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு.
0: இரவு நேரம் 8 மணிக்கு நேர் விருப்பம் எடுத்து வருவார், அப்ப நீங்க வந்து அப்பாட்ட பேசி இப்ப ஒரு பாட்டு கேட்டுட்டு போலாம்.
1: முடிஞ்ச அளவுக்கு
0: அப்பா இல்ல உங்க சித்தப்பாட்ட, உங்க சித்தப்பாட்ட சின்ன பாட்டு
1: அவங்கிட்ட ஒரு ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசும்போது மனசு அவ்வளவு பூரிப்பா இருக்கும். அந்த அவங்ககிட்ட பேசும்போது எவ்வளவு கவலை இருந்தாலும் அது மறந்துட வேண்டியது சூழ்நிலை வந்து அவங்க ரெண்டு வார்த்தை அவங்க சொல்ற சொல்லு வந்து அப்படியே நம்மளுக்கு அப்படியே ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இதயத்துல அந்த அளவுக்கு குளுமையா இருக்கும். அன்பா பேசுவாங்க, ஒரு ஒரு நோய் அட்டாக் ஆனா கூட அந்த அது அட்டாக் ஆகாது அந்த அளவுக்கு
0: அவங்ககிட்ட ஈர்ப்பு சக்தி,
1: அந்த பேச்சினுடைய காந்தம் வந்து அவங்ககிட்ட இருக்கு. அவங்ககிட்ட அன்பா நல்லா பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அத நானு உங்க மூலமா இந்த வானொலியில நான் எல்லாத்துக்கும்
0: தெரியப்படுத்திக்கிறேன். நல்லது போவாளிங்க, உங்களுடைய இந்த அன்புக்கு நாங்க உண்மையிலேயே சந்தோஷம், நன்றி. அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க சரியா?
1: நன்றி
0: நன்றி நன்றி. அருமையாக பேசுகிறார் உண்மையாக. அவர் அடிக்கடி அவர் வாகனம் ஓட்டும் போது எங்களுடைய நிகழ்ச்சிகளை ஒன்று விடாம கேட்டுக்கொண்டே போகிறார். அதுதான் அவருடைய பொழுதுபோக்கு, எப்பவும் அதை நிறுத்தினதில்லை. மிகவும் நிறைய நேரம் எங்களோட வானொலியே செவிமடுக்கிறார் என்றது மட்டும் தெரிகிறது. அடுத்த பாடல் காட்சியிலைக்கு வருகிறது ஃபாருக், உங்களுடைய பாடல் காட்சியிலைக்கு வருகிறது. ஆரம்பமே ஒரு மாதிரி இருக்கு பாருக், சும் சக்குன்னு தொடங்கிடுச்சு.

0: ஆண்டவரே. காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்து போட்டு பாடல் எடுத்து வரோம். சும் சக்கவை என்னென்று பார்க்கலாம். வணக்கம் சாந்தியம்மா. வணக்கம்.
1: வணக்கம் மீராம்மா.
0: என்ன சும் சக்கவோட வந்துட்டீங்க என்னன்னு சொல்லுங்க.
1: இல்ல இல்ல, எல்லாரும் பேசுறத கே. நான் தான் வந்து நீங்க பொருள் கேட்டீங்கன்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டேன்.
0: சொல்லுங்க.
1: ஆமா, தள்ளி வைக்க வேண்டியதெல்லாம் நிறையவே இருக்கு மீராம்மா.
0: இருக்கு. ஐயோ, எனக்கு தெரியும் கூட.
1: நீங்களே ஒண்ணுதான் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வேற போன் வந்து போயிட்டேன்.
0: அப்படி சொல்லல சந்தியம்மா, நான் சொன்னேன் உங்களுக்கு எது எது சொல்லணுமோ சொல்ல சொன்னேன்.
1: அப்ப சொல்லலாம், நிறைய சொல்லலாம்.
0: அப்ப என்ன,
1: நம்ம செய்தன்றிய, நம்ம செய்தன்றிய மறந்தவங்களை தள்ளிதான் மீனாமா வைக்கணும்.
0: வைக்கணும், அது உண்மை. நான் உங்களோட பக்கம். அடுத்து
1: நம்மள வாழ்க்கையில நல்ல பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் கருவேப்பிள்ள மாதிரி எடுத்து வச்சிருவாங்க, அவங்களை எல்லாம் தள்ளி வைக்கணும்.
0: வச்சிருவோம் அவங்கள, வேற யார வைக்க, வேற யார.
1: அப்புறம் நம்ம குணத்துல வந்து நம்மளோட நம்ம கிட்ட இருக்க குணத்துல வந்து பொறாமைய தள்ளி வைக்கணும்.
0: வைக்கணும், வச்சிருவோம் அதையும். அடுத்து சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்தது
1: அப்புறம் இருக்க வேண்டியது சிரிப்பு. சிரிப்பு வந்து நம்மளோடய இருக்கணும.
0: இருக்கணும், அது சூப்பர். இதுக்கு அதுக்கு நானும் கை உயர்த்திட்டேன் உங்கள்ட்ட. எவ்வளவுதான் சோகம் இருந்தாலும் அந்த சிரிப்பு. இப்ப எல்லாம் இந்த மன உண்மையா உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்காது தெரியுமா சாந்தியமாக. சில சில விடயங்களை நினைச்ச வண்ணம் இந்த மனம் உள்ளுக்குள்ள அழுது கொண்டே இருக்கு. உண்மையதான் சொல்றேன். இருந்தாலும் உங்க அன்பு உறவுகளோட வந்து பேசும்போது கொஞ்ச நேரம் மறக்கிறேன், இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த நினைவுகள் வரும். எனக்கு மனம் வேதனைப்படுகிறது, ஆனா என்னை அறியாமலே வாய்விட்டு சிரிக்கிறேன். ஆனா இந்த இந்த வாய்விட்டு சிரிக்கிற இந்த சுகம் எனக்கு சுகமாக இருக்கிறது. அந்த கொஞ்சம் அந்த வேதனையும் ஆற்றுகிறது என்று தான் சொல்லலாம். அதனால யாருக்கும் தெரியாது இவருக்கு என்ன கரைச்சல் இல்லை, இவ எப்படி இருக்கிறான், நல்லா சிரிச்சு கொண்டிருக்கிறான்னு சொல்லுவார்கள். பாரமும் துக்கமும் எல்லாம் எங்களுக்குள்ளேயே புதைந்து கிடக்கிறது என்று தான் சொல்லலாம். சோகங்கள் சரி என்னவோ அது எங்களோடு எங்களுக்கு எழுதப்பட்ட ஒன்று. விதியை
1: இறக்கி வச்சிருங்க, யாருக்கிட்டையாவது இறக்கி வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லைன்னா ரத்த அழுத்தம்தான் வரும்.
0: அப்படிதான் அண்டையில இருந்தே நீங்க கதை விட்டு கதை விட்டு பாக்குறீங்க. மீராமா சொல்லுங்க, மீராமா மீராமா
1: சொல்லுங்க.
0: இல்ல இல்ல,
1: விருப்பமான
0: இல்ல இல்ல, அதாவது
1: விருப்பமானவர்கிட்ட நீங்க கொஞ்சம் பாரம் குறையும். அப்படிதான் விருப்பமானவங்க கிட்ட நான் சொல்லுவேன்.
0: எனக்கு விருப்பமானவங்கடா நீங்க தான். என்னண்டா எந்த நேரம் பார்த்தாலும் மீராமா எதுக்கு கொஞ்சம் நான் என்னண்டா, அப்பதான் நான் அந்த தேநீர வாயில இப்படி முழுங்கி போட்டு பேசியிருப்பேன். சாந்தியம்மா ஏண்டா என்ன சோகமா இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத இறக்கி வைங்க. அந்த அதை நான் அண்டையிலேருந்து பாக்குறேன். என்னை பார்த்து யாருமே அப்படி கேட்டது இல்லை சாந்தியம்மா. நீங்க ஒரு ஆள் தான் கேக்குறீங்க. என்னை பார்த்து யாருமே கேட்டது இல்லை. அன்பா பழகிறவங்க யாருமே உன்னுடைய வேதனை என்ன என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் எந்த நேரம் அவரோட சிரிச்சு தானே பேசுறேன், எந்த நேரம் கலகலன்னு தான் பேசுறேன் அவர்களோட. அப்ப அவர்களுக்கு அது புரிய,
1: நான் அந்த மாதிரி நினைப்பேன், நான் அந்த மாதிரி நினைப்பேன். நம்ம கிட்ட யாராவது அந்த மாதிரி பேசி கேட்டாங்கன்னா நம்ம சொல்லிடுவோம், நான் சொல்லிடுவேன்.
0: மனசுக்குள்ளேயே
1: வச்சிருந்தோம்னா வேதனையா இருக்கும். நான் உடனே ஓடி போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். எந்த இதுனாலும் இப்ப அம்மா இருக்கனால அம்மா கிட்ட ஓடி போய் சொல்லிடுவேன்.
0: அந்த காலம் கடந்து போச்சு எனக்கு. எனக்கும் அந்த ஒரு காலம் இருந்தது. தாய் மடியில இருந்து எனக்கு ஏதோ சோகம் வந்தாலும் வந்து அம்மாட மடியில படுத்து இருந்து அப்பவே அம்மாக்கு புரியும். அவகிட்ட மெல்ல மெல்ல சொல்லுவேன், சொல்லி முடிப்பேன், தீர்ந்துடும். அப்பவே எல்லாம் ரிலாக்ஸா அதுலேயே தூக்கம் போட்டுருவேன் நான். அந்த காலம் எல்லாம் விட்டு போச்சு, அந்த காலம் எல்லாம் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அதாவது என்ன, இறைவன் எடுத்து கொண்டான் தாயை. இப்ப இருந்தாலும் நாங்கள் அப்படித்தான் இருப்போம். அப்ப கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும், மனம் கொஞ்சம் திரும்ப துவண்டு வருகிற நான் மீண்டும் மான் குட்டி போல துள்ளி ஓடி என்னுடைய விடயங்களை செய்வேன். அப்ப உண்மைதான், ஒரு தளர்வு இருக்காது. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப சில விடயங்கள் இப்ப அப்பாட்ட சொல்லக்கூடிய விடயங்களை மட்டும்தான் சொல்லலாம். ஆனா தாயிட்டு எல்லாத்தையுமே சொல்லலாம். அம்மாட்ட, எங்கட அம்மாட்ட, அப்பாட்ட, இந்த அப்பாட்ட கூட நாங்கள் சொல்லக்கூடியதை மட்டும்தான் சொல்லலாம். ஏன்டா அவ இன்னும் ஒன்று சொன்னாலும் எங்க அவருக்கு வேற நோய் வந்துருமோ அதை நேச்சு கொண்டிருப்பாரோ என்று அந்த சோகம் காண்டி சொல்ல மாட்டோம் நாங்கள். நல்ல புத்திமதிகள் எல்லாம் என்னுடைய தாயார் சொல்லுவாள், ஒன்றை ஒன்றா எடுத்து சொல்லுவாள், சொல்லும் போது அழகிருக்கும், கேட்கும், அதை கேட்டால் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிற தன்மை வரும். இப்போ எல்லாம் அதை எல்லாம் இழந்துட்டோம்ன்ற போது ரொம்ப கொஞ்சம் மனசுக்கு வேதனை தான். அப்படியொரு மனம் அப்படி ஒன்று தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு கிடைக்காது, கடைசி மட்டும் கிடைக்காது. அப்போ நீங்க யார்கிட்ட சொல்ல சொல்றீங்கன்ட்டு எனக்கு தெரியல. எதுக்கு உங்கள்ட்ட நான் ஒரு நாளைக்கு
2: நீங்க உங்க உங்க இறங்கிய தோழி கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா உங்க அக்கா கிட்ட சொல்லுங்க, அது மாதிரி சொல்லி இறங்கிடணும்.
0: தாய்க்கு பின் அக்கா தான், எனக்கு எல்லாம் என் அம்மாவுக்கு பின் அக்கா தான் இருந்தான், அவவும் தான் என்ன விட்டு சென்று விட்டாவே என்னும்போது போன வருஷத்தோடு சரி அவட்ட நான் ஓடி போவேன் செய்வேன், அவவும் சென்று விட்டான். இனி யார்கிட்ட சொல்ல என்றது தெரியாது, அதுக்காக இனி வருந்தியும் என்ன செய்வது. சரி சிரிப்போடு போகலாம் நாங்கள் இல்லையா. முகத்துக்கு பூச்சி
2: இல்லையா, சாமிக்கு முன்னாடி போய்
0: நான் கூடுதலாக அந்த கெருட பத்து படிக்கிறது வழக்கம் இருக்கிறது. சோகங்கள் நிறைய வந்தா அது அதை படிக்கும் போது கொட்டி தள்ளிடுவோம். இருந்தாலும் பாவம் அவர் என்ன செய்வார், அவர் எத்தனை சோகத்தை தள்ளி வைக்கிறது. என்னடா இவள் வர்ற நேரமெல்லாம் அதைத்தானே சொல்கிறாள், கொஞ்சம் உண்டானே ஒரு சந்தோஷமான இதை சொல்கிறாள் இல்லையேண்டில் கேட்பார், அதனால் அவரை நிம்மதியாக விட்டுருக்குது. இனி இப்போ வேறு எங்கே சொல்லி சொல்லுங்க நீங்கள், நான் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி கொண்டு வரேன், சொல்லுங்கள். கடைசியாக சொல்ல போகிறீங்க என் மீராம்மா நான் இருக்கிறேன்.
2: அப்புறம் எனக்கு பிடிச்சது எது பக்கத்தில் வச்சுக்கணும்னா, எனக்கு பிடிச்சது எங்கள் வீட்டு அழகி நாய்,
0: அழகி
2: அது கூட இருந்தோம்னாவே
0: அழகின்னு சொல்லாங்க, நாயன்னு சொல்லுங்கள், அழகேண்டா யாரேண்டதா, அப்போதான் எல்லாருக்கும் தெரியும் உண்மையா சாந்தி அம்மா. அதுக்கு நான் ஒரு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு பாராட்டு, என்ன தெரியுமா உங்களுக்கு, நாய் நன்றி உள்ளது
2: சொல்லுங்க,
0: நாய் நன்றி உள்ளது சரியா, அது உண்மையிலேயே பாசம் வச்சு அதுட்ட நாங்க பேசினாலே அது சுத்தி சுத்தி வரும். பாருங்க எத்தனை நாயில பாருங்களேன், அதனால நீங்க அத பக்கத்துல வச்சுக்க, நானும் ஒரு நாய் ஒண்ணு வச்சிருக்க போறேன். உண்மையா நாயின்னு சொல்லாங்க, எப்படி சொல்ற அப்படி ஒண்ணு
2: நாயின்னு இல்லை, நீங்க எது வேணா வச்சுக்கலாம், ஒரு பறவை வச்சுக்கலாம், ஒரு பூனை வச்சுக்கலாம், எது வேணா வச்சுக்கலாம்.
0: நீங்க அழகிய வச்சிருக்கீங்க, நான் ஒரு அழகன்
2: தெரிய உள்ளது,
0: நான் எங்கேயாவது ஒரு அழகன் எடுத்து வளர்க்கலான்
2: இருக்கேன். ஆமா
0: கொஞ்சம் இல்ல ஒரு கொஞ்சம் இல்ல, நீங்க ஒன்று ரெண்டு நினைக்காங்க. எங்கள்கிட்ட ஒரு பெரிய கூடு நிறைய லவ் பேர்ட்ஸ் வாங்கினது, வாங்கினது ஒரு ஆறு மூன்று சோடி தான், அந்த மூன்று சோடியும் அப்பா பெருகிச்சே, அதனுடைய தான் என்னுடைய காலம் சென்றது. உண்மையிலேயே எந்த நேரம் அந்த கூட்டுக்கு முன்னால இருப்பேன், அவர்களை கிளீன் பண்ண சின்னங்களை எல்லாம் எடுத்து அந்த கிளீன் பண்ணி விடுவேன், அதுகளையே பிடிச்சி பிடிச்சி பார்க்கறது, அதுகளோட எல்லா வேலையும் செய்து கொண்டு அதுலேயே தான் பொழுது போச்சு. ஆனால் சில காலங்களுக்குல நிறைய பெருகணும்னு எல்லார்ட்டையும் வேணுமான வீட்டை சோடி சோடியாக கொடுத்தோம், எது சோடி சோடி அன்னைக்கு தான் அதில் கொடுத்தோம். ஆனால் இடையிடையே அந்த அன்பு வச்சிருக்கிற அந்த பறவைகள் செத்து போகுது பாருங்க இடையில.
2: ஆமாம்
0: அந்த வேதனை, அந்த வேதனை என்னால தாங்க, அதை பார்த்துட்டு அப்பா என்னடா கூடுதலா எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு வச்சிருந்தார், அது ரெண்டும் நின்று நின்றுட்டு ஒன்று செத்து போக மற்றதும் செத்துருச்சு. அப்ப அதோட நான் நினைச்சிட்டேன் இந்த கவலை எனக்கு வேணாம் என்று நினைச்சிட்டு, ஏன்டா அதுகளையே பார்த்து அதுகளோடயே இருந்து பழகின பழக்கம் அது தாங்க முடியாமல் இருக்கிறது. இனி அந்த வேதனையும் வேணான்னு விட்டுட்டேன், அந்த கூடு அப்படியே தான் இருக்கிறது உண்மையிலேயே, அது அவ்வளவு பெருகிடுது நிறைய நல்ல அழகா இருக்கும். சரி அதனால எதை வளர்த்தாலும் வேதனை தான் என்றது மட்டும் தெரியுது, எதை விரும்பினாலும் வேதனை தான் என்பதும் தெரிகிறது. அட கிடைக்கலையே என்று ஏங்கும் போது எங்களுக்கு கிடைச்சா நல்லது என்று நினைப்போம், கிடைச்ச பின்பு அது தருகிற வேதனை மனசிற்கு இனி பேர்ந்து எங்களால் தாங்க முடியாம இருக்கும். அதுதான் சொல்றது, கிடைத்தாலும் வேதனை கிடைக்காவிட்டாலும் வேதனை. நான் ஒரு அழகன் தேட போறேன் உங்களோட அழகி மாதிரி, நான் ஒரு எனக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறதுக்கு. சரி, நல்லது சாந்தி அம்மா, நல்லா சொன்னீங்க, நன்றி. விடைபெறுவோமா?
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லோரும் வந்து பேசும்போது சிலவற்றை நாங்கள் வெளியில் கொட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லு, கொட்டுற என்று சொன்னால் நீங்கள் அதை இதாக நினைச்சிடும், என்ன எல்லாத்தையும் அள்ளி கொட்டிட்டேன் அப்படி இல்லை. மனதில் இருக்கும் பாரங்களை இறக்கி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இறக்கி வைக்கும் பாரங்களிலும் கூட இறக்க முடியாமல் சில பாரம் எங்களிடம் பாரமாகவே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, யாருடைய பாடல்? ஓ, இவர் கேட்டாரில்ல, எங்கள் ஃபாரூக், உங்களுடைய பாடல். உண்மையில் அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே நல்லா இருக்கும் ஃபாரூக். ஏதோ ஒன்று பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்துடுறீங்க புதுசு புதுசாக.

Hey, what language is this? What are you talking about, man?

0: பாட்டுண்டா இதுதான் பாட்டு. சூப்பர் பாட்டு. வாங்க ஆனந்தன், நீங்க வாங்க.
1: வெயில் போட்டு கொளுத்தி எடுக்குது, வெளியில தலைய காட்ட முடியல,
0: காட்ட முடியல. ஆனா உங்களோட கடையில ஏசி இருக்குல்ல?
1: என்ன விட்டு போகாதே படத்துல இருந்து வாலாட்டும் ஊர்குருவி, அந்த படத்தை பத்தி.
0: என்ன வாலாட்டும் ஒரு குருவியா?
1: வாலாட்டும் ஊர்குருவி,
0: ஊர்குருவி எல்லா ஊர்குருவியும் வாலாட்டும்.
1: ஒரு கேப்போம்
0: விரும்புவது
1: என்ன? கத்திரிக்கோல் தான்
0: வச்சிருக்கேன் கையிலேயே. உங்களோட உங்களுக்கு பிடிச்சு லைக் பண்ணி வச்சிருக்கிறது எதை? எது வேணும் எனக்கு? நடுக வேணும், இது எனக்கிட்டே இருக்கணும் நினைக்கிறது. இது நீங்க
1: பர்சனாலிட்டி தான் ட்ரெஸ் பண்றது.
0: ஓ, அது
1: ஒரு நாளும் தவறாது. என்ன விட்டு போகாது, என்ன விட்டு போகாது.
0: அடுத்தது, ஐயோ மனைவி எல்லாம் சொல்ல மறந்துட்டாரு, பரவாயில்ல. சரி சரி, அடுத்தது சொல்லுங்க. உங்களுக்கு
1: மனைவி மக்கள்,
0: அதாவது
1: மனைவி மக்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிறது எனக்கு எனக்கு விருப்பமான ஒரு விஷயம்
0: தான்.
1: அதாவது வேற்றுமையே எனக்கு பிடிக்காது, ஒற்றுமையா இருக்கணும் தான் நான்
0: நினைப்பேன். அடுத்த வேணாம் என்று ஒதுக்க விரும்புகிறது எது? எனக்கு வேணாம் ஒதுக்க விரும்புவது
1: அதான் இந்த உள்வன்று வைத்து புறமன்று பேச உறவு கலாவாமை வேண்டும்னு சொல்லிருக்கிறாரு வள்ளல் பெருமான் சொல்லிருக்காரு. அந்த பேச்சுக்கும் செயலுக்கும் மாற்றம் வந்து அது அவங்கள நமக்கு சரி வராது. அது
0: நிறைய பேசுறது பிடிக்காது, அதனால நீங்க கேட்கல போல இருக்கு வானொலியே இல்லையா?
1: அப்ப
0: அவர் சொன்னது என்னன்னு தெரியுமா
1: உங்களுக்கு?
0: பெரிய விட தள்ளி வச்சிட்டு சின்ன விட வச்சிருப்பாரு.
1: ஒண்ணுமே
0: சொல்லல, என்ன சாப்பாடு பிடிக்கும் அது பிடிக்கும் இது பிடிக்கும் ஒன்றும் சொல்லல. அம்மா நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போறேன், கணக்கு பேச விரும்புறேன் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னத்தை சொல்ல? அதான் சொல்லு, இந்த கடைசி பிள்ளைகளுக்கு செல்லம் கூடுனா அவர்கள் அந்த சொல்வழி கேட்க மாட்டார்கள். தாங்கள்ட்டு தான் அப்படித்தான் அவர் சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு கேட்டா யாரப்பா இப்படி பழக்கினதுன்னு கேட்டா, அம்மா நீங்க தான்றார். என்ன அதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க தானம்மா சொன்னீங்க, நீங்க தானம்மா சொன்னீங்க. ஏண்டா என்ன சொல்றது? சரி சரி சரி ஆனந்தன், உங்களுக்கும் இப்படி துணியை வரட்டும் வைக்கட்டும். சரி, அடுத்த பாடல் யாருடைய பாடலை எடுத்து வரலாம் என்றால், அடுத்த பாடல் யாருடைய பாடல்? எங்களுடைய ரதீஷுடைய பாடல் காட்சிக்கு வரும். ரதீஷ், நீங்கள் கேட்ட பாடல்?

நேரம் சரியாக 2:13, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 4:42. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிற லோகேந்திர ராஜா, உங்களுடைய பாடல் காற்றலையில். கண்மணி நில்லு, காரணம் சொல்லு.

அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது எங்களுடைய திருமதி நந்தகுமாரி லோகேந்தர் ராஜா உடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. நந்தகுமாரி, உங்கள் பாடல் காற்றலை.

0: நந்தகுமாரி கேட்ட பாடல், மட்டக்களப்பிலிருந்து நந்தகுமாரியுடைய பாடல் காற்றலையில் ஒழித்தது. அடுத்த பாடல் எங்களுடைய தமிழ் வாணன் உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்துண்டு தான் இந்த பாடல் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இதில் டைப் பண்ணி பார்க்கும்போது இருவர் சாய்ந்துண்டு கிடைக்க தான் எது சரி என்று எனக்கே திண்டாட்டமாக இருக்குது. பாடல் ஒளிபரப்பாகும்போது தான் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதில் இப்போ இதில் நாங்கள் எடுக்கிற இடத்துல எழுதியிருக்குது ஒருவர் மீது இருவர் சாஞ்சண்டு. உண்மையாக நான் போய் சொல்லல, உடம்புண்டா நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. அப்படி தான் எழுதியிருக்கு அதில். பார்ப்போம். எனக்குண்டா அந்த ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தண்டு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. தமிழ்வாணன் கேட்போம். நேரம் சரியாக இப்பொழுது 2:23 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 4:53. இந்த பாடலை கேட்க நிச்சயமாக கேட்கணும் போல இருக்கிறது. என்னண்டா அதில் அரைஞ்சு கொள்ள வேணும் இல்லை. ஒருவராயிரவராண்டு
1: ஒருவர் மீ

கேட்ட பாடல் எங்களுடைய தமிழ் வாணனுடைய பாடல் காற்றடிக்க வந்தது. அடுத்த பாடல் எங்களுடைய ஸ்ரீ நாகவாணி ராஜா உங்களுடைய பாடல் காற்றடிக்க வருகிறது. ராசாத்தி என் உசுறு போகுதுன்னு பாடியிருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க. சரி, உசுறு எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். பாட்டை கேட்போமா? ஓ, உசுறு ஒரு விதமாக தான் போகிறதுன்னு இல்லைங்க, கேட்போம். நேரம் சரியாக 4:59 அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 2:29.

ஆனந்தன் உங்கள் விருப்ப பாடல் இப்பொழுது ஒழித்தது. இப்போ ஆனந்தனுடைய பாடலுக்கு பிறகு யாருடைய பாடலும் இல்லை, என்னுடைய பாடல் வரப்போகிறது. இவ்வளவு நேரமும் அன்பு உறவுகள் பலர் இணைந்து பாடல்களை எடுத்து வந்தீர்கள். உண்மையாக சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் நான் கேட்டதுக்கெல்லாம் எல்லாரும் சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் சில பேர் அது அழுத்தியே சொல்லியிருந்தார்கள், சிலர் மேலோட்டமாக சொல்லியிருந்தார்கள். என்னை பொறுத்த மட்டும் எது என்னோட வேண்டும் என்று நான் நினைக்கிறது என்னத்து என்றால், யார் யாரெல்லாம் அதாவது அன்பு உண்டு என்ற ஒன்றையே தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நான் எதிர்பார்க்குறேன், நாங்கள் என்று சொல்லக்கூடாது, நான் என்னுடைய ஒப்பீனியன் தானே சொல்லணும். நான் எதிர்பார்க்குறேன் அந்த அன்பு, நான் எதிர்பார்க்குற அன்பு எங்கே கிடைக்குதோ அவர்கள் எல்லாம் என்னோடனே இருக்க வேண்டும், எப்பொழுதும் எனக்காகவே இருக்க வேண்டும். அது சின்ன வயதுலேருந்தே எனக்கு அந்த பழக்கம் இருக்கிறது. என் மேலே அன்பாக இருக்கிறவர்கள் வேறு யாரோடையும் பேசக்கூடாது, இதெல்லாம் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. என்னோடய இருக்கணும், எப்பவும் அவர்கள் எனக்கு கிட்டவே இருக்க மாட்டார்களா அந்த ஏக்கம் எனக்கு எப்பொழுதும் இருக்கும். அதே போல் யாரெல்லாம் உண்மையான அன்போடு நான் விரும்புகிற அன்பு அன்பை எனக்கு அள்ளி தருகிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னோடு இருக்க வேண்டும். இது நான் ஒரே வார்த்தையில் தான் சொல்லுகிறேன். அது ஏனென்றால் இதுதான் என்னுடைய மனம் நாடிக்கொண்டே இருக்கிறது. அதுக்காக நான் எல்லாம் செய்வேன். அந்த அன்புக்காக என்னோட யார் இருக்க, அந்த நான் எதிர்பார்க்குற அன்பு எனக்கு அள்ளித்தந்து யார் என்னோட இருக்கிறார்களோ அவர்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயார். அதுதான் நான் எதிர்பார்க்குற, நான் விரும்புகிற உண்டு, நான் விரும்பாததுண்டு. யார் என்னிடம் அந்த அன்பு இல்லாதவர்கள், போலியாக பழகிறவர்கள், ஆனால் அவர்களை துன்புறுத்த மாட்டேன், வேண்டாமன்னும் சொல்ல மாட்டேன். ஆனால் மனதில் படும், எனக்கு வேதனையாக இருக்கும், ஆனால் அவர்களை தண்டிக்க வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு. இருந்தாலும் அவர்களெல்லாம் என்னிடம் நெருங்க வேண்டாமே என்று கடவுளிடம் கேட்டுக்கொள்வேன். இப்படியானவர்கள் என் பக்கத்திலேயே வர வேண்டாம், என்னோடு பேச வேண்டாம். என்றால் அவர்கள் போலியாக பேசும்போதெல்லாம் நான் கூட அன்பு வச்சிடுறேன். உண்மையான ஒரு கருத்து அது. அன்பு, அன்பை நான் வைக்கிறது மட்டுமில்லை, நம்பிக்கையையும் வைத்து விடுகிறேன். அவர்கள் மேல் உண்மையிலேயே பாசம் வைத்து விடுகிறேன். அது போலி என்று தெரிந்தவுடனே நான் படுகிற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த அன்பு ஒன்றாலேயே எல்லாத்தையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பவள் நான். நினைக்கிறது மட்டுமில்லை, சாதித்தும் பார்த்திருக்கேன். சாதி அந்த சா அதை நான் அனுபவித்தும் இருக்கிறேன். அந்த அன்பு ஒன்றாலேயே எல்லாம் வரும் போகும். இது வந்தால், உண்மையான அன்பு வந்தால் கடைசி வரையும் போகாது, அது உயிர் போகும்போது தான் போகும். அதைத்தான் எதிர்பார்க்குறேன். போலியான அன்பு உள்ளவர்கள் என்கிட்ட நெருங்கவே வேண்டாமே இறைவா, இதுதான் என்னுடைய வேண்டாம் என்று நான் தள்ளி ஓடுவது. இதுதான் வேணும் என்று கேட்பது. நான் விரும்பும் அந்த அன்பை அள்ளி கொடுப்பவர்கள் என்னை சுற்றி என்னோடனேயே இருக்க வேண்டும், என்னை விட்டு விலகக்கூடாது. இதற்காக எனது உயிரையும் கொடுக்க தயார். இதுதான் என்னுடையது என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடல் கேட்போமா?

நேரம் சரியாக 2:53 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மற்றும் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். சரியா 4 மணிக்கு நேர் விருப்பம் புலனத்தில் எழுதிய பாடல்கள் காற்றலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பையின் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்த உறவுகள் எல்லோருக்கும் அன்பையின் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, யார் யார் வருவீர்கள் என்று எதிர்பார்த்து இருந்தேனோ எதிர்பார்த்தும் வராதவர்களுக்காக ஒரு பாடல் வைத்திருக்கிறேன். இப்போ படுத்து வரப்போகிறேன். அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. அழைத்தும் உங்களுக்கு அழைப்பு கிடைக்காமல் இருந்த எல்லோருக்கும் அன்பை தெரிவித்து கொண்டு, நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அழைக்க வேண்டும் என்றால், இப்போ நீங்கள் உங்களுக்கு உணவு பசிக்கிறது, முக்கியமாக தேவை பசிக்கிறது, ஒரு கடைக்கு போயிருக்கிறீங்க, நீங்கள் வாங்குறதுக்கு நிற்கிறீங்க, நிறைய பேர் வாங்கி கொண்டிருக்காங்க, அதனால் பசிக்கு அந்த அதுக்காக ஒரு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போய் படுத்துருவீங்களா? சாப்பிடாமல் பசியை தாங்கி கொண்டு இருந்துருவீங்க? இல்லை தானே, நின்று எப்படியாவது உணவை வாங்கி கொண்டு தானே போக போகிறீங்க, அந்த பொறுமை வேண்டுமல்ல. அதனால் தயவுசெய்து யார் அழைத்தாலும் அதை மீண்டும் அழைக்க பாருங்கள். நீங்கள் ஒரு அதாவது விருப்பத்தோடு தனக்கு தேவை என்று நினைக்கிறவன் அதை அடைந்தே தீருவான். எது எங்களுக்கு விருப்பமோ அதை எப்படியோ நாங்கள் செய்யத்தான் நினைப்போம். விருப்பம் இல்லை, ஒரு சும்மா கண் காட்டுக்கு நாங்கள் செய்துட்டு போகலாம், ஒருக்க அழைச்சிட்டு விடலாம். நான் அழைத்தேன், நீங்கள் எடுக்கலை. இதெல்லாம் இந்த காட்டிலையில் அதையெல்லாம் வைக்காது. அப்படி ஒரு வார்த்தைக்கும் இடம் இல்லை. என்ன, நீங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் இருக்கிறது. நான் ஒரு முறை நான் சோயினமிட்டு 1 மாத காலமாக காற்றலைக்கு வராமல் தூங்கி ஏனாம படுத்திருந்த எனக்கு ஒரு அன்பு உறவு நெடுக மறு ஒளிபரப்பு போகும் போதெல்லாம் அவர் தான் ஒரு பாடலை எழுதி கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் கிடைக்குமா? இந்த நேரத்தில் 7வதோடு நான் எழுந்து வந்து அது நேரகாலம் தெரியாமல் அவருடைய பெயரை சொல்லி கேட்க சொல்லி அந்த பாடலை அந்த இடையிலே ஒளிபரப்பியிருந்தேன். ஏனென்றால் என்னடா நெடுக ஒரு அன்பு உறவு எழுதி கொண்டிருக்கிறாரே என்று. அப்போ அதனால் எல்லோருடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்யும் தன்மையாகத்தான் மொன்றியல் தமிழ் வானொலி இருக்கிறது. அதே போல தான் எல்லாரும் இருக்கவன். இது ஒரு அன்புக்கு ஒரு தளமாக வைத்திருக்கிறோம் நாங்கள். அதை புண்படுத்தவோ அல்லது அதை இது என்ன என்று சுயநலமாக பாவிப்பதற்கோ தயவு செய்து எண்ண வேண்டாம். யாரும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பையே எதிர்பார்த்து இது உங்களுடைய தளம், உங்களுடைய வீடு போல வாருங்கள். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வராதீர்கள், அன்பை எதிர்பார்த்து வாருங்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த காற்றலையோடு இணையலாம், பேசலாம் தாராளமாக. அன்று தொடக்கம் நான் சொல்லுகிறேன், இந்த காற்றலையை விரும்பும் ஒரு ரசிகன் அல்லது ஒரு ரசிகை போதும், ஒரு ஆள் போதும் இந்த காற்றலை நடந்து கொண்டு போகிறதுக்கு. அதனால் தயவு செய்து அன்பையே குறிக்கோள் கொண்டு நீங்கள் வர வேணும் என்று சொல்லிக்கொண்டு, வராதவர்களுக்கு எல்லாம் கிடைக்காது, நான் எதிர்பார்த்தும் வராதவர்களுக்காக ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது கதம்பம். அடுத்து நாங்கள் புலனத்தில் எழுதிய நேர் விருப்பம் சிந்தனை செல்வன் அப்பா அவர்களுடைய பதிவில் வருகிறது. நீங்கள் அதை கேட்டு மகளலாம். அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் எடுத்து வர நேற்றையான் கதம்ப நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும் மறுபடி வரப்போ, அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக வரும் என்று சொல்லிக்கொண்டு, என்றும் உங்களை அன்பை நாடி நிற்கும் உங்கள் மீரா. அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லா உறவுகளும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து இனிதே விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டுமென்று வளமை போடு என்றும் முதல் பாடலை தருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் எப்பொழுதும் தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு இடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறைப்பாண்டியன், காந்திமதி இவர்களையும் இணைத்து கேட்பார். அவர்கள் எல்லோரும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் வரப்பிரசாதம் திரைப்படுத்து பாடல். கங்கை நதியோரம் ராமன் நடந்தான் முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது.

கங்கை ஜமுனை இங்குதான் என்ற வரி கொண்ட ஒரு அற்புதமான பாடல் இமயம் என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்தது. அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் நேயர் நேரத்திலே தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. வழமை போல ஷியாமலா பிரபா தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய உறவுகளாக ஜெயபீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா மற்றும் மதுஸ்ரீ சிவசங்கரன் நட்பவி இவர்களோடு நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களை இணைக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் மன அமைதிக்காக கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இன்று இந்த பாடலை தருகின்றார். இந்த பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படுத்த பாடல். ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், நான் ஆண்டவனை தேடுகிறேன், வா வா வா என்ற ஒரு அமைதியை தரும் பாடலாக வருகின்றது. அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் வளமை போல என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜஸ், சஹனா பர்வீன், நசீகா, ரிஃபாகா இவர்களோடு இம்ரான், ஷாகில் மற்றும் உலகத் தமிழரும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

பாடல்களோடு பாடலாக இன்னமும் ஒரு அற்புதமான பாடல், விண்ணுக்கு மேலாடை என்ற வரி கொண்ட பாடல், நாணல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று வழமை போல அன்புடன் வாழ்த்துக்களை கூறி கேட்கின்ற தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம் இவர்களோடு சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் கேட்கையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறுப்புகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேயர் நிறுத்துக்கான பாடல்கள்.

ஒலிக்கின்ற நீர் நிறுத்து பாடலை அலங்கரிக்கும் வகையில் மீண்டும் ஒரு பாடல், கண்ணன் பிறந்த வேளையிலே என்ற வரி கொண்ட புகுந்த வீடு திரைப்படுத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கத்திலே அன்பு மகள் மஞ்சுளா.

தொடரும் பாடல் வளமை போல என்றும் வளமுடன் வாழ்க என்று வணக்கம் கூறி கேட்கின்றார் திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள். அவர் தான் மட்டுமல்லாமல் தன்னுடன் ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களையும் இணைத்து கேட்கும் பொழுது தங்கத்தில் முகமெடுத்து என்ற மீனவ நண்பன் பாடுகின்றது நாங்கள் அமணிவோம் கேட்டு மகிழ்வோம்.

சின்னவர் திரைப்படத்து பாடல் ஒன்று அந்தியில வானம் தந்தனத்துவம் பாடும் என்ற பல்லவியோடு மிகுதியை தருகின்றது. வழமை போல இன்றும் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களுக்காக.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேயர் நேரம். தித்திக்கும் தேனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி வரும் வேளையிலே பூவே உனக்காக திரைப்படுத்த பாடல் ஒன்று சொல்லாமலே யார் பார்த்தது என்று பாடி வருகின்றது. இந்த பாடலை பாடி வர செய்கின்ற புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பூ விஜயராகவன் அவர்கள்.

மேலும் ஒரு பாடல் தமிழ்நாடு மண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் நீங்கள் தந்த பாடல். எனக்கு நானே ராஜா என்று ஆப்பிரிக்காவில் அப்பு என்ற திரைப்படத்து பாடலை உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது மூன்றில் தமிழ் வானொலி.

அது ஓட்டம் போடும் உள்ள குட்டிங்க, அது கொஞ்சமும் இல்ல நம்ம கூட்டத்துக்கு தான் இனி பஞ்சமும் இல்ல அடத்தாலே நிமிர்ந்து.

மீண்டும் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்களும் தந்திருக்கின்றார். என்னானதோ ஏதானதோ என்று கேட்கும் பொம்மலாட்டம் திரைப்படுத்த பாடலை கேட்பதற்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒரு பாடல் இன்றைய நேரத்தை அலங்கரித்து செல்ல வருகின்றது. வடைகுடாமன் குவைத்திலிருந்து நீண்ட கால உறவு ஜோர்ஜ். மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் நீங்கள் வாராய் வாராய் நீ வாராய் என்ற பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த பாடல் போகன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம். அகல் விளக்கு திரைப்படுத்த பாடலுடன் இன்றைய சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஆரம்பிக்கும் வேளையிலே ஏதோ நினைவுகள் என்ற பாடலை நாங்கள் கேட்போம். இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

0: அடுத்து வரும் பாடல் என்னவென்று சொல்வதம்மா என்ற பாடல், ராஜகுமாரன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் தந்திருக்கின்றார் டிராஞ்சி.
1: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடலும் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். பட்டணத்தில் பூதம் திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். பாடுகின்றது கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற தத்துவத்தோடும்.

இவர்களோடு இணைந்து கனடா மொன்ரியல் தனுஷனின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. ஐயையோ நெஞ்சு என்று ஆரம்பிக்கும் ஆடு களம் திரைப்படுத்து பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலித்துக் கொண்டு இருப்பது சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அந்த வகையில் இது

0: here.
1: வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். என் அன்பு உறவுகளே, உலகளாக இருக்கும் முகம் தெரிந்து தெரியாத உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக உள்ளோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் 2026 ஆண்டின் 8 மாதத்தின் 27 நாள் வியாழக்கிழமை கதம்பத்தில் இணைந்து கொள்வோம், வாருங்கள். அதற்கு முன்பு அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் எனக் கழித்த அறிய தந்த அன்பு தமிழ், இவற்றையெல்லாம் நான் பிறவைத்த எல்லாம் வல்ல ஈசன், ஓம் நமசிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் அனைவருடைய தாழ் பணிந்து வணங்கி மீண்டும் உங்களுக்கு வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைய எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை தந்து கொண்டு இன்றைய நாள் எங்களுக்கு கதம்பத்திலே எதுவாக இருக்கலாம் என்று நான் எண்ணும் பொழுது இப்படியல்லவா அந்த பாடல்

ஆம், உனக்காக நான் என்ற தலைப்பிலே நாங்கள் வியாழன் தோறும் உரையாடி மகிழ்ந்து விருப்பப் பாடலையும் கேட்டு மகிழ்வது வணக்கம். நாங்கள் வாழ்வது எமக்காக மட்டும் என்று எண்ண வேண்டாம். உனக்காக என்று கூறும்பொழுது அடுத்தவர்களுக்காகவும் என்று எண்ணிக்கொள்ளும் வேளையிலே அடுத்தவர்களுக்காக ஏன் நாங்கள் வாழ வேண்டும் என்ற வினா வர வேண்டாம். இங்கே நேரம் 2 நிமிடம் தாமதமாகிய உடனேயே எழுதிவிட்டார்கள், யாரையும் காணோம் என்று ஒருவரும், வலைத்தளம் கோளாறு என்று இன்னொருவரும், வானொலியோ சரியா வரலே என்று மீண்டும் ஒருவர் புலம்பிக் கொண்டிருப்பதை அறிகின்றோம். அங்கே பாடல் ஒன்று ஓடிக்கொண்டிருந்ததனால் அந்த பாடலை நாங்கள் இடையிலே நிறுத்தக்கூடாது என்பதற்காக சற்று தாமதமாகியது, வேறு எதுவும் இல்லை. இருப்பினும் இங்கே சரியான நேரத்துக்கு ஜெகபர் சாதிக் அவர்கள் அனுப்பிவிட்டார் உனக்காக நான் கதம்பம் என்பதை. அதனால் பொறுமை கடலிலும் பெரிது என்று அறிந்திருக்கின்றோம். ஏதாவது தவறு இருந்தால் நான் அறிவித்திருப்பேன், கலங்க வேண்டாம். இது உனக்காக நான். உனக்காக நான் என்று கூறும்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்காக அடுத்தவருக்காக வாழ வேண்டும். அது என்னவென்றால் உரிமை கடமை என்று ஒன்று இருக்கின்றது. நான் வாழ வேண்டியது என்னுடைய விருப்பப்படி வாழ வேண்டியது என்னுடைய உரிமை. ஆனால் நான் வாழும் வழியிலே அந்த பயணத்திலே நான் செல்லும் செய்யும் பார்க்கும் கூறும் விடயங்கள் அடுத்தவருக்கு துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்பது பாதுகாத்துக்கொள்வது அது எங்கள் கடமை. இங்கே ஓசூரில் இருந்து கொண்டு ஒருவர் அழைக்கின்றார், அன்பு மகள் சியாமலா தன்னுடைய பதிவை தந்திருக்கார். இங்கே படங்கள் எல்லாம் அனுப்பியிருக்கார். போகும்போது அங்கே போனேன் இங்கே போனேன்னு எல்லாம் சல்லாபித்து கொண்டு தளத்தில் எழுதியிருந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய பயணம் சிறக்க வேண்டும். ஓசூரிலிருந்து எங்களுக்கு தகவல்களை தர விரும்புகிறார். அழைக்கட்டும், நாங்கள் அவரோடு பேசுவோம். அதனால் இப்பொழுது பார்த்தீர்கள், அவருடைய உரிமை அங்கே செல்வது. ஆனால் அங்கிருந்தோண்டு எங்களுடைய அறிவித்து நான் எங்கே இருக்கின்றேன், எப்படி இருக்கின்றேன் என்று எங்களுக்காகவும் தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் தேடுவோம், காணவில்லை, வரவில்லை என்று எண்ணு கொண்டோம். அதனால் நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல, அயலுக்காக, அடுத்தவர்களுக்காக, உலகத்திற்காக, சமூகத்திற்காக என்று நாங்கள் பல விதமான கட்டுப்பாடுகளுக்குள்ளே இருக்கின்றோம். ஒருவருக்கு உணவு உண்பது உரிமை, அதற்காக ஒரு உயிரை கொள்வது உரிமை இல்லை. அது ஜீவகாருண்யம், அதை பாதுகாப்பது கடமை என்றுதான் மதங்கள் எல்லாம் கூறுகின்றன. அன்பு கூர்ந்து வாழ வேண்டும், அன்பாக வாழ வேண்டும், பண்பாக வாழ வேண்டும் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் இன்று அதை பற்றி பேசி மகளெல்லாம் தான். முதலில் நீங்கள் 6478746415 என்ற வளமையான எண்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வரும்போது உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை கொண்டு வாருங்கள். அந்த பாடலை எதற்காக கேட்கின்றீர்கள் என்ற ஒரு காரணம் உங்களுக்காக கேட்கலாம், பக்கத்தில் உள்ளவர்களுக்காக கேட்கலாம், கணவன் மனைவிக்காக கேட்கலாம், மனைவி கணவனுக்காக கேட்கலாம், பிள்ளைகளுக்காக கேட்கலாம், உலகத்துக்காக கேட்கலாம், சமுதாயத்துக்காக கேட்கலாம். சமுதாயத்தில் என்னென்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாங்கள் விரும்பி கொள்வதற்கேற்ற பாடல்கள் பல உண்டு. அதனால் அந்த பாடல் எதற்காக கேட்கின்றீர்கள் என்பதை கேட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எத்தனை தத்துவ பாடல்கள் எல்லாம் இருக்கிறது, எத்தனை தோல்வி கண்டு துவண்டு போகக்கூடிய பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. காதல் தோல்வி அடைந்து தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இருக்கிறார். எத்தனை இழப்புக்களை சந்தித்து அந்த இழப்புக்களை தாங்க முடியாத சுமையாக இருக்கின்றதே என்று பரதபித்து கொண்டிருக்கலாம். அந்த வேளையிலே அவர்களுக்காகவும் நாங்கள் இது ஒரு ஒத்தடம் கொடுப்பது போன்று இருக்கலாம். எங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். நாங்கள் உதவி செய்ய வேண்டியவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்காக ஆறுதல் கூறுவதற்கு. அப்படி பல விதமான பொருட்கள் இதற்கிடையே அடங்கும், கருத்துக்கள் அமையும் இந்த உனக்காக என்ற பதத்திலே. அதனால் வாருங்கள், வந்து இணையுங்கள். ஒருவரையும் காணவில்லை என்றெல்லாம் வேதனைப்பட்ட நீங்கள், நாங்கள் இங்கே இருக்கின்றோம் காற்றலையில் என்பதை எண்ணிக்கொண்டு வாருங்கள், இணையுங்கள். இணைந்து பாடலை தாருங்கள், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், இணைவோம்.

0: முதலில் வந்து இணைபவருக்கு உடனடியாக பாடல் வழங்கப்படும். எங்கே பார்ப்போம், வந்துவிட்டார் ஒருவர், இணைந்து விட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, நலமாங்க ஐயா.
0: வணக்கம் தலைவரே ராஜ்குமார் அவர்களே, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலம் நலம், நல்லா இருக்கீங்க. நீங்க அம்மாலாம் எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் ஒரு நலமாக இருக்கின்றோம். அங்கே தர்மபுரியிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: ஐயா வெயில் தாங்க ஐயா.
0: அப்படியா?
1: வெயில் வெயிலோடு விளையாடி தான் இருக்குதுங்க.
0: அது உங்களோடு பழக்கப்பட்டு விட்டது, வெயிலுக்கு உங்களை பழகி விட்டது, உங்களுக்கும் வெயிலை பழக்கி விட்டது. ஆனால் எங்களுக்கு இப்பொழுது 25 பாகை என்றாலும் வெப்பமும் இல்லை, குளிரும் இல்லை, வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, இருக்கின்றோம் அப்படியான ஒரு சூழலில் இருக்கின்றோம். இனி நாங்கள் அதிவெப்பத்தை காண முடியாது. எங்களுக்கு வெப்பநிலை கூடிக்கொண்டு போனாலும் அளவிலே காட்டுவார்கள், அதனுடைய வெப்பத்தை நாங்கள் உணர்வதாக இல்லை. அப்படி இல்லைன்னா பகல் ஒரு மணித்தியாலும் இரண்டு மணித்தியாலும் அதை உணரக்கூடியதாக, அப்பொழுது நாங்கள் எல்லாம் வெளியே சென்றிருக்க மாட்டோம். அலுவலகங்கள், பாடசாலைகள் அப்படின்னு எல்லாம் உள்ளே இருந்து கொள்வோம், வீட்டின் உள்ளே இருப்போம். ஆனால் அங்கே உங்களுக்கு 24 மணி நேரம் வெப்பம், அதிலே இரவு நேரம் கொஞ்சம் குளிராக இருக்கும் என்று எண்ணுகிறேன். பணியிலிருந்து வருகின்றீர்களா?
1: இப்பதாங்க வந்துட்டேன், இப்பதான் வீட்டுக்கு வந்தேங்க.
0: என்னென்ன
1: ப்ரோக்ராம் நடக்குதுன்னு தெரியலப்பா மாமா, நான் இருந்தா சேர்த்து
0: இப்பொழுது அவர் கேட்டுக்கொள்ள இல்லை. அவர் வந்தாலும் நம்ம அன்றைக்கெல்லாம் பாட்டு சவாரிக்கு வந்திருந்தார். பாடல்களே அவர் முற்றாக கேட்கவில்லை. பேசும்போதுன்னா, ஐயா பாடல்கள் எல்லாவற்றையும் கூறுங்கள், அதற்குள்ள வைத்து கூறிவிட்டு தந்து விட்டு. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் அவர், நியாய துரந்தர் வழக்கறிஞர் அல்லவா? அதை அடிக்கடி சொல்வதில் எனக்கு ஆனந்தம். ஏனென்றால் அதை அப்படி சொல்ல வேண்டும். அவர் சின்ன பையனா இருந்தாலும் சிறந்த ஒரு பகுத்தறிவாளர். அது அவர்கள் அறிவாளிகள், அவர்கள் வந்து வார்த்தை அவர்களுக்கு விளையாடும் ஐயா, இல்லையா?
1: ஆமா உண்மைதாங்க.
0: அவரோட பேசும் பொழுது கூட அழகாக மகள்வாக நல்ல தமிழ்லேயே பேசினா. அவர்களும் இந்த உங்களோட மருமகன் அம்மாவின் பேரெல்லாம் எழுதி தான் இன்னார் எனக்கு சேர்த்து விட முடியுமா?

0: ஐயா.
1: அதிலே வரும்பொழுது உங்களை பற்றி கூறி இந்த நீங்கள் செய்கிற சேவை மிகவும் சிறப்பான ஒரு சேவை செய்கிறார், ஒரு ஆன்மீக திருப்திக்குரிய சேவை என்று அதை கூறியிருந்தேன். அங்கு சென்று பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த அடையாளங்கள் தெரிந்ததா, நீங்கள் கொடுத்தவர்கள் தான் என்று
0: ஏன் இல்லைங்கய்யா, நாங்க கொடுத்த குழந்தைங்க உடனே
1: எடுத்து கொண்டு
0: உங்களுக்கு
1: போய்?
0: தேவைப்படுதுங்க
1: ஓ,
0: எங்க
1: அவங்க
0: எடுத்துறாங்க.
1: எடுத்துடுவார்கள். நல்ல நல்ல சேவை, நல்ல சேவை நீங்கள் செய்வது. வாழ்த்துக்கள். இப்பொழுது
0: நன்றியா.
1: பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு வெப்பம் வெப்பமாக இருக்காது, இரவு நேரம் தானே ராஜ்குமார்?
0: ஐயா, அதாவது நடந்து வரும்போது நான் ஒண்ணு நல்லா குளிர் காற்று அடிக்குது, நல்லா வீட்டுக்கு வந்தாதான் அதோட தாக்கம் தெரியுது. அதாவது குளிரூட்டி இல்ல வீட்டுல,
1: அது மட்டும் இல்ல, வீடு வந்து அடைத்தது தானே, இல்ல சுவர்கள் இருக்கும், அதனால் வெப்பம் தாங்க குளிரூட்டி இல்லை, குளிரூட்டி தேவையில்லை. ஒரு இன்னொரு 2 மணி நேரம் சென்றால் உங்களுக்கு இரவு குளிர் வந்துவிடும், குளிர்மையாக இருக்கும், தூங்கி விடுவீர்கள். நாங்கள் என்று இந்த உனக்காக நான் என்ற நிகழ்விலே வியாழக்கிழமைகளில் இணைவோம். உனக்காக என்று கூறும்பொழுது இப்பொழுது நான் முகவுரை கூறினேன், கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நீங்கள் அதை எப்படி இணைக்க, நாங்கள் வாழ்வது எங்களுக்காக மட்டுமா, அல்லது இந்த உனக்காக என்றது யாருக்காக வாழ்கிறோம், எதற்காக வாழ வேண்டும், மற்றவர்களுக்காக எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கும்பொழுது இப்பொழுது நீங்கள் ஒரு சமூக தொண்டு, சமூகத்துக்காக சமூகத்திலே உள்ள சில சிலருக்குள்ள குறைபாட்டை நிறைவேற்றும் விதமாகவும் சிலருக்குள்ள பாரத்தை குறைக்கும் வகையுமான ஒரு சேவையில இருக்கின்றீர்கள் இல்லையா?
0: ஆமாங்க.
1: ஒரு சிலருக்கு பாரமாக இருக்கும், அது வேறுவித பலவிதமான காரணங்களினால் மனப்பாரங்கள் ஏற்படுவது வழக்கம். வறுமை, சந்தர்ப்பம், சூழ்நிலை, இப்படி எல்லாம் ஏற்படுவது வழக்கம். அப்ப ஒரு சிலருக்கு இவ்வளவெல்லாம் இவ்வளவோ இருந்தும் எங்களுக்கு அது கிடைக்கவில்லையே என்று இருக்கின்றார்கள். அந்த கிடைக்கவில்லை என்ற பொருளை சுமையுள்ளவர்களிடம் எடுத்து அவர்களுக்கு ஒப்படைப்பது இவ்வளவு ஒரு சமூக சேவையும் தர்ம சிந்தனையும். அது எல்லோருக்கும் வராது. உங்களிடம்
0: வருஷம் காத்துருக்காங்க, குழந்தை இல்லாம காத்துருக்குறாங்க. குழந்தை இல்லாம நிறைய வருஷம் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அறியாம, நான் என்ன சொல்றோம், 4-5 வருஷம் பாருங்க, 5 வருஷத்துக்கு மேல இல்லைனாக்க நீங்க வந்து பதிவு பண்ணிடுங்க. பதிவு பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்துல உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு தேடிய குழந்தை வரும். அதெல்லாம் விட்டுறாங்க, எல்லா இடத்துலயும் ட்ரீட்மெண்ட், எல்லாமே மருத்துவ பரிசோதனை எல்லாமே தேவையில்லாம பணத்தெல்லாம் புடுங்கி எல்லாம் செலவெல்லாம் பண்ணிட்டு தேவையெல்லாம் மிஸ்கைடு பண்றாங்க.
1: ஆமா, அது எங்களுடைய அறியாமை என்னவென்றால், நீங்கள் கூறியது போன்று இறைவனால் வகுக்கப்பட்ட விதி என்று ஒன்று இருக்கின்றது. அவர் பிறக்கும் பொழுது உனக்கு இப்படித்தான் விதி என்று, அந்த விதியை மீறி செல்வதற்கு ஒரு சிலர் பணம் தேடும் நோக்கத்திலும் ஏதோ புதுமையை கண்டுபிடித்து விட்டோம் என்று கொண்டு புகுத்தி விடுவார்கள். அதனால் ஏற்படுகிற துன்பம், அதனால் வருகின்ற களங்கங்கள், அதனால் வருகின்ற இடர்பாடுகளை அவர்கள் உணர மாட்டார்கள். திடீரென்று தங்கள் தேவை பூர்த்தியாகி விட்டது என்று நினைப்பார்கள். அதெல்லாம் பொருத்தப்படாத ஒரு விடயம். ஆனால் இது மிகவும் பொருத்தப்படக்கூடியது. அன்று தொட்டு இன்று வரை இது இருக்கின்றது. அது ஏதோ ஒரு வழியை பாருங்கள். பாரதத்திற்கு கூட நாங்கள் எடுத்து பார்க்கலாம். தெய்வாதீனமாக கர்ணனை பேழையிலே வைத்து அனுப்பும் பொழுது அதை ஒருவர் எடுத்து பாசத்தோடு வளர்த்து வந்து அவருக்கெல்லாம் அவ்வளவு அவ்வளவு சிறப்பு வந்தது. அதில் எந்த பிழையும் இல்லை, அவர் அந்த குழந்தையிலே பிழை இல்லை. அது இயற்கையாக வந்து இயற்கையாக சென்றது, நல்ல இயற்கை தர்ம தான தர்மம் என்று கர்ணன் உலக போல் பெற்றே வந்தது. அப்படி பலர் இருக்கின்றார்கள். இது வந்து அப்படி அல்ல, இது அப்படி அல்ல, இது அப்ப செயற்கை தான், நாங்கள் அதற்குள்ளே கை வைக்க வேண்டாம். இல்லை என்பவர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தால் உள்ளவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை அவருக்கு, அந்த அந்த வளம் இருந்தால், அந்த பலம் இருந்தால். ஏனென்றால் அவர்கள் கர்ம வினை, இதெல்லாம் ஒரு கர்ம வினை. அது கர்ம வினையைத்தான் அவர்கள் சுமந்து வந்து இங்கே தீர்க்க பார்க்கணும்னா, நீங்கள் அதற்கு இடையில இருந்து ஒரு ஆன்மீகமான தர்ம ரீதியான ஒரு கடமையை, ஒரு ஒரு அவர்களுக்காக இதை செய்கிறீர்கள். இதில் பெரும் கருணை வேண்டும் முதல், இதற்கு முதலுக்கு பெரும் அந்த உண்மையான இதயம் வேண்டும்.
0: ஒரு உயிரை வந்து காப்பாத்துறங்க, அது வரைக்கும் திருப்தி. அதாவது
1: இல்ல இடத்துல
0: வந்து
1: இதுல ஒரு உயிரை மட்டுமல்ல, 2-3 பகுதியை நீங்கள் தாங்குகிறீர்கள். என்னவென்றால் அந்த குழந்தையினுடைய உயிர், ரெண்டாவது அதனால் அதை பெற்றவர்களுக்கு ஏற்பட்ட தீங்கோ அல்லது வன்மமோ அல்லது வறுமையோ அவர்கள் எந்த கட்டத்தை எதிர்நோக்கப் போகின்றார்களோ தெரியாது. அது இருப்பதனால் அவர்கள் வாழவும் முடியாமல் மாழவும் முடியாமல் எத்தனைப்பார்கள், அவர்களை காக்குறீங்கள்.

0: இவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமா? என்னுடைய பாசம் அப்படிதான் என்னுடைய பொருள்பண்டங்களை சேர்த்து வச்சுருந்து எனக்கு நாளைக்கு எனக்கு ஒரு கடமை செய்கிறக்கு ஒரு குழந்தை வேணும் என்று இத்தனை பேர் பாடுபடும் பொழுது கிடைக்கவில்லை இறைவனால் நீங்கள் கிடைக்க ஒரு உதவி ஒரு வழிகாட்டி விடுவது. இது இவ்வளோ ஒரு பரவகாரம். மூன்று பேருடைய தாகங்களை தீர்க்கின்றீர்கள். அந்த குழந்தையின் எதிர்காலம் சிறப்பாக வருகின்றது. அந்த குழந்தை அந்த தன்னை ஓம்பி வளர்க்கின்றவர்களுக்கு எவ்வளவு ஒரு வரப்பிரசாதமாக கிடைக்கும் போது அவர்கள் எப்படி அதை ஓம்பி வளர்ப்பார்கள்? நல்லபடியும் செய்கிறீர்கள் ஐயா. இதெல்லாம் புண்ணியம்.
1: இது ஐயா, இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தது.
0: நிச்சயமாக உலகில் எத்தனையோ தொண்டுகள் இருக்கு, எத்தனையோ பணிகள் இருக்கின்றன. நீங்கள் பணியோடு இருந்தும் இந்த கடமையை மனமு வந்து ஏற்றி செய்கிறீர்கள் தர்மபுரி ராஜ எங்களோட ராஜ்குமார் அவர்களை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உண்மையிலே அது அதற்கு முதலே நீங்கள் பாடசால காலத்திலே 12 வயதுல ஒரு உயிரை காத்த நீங்கள் அல்லவா? நீச்சல் நீச்சல் அது எனக்கு மறக்க முடியாது. அந்த தொடுவானத்திலே நீங்கள் அது எங்களுக்கு கூறிய அந்த விடைய
1: எல்லாரும் என்ன சொன்னாங்க, அதாவது தண்ணீர் விழுந்தவன் நம்மள புடிச்சுப்பாங்க, நம்மள எல்லாம் நம்மளையும் பிடிச்சி இழுப்பாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் பாதிப்பு.
0: நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக அந்த இடத்தில் உங்களுடைய அந்த அந்த அந்த அந்த உதவியை அந்த கடமையை செய்யாது விட்டால் அறத்திலிருந்து விலத்தியவர் மாதிரி எல்லாம் போய்விடும்.
1: ஆமாம்மா. சரி, ஆனது ஆக்கிட்ட தான் துணிஞ்சு குதிச்சாச்சுங்க.
0: ஆனது ஆச்சு போனது போச்சு, அஞ்சாமல் நீ வாமான்னு சரவணன் கிட்ட பாட
1: வலையோசை கல கல கல கவிதைகள் படித்திடும்.
0: அவரும் பேருந்துல தொத்தி எட்டி ஏறு நின்றுதான்
1: இந்த பாடல் படிக்கட்டுல தொங்கிட்டு வரும்போது பாடல் நல்லா இருக்குங்க.
0: அப்ப அந்த நினைவு வந்தபடியால் நீங்கள் அந்த பாடலுக்கு பாருங்கள். அந்த பேகம் இப்படி ஒருவருக்கு ஒருவர் ஊழல் ஏற்படும் போது விட்டு கொடுக்க கூடாது. இடம் இல்லை இருப்பதற்குன்னா அந்த மிதி பலகையிலாவது தொத்தி கொண்டு போய்விடுவோம், ஒன்றாக போவோம். நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன். கேட்டு மகிழ்வோம். இணைந்து சிறப்பித்த முதல் நேரா வந்ததுக்கு நன்றி. வாழ்த்து. நல்ல விடயத்தை
1: எனக்கே ஆச்சரியம், எனக்கு கிடைக்காதுல்ல, இதே கிடைக்காதுங்க. நம்மளோட இது லைனே கிடைக்காது. சரி, என்னடாது ஐயா வந்து உடனே டக்குன்னு போட்டுட்டுங்க. முன்னாடி வந்துட்டு
0: அந்த வரப்பிரசாதவங்க. அது மட்டும் இல்ல, உனக்காக நான் நீங்கள நல்ல ஒரு தர்ம சிந்தனையான விடயத்தை தர்மபுரியிலே இருந்து நீங்கள் வந்து எங்களோடு கலந்து கொண்டீர்கள், பேசினீர்கள். அது சாதாரணமான விடயம் இல்ல ராஜ்யம். அதை உற்று நோக்கும் பொழுது உண்மையிலே அதனுடைய தர்மம் விளங்கும். புண்ணியம் உண்டாகட்டும், புண்ணியம் உண்டாகட்டும். நன்றி ராஜ்குமார், உங்களுக்கு அந்த பாடலை தருகிறேன். வாழ்த்துக்கள்.
1: நன்றி, விடைபெறுகிறேன்.
0: நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.

0: நமசிவாய
1: நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
2: ஓம் நமசிவாய நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா அவர்களே, ஓம் நமசிவாய என்று கூறி எங்களையும் கூற வைத்து வந்த உங்களுக்கு நன்றியோடு வணக்கம் தெரிவித்து வருக வருக வந்து வரவேற்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமோடும் வளமோடும் ஜெயமோடும் மகிழ்ச்சியோடும் குதூகலமாகவும் இருக்கிறேன் ஐயா.
2: அந்த மகிழ்ச்சி முற்று பெற்று அது குதூகலமாக வந்து சிறப்பாக இருக்கின்றது. உடல் அலுப்பு பாராமல், களை தெரியாமல், எந்த தொல்லை தெரியும், இவ்வளோ இவ்வளோ நீண்ட நெடுமூச்சு விட்டு அப்படிதான். இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது, அங்க அம்மா இருக்கிறார் உங்களோடு. இருப்பினும் இப்ப நீங்களும் நீங்களும் பேசிக்கொள்ள வேண்டியதுதான். குழந்தை இல்ல பக்கத்துல, மகள் இல்ல, அப்படிங்கிற ஒரு பெருமை தோன்றும் இல்லையா? ஒரு பெருமை இது ஒன்றும் உங்களுக்கு அதெல்லாம் தீர்ந்துவிடும், தீர்ந்துவிடும். அவர்களோட இப்பொழுதுதானே விஞ்ஞான உலகத்திலே நாங்கள் பார்த்து பேசலாம், எங்கே இருக்கின்றார், என்ன செய்கின்றார் கேட்டு பார்க்கலாம், நேரில் பார்த்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நேரில் நேரில் தொட்டு பார்க்க முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமே பார்க்கலாம், நீங்கள் பேசலாம். அவர்களும் அவரவருடைய பருவத்திலே
1: அவர்களத்துல பாத்தீங்களா?
2: ஆமாம், பெரிய சரியான அழிவு, இயற்கை, இயற்கை அனர்த்தங்கள். இந்த இயற்கை அனர்த்தங்கள் இப்ப கலியுகம் பிறந்து விட்டது என்பதை எங்களுக்கு தெரியுது. அங்கங்கே அப்படி அப்படியே அடிக்கடி நடந்து கொண்டிருக்கின்றது எல்லா இடமும். இறுதியிலே இந்த கலியுக கால எல்லையிலே முற்றாக முடிந்து எல்லாம் அழிந்து விடும் ஐயா, முற்றாக அழிந்து அடுத்த யுகம் துவங்கும். கிரோத விரோத துருவ கிருதையெல்லாம் வந்த நான் மூன்று யுகம், இது நான்காவது யுகம் கலியுகம். கலியுகம் எப்போ பிறந்து விட்டது? இறுதியா கல்கி அவதாரம் எடுத்து வந்து முழுவதையும் அழித்து விடுவார். அது நடக்கும், அது நடக்கும்,
1: உண்மையா நடக்கும்.
2: எது நடந்ததோ நன்றாக நடந்தது, இப்பொழுது எது நடக்கிறதோ நன்றாக நடக்கிறதோ
1: அதுவும் நன்றாகவே,
2: எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கும் என்று கூறப்பட்டு விட்டது கீதையிலே. அது உண்மை. அது உடனடியாக ஒரே அடியாக ஒரு நேரத்தில் அல்ல, படிப்படியாக கொண்டு வந்து இறுதியிலே முற்றாக அளிக்கும். அதனால் ஒரு இதில் படித்திருந்தேன், அறிஞர் ஒரு பழைய ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்கின்றார், படிப்படியாக எங்களுடைய உடல் பருமன்கள் வலு ஆரோக்கியங்கள் எல்லாம் குறைந்து குறைந்து இப்பொழுது வந்து இவ்வளவோ குறைந்து வந்து நாங்கள் 3.5-4 அடிக்கு வந்து விட்டது மக்களின் உயரம். அது இன்னும் இன்னும் 20-30 ஆண்டுகள் போக போக குறைந்து குறைந்து பிறக்கின்ற குழந்தைகளும் கிடையாது, 2-2.5 அடி உயரத்துக்கு தான் பெறுவார்கள். அது மட்டுமல்லாமல் இப்ப 120 வயதுல வாழ்ந்த ஆயுள் எல்லை என்று கண்டவர்கள் வாழ்ந்து 100க்கு வந்தார்கள், 90க்கு வந்தார்கள், 80ல் வந்தார்கள், 75-73 எங்கோ ஒரு பேர் நீண்ட ஆயுளாக இருக்கின்றார். சாதாரணமாக இப்ப 65 வயது இப்போ இருக்கின்றதாம். இந்த 65, 40, 30 ஆகி 20 ஆண்டு வயது எல்லையோடு மறைந்து விடுவார்களாம். 20 வயது தான் அவருக்கு ஆயுள் முடிந்து விடுமாம். அப்படி என்றால் உலகம் அப்படி உய்ய
1: போகுது, நடக்குதுயா? அப்படியே
2: அப்படித்தான் வருகின்றது. பாருங்கள், உங்களோட தந்தை தந்தையின் தந்தை கொப்பாட்டனை எடுத்து பாருங்கள், எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு வீரம், எவ்வளவு உயரம், வைராக்கியம், அவ்வளவு பணிகளை புரிந்திருப்பார், தைரியசாலியா இருந்திருப்பார், இத்தனை குழந்தைகளை பெற்றிருக்கின்றார்கள், நோய் நொடி பஞ்சம் பட்டினி அவர்களுக்கு இல்லை. இன்று பாருங்களேன் ஐயா, இன்று பாருங்களேன், அன்று பழைய கஞ்சியும் உண்டு வாழ்ந்தார்கள் நீண்ட காலம். இன்று புதிது புதிதாக எத்தனையோ புரியாணியே புரியில்லாத ஆணியன்ற எல்லாம் வந்து வாழ
1: ஐயோ.
2: அதனால் நாங்கள் வாழ வேண்டும், உலகத்துக்காக, சமூகத்துக்காக, எமக்காகவும் வாழ வேண்டும். அதற்கு என்ன கூறப்படுகின்றது? பஞ்சமா பாதகங்களை செய்ய வேண்டாம் என்று முன்பியே சொன்னார்கள். இந்த பஞ்ச புலன்களை அடக்கி ஆசையை ஒடுக்கி வாழுங்கள் என்று கூறினார்கள். இவர்கள் பெருக்கிக் கொண்டெல்லாம் போகின்றார்கள், பெருக்கிக் கொண்டெல்லாம்
1: போகின்றார்கள். 2027 வெயில் பயங்கரமா இருக்குமா? மழை பெஞ்சுனா ஒரே இடத்துல
2: குளிர் நாடு என்று கூறுகின்றார்கள். வட பிராந்திய பூகோளத்திலே நாங்கள் வடக்கு மேலே இருக்கின்றோம், குளிர் உள்ள தேசம் எந்த நாளும் குளிர் என்று கூறுகிறார்கள். ஆம், ஆனால் இங்கேதானே காட்டுத்தீ அணைக்க முடியாமல் இருக்கின்றது. எங்கள் நாட்டிலே ஒரு தீபம் தான்
1: அப்படிதான்.
2: அப்ப
1: 2027 மோசமா இருக்கும்.
2: அதனால் இதெல்லாம் எதிர்பாரா விதமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இப்ப முந்தி ஆட்கள் இருந்து குண்டுகளை கொண்டு சென்று ஊருக்கு ஊர் போட்டு அழித்தார்கள். இப்பொழுது இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊர் அவனை அழிக்கிறது ஆளில்லா விமானத்தை அனுப்பி செய்கிறார்கள்.
1: தானா
2: போய் சுட்டு போட்டு வருது, தானா போய் சுட்டு வருது, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் கலியுகம். கலியுகம் வந்ததுடைய அர்த்தம் தான் இவையெல்லாம். மானம் மரியாதை எல்லாம் போய்விட்டது ஐயா. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் போய்விட்டது. இப்பொழுது பெண்கள்
1: போய்விட்டது. ஆமா,
2: பெண்கள் மத்தியும் ஆண்கள் மத்தியும். அப்பா அவ கண்டா முன்னாள் நாங்கள்லாம் எங்களோட தந்தையாருக்கு நேர நின்று பேசி பழகவில்லை, பேச மாட்டோம். அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகள் இருக்கு நேரத்தில் அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். ஆனா இந்த 5 பிள்ளைகளை பெற்றார்கள்.
1: ஆமா,
2: ஆனா அருகருகே இருப்பதை நாங்கள் பார்ப்பதில்லை, தொட்டு பேசியதை நாங்கள் காணவில்லை. அப்படியெல்லாம் இந்த பண்பாடுகள் வளர்ந்து வந்தது. பண்பாடுகள் வளர்ந்து வளர்ந்து ஒரு வயது வந்தபோது
1: வயசுக்கு வந்துட்டு வீட்டு விட்டே வெளில வர மாட்டாங்க.
2: அது மட்டும் இல்லை, ஓரளவு பெண் குழந்தை வளர்ந்து வரும்பொழுது அந்த அந்த பெண் குழந்தை கை கால் முகம் மட்டும்தான் தெரியும், மற்ற உடம்பெல்லாம் உடைகளால் மறைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் முகச்சவரம் செய்வதென்றால் எங்களோட தந்தையாருக்கு முன்னால் போக மாட்டோம் ஐயா. தந்தையார் முகச்சவரம் இல்லைன்னா நாங்களும் எடுக்க விட மாட்டோம், மீசை விட மாட்டோம், தாடி வளர்க்க மாட்டோம். இப்பொழுது அப்பாவுக்கு மேலால் இல்லை விட்டுன்னு போறாங்க எல்லாரும். எனக்கு என்னுடைய அக்காவினுடைய ஒரு அத்தார் இரண்டாவது தமக்கு கணவர், என்னில் பாசம், எனக்கு அவர் பாசம். எனக்கு அந்த மீசை அரும்பி வர நேரத்தில் அவர் பார்த்துவிட்டு என்னுடைய பேரை சொல்லி அவர் மீசையும் வளர்ந்து விட்டதா என்று அவர் நகைச்சுவையத்தான் கூறுகிறார். நான் பக்கத்திலே ஓடி அவருக்கு முன்னால் எத்தனையோ நாள் முன்னால் போகவில்லை ஐயா. அந்த அந்த அந்த அந்த பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் இருக்குது. அவர் அவர் தகப்பனுக்கு சரி, எங்களுக்கு மாமன் என்றால் எங்களுக்கு பயம் அன்பு எல்லாம் இருக்கும். இப்பொழுது மாமன் தோள் கையில் போட்டுக்கொண்டு சிகரெட் எல்லாம் பற்றிக்கிட்டு போகிறாங்க. இவரே வாயில வச்சு மூட்டி விடுவா, இவரே வாயில வச்சு தீ மூட்டி விடுவா. அப்படியெல்லாம் காலம் மாறி வந்து விட்டது இல்லையா. அது நான் பயம் என்று பண்பாடுகள் அதெல்லாம் மறைந்து போய்விட்டது. இப்பொழுது இல்லை. நான் இப்ப கூறினேன், ஒரு குழந்தையின் உள்ள ஓரளவு வயது வந்தவுடன் அந்த குழந்தையின் கை கால் முகம் மட்டும்தான் உருவத்தில் தெரியும், வேற உடம்பில் எதுவும் தெரியாது. இன்று 10 குழந்தையை பெற்றவளை கூட எதை காட்டக்கூடாதோ அதை காட்டிக்கொண்டு புடவை உடுத்திக்கொண்டு போறாங்க. அடுத்தது பின்னாலே பார்த்தால் ஊசி குத்தி பேந்து பட்டனை குத்தி, இப்பொழுது ஊசி ஒன்றும் இல்லை, ஒரு நூலை வச்சு கட்டி விட்டு போறோம். ஆனா அது யாருலே பிழை, அந்த பெண்ணிலே பிழை இல்லை. அப்படி தயாரிக்கின்ற டிசைனர் என்று கூறுகிறது, வடிவமைப்பவர்கள், உடைகளை வடிவமைப்பவர்களைத்தான் பிழை. அவர்களை உள்ளே வரவிட்டு அவர்களுக்கு அனுமதியை கொடுத்து அந்த வியாபாரத்தை பிரிக்கிறது அரசாங்கத்தின் பிழை. இன்றைக்கு அரபு நாடுகளில் பல நாடுகளை எடுத்து பாருங்கள், அப்படியான உடுப்பு உடைகள் எல்லாம் அங்கே இல்லை, அந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாடு. இது இது என்ன, இப்ப பையன்கள்லாம் நல்ல நல்ல பேண்ட்ஸை வாங்கி போட்டு, நல்ல சட்டையை வாங்கி போட்டு கிழிச்சு போட்டு போடுறாங்க. கால் சட்டை கட்டினா உள்ளே இருக்கிற சட்டையை வெளியே இழுத்து விட்டு காட்டிக்கிட்டு போறாங்க. பாதரட்சைக்கு உள்ளே சொக்ஸை போட்டா சொக்ஸை இழுத்து மேலே விட்டுட்டு இழுத்து சப்பாத்த கீழே தள்ளி விட்டு போறாங்க. இப்படி எல்லாம் என்ன செய்ய முடியும், பைத்தியங்கள் தானே இதெல்லாம். இந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், அழகான கண் இமை முடி இருக்கு, அதை எடுத்து போட்டு பசாசு மாதிரி பூசிக்கொண்டு போகிறார்கள். பிளாக்களுக்கு போகும்போது இயற்கை அளவோட போகணும், இயற்கை எல்லாத்தையும் அழிச்சு மயக்க போனோம், பசாசு மாதிரி இருக்கு, பார்க்க பார்க்கவே பயங்கரமா இருக்குது. இது நம்ம பொண்ணு நம்ம பொண்டாட்டி தானு திரும்பி பயந்த
1: என் பொண்ணுக்கு இதே ஐயா, என் பொண்ணுக்கு 15,000 ரூபாய் கொடுத்து மேக்கப்
2: தேவையாக
1: பூச்சி விட்டு நான் வர்றப்ப பாக்குறேன் என் பொண்ணாடா
2: அண்டு உங்களுக்கு. அது இந்த இவர்கள் இந்த டிசைனர் மாதிரி அது செய்யணும் இது செய்யணும், அது எடுப்பா இருக்கும் பக்காவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு, அதுக்கப்புறம் சமயாசார முறைப்படி எங்களை எங்களுடைய ஆன்மீக முறைப்படி ஒரு விழாவை நடத்தணும்னா அங்க படம் பிடிப்பவன் தான் நடத்தி கொண்டிருப்போம். அங்க வா, இங்க வா, அப்படி திரும்பு, இப்படி திரும்பு,
1: இப்படி திரும்ப.
2: பக்தியோட தாலியை கட்ட போற மாப்பிள்ள அன்போட காதலோட முதல் முதல் அவன் முகத்தை பார்த்து கட்டுவோம்னு கூட கேமராக்காரன் நின்று கொண்டு இங்க பாரு இங்க பாரு என்று விட்டுருவான். அந்த பையன் தாலியை
1: கட்டுறதா,
2: இது எல்லாம் முன்னோர்கள் நாங்கள் வயதான இருந்து காட்டிக்கொள்வோம். அன்று என்னுடைய ஒரு வீர குழந்தை ஒரு தலைக்கு தண்ணி பார்க்கிற காலமாக ருதுவாகி 3 நாள் ஒரு சின்ன ஒரு கடமை செய்வி நம்ம வீட்டிலே உள்ளுக்கு இவருக்கு அந்த எடுப்ப அதுக்கு செய்கிற முறைக்கு எல்லாம் ஏதோ எல்லாம் செய்கிறார்கள். பிடிச்சி பேசி விட்டேன்னா உங்களுக்கு இது என்னன்று தெரியுமா, இது முறை என்னவென்று தெரியுமாண்டெல்லாம் பேசி விட்டேன். நாங்கள் இருந்து சொல்லி காட்ட வேணும் ஐயா, இல்லாது விட்டால் அது பிள்ளை என்ன. கேமராக்காரனுக்கும் டிவி வீடியோவுக்குமாக நாங்கள் விழாக்களை செய்யக்கூடாது. பாருங்கள், உண்மையிலே திரௌபதி இருந்தார், கண்ணகை இருந்தார், சபதம் போட்டார், தலைவிரி கோலமாக சென்றாள், சபதம் முடிந்தவுடன் தலையை முடித்தாள். இப்போ பார்த்தா எல்லாரும் ஜபதக்காரிகள் அதில் நடக்குது, எல்லாம் பிரித்து கொண்டு வந்து நிற்கிறாள்கள். அதிலே இப்பொழுது முன்பு தான் சவரி வந்து முடிமயிறு என்று சொல்லி தலைமுடி என்று துண்டாக நீட்டு முடி வித்தார்கள். இப்பொழுது துண்டு துண்டாக ஒட்டுவதற்கும் நிற்கிறார்கள் ஐயா. அதை பின்னாலே ஒட்டிவிட்டு மொட்டை தர பின்னால் பார்த்து சடை விட்டுக்கொண்டு பிரித்து விட்டுட்டு அவர் முன்னுக்கு நடப்பது பின்னுக்கு வர்றதுன்னு தெரியாது. உண்மை அது எப்படி அலங்குலமாக இருக்கு அல்லவா, காளி மாதிரி பத்ரகாளி மாதிரி வருதுகள் அலங்கோலம் அலங்கோலம். நான் மற்றவர்களை புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை. இப்படி
1: பெண்ணன்பவளுக்கு
2: இயற்கை
1: தேவையில்லை.
2: எங்களுடைய சகோதரர்
1: உள்ள ஃப்ரெண்டுங்கள்லாம் என் பொண்ணு வேணாங்கிறா, இதெல்லாம் வேணாம் எனக்கு, இதெல்லாம் என்னது அப்படிங்கிறா. பக்கத்தில் உள்ளதெல்லாம் எல்லாம் சேர்ந்து போட்டு
2: அது இப்போ நாகரிகம் அப்படி வந்து விட்டது. விளம்பரத்தால்
1: மாறி போச்சு,
2: விளம்பரத்தால் நாகரிகம்
1: வியாபாரம் வேற ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல என்னமோ போட்டு
2: அதால அதால புற்றுநோய் வருகிறது.
1: தண்ணி காசி
2: அதனால
1: தோல் 8000 ரூபா
2: தோல் புற்றுநோய் வருகின்றது ஐயா. அதனால் அதை உணர மாட்டார்கள். இங்கே கனடாவில் இருந்து கூட, கனடாவில் இருந்தும் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் சொன்னால் அது செய்வாள் இது செய்வார்கள் சென்றவர்கள் அங்கேயுமே வடக்கு நாட்டவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள். வடநாட்டு பெண்கள் இங்கே வந்து இப்பொழுதும் எவ்வளவு கவலமான வருத்தத்தில் இருக்கின்றார்கள். கண்டறியாத தைலம், கண்டறியாத கிரீம் என்றெல்லாம் பூசி அது பிள்ளை ஐயா, அது பிள்ளை. எங்கள்
1: விசா மையத்திலிருந்து போய் இப்போ நம்ம பேர் காணும் தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்லி டிவியில் போட்டுக்கிட்டே இருக்காங்க.
2: இன்னொரு சாமி வந்திருக்கார் மலேசியாவிலேருந்துன்னு சொல்லி, ஒரு தென்னிந்தியாவிலேருந்து ஒரு பெண் ஒன்று முறைப்பாடு கொடுத்து கொண்டிருக்கின்றார் தலங்கள். இன்னொரு சாமியார் எல்லாம் எண்ணெய் எல்லாம் பூட்டி இருட்டாக்கி போட்டு வாழ் மாறி மாறி இருந்துட்டு இதை செய்து பணக்காரராக வருகணுமாம் என்றெல்லாம். சரி, அது ஒரு புறம் இருக்கு.
1: கடவுள் நம்ம உள்ளத்தில் இருக்கார், அதை தேடி கண்டுபிடிக்க முடியல. இங்கேருந்து இமயமலை போய் ஏறி போய் அங்கே இப்போ பிடுங்கிட்டு அடிச்சு என்ன ஆகுதுன்னு தெரியல.
2: அதனால் நாங்கள் வாழ வேண்டும், அதனால் நாங்கள் உனக்காக வாழ வேண்டும் என்றால் எனக்காக மட்டுமில்லை, எனக்காக நான் வேணுமென்றால் மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாத வகையில் நாங்கள் வாழ வேண்டும். அவர்கள் தலைவரி கோலமாக போவது அவருடைய கடமை. காட்டக்கூடாதது காட்டி இப்போ அழகான எத்தனையோ 1000 ரூபாய்க்குறோம் வாங்க புடவே கீழே இழுத்து விட்டு காட்டி காட்டக்கூடாத காட்டுவது அது அவர்களோட விருப்பம். ஆனால் அடுத்தவர்களுக்கு துன்பமும் இடையூறையும் இருக்கின்றது அல்லவா. அவநாகரிகமாக நாகரிகமற்ற முறையில் போகிறார்கள். நாங்கள் அழைத்து கொண்டு போ நான் அழைத்து கொண்டு போது எனது மனைவி அப்படி வந்தால் என்னத்தான் என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள். யோசிச்சு பாருங்கள் ஐயா. அதைத்தான் பாரதத்திலே ஒரு தடவை தர்மர் ஒரு நண்பரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது தம்பியார் பீமன் ஓடி வந்து கூறுகிறாராம், அண்ணா அண்ணா கலியுகம் பிறந்து விட்டது அண்ணா என்று கூறினாராம். அப்போ தர்மர் கூறுகிறார், நீ பிறந்ததை நீ வந்து கூறுவதற்கு முன்பு நீ வரும்போதே நான் தெரிந்து கொண்டேன் என்றாராம். எப்படி, உன் தலையிலே தலைப்பாக இருக்கின்றது என்றாராம். தமையனுக்கு முன்னாலே தலைப்பாக கட்டிக்கொண்டு போவது பண்பில்லை, அது முறையல்ல, நாகரிகம் இல்லை, அது எங்களுடைய பண்பாடு. இவன் தலைப்பாயெல்லாம் கட்டி வச்சுக்கொண்டு தலைப்பா பிறக்க ஓடி வரான் சொல்வதற்கு. அப்போ சொன்னால் நீ ஓடி வரும்போதே நான் அறிந்து அண்ணனுக்கு முன்னால் தலைப்பாவுடன் போகக்கூடாது என்ற அந்த பண்பினிடம் இருந்து தவறிவிட்டது, கலியுகம் பிறந்து விட்டது என்று
1: கூறினேன்.
2: இந்த பண்பாடுகள் எல்லாம் இங்கே எங்கள் பெண்கள் எல்லாம் முன்னாலே கால் நீட்டி கொண்டு இருக்க மாட்டார்கள்,
1: இருக்க மாட்டா
2: கால நீட்டி கொண்டு இருக்க மாட்டார்கள். தாய் தந்தியருக்கு முன்னால
1: எல்லாம் வந்தாக்கா ஏந்திருப்பாங்க ஐயா, உட்கார்ந்து அவங்க டக்குன்னு ஏச்சியா ஒதுங்கி போவாங்க.
2: அதான்
1: அப்படியே
2: ஒரு சில சமுதாயங்கள்ல இன்றும் இருக்கின்றது ஐயா. நான் குறிப்பிட்டு சொல்வது அழகென்று எங்கட மதமற்ற ஏனைய மதத்திலே சில சமுதாய பண்பாடு நிறைய உண்டு. இங்க கனடாவிலேயும் அதை கடைபிடிக்கின்றார்கள். நாங்கள் அந்த வீட்டுக்கு சென்றால் அவர்கள் எல்லாம் ஒரு கதவை மறைத்து பாதி கதவுக்குள்ளே நின்று எங்களோட பேசுவார்கள்.
1: ஆமா,
2: பண்பு மரியாதை
1: எல்லாம் அப்படிதான் பேசணும்.
2: அது மரியாதை அது பண்புக்காக. அப்ப எங்களுக்கும் அதுல அன்பு பண்பு பாசம் ஏற்படும்.
1: அப்பா இல்ல அம்மா இல்ல இப்ப இன்னும் சொல்லுவாங்க வயசு வந்து பொண்ணு சொல்லுவாங்க காத்திக்கிட்டு. இப்ப வந்து
2: வரக்கடையில முன்னாடி வந்து யார் போறான்னு எட்டி பார்த்து பக்கத்துல அக்கம் பக்கம் எல்லாம் பார்த்து சொல்லுவார்கள். இப்பொழுது என்ன வாழ்க்கை என்பதுதான் என்ன வாழ்க்கை என்ற நீரோட்டத்திலே நாங்கள் அடித்து செல்லப்படுகின்றோம், நீந்தி செல்லவில்லை. நாங்கள் நீந்தி செல்லத்தான் நினைக்கணும், நீந்த முடியாமல் அங்கே எத்தனையோ தடைகள் எல்லாம் வந்து அந்த நீச்சலை தடுக்கின்றது. அதனால் வெறும் விபரீதங்கள் எவ்வளவு தெரிந்தும் கண்ணை மூடிக்கொண்டு விளக்கை கையிலே பிடித்து கொண்டு கிணற்றுக்குள்ளே விழுவது போல் விழுகிறார்கள் ஐயா. ஒரு விளக்கை வெளிச்சத்தை பிடித்து கொண்டு இப்போ தெரியாமல் தடக்கி கிணற்றுக்குள்ளே ஒருத்தர் விழுந்தால் அது ஆபத்து விபத்து. இவர் கையில் விளக்கையும் வைத்து கொண்டு பிடித்து கொண்டு போய் விழுகின்றார். இந்த இது தவறு என்று தெரிந்து கொண்டும் அதை பின்பற்றி போகிறார்கள். இவர்களை என்ன சொல்வது? அதைத்தான் என்ன செய்வது ஒன்று சொல்ல முடியாமல் இருக்கின்றது. நீங்கள் இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
1: ஐயா கர்ணன்ங்கிற பட்டது ஐயா, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. அது ஐயாவுக்காக நாங்கள்
2: இல்ல தேவா, தேவா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்று செய்ய வேண்டிய கடமைகளை சீரழச்சி. மகன் சென்றடைந்து விட்டாரா மகன் தன்னுடைய ஊருக்கு?
1: அடைஞ்சிட்டாப்ல
2: வந்து விட்டதோ. இனி அடிக்கடி பேசுவார்கள் பிள்ளைகள், கவலைப்படாதீர்கள். அவர்கள் நல்ல நிலையில நீங்கள் கொண்டு வந்து சிறகு முளைத்து விட்டது பறந்து செல்கின்றார்கள். அவர்களும் பறந்து செல்லத்தானே வேண்டும்.
1: எனக்கு பயமா இருந்துச்சு பாப்பா வர்றதுக்கு. நான்தான் இருக்கணும் மாமா, என்ன மாமா இப்படி போயிருங்க இந்த காலத்துல போய் இப்படி இருக்கீங்க.
2: அந்நியமாக அவர்கள் சென்றார். அதனால தானே பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாடல் சித்தி திரைப்படத்தில் காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவறு விட்டால்
1: அன்று
2: வந்த பாடல்கள் அத்தனையும் தரமான அர்த்தமுள்ள எங்கள் சமுதாய கண்ணோட்டத்தை வைத்துத்தான் கண்ணதாசன் போன்றவர்களால் எழுதப்பட்ட பாடல். இப்பொழுது சும்மா எழுத்துக்கு எழுத்து பாட்டுக்கு பாட்டு ஜோடிக்கு ஜோடின்னு போட்டு இது மூணியோட வச்சு டப்பான் டப்பான் டப்பான்னு இசையமைத்து விட்டுட்டு காசை கொடுத்து ஒரு ஒரு விழாவை
1: வைக்கணும். புரிய மாட்டேங்குதுயா
2: அவர்களுக்கெல்லாம், அவர்களுக்கெல்லாம் விழா நடக்கும் பெரிய இலக்கியம் என்றெல்லாம் பெரிய விழா கொடுத்து பொன் ஆடை போர்ப்பார்கள். இவர் கொடுத்த காசு தான் எங்களுக்கு தெரியும். காசை கொடுத்து பரிசு வாங்கினார்கள். ஆனால் அன்று கலைஞர்களை தேடி விருதுகள் சென்றன, அவர்கள் பெற்றார்கள். நன்றி தேவா, உங்களுடைய பாடல் வாழ்க்கையில நாங்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்ற ஒரு நல்ல கருத்து. அடுத்தவர்களுக்காக நாங்கள் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் போன்ற கருத்துக்கள், அடுத்தவருடைய நாகரிகங்களை பின்பற்றும் போது சமுதாய பண்பாட்டு சீரழியாம இருக்க வேண்டும் என்பதை எண்ணிக்கொண்டு நல்லதொரு பாடலை தந்தீர்கள். அடுத்த உறவுடன் போவோம், கேட்போம். அவர் உங்கள் நண்பர், உங்கள் நண்பர், உங்கள் நண்பர் வருகின்றார் கிருஷ்ணன் அவர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீராமா கேட்டுக்கொண்டிருக்கார், கூறுகின்றேன். வணக்கம், வணக்கம். எங்கே தர்மபுரி, எங்கே எங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரிக்கு சென்றவர் அங்கிருந்து அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. வர வேண்டும் கிருஷ்ணன், உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேரம் தமிழ் பணி, கனடா கலையகம். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள், அழையுங்கள், மீண்டும் இணைவோம்.

0: குருங்கள் கிருஷ்ணா, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்வாக இருக்கு.
0: நலமாக மகிழ்வாக கிருஷ்ணகிரியிலே இருக்கின்றீர்கள், அப்படித்தானே?
1: ஆமாம்.
0: நீங்கள் கிருஷ்ணன் கிரியில் சென்று கிருஷ்ணகிரியிலே வாழுகிறீர்கள், நாங்கள் கனடாவிலே இருக்கின்றோம். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெப்ப குறைவாக உள்ளது.
0: எங்களுக்கு 25 பாகை வெப்பநிலை என்று கூறுகின்றார். காற்று நன்றாக வீசுகின்றது, மழை நோக்கம் இல்லை, ஆனால் மந்தமாக இருக்கின்றது. வெயில் அந்த 25 பாகை, சாதாரணமாக 25 பாகை இருந்தால் அந்த வெப்பம் எப்படி இருக்கும் அப்படி நாங்கள் உணரவில்லை. ஏனென்றால் இப்பொழுது வெப்பம் குறைந்து கொண்டு போவதும் பகல் வேளை குறை, நேற்றிலிருந்து இன்றைக்கு 4 நிமிடங்கள் குறைந்துதான் பகல் இருக்க போகின்றது என்று குறைந்து குறைந்து வருகின்றது. அங்கே வெப்பம் குறைவாக இருக்கும். அது கிருஷ்ணகிரியில் வழக்கமாக வெப்பம் குறைவு தானே கிருஷ்ணா, அப்படித்தானே? ஆமாம். இப்போ இதே வேளை இதே நேரம் தஞ்சாவூர் உங்களுடைய திருபுவனம் அப்படி இருக்கும், வெப்பமாக இருக்கும்,
1: அதிகமாக இருக்கும்.
0: நல்லா, எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் தானே?
1: எல்லோரும் நலமாக இருக்கும்.
0: சரி, அப்போ எத்தனை நாள் அங்கே தங்குவதாக உத்தேசம்?
1: ஒரு நான்கு நாள்
0: இருக்கு. அப்ப பணியெல்லாம் முடிவெடுத்து போற சென்றீர்களா இல்லை இருக்கின்றதா மீதி?
1: இடையில் தான் வந்திருக்கு.
0: ஐயோ, பணியை இடைநிறுத்தம் செய்துவிட்டு வந்துவிட்டு குறிப்பிட்ட தவணைக்குள்ளே பணி முடித்து கொடுக்க வேண்டும், பின்பு நேரம் காலம் சென்று விட்டது என மனமளமளமென்று செய்யணும். இதுதான் உங்களோட உரிமை இருக்கின்றது ஓய்வெடுப்பதற்கு, நீங்கள் போவதற்கு. ஆனால் கடமை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதற்காக வாழத்தானே வேண்டும் நீங்கள். இப்போ நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களையும் நினைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதனால் பல விடயங்களை கவனிக்க வேண்டியே இருக்கின்றது. எல்லாவற்றுக்காக தான் நாங்கள் செல்வோம். சரி, அங்கே பிரத்யேகமாக என்ன உங்களுடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்கிறது அங்கே?
1: பொழுதுபோக்கு இன்னைக்கு எங்கேயும் வெளியில் போகலை.
0: வீட்டோட குழந்தைகளும் பாடசாலை விடுமுறை நாட்கள் தானே இப்போ? இல்லை,
1: குழந்தைகளும் பாடசாலை போயிட்டாங்க, இன்னைக்கு ஓய்வு.
0: ஆனால் இப்பொழுது இரவு நேரம் தானே அங்கே?
1: ஆமாம் ஐயா.
0: அப்போ நீங்கள் இப்படி அங்கே சென்றால் உடனே அருகிலே உள்ள சினிமா கொட்டைக்கு செல்வது இன்று ஒரு படமும் பார்க்க இல்லையா இந்த முறை?
1: நாளைக்கு
0: என்ன படம் அங்கே திரையிடப்பட்டிருக்கின்றது?
1: தெரியலையா, நாளைக்கு தான் போனால் தெரியும்.
0: அங்கே போய்தான் பார்க்க வேணுமோ? சரி, இப்பொழுது நேர் நேரத்திலெல்லாம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான பாடலையும் ஒரு நெகிழ்ச்சியான பாடலையும் கேட்கிறீர்கள், காரணம் என்ன?
1: இல்லையா, ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குற மாதிரி ஒரு பாடல் கொண்டு வரலான்னு எண்ணி இருந்தேன். இரண்டு நேரத்து ஒரு பாடல், 10 நிமிடம் 8 நிமிடம் தான் இருக்கு. அது மாதிரி பாடல் இரண்டு நேரத்து ஒரு பாடல் வழங்கினா நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தேன். அதான் காரணம், வேற ஒண்ணும்.
0: இரண்டு நேருக்கு ஒரு பாடலா?
1: ஆமாம் ஐயா.
0: இது அந்த கடைகளில் போய் 201 மாதிரி எல்லாம் இருக்குது, அது வாங்கினா இது உண்டு, நாம் இது வாங்கினா அதை உண்டு, என்ன பண்ணுறது? ஒரு பாடல் ஒருவருக்கு கொடுக்குற, ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க, ரெண்டு பேரில் 10 பேர் கேட்டாலும் ஒரு பாடலை 10 பேரும் கேட்கலாம். அது ரெண்டாக பிரித்து எப்படி கொடுப்பது?
1: அப்படி இல்லையா, நீண்ட நேரம் பாடலாம்.
0: அதுக்கு தானே உங்களுக்கு முன்பே, இல்லை இல்லை, முன்பே உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து நீண்ட நேர பாடல்கள் இருந்தால் அதை எனக்கு எழுதுங்கள், அதுக்கு ஒரு உங்களை வைத்து ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கலாம், அல்லது நீங்கள் நீண்ட நேர பாடல்களாக தொகுத்து ஒரு நிகழ்வை மற்றவர்கள் தருவது போல தரலாம் என்றெல்லாம் கூறியிருந்தேன். புரிகிறது? எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எது செய்தாலும் அதில் வர பிணக்குகளுக்கு நீங்கள் பொறுப்பு. நாங்கள் ஊடகம் என்று இருக்கிற நாங்கள் ஒரு தயாரிப்பாளர்கள் தயாரித்து வெளியிட்ட பாடலை சுருக்கவோ நீட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆனால் எங்களுடைய நியதியின்படி நாங்கள் நீண்ட நேர பாடல் ஒரு நிகழ்ச்சியிலே ஒருவருக்கு நீண்ட பாடலை கொடுத்து விட்டால் அந்த மீதி நேரங்களில் அடுத்தவர்களுக்கு இடையூறாக இருக்கும். அது உங்களுக்கு சிறப்பான பாடலாக இருக்கும், எல்லோரும் ரசிக்கவும் வேண்டும் இல்லையா? குறைந்த நேர பாடலாண்டா சிறப்பாக இருக்கும் என்றதுதான், அதுதான் காரணம் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நீண்ட நேர பாடலை சுருக்கி நாங்கள் தருவோம் என்று நாங்கள் தரும்பொழுது அது ஊடகத்தில் இங்கேயே நாங்கள் பதிவிலேயே ஆவணங்கள் எல்லாம் இருக்கும், பிடிக்கப்பட்டு அதுக்கு நாங்கள் பதில் கூற வேண்டி வரும். ஒருவருடைய தயாரிப்பை படைப்பை நாங்கள் அப்படி செய்யல, அதெல்லாம் அன்பரே. அதெல்லாம் நீங்கள் ஒன்று செய்யலாம், அதெல்லாம் நீங்கள் அன்று தொடக்கம் கேட்டுக்கொண்டு எனக்கு நன்றாக தான், நீங்கள் அன்று தொடக்கம் ஒருக்கா போடலாம் தானே என்று கூட சும்மா சொல்லிப்பாது, இது விளையாட்டா நம்முடையாமல் இல்லை. ஆனால் ஒன்று செய்யணும், உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்தேன். நான் நீண்ட பாடல் இருந்தால் 4-5 பாடலை நீங்கள் தெரிவு செய்து தொகுத்து பார்த்தாருங்கள் இன்னாருடையது என்று நான் அது உங்களுக்காக ஒளிபரப்பி விடுவேன். இப்பொழுது ரேவதி, ஜெகபர் சாதிக் மற்றவர்கள் தருகிறார்கள் தானே, அதே போன்று நீங்களும் முடிந்தால் அதை செய்து தாருங்கள். நன்றாக இருந்தால் நாங்கள் ஒருபரப்பு செய்வோம். நீங்கள் தெரிவு செய்தது நீண்ட பாடல்கள்னு சொல்லி நான் இன்னும் என்னுடைய ஆயத்தத்தில் இருக்கின்றது. உங்களுக்காக தான் தாமதிச்சுக்கொண்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ நீங்கள் அந்த நிகழ்ச்சியை தந்தால் செய்யட்டும் என்று பார்த்தேன். நான் அங்கே தயாரிப்பில் வைத்திருந்த நீண்ட பாடல்கள் தெரிவு செய்து வைத்திருக்கின்றேன். மாதத்தில் ஒரு நாள் நீண்ட பாடல்கள் ஒரு மணித்தியால ப்ரோக்ராம் தருவதற்கு நாங்கள் தயார் நிலையை வைத்து நேர காலங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சரியா?
1: அதான் கேட்டிருக்கேன்.
0: அதுக்கு நீங்க பாடல நேர்ந்து எழுதினா எப்படி ஐயா நாங்க கொடுக்க முடியும்? முடியாது தானே ஐயா. அது நான் எழுதியிருந்தேன் தானே அன்பரே, இப்படி பிரித்து தர முடியும் உங்களால் முடிந்தால் தாருங்கள். நான் எழுதியிருந்தேன், உங்களுக்கு போட்டிருந்தேன். சரி, அதோட நடந்து முடிந்து விட்டது. அதெல்லாம் எங்களுக்கு உரிமைகள் இருக்கின்றது, கடமையும் இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்காகவும் அடுத்தவர்களையும் பார்த்து அவர்களுக்காகவும் வாழ வேண்டும். புரிகிறது ஐயா? சரி, இப்பொழுது என்ன பாடல் கேட்க போகிறீர்கள் என்று?
1: படம் போலீஸ்காரன் மகள்.
0: ஓ, போலீஸ்காரன் மகள்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் நாங்களுக்கு. அப்படி நல்ல பிள்ளை ஆவ?
1: ஆமா.
0: என்ன பாடல்?
1: கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு.
0: அது உண்மைதானே ஐயா, கண்ணீர் வர இருக்குன்னு. ஆனந்த கண்ணீர் ஒன்று இருக்கே, அது எதுக்கு
1: இருக்கு?
0: கண்ணிலே நீர் இருக்கு, அவர் எழுதி விட்டார். காலம் எல்லாம் அழுவதற்கு இல்ல, காலம் எல்லாம் சந்தோஷமா இருப்பதற்கும் ஆனந்த கண்ணீரும் அங்கிருந்தே வருகின்றது. ஒரு விடயம் தெரியுமா உங்களுக்கு? கண்ணீர்லே நீங்கள் கவலையோடு அழும் பொழுது, துக்கத்தில் அழும் பொழுது அந்த நீரை தொட்டு நாக்கில் வைத்து பாருங்கள், உப்பு மாதிரி இருக்கும். ஆனந்தமாக இருக்கும் பொழுது, ஆனந்த கண்ணீர் வரும் பொழுது தொட்டு வாயில் வைத்து பாருங்கள், இனிப்பு மாதிரி இருக்கும். பார்த்தீர்கள், அந்த சுரப்பிக்கே தெரிகின்றது ஐயா. கண்ணிலிருந்து சுரந்து வரும் நீருக்கே வித்தியாசம் தெரிகின்றது. உணர்வு இல்லையாங்க? அப்போ கண்ணிலே நீரதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு. அது அந்த போலீஸ்காரர் மகள் திரைப்படத்திலே அவளுக்கு ஏற்பட்ட நிலையிலே அவளுக்கு ஒரு சிலருக்கு காலம் முழுக்க கவலையாக இருக்கும், ஒரு சிலருக்கு காலம் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ தான் அது ரெண்டுக்கும் அந்த நீர் உதவி செய்கிறது தானே. ஆனால் உங்களை பொறுத்தவரையில் நீ கண்ணிலே இருக்கிற நீர் என்னத்துக்கு கவலைக்குத்தான், காலமெல்லாம் அழுகிறதுக்கு தான். அநேகமாக அழுகதானே கூட இருக்கின்றது எங்களோட வாழ்க்கையிலே கண்ணீர் இல்லையா? கலக்கம், எங்களுக்கு ஏற்படுற துன்பம், அதே போன்று அடுத்தவர்களுக்கு ஏற்படுற துன்பங்களை பார்த்து கண்ணீர் பிறப்பாக்கும் இல்லையா?
1: ஆமாம்.
0: அதனால் கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு. அந்த பாடலை உங்களோடு நாங்களும் கேட்போம், எங்களுக்கும் சிலவுள்ள கண்ணீர் வருதோ தெரியாது பார்ப்போம் இல்லையா? நீண்ட பாடலுக்குரிய விளக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அம்மா உங்களுக்கு கூறுவதற்கு பிரதர்வை அழைத்திருந்தார் நீங்கள். சரி, அதெல்லாம் சிறப்பு. நீங்கள் உங்களால் முடிந்தால் 5-6 பாடல் நீங்கள் தெரிவு செய்து அந்த பாடலுக்கு விளக்கத்தை தந்து மற்றவர்கள் செய்வது போல நீங்களும் செய்து பாருங்கள். முயற்சி தானே, பாட்டும் பதமுமே நீங்கள் தயாரித்து கொடுத்து நீங்கள் தானே நிறுத்தி விட்டீர்கள். இப்பொழுது நேரம் காணாது அதற்கென்றும் நல்லது. சென்ற இடத்தில் சிறப்பாக மகிழ்வாக ஆனந்த கண்ணீரோட பாருங்கள். இந்த காலமில்லாமலும் கண்ணீர் வேண்டாம், ஆனந்த கண்ணீரோட பாருங்கள். நன்றி கிருஷ்ணா. நன்றி, வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. நன்றி.

0: வணக்கம் ஷியாமலா, ஓசூர்ல இருந்து அழைக்கின்றீர்களா? வீட்டுக்கு வந்து விட்டீர்களா? ஆரோக்கியமாக வந்தது இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பதிவிலை பார்த்து நீங்கள் ஓசூர் சென்றதாக எல்லாம் பதிவுகள் இருந்தது, காட்சிகள் எல்லாம்
1: போட்டு
0: செல்லும் இடமெங்கால் எங்கு சென்றாலும் இப்பொழுதும் எங்களோட தொடர்பாக இருக்கின்ற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதுக்கு இந்த வலைத்தளம் இந்த இணையதளங்களுக்கு தான் நன்றி கூற வேண்டும் இல்லையா? எங்கிருக்குண்டா ஏது இருக்கு அப்படின்னு அழைத்து எப்படி இருந்தது அங்கே காலநிலை உங்களோட ஊருக்கும் திருவாரூருக்கும் ஓசூருக்கும் வித்தியாசம்? ஓசூர் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது மகளே?
1: சரியா தெரியல, தர்மபுரி எல்லாம்
0: தாண்டி போகணும். சரி சரி, தர்மபுரியை தாண்டும் பொழுது தானே நீங்கள் சாந்தியோட சம்பாதித்து சந்தித்தீர்களா? சாந்தியை
1: பெங்களூர் கிட்ட இருக்குது அது.
0: பேருந்துல போனீங்களா? தொடரும். எத்தனை மணி நேரம் பயணம்?
1: 442 கிலோமீட்டர். காலையில 6:30 மணிக்கு ட்ரெயின் ஏறுறது, இங்க 7:30 8 மணிக்கு
0: வாழ்த்துக்கள் தாய்
1: உள்ளாங்க.
0: அப்படியா?
1: அக்கா அங்க வந்ததுனால ஊர்ல சாந்தா தேவி அதை கொண்டாந்து விடுறதுக்கா வந்து அவங்க தனியா வர முடியாது.
0: அதனால் சென்று இதுதான் உறவு பார்த்தீர்களா? உனக்காக நான் என்ற நிகழ்வில் பாருங்க, ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் துணை புரிய வேண்டியதாக இருக்குது, ஒருவரை ஒருவர் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் நாங்கள் வாழ முடியாது தானே மகளே? தனியே நான் மட்டும் எனக்காக வாழ முடியாது. உனக்காக என்ற விடயத்தில் இவ்வளவு விடயங்கள் அடங்கி இப்போ நீங்கள் இங்கிருந்து இவ்வளவு தூரம் பயணம் செய்து அங்கிருந்து அவர்களை அழைத்து சென்று அங்கே அவர்களுக்கு ஆவணம் செய்து ஒழுங்கு செய்து செய்ய வேண்டிய ஒரு கடமை, அதை சரியாக செய்து கொண்டு வந்திருக்கீங்க, இறைவனுக்கு நன்றி வாழ்த்துக்கள். சரி, இப்போ இஞ்சிக்குடியில மழை பெய்திருக்கா?
1: இஞ்சிக்குடியெல்லாம் பெய்யலப்பா, ஆனா இங்க நல்லா ஜில்லுன்னு
0: ஓசூர் அப்படி நல்லாம இருக்குதா? ஓசூர்ல மழை பெய்ததா?
1: மழை அடிக்கடி பெய்யுமா? ஆனா இன்னும் நான் இப்பதானே வந்தேன், இன்னும் பெய்யல, ஆனா காத்து நல்லா அடிக்குது இருக்குப்பா. இப்போ
0: அப்ப ஓசூர் வந்து பெரிய உயர்ந்த கட்டடங்கள் மாடிகள் நிறைந்த இடமா அல்லது சாதாரண
1: மலைப்பகுதி
0: என்ற அங்க மலைத்தடவை காற்றுகள் குளிர் இருக்கும், மழை வரும். ஓ, பச்சை பசல் என்று
1: அடிக்கடி மழை பெய்யுமா இங்க? ஆமா ஆமா ஆமா,
0: இருக்கும்
1: ஒரு கம்பளி கொடுத்துட்டு போயிருக்கான் என்
0: பையன். ஆமா, குளிர் வேண்ட மலைப்பகுதி அல்லவா, குளிர் வேண. சிறப்பு கவனமாக இருங்கள், பாதுகாப்பாக இருந்து வர வேண்டும். மலைப்பகுதி இடம் மாறி எங்கே சென்று பழி தவறை போய் விட வேண்டாம். நடைபயணம் செய்கிறேன். முன்பு அக்காவோடு போய் நின்று நடந்து மயிலை பார்த்தேன் என்று எல்லாம் சந்தோஷப்பட்டு அங்கே என்ன பறவைகள் சத்தம் கேட்கின்றது ஓசூர்லே? என்ன பறவையனுடைய குரல் கேட்கின்றது அங்கே?
1: என்ன
0: பாடலை என்று கேட்போம், தாருங்கள் பாடலை.
1: இன்னைக்கு மகன் திவாகரனுக்காகப்பா.
0: மகன் திவாகரனுக்காக கேட்கப்படுறேன்.
1: சின்ன வயசுல இருந்து பிடிச்சி பாட்டு, கற்பூர முல்லை படம் தான், பூங்காவியம் பேசும் ஓவியம் அந்த பாட்டு.
0: ஓ, பூங்காவியம் பேசும் ஓவியம், கற்பூரம் இல்லை
1: அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா.
0: என்ன காரணம் அதற்கு?
1: அது அம்மா, அவனுக்கு அம்மா பிள்ளை, அம்மா பாசம் ரொம்ப பாசம் இருப்பாரு, அதனால அந்த பாட்டு தான் சில வயசுல கேட்பான்.
0: அப்படியா? பூங்காவியம்
1: அதுல ஒரு அந்த பாட்டுல ஒரு மாற்றம் ஒண்ணு தெரியும்பா, அது மலையாளமும் தமிழ்லயும் எடுத்ததுல. தமிழ் படத்துல மலையாள ஹீரோ வந்து ஒரு சீன்ல வந்துட்டு போவாரு.
0: அப்படியா? இது கற்பூரம் இல்லை,
1: அவர்தான் கண்டுபிடிச்சு சொன்னான்.
0: அவர் அவருக்கு அது மொழி தெரியும் தானே, கண்டுபிடிச்சு சொல்லிட்டார். கற்பூரம் இல்லை அப்படி அந்த திரைப்படம்
1: படம் படம். ஆமாப்பா.
0: வாழ்த்துக்கள் மகளே.
1: அங்கே
0: பூங்காவியம் பேசும் ஓவியம் இனிமையான பாடல் அந்த பாடல். சிறப்பு உங்களுடைய பாடலை தருகின்றேன். கட்டு மூலம் இடத்தை விட்டு மாறி அங்கு
1: சென்றிருக்கீங்க.
0: அது இஞ்சிக்குடியிலே தான் அது சதி பண்ணுவோம். இங்கே எல்லாம் வந்தா நல்ல பிள்ளையா இருக்கு. அவர்கள் விடை கொடுத்த பின்பு வரலாம். அப்படிதான் விட மாட்டார்கள் இப்பொழுது. இதுதான் அன்பு, இதுதான் அன்பு.
1: விட மாட்டான். இங்கே ரெண்டு பசங்க, அண்ணன் பையன் பொண்ணு, குழந்தை பையனும் இங்கேதான் இருக்காங்க. அசோக் குமார் அவன் வீட்டுக்கு போகணும். ஆனா அவ்வளவு நாள் இருக்க முடியாது,
0: ஒடியாந்துருவேன். ஒரு இடத்துல இருக்கிற ஆள் இல்லையே. காலிலே சக்கரம் போட்டு உங்களுக்கு வந்து,
1: நானும்
0: உங்களோட பகுதியில் நான் அரசியல் இருந்து அமைச்சரா வந்தா உங்களுக்கு போக்குவரத்து அமைச்சர் பதவி கொடுத்து விடுவேன். நல்லதம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கவனமாக இருங்கள். வாழ்த்துக்கள்.

நீண்ட நேரமாக ஒரு பாடல் காத்து கொண்டிருக்கின்றது. அன்புடன் ராஜ்குமார் முதல் நேயராக வந்து பாடலை கேட்டுவிட்டு வீடு சென்றிருப்பார். இப்பொழுது அவர் தூக்கத்துக்கும் செல்லுவாரோ தெரியவில்லை, செல்ல மாட்டார். நேரம் எங்களுக்கு 12:29 தொடப்போகின்றது. உங்களுக்கும் 9:10 தொடுவதற்கு ஆயத்தமாகின்றது. இதோ அவருடைய பாடலை கேட்போமா? சத்யா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருந்தார். அவர் வரும்பொழுது பயணத்திலே வந்தபடியால் பேருந்திலே வரும்பொழுது இந்த பாடல் ஞாபகமாக வந்துவிட்டு இந்த அதனால் அந்த பாடலை கேட்கின்றேன் என்று கூறியிருந்தார். வளையோசை கலகல என்ற அந்த பாடல், வளையோசை கலகல என்ற பாடலை நான் தெரிந்து வைத்த வேளையிலே அந்த பாடல் உங்களுக்கு வரும் என்று எண்ணிக்கொண்டு இது கிடைத்து விட்டது அந்த பாடல். இப்பொழுது அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றேன், கேளுங்களேன்.

0: சிறப்பான அந்த பாடல் வளையோசை கலகலவன கலகலத்து பாடி சென்ற வேளை கேட்டு மகிழ்கின்றோம் என்று ராஜ்குமார் அவர்களும் சைகை காட்டியிருந்தார். நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்று. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் உனக்காக நான் நிகழ்ச்சியிலே மொன்றியல் தமிழ் வானொலி ராஜ்குமார் அவர்களுக்காக இந்த பாடலை ஒலிபரப்பி இருந்தது. இங்கே எங்களோடு இது முதலில் பேசிய ஷியாமலா ஓசூரில் இருக்கின்றேன் என்று கூறியிருந்தார். ஓசூர் எந்த மாவட்டம் அம்மா என்று கூறிய பொழுது கிருஷ்ணன் பதில் தந்துவிட்டார், கிருஷ்ணகிரி மாவட்டம் தான், தன்னுடைய தான் இருக்கும் மாவட்டம் அங்கே தான். இப்பொழுது கிருஷ்ணகிரியில் தானே இருக்கின்றார், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் ஓசூர் இருக்கின்றது என்பதை தெரிய வைத்திருந்தார் ராஜ்குமார் அவர்கள். இப்பொழுது ராஜராஜன் அவர்கள் தோன்றுகிறார், இணைத்துவிடும். வணக்கம், வணக்கம் ராஜராஜன், வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள் ராஜராஜன்?
1: ஐயா நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள்
1: மகளிர் அனைவரும் நலமா,
0: நாங்கள் எல்லோரும்
1: நேயர்கள் அனைவரும் நலமா,
0: அனைவரும் நலம், அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் கூறினீர்கள், நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பணி எல்லாம் எப்படி செல்கின்றது?
1: நல்லா போயிட்டு இருக்குங்கய்யா.
0: இப்ப நீங்கள் அங்கே தர்மபுரி மாவட்டத்திலே தான் எல்லா நீதிமன்றங்களிலும்?
1: ஆமாங்கய்யா, தர்மபுரி, கிருஷ்ணகிரி,
0: கிருஷ்ணகிரி எல்லாம். அப்ப அங்கு உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு பிணக்கு வந்தால் உங்களை நாடினால் நீங்கள் அதற்கேற்ற அனுகூலமாக?
1: இல்ல, இப்போ நம்ம தர்மபுரியில இருக்கிறவங்களுக்கே திருச்செங்கோட்டுல சொத்து இருக்கும், அதுல எதனா ஒரு தொல்லை மாதிரி கொடுத்தாங்கன்னா அங்க போய் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி வாதாடுறது.
0: கூறுங்கள் உங்கள் பணியை பற்றி. என்ன வானொலியில் வந்து நீங்கள் கூறுவது மிகவும் சிறப்பாக இருக்கும், எல்லோருக்கும் அது பயனுள்ளதாக இருக்குது. உனக்காக நான் நிகழ்வு, இது பொருத்தமான வேலை, நீங்கள் வந்தது. ஏன் நீங்கள் உங்களுக்காக இல்ல, உலகத்துக்காக, சமூகத்துக்காக, நீதிக்காகத்தான் நீங்கள் பணிபுரிகிறீர்கள். அப்ப எங்களுக்கு நீதி தேவையான போது, எங்க பிணக்கு வரும் பொழுது, தீர்த்து வைப்பதற்கு நியாயம் உங்களால் தான் தர முடியும். அதே விளம்பரமாக இருந்தது போல, இது விளம்பரம் என்றல்ல, உங்களை நாங்கள் பெற்றுக் கொண்டதற்கு பெருமை அடைகிறோம். நீங்கள்
1: ஒரு தகவல் தாங்க,
0: ஒரு தகவல். எப்படிப்பட்ட வழக்குகளுக்கு எல்லாம் நீங்கள் ஆஜராகி நிவாரணம் பெற்றுக் கொடுப்பீர்கள்?
1: ஐயா அனைத்து விதமான வழக்குகளுங்கய்யா. இப்போ சொத்து தகவலா இருக்கலாம், கிரிமினல்ல வந்து திருடு போயிருக்கலாம், இல்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல
0: கிரிமினல்
1: பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்திருக்கலாம். கிரிமினல், சிவில்,
0: கிரிமினல், சிவில் ரெண்டுக்கும் நீங்கள் துணை புரிகின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்ந்த.
1: அதே மாதிரி விபத்து காப்பீடு, இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுது, விபத்து ஏற்பட்டது, அதுக்கான இழப்பீடு,
0: அதெல்லாம் பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள்
1: இழப்பீடுக்கு வந்து தனி தீர்ப்பாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி லோன் வாங்கிட்டு, இப்போ கடன் வாங்கிட்டு பேங்க்ல வந்து வீடு ஜப்தி பண்ணிடுவாங்க, சர்பாசின்னு சொல்லிட்டு, அது அந்த தனியார் ட்ரிபுனல், எல்லா ட்ரிபுனலுக்குமே போறதாங்க,
0: எல்லாத்துக்கும். வாழ்த்துக்கள். சின்ன வயதிலேயே நீங்கள் மக்களுக்காக நியாயம் வாங்கி பெற்றுக் கொடுப்பதில், நீதியை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் வாதாடி
1: நுகர்வோரையும் பாத்துக்கிறோம்யா. நுகர்வோர் தீர்ப்பாயம் இருக்குது, கிருஷ்ணகிரி மாவட்டத்துலதான் இருக்கும்.
0: ஓ, சிறப்பு, சிறப்பு. உங்களுடைய வரவு எங்களுக்கு மிகவும் சிறப்பாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. சேவை சிறக்க வேண்டும், இறைவன் எல்லா நலனும் கொடுக்க வேண்டும். அது இங்கே ஒரு என்னுடைய சர்க்கரை நண்பர் ஒலி எழுப்புகிறார், என்னிடம் சர்க்கரை அதிகரித்து விட்டது. அந்த சென்சர் ஒன்று இருக்கின்றது, அதை எனது கையிலே பொருத்தி இருக்கின்றார்கள். அதற்கு ஒரு ரீடர் கொடுத்திருப்பார்கள், அது வந்து என்னுடைய உணவுகளிலிருந்து சர்க்கரை அளவு அதிகரித்து விட்டால் உடனே எனக்கு ஒரு தகவல் தருவார்.
1: அலாரம் மாதிரி அடிக்கும்.
0: ஆமாம், குறைந்து விட்டாலும் தகவல் தருவார். நான் இந்த இடத்தை விட்டு வேறு எங்கும் சென்று தவறி விட்டாலும் உடனே தந்து விடுவார். எங்கே ஆளை காணவில்லை என்று தேடுவார். அப்படியெல்லாம் இப்பொழுது விஞ்ஞான உலகம் வந்து விட்டது. எங்களுக்காக இந்த நண்பரை தந்திருக்கின்றார்கள். அதை பார்த்து நான் என்னுடைய உணவு, என்னுடைய மருந்து, அதனுடைய அளவுகளை கூட்டி குறைத்து கொண்டிருக்கின்றேன். வாழ வழி உண்டு, அது வாழ நினைத்தால் வாழலாம் இல்லையா? அதை சரியாக கடைபிடிக்கணும். உங்களுடைய சேவை மிகவும் அளப்பரிய சேவை ராஜராஜன். இந்த வயதில் நீங்கள் எல்லோருக்கும் இதை சிறப்புறச் செய்து கொடுப்பீர்கள். எங்கள் வானொலியை பொறுத்தவரையிலும் உங்களை பற்றி எல்லோருக்கும் தெரிய வைப்போம். நான் அடிக்கடி நீங்கள் வந்தவுடன் இந்த வார்த்தையை எடுத்து கூறுவது காரணம் அதுதான். ஏனென்றால் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். இப்பொழுது எத்தனையோ பேரெல்லாம் போலியாக இத்தனை விடயங்களில் அகப்பட்டு அவஸ்தைப்பட்டு வழிதெரியாமல் திண்டாடுகிறார்கள்.
1: முக்கியமா இந்த இணையவழி குற்றங்கள் அதிகமா அதிகரிச்சிருச்சு.
0: சிறப்பு.
1: இப்போ ஒரு இடத்துல வந்து 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு அதை அப்படியே மாத்தி விட்டுட்டே இருப்போம். இப்ப நாமளும் மாட்டிக்குவோம், நம்மளுக்கும் தெரியாம பணம் வந்திருக்கும். இது தொழில் பண்றவங்களுக்கு நிறைய அதுல பாதிக்கப்படுறாங்க.
0: வாழ்த்துக்கள். பாருங்கள், எவ்வளவு தூரம்
1: அமௌண்ட்
0: இந்த உனக்காக நான் நிகழ்வு மிக பொருத்தமாக இருக்கிறது உங்களுக்கு தான். உலகத்துக்காக மாமா ஒரு பகுதியாலே தர்ம சிந்தனை உள்ள விடயங்களை செய்கிறார். நீங்கள் நீதிக்காக, மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றீர்கள்.
1: பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி, உரிமையானவர்களுக்கு அவங்களோட சொத்து வரணும்.
0: சிறப்பு சிறப்பு. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்கள், இவர்கள் இனி நாலு பேரோட பேசும் பொழுது கூட உடனே எங்களுக்குள்ளே இருக்கின்றார்
1: தானே,
0: எங்கள் குழுவிலே இருக்கின்றார் என்று நாடும் போது அவர்களுக்கு இலக்கம் தெரியாதவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டாலும் நாங்களும் உங்களோட இலக்கத்தை விநியோகித்துவிடும். நன்றி நன்றி அன்பு மணி, சிறப்பாக இருக்க வேண்டும், உங்கள் சேவை சிறக்க வேண்டும். வாழ்த்துக்கள். சரி, இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் என்ன பாடலை தர வேண்டும்?
1: ஐயா, வெற்றி கொடிகட்டு.
0: முட்டும்
1: வரை முட்டும் என்று படையப்பா பாட்டு.
0: ஆஹா, வெற்றி கொடிகட்டு சிறப்பான பாடல். வெற்றி கொடிகட்டு, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில வெற்றி கொடி கட்ட வேண்டும் என்று ஒரு உங்களையோட மூத்தவர் என்னுடைய ஆசையை வழங்குகிறேன்.
1: நன்றிங்க. இது நம்ம நேயர்களுக்கும் உங்களுக்கும் நிலையத்தில் உள்ளவர்களுக்குமே நான் வந்து டெடிகேட் பண்றேங்க.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
1: அனைவரும் வெற்றி கொடி கட்டுவோம்.
0: எல்லோரும் வெற்றி கொடி கட்டுவோம். நாங்கள் எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலி இப்பொழுது வெற்றி கொடி கட்டுவதற்கு ஒரு நியாய துறந்தரர் வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். உபயோகிப்போம் நாங்கள். நன்றி ராஜராஜன்.
1: நன்றிங்க.
0: நன்றி
1: நன்றிங்க. நன்றி.
0: வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி அல்லவா? கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உனக்காக நான் நிகழ்விலே நாங்கள் எங்களுக்காக வாழாமல் அடுத்தவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்ற கருத்தை கொண்டு பேசும் பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய சின்ன வயசுக்காரன் ராஜராஜன். அவர் எங்களுக்கு ஒரு உறவு போன்று, சொந்தம் போன்று இருக்கின்றார். ஏனென்றால் ராஜ்குமார் அவருடைய அக்கா இவர்களோடும் எங்களோட நீண்ட நாள் உறவுகள். வானொலியில் அன்றிருந்து இன்று வரை எங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த குடும்பத்திலேருந்து ஒருவர் வந்து இப்படி ஒரு வழக்கறிஞராக வந்து மக்களுக்குள்ளே உள்ள பிணக்குகளை தீர்த்து நீதியை நியாயத்தை நிலைநாட்ட பாடுபடுகின்றார் எங்களுக்காக. அதனால் உனக்காக நான் நிகழ்வை அவர் வந்தது பெருந்தன்மை, பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று கூறிக்கொண்டு அடுத்த உறவுடன் செல்கின்றேன். அவருக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு இவரை அழைப்போம். வணக்கம் வணக்கம் அன்பு மகனே ஞானசேகரம், வணக்கம. வணக்கம் போட்டிருக்கின்றீர்கள், அழைத்தீர்கள், மறைந்து விட்டது. உங்களுடைய இணைப்பு மீண்டும் அழையுங்கள், உங்களை இணைக்கின்றேன். வந்துவிட்டார் வந்துவிட்டார் வந்துவிட்டார் போல் தான் தெரிகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சரவணன் ஒரு தடவை வருவார் போல் தெரிகின்றது, இணைத்துவிடும். வணக்கம் சரவணன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்? யாம் இருக்க பயமே நெய்வேலி அரசடி குப்பம். எப்படி இருக்கின்றீர்கள்?
2: ஞானசேகரன் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? அதுக்கு
0: தள்ளி விட்டு நீங்கள் ஓடி வந்து புகுந்து விட்டீர்கள். இருவரும் அழைத்தீர்கள். உங்களுடைய அவருடைய அழைப்பு பிந்தி உங்களுடைய இப்ப அடுத்து அவர் வருவார் வருவார் வராமல் செல்ல மாட்டார். நீங்கள் எப்படி அங்கே என்ன என்ன காலநிலையில இருக்கின்றீர்கள்?
2: இன்னைக்கு 37 பகை இன்னைக்கு வெயில்.
0: அப்பா, நாங்கள் 25 தானே இருக்கிறோம், ஆனால் எங்களை புப்பத்தை காணவில்லை ஐயா. ஒரு மப்பாக இருக்கின்றது, இருள் சூழ்ந்தது போன்று இருக்கிறது. மழை பெறுவதற்கில்லை, காற்று வீசுகிறது. காற்று வந்தால் கொடி ஆசன் அசையும் என்பதில் இங்கே மரமே அசைகின்றது அந்த காற்றுக்கு. புப்பமாக இருக்கின்றதா கொஞ்சம் மப்பாக இருக்கின்றதா?
2: இல்லை இல்லை, முழுக்க முழுக்க இன்னைக்கு
0: வெயில்
2: முழுவதுமே வெயில் தான். இன்னைக்கு காலையில் காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணி அளவில் நாங்கள் நெய்வேலி, ஆமாம், இங்கே நெய்வேலி கடைசி இந்த அங்கே ஒரு திருமணம், திருமண விழாவுக்கு சென்று அங்கே அங்கே புறப்படுறதுக்கு 10 மணி ஆகிட்டு தாங்க. அப்போ வெயில் பார்த்தா அதிகமான வெயிலாக இருந்தது. அப்போ காலநிலை பார்த்தீங்கன்னா அந்த 10 மணிக்கே பார்த்தீங்கன்னா 36 பகையில் இருந்தது வெயில்.
0: அப்போ இந்த திருமணம் வந்து மண்டபத்திலே நடந்ததா அல்லது ஆலயத்திலே நடந்ததா இல்லை தனிப்பட்ட இடத்துல?
2: மண்டபம்னா
0: குளிர் ஊட்டி இருக்கும், கொஞ்சம் வெப்பம் இல்லாமல் இருக்கும். ஜனக்கூட்டம் மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் போது வெப்பம் மேலதிகமா இருக்கும், அப்படியே வியர்த்து கொண்டிருந்திருக்குமே நடைமுறை எல்லாம்.
2: மண்டபத்துல ஃபேனு நிறைய இருக்கும். அதை விட்டு வெளியில வரும்போதுதான் வெயிலோட
0: சிறப்பாக நடைபெற்றதா திருமணம்?
2: சிறப்பாக நடைபெற்றது.
0: அங்கே என்ன என்ன பாடல் அங்கே அதிகமாக ஒலிபரப்பப்பட்டது? அதை கேட்கவில்லை நீங்கள்.
2: அதெல்லாம் நமக்கு புரியாத பாடல், புதிய பாடல்கள்
0: வெளிவரும் பாடல்கள் வரும். வரிகள் இருக்காது, தடியும் தண்டுகளும் போட்டு அடி அடிய நடிச்சு தண்ணா ஆண்டெல்லாம்.
2: அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா
0: கடாய் மண்டா கடாரம் போன்றவற்றை அடித்து அலுமினிய பாத்திரங்களை உடைத்து பெண்கள கடையில யானை புகுந்த மாதிரி கட கட கட கட படப்படப்பட சத்தங்கள் தான் பாடல். அங்க வார்த்தைக்கு இடம் இல்லை, எங்க அதுவும் நாகரிகமற்ற வார்த்தைகள் அதுக்குள்ள இருக்கும். என்னடா பார்வை ஒரு மாதிரி இருக்கின்ற பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்படி பாடல்கள் இடையில நாங்கள் பொங்கும்புது வெள்ளத்தில் இப்படி அந்த பாடல்களை கேட்கலாம். நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் வரும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில வரும் உங்களுக்கு பகல் பொங்கும் புது வெள்ளம் புதிய புதிய வந்த புதுப்படம் ஒன்று ஓடி போய் நாங்கள் பார்த்தால் இவ்வளவு எத்தனை நாள் ஓடும் அந்த திரைப்படங்கள். இப்போ புதுப்படம் வருதுன்னு அறிவிப்பார்கள், போய் பார்த்து விட்டு வந்த மறுபடியும் மறுபடம் வந்துவிடும் கோட்டை. அதற்கிடையிலே அவர்கள் வலைத்தளத்திலே வித்து விடுவார்கள் முழுவதையும் பாடல்களை. சிறப்பு. சரி, இன்று இந்த உனக்காக நான் நிகழ்விலே நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திருமணத்துக்கு சென்று வந்திருக்கின்றீர்கள். என்னதுக்காக? அடுத்தவர்களுக்காக, மற்றவருடைய நன்மைக்காக, மற்றவருடைய மகிழ்ச்சியான சம்பவத்தை நாங்கள் பார்த்து மகிழ வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்குவதற்காக மட்டுமல்ல அந்த புதுமணத்தில் ஈடுபடும் தம்பதிகளை வாழ்த்தி ஆசி வழங்குவதற்காக என்று உனக்காக என்றால் எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும். நல்லதொரு விடயம் சென்று வருவது. எனக்குன்னா அவங்கள பிள்ளைக்கும் அவங்கள பிள்ளைக்கும் திருமணம்னா நமக்கு என்னென்று இருக்க முடியாது தானே. ஏனென்றால் பின்பு எங்களுக்கு ஒன்று எங்கள் வீட்டில் ஒன்று நடக்கும்போது அவர்கள் வருவார்கள் தானே. இதைத்தான் நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். ஒருவருக்கொருவர் ஆதரவாக பண்பாக உதவியாக வீடு கொடுப்பதாக இருக்கின்றோம். இன்னும் ஒரு உனக்காக இருக்கின்றது. அவர் பக்கத்திலே இரண்டு அறையிலேயே ஒரு

0: அது இல்லைன்னு இல்லையா இல்லையா, வல்லா வல்லவனுக்கு வல்லவன் தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்ப
1: இந்த
0: நாங்கள்
1: திருமணம் என்பது
0: ஆ
1: திருமணம் என்பது ஒரு எளிமையான திருமணத்தையும், திருமணத்துக்கு சென்றிருக்கிறேன், மிகவும் ஆடம்பரமான திருமணத்திற்கும் சென்றிருக்கிறேன். எது வந்தாலும் ஒரு திருமணம் தான், இதுதான் இது
0: ஆமா, அது
1: எந்தவகையில்
0: ஆடம்பரமாக
1: வேணாலும் திருமணம்.
0: நடந்தான என்ன, எளிமையாக நடந்தான திருமணம், திருமணம். ஆனால்
1: திருமணம் திருமணம்
0: அன்பும் பாசமும் பிடிப்பும் பொறுப்பும் கூடியது எளிமையான திருமணத்திலே தான். ஆடம்பரமான திருமணம் பெறுவது ஒருவருக்கொருவர் நான் பணத்திலே மிஞ்சினேன், நான் அப்படி செய்வேன், அவர்கள் அப்படி 50 மேசை 200 கதிரை போட்டு நான் 400 கதிரை போட்டு மக்களை இறுதி சாப்பாடு கொடுத்து திருமணம் செய்வேன், பிடிவாதங்கள் அப்படியே அப்படியான எண்ணத்திலையும் செய்கிறார்கள் ஐயா. ஆனால் உண்மையானது அந்த ஆணையும் பெண்ணையும் இறைவன் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதை இங்கே நாங்கள் பூர்த்தி செய்ய வைக்கும் கடமையை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அவர்களுக்காக, அவர்கள் வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதற்காக 4 வார்த்தை நயமாக பேசி அவர்களை வாழ்த்துகிறோம் இல்லையா?
1: ஆமா, அப்படி இந்த திருமணத்துல பாத்தீங்கன்னா, அந்த வர திருமணத்துக்கு வர்றாங்கல்ல, அவங்கள வந்து உபசரிக்கிறதுல தான் இருக்கு அந்த திருமணத்தோட சிறப்பே.
0: எப்படிப்பட்ட உபசரிப்புகள்?
1: எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன நிகழ்வு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும். ஒரு திருமணம் ஒன்று காரைக்காலில் உள்ள திருமலராயன்பட்டினத்தில் ஒரு திருமணம். அவங்க வந்து திருமணத்தின் அந்த திருமண நாடுகள் அந்த சகோதரி, அவங்க சகோதரிக்கு அவங்க அக்கா தான் எங்களுக்கு, அவங்க அக்கா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், வேற யாருமே தெரியாது. அவங்க வந்து அழைப்பு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து 2-3 பேர் போகிறோம், போயிட்டு அங்கே யாருமே தெரியாது எங்களுக்கு, அவங்க மட்டும்தான் தெரியும். அங்கே போகும்போது அந்த உள்ளே போன உடனே இன்னும் அங்கே இருந்தவங்க என்ன செய்யறாங்க, நீ வாங்க, வந்தவங்க உடனே சாப்பிடுங்க, எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. கூடி சாப்பிட வச்சுட்டு தான் அந்த திருமணத்துக்கு அங்கே அங்க அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. அப்படி ஒரு நிகழ்வை நாங்க அங்க சந்திச்சோம்.
0: ஆனா வழக்கமாக திருமணம் தாலி பூட்டிய பின்புதானே உணவு பரிமாறுவார்கள்.
1: அதற்கு முன் அது என்ன, அது சில இடங்களில் அப்படிதான். இந்த இடத்துல நாங்கள் சென்ற இடத்தில் முதலில் சென்றவர்கள் முதலில்
0: உபசரித்து பசி ஆரம்பித்து நீரறிந்த குளிர் பானங்கள் கொடுத்து அதன் பின்பு உணவு கொடுத்து உண்டு கழித்து மகிழ்ந்து வந்து இருந்து அம்புலத்தை வாயிலை போட்டுக்கொண்டு இருந்து கொண்டு தம்பதிகளை இணைத்து வைத்து வாழ்த்தி விட்டு வர, நல்ல நல்ல விடயம், நல்ல விடயம். அதனால் முக்கியமாக அந்த விழா யாருக்காக, புதிதாக மனம் புரிய இருக்கின்ற புதுமண தம்பதிகளுக்காக. நாங்களும் சென்று வாயார வாழ்த்தி விட்டு வருவோம். ஏனென்றால் அந்த வாழ்த்தும் அந்த உபசரிப்புகளும் நாங்களும் பின்பு கொடுக்கத்தானே வேண்டும். எங்களை கொண்டு நடக்கும்போது அவர்கள் எல்லாம் வருவார்கள் தானே. அப்ப இந்த மொய் எழுதுவது எப்படி இருக்கும்? அங்க மொய்
1: எங்க பகுதியில் மொய்
0: இல்லையா?
1: அதிக தொகை தான், அதிகப்படியான தொகை.
0: நான் தொகையை கேட்கவில்லை, மொய் என்ற ஒன்று உண்டா இல்லையா? அங்கே
1: மொய் உண்டு உண்டு உண்டு.
0: மொய் எழுதுவாங்க, மொய் மொய் என்று நல்ல பதம் மொய் என்பது. சிறப்பு, வாழ்த்துக்கள். அப்போ இந்த வேளையிலே உங்களுக்கு இன்று இந்த இப்போ இருக்கும் பொழுது உனக்காக நான் நிகழ்வு என்ன பாடலை யாருக்காக கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். எதற்காக கேட்கப் போகின்றீர்கள் ஒரு பாடலை? என்ன பாடலை கேட்கப் போகின்றீர்கள்?
1: என்ன பாடலும் நம்ம பேசினது அனைத்துமே இந்த திருமண சம்பந்தமாக தான் பேசிட்டு இருந்தோம்.
0: இல்லை, எதுக்காக வேண்டாலும் உங்களுக்கு என்ன பாடல் மனதில் தோன்றுகிறதோ அதை எடுத்துக்கொள்ளுவோம். குறுங்கள்
1: அந்த ஊட்டி வரை உறவு படத்துல இந்த பூமாலையில் ஒரு பாடல் இருக்கும். அப்புறம் அதை விடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராஜா ராஜ ஸ்ரீ ராணி வந்தாலும் ஒரு பாடல் இருக்கும் அந்த படத்துல.
0: எந்த பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: அந்த ராஜா ராஜ ஸ்ரீ ராணி வந்தால் அந்த பாடல்.
0: சரி, அந்த பாடல எதற்காக கேள்வீர்கள்? ராஜா ராஜ ஸ்ரீ எப்படி இப்படி எதற்காக அந்த பாடல் பிடித்தது உங்களுக்கு?
1: இது இப்போதைக்கு திடீர்னு நீங்க கேட்டதால் எனக்கு இந்த செய்தியோட எந்த பாடலை கேட்கலாம்னு.
0: முன்னாடி
1: பாடலை தேர்வு செய்துட்டு வரும்.
0: இதுல வந்து நாங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடல் உங்கள் மனதில் தட்டுகின்ற எதற்காக அந்த பாடலின் கருத்து பொருத்தமாக இருக்கிறதா இன்றைய நிகழ்ச்சிக்கு, அல்லது நீங்கள் சென்ற விடயத்துக்கு பொருத்தமாக இருக்கின்றதா, இல்லை அதில் கருத்துக்கள் மக்களை எப்படி ஏதோ ஒன்று இருக்குது ராகம்
1: பிடிச்சது. நம்ம பேசியதுக்கு பொருத்தமாக
0: பேசியபடியே

0: எப்படி பாத்தீங்க, அந்த வரிகள் பாத்தீங்கன்னா, ராஜ ராஜ ஸ்ரீ ராணி வந்தால் ராஜபோகம் தர வந்தால் அப்படின்னு வரிகள் வரும்ல, அந்த திருமணத்து சம்பந்த தொடர்புடையதாகவும் வந்திருக்கும் அந்த வார்த்தை.
1: அப்ப திருமணத்துக்கு வர புதுமணப்பெண் ராஜபோகம், ராஜபோகம் தர வந்தால் திருமணத்துக்கு வந்த மணவன் ராஜயோகம் பெற்றவனாக இருக்க வேண்டும். சிறப்பான கருத்தை பொருத்தி இருக்கின்றீர்கள். உனக்காக நிகழ்வை அலங்கரித்து அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். சரவணா, நன்றி நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே சாந்தி, வணக்கம் சாந்தி.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மகளே சாந்தி,
2: நலமாக
1: இருக்கிறோம் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: ஞான் ஒரு வாரம் சளி, தொண்டை வலி,
1: சளி சளி வந்து உங்களோட ஐக்கியமாகி விட்டார். என்ன நடந்தது? மலையில நனைந்தீர்களா?
2: வீட்டுல எல்லாருக்குமே வந்துச்சு.
1: அது என்ன, ஒருவருக்கு வந்தா மற்றவருக்கு மறு, உனக்காக நான் என்று தந்து விட்டாரு, உங்களுக்கு நீங்கள் அப்ப ராசா ராசா செல் அழகி அவர்களுக்கு பிடிக்கவில்லையா? அவர்களுக்கு வேற
2: நாட்டு வைத்தியமே பண்ணிக்கிட்டாங்க ஐயா. அந்த ஆடாதோட இலைய, ஆடு சாப்பிடாத இலை, அதை எடுத்து கசாயம் வச்சு அதுல தேன் கலந்து சாப்பிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க ஐயா, நல்ல பரவாயில்ல.
1: சிறப்பு. நான் என்ன செய்வேன்னா, எங்களுக்கு இங்கே ஆடாதோடு அப்படியான பச்சை இலைகள் எடுக்க முடியாது. எனக்கு தந்தையார் காட்டி கொடுத்ததுபடி மஞ்சள் தேன் எலுமிச்சம்பழம் சாறு தேயிலை சாயத்துக்குள்ளே விட்டு ஒரு 6 மணிக்காலத்துக்கு ஒரு தடவை எடுப்பேன். 2 நாள் எடுத்தவுடன் அது காய்ந்து சளி காய்ந்து ஒரு இருமல் மாதிரி பெறும். அந்த எடுத்தால் அந்த சளி வாயால் வெளியிலையும் பெறும், முற்றகழிந்து விடும். உள்ளுக்கே வைத்து கட்ட வைத்தால்தான் அது இந்த வேறு வருத்தங்களை வரும். ப்ரௌன் ஹைட்டிஸ் போன்றது வந்து உங்களுடைய அவரை கேட்டால் தெரியும், நிமோனியாவையும் கொண்டு வந்துவிடும். இந்த சளி இறுகி மன கட்டப்படக்கூடாது. அடுத்தது நுரையீரலுக்குள்ளே சளி போய் விட்டது என்றால் அதுக்கு அது வந்து ஒட்டி கொள்ளும், விட்டு விடாது. அதனால தான் இந்த வீசிங் எல்லாம் வருவது. ஆரம்பத்திலே ஜலதோஷம் சளி என்று வருதுன்னா அது முற்றுவதற்கு முன்பு இப்படியான மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேசிக்காய், தேன், அப்புறம் தேயிலை சாயம் இப்படி அதை சேர்த்து தண்டது, இஞ்சி சாறு போன்றவர்கள். நீங்கள் எடுத்தது ஆடாதோட அது குடித்திறப்பது
2: கிடையாது. வழக்கம்
1: போட்டு அடிக்கடி கற்பூர வழி இலை
2: சொல்லுவோம்,
1: எலுமிச்சம்பழம்.
2: நீங்க தேசிக்காய்னு சொல்றீங்க, நாங்க
1: அது இன்னும் ஒரு பெயர் தான் தேசிக்காய். நேற்று பொக்கிஷத்துல வந்தது எலுமிச்சம்பழம் என்றுதான் வந்தது. அதை நாகப்பன் சொல்லி புள்ளி வைத்தார். தேசிக்காய் என்றும் கூறுவதுண்டோ அது தேசிய வேறு அது ஒரு வேறு ஒரு கருத்தின் முடிவு. எலுமிச்சம் பழம் தான் சரியான இது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்போ இன்று வெளியே எங்கும் செல்லுவாங்க. சியாமலா உங்களோட பேசியிருந்தார் வலைத்தளத்தில், தான் ஓசூருக்கு போவதா உங்கள் வீடு தான். அப்போ நீங்கள் அப்படியா சொல்லவில்லையே, நான் மறுபடி போகும்போது கைகாட்டி போட்டாவது போகிறேன்னு எல்லாம் நாங்கள் நகைச்சுவையாக இருந்து கேட்க சந்தோஷம். பிள்ளைகள் எல்லாம் எப்படி சந்தோஷப்பட்டு வராங்க, சந்தோஷம் சந்தோஷம். வாழ்த்துக்கள்.
2: நடக்கிற தூரம் தான், ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். தூரம் இருந்து கூட
1: முன்கூட்டியே சொல்லி இருந்தாலும் வரும்போது சில கூட சந்திக்கலாம் தானே. வாழ்த்துக்கள்.
2: ஆனா நாங்கதான் நடைப்பயிற்சிக்கு கூட போவோம், அந்த பக்கம் தான் போவோம்.
1: அப்ப உங்கள் ஊருக்கு பக்கத்துலயா ஓசூர்? இல்லை,
2: கிருஷ்ணகிரி
1: மாவட்டம்.
2: கிருஷ்ணகிரிக்கு அப்புறம் நாங்க வேலை பார்த்திருக்கேன். குளிர் காலத்துல போனா சியாமலா குளிர் தாங்க மாட்டாங்க, ரொம்ப குளிரா இருக்கும்.
1: குளிர் கூடாது, சென்று விட்டால் என்ன பார்ப்போம்.
2: இப்ப இருக்காதுங்க ஐயா, அடுத்த மாசம் எல்லாம் ரொம்ப குளிரா இருக்கும்.
1: அதுக்கு முந்தைய அவ ஓடி வந்துருவா வீட்டுக்கு. சரி, நல்லது. இன்று உனக்காக நான் நிகழ்வில் வந்திருக்கிறீர்கள். உங்கள் கருத்துப்படி என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள்?
2: உனக்காக நான் இல்ல, பாடுட்டு இந்த பாட்டு மனசுல வந்து
1: இல்ல, உனக்காக நான் என்பதற்காக ஒரு பாடல். உங்களுக்கு விருப்பமான பாடல் யாருக்காக விருப்ப பொருத்தப்படும், அல்லது எதற்காக இந்த கருத்தோடு இந்த பாடல் இருக்கு அப்படி எண்ணிக்கொள்ளலாம். என்ன பாடல் கேட்போம்? அவவுக்காக ஒரு பாடலை தரப்போகணும். என்ன பாடலா இருக்கும் ஷியாமலாவுக்காக நீங்கள் தரும் பாடல்?
2: பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் அந்த பாட்டு பாடு.
1: நல்ல பாட்டு, நல்ல பாடல். பார்த்துட்டு போனாலும் இது வந்து எங்களுடைய தலைவருடைய பாடல். பார்த்துட்டு போனாலும் பார்க்காம, பார்த்துட்டு போனாலும் பார்க்காமல் போனாலும் நான் பார்த்துக்கிட்டே பார்த்து. ஷியாமலா, நீங்கள் நேரில் பார்த்து பேசியது உண்டா?
2: கிருஷ்ணன்
1: உங்களை பார்த்திருக்கிறார் வந்த ஒரு தடவை.
2: என்ன
1: ஒரு தடவை எனக்கு படத்துல அனுப்பியிருந்தார். பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நல்ல பாடல் தெரியுது. இது அவ கேட்பா, இந்த பாடலை கேட்டுவிட்டு உங்களோட அழைத்து பேசுவா. தரமான பாடல், நல்ல பொருத்தமான. அதன் நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஒரு மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும். அது எங்கள் கடமை. எங்களுக்காக மட்டும் வாழ்வதல்ல, ஏன் எங்களுக்காக வாழ பலர் இருக்கின்றார்கள். அதில் நாங்களும் பலருக்காக எல்லா வகையிலும் இணைந்துதான் போய் வாழ வேண்டும். இணைந்துதான் வாழ்க்கையில் இணைந்துதான் வாழ வேண்டும். பாருங்கள், அழகி ராசாவை எடுத்துக்கொண்டால் நீங்கள் வளர்த்து கொண்டு வருகிற அந்த பிராணிகள் உங்களுக்காக உங்களே அன்பு செலுத்தி வாழும்பொழுது நீங்களும் அவர்களுக்காக எத்தனை கடமைகளை விட்டு உங்கள் நித்திரையை துறந்து சில சமயத்தில் அவர்களுக்காக எத்தனையோ செய்கின்றீர்கள். இதெல்லாம் ஜீவகாருண்யம் மனித நேயத்துக்குள்ளே அடக்கப்படுகிற அறத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். வாழ்த்துக்கள் மகளே, நல்ல பாடல் தந்திருக்கீர்கள், கேட்டு மகிழ்வோம் அம்மா. வாழ்த்துக்கள். காலையிலே ஒரு நிகழ்ச்சி, நான் தூக்கத்தில் இருந்தபோது வானொலி ஒலி இல்லை மறு ஒலிபரப்பு கிட்ட நீங்கள் மீரா ராஜ்குமார் போன்றோர் எல்லாரும் இணைந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று கதம்பம் சென்றது மிகவும் சிறப்பாக இருந்த மகள் கேட்டு சிரித்து கொண்டிருந்தா. என்ன எங்களுக்கு அது அதிகாலை, அதிகாலை நேரத்தில் நாங்கள் எந்த நேரம் வானொலியை கேட்டு கொண்டிருப்பது சிறப்பாக வருவார். அவர் நான் பார்த்தீர்களா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. என் பேசி மகளும் பொழுது அவர்கள் உன்னை எவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்திருக்க, வா வா காற்றலைக்கு வான்னு கூட வருவார். இன்றைக்கும் அவர்கள் ஒரு ஒரு பரீட்சை இருந்தது.
2: உங்களோட
1: தளத்தில் எழுதியிருந்தாரா குரூப்ல?
2: இல்லைங்க, அது இந்த இந்த கை சிம்பிள் போட்டு மெசேஜ் வருங்களா, அது மாதிரி வந்திருந்தது.
1: தெரியவில்லை, அவரை தான் கேட்க.
2: யாருமே இணையவில்லை, மீராமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி.
1: இல்லை, அது பழைய பழைய நிகழ்வாக இருக்கலாம். மீராமா இப்பொழுது இவர் இங்கே இப்போ இந்த வாரம் இந்த மாதம் கடந்த மாதத்தில் வரவில்லை தானே?
2: வரவில்லை. ஆனால்
1: நேற்றைய தினம் எனக்கு
2: அழைச்சிருப்பாங்களா இன்னும் தெரியல. யாரும் வரல, யாருமே இணையவில்லை அப்படின்னு வந்தது ஒரு செய்தி.
1: அப்படியா, தெரியவில்லை, அவரை தான் கேட்க வேண்டும். நல்லது மகளே, நாங்கள் மீண்டும் சந்திப்போம். பார்த்துக்கலாமா, உங்கள் பாடல் காற்றலைக்கு வரும், கேட்டு மகிழ்வோம். அதே போல நீங்கள் யாருக்காக கேட்கின்றீர்களோ அவரும் கேட்பார் அந்த பாடலை என்று எண்ணுகிறேன். நன்றி, நன்றி மகளே, நன்றி. நேரம் சரியாக ஒரு மணியை தொட்டுவிட்டது. உங்களுக்கும் 10:30 காட்டிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்த பாடல் ஒன்று தர இருக்கின்றேன். அந்த பாடல் தேவா வந்து ஓடி ஆடி அழைத்து இப்பொழுது ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு நல்ல உள்ளம் என்ன செய்ய வேண்டும் அதை செய்துவிட்டு வந்துவிட்டு ரேவதி வந்திருக்கிறார். வணக்கம் ரேவதி, நீண்ட நேரத்தின் பின்பு இறுதி நேரங்கள் பார்த்து வருகிறீர்கள். வணக்கம், வணக்கம் ரேவதி, வணக்கம். எங்கே சென்றீர்கள், எங்கே சென்றிருந்தீர்கள்? வணக்கம், வணக்கம். எங்கே இதுவரை நேரமும் காணவில்லை, இப்பொழுது தான் வருகின்றீர்கள்.
3: பணி பௌர்ணமி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்.
1: ஓ, எந்த கோயில் அம்மா? சத்யநாராயணர் கோயில். நல்லது, நல்லது. எப்படி ஜனக்கூட்டம், மக்கள் கூட்டம் பெருக்க பெருசா இருந்ததா? பக்தர் சரி, அங்க ஏதாவது தேவார திருவாசகங்கள் பாடினீர்களா? நீங்கள் வணங்கி விட்டு வருகிறீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பாக வணங்கி வர வேண்டும். என்ன விசேஷ நாள்?
3: பௌர்ணமி
1: வந்து சிறப்பு சிறப்பு. அப்போ நீங்கள் ஆன்மீகத்துக்காக இன்று உங்கள் நேரத்தை ஒதுக்கியிருந்து அதற்காக சென்று வாழ்க்கையிலே அது ஒரு முக்கியமானது, சிறப்பு, வாழ்த்துக்கள். சரி, இன்றைய தினத்திலே நாங்கள் உனக்காக நான் நிகழ்வே ஒரு பாடலை உங்களுக்கு தரலாம் என்று, எப்படிப்பட்ட பாடலை உங்களுக்கு தரலாம்?
3: எனக்கு வந்து எங்க அம்மாக்காக நான் ஒரு பாடல் கேட்க.
1: வாழ்த்துக்கள். அன்னைக்காக கேட்கும் பாடல், நாங்களும் இணைந்து கேட்போம். என்ன பாடல் மகளே?
3: அம்மா வந்து பவானின்னு ஒரு படம் அவங்களோட இது போது பாத்தாங்கப்பா, அப்போ அந்த இந்த பாடல் வந்து அம்மா கூட கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம்தான், எங்களை எல்லாம் நல்லா வச்சிருந்தாரு அப்பா, அம்மா கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டாங்க. இந்த பாட்டு வந்து இந்த பாடல் பாடும்போது எங்க அம்மாவை நினைப்பேன்பா.
1: முன்பு மறுத்தடவை எப்படி கேட்டிருக்கின்ற கூறுங்கள் பாடலை.
3: இந்த நிலவை நான் பார்த்தான், அது எனக்கு என்ன வந்தது போலிருக்கும், என் நிலைமை எடுத்து வரும் என்

0: சிறப்பான பாடம். முன்பு ஒரு தடவை கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கிறது. அம்மாவுக்காக கேட்டிருந்தீர்கள், கேட்டீர்கள், கேட்டிருந்தீர்கள் என்றும் அம்மாவுக்காக அந்த பாடலை தருவேன். அப்பொழுது இந்த பாடலை அம்மா பாடும் பொழுது உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்?
1: எனக்கு 8-10 வயசு இருக்கும்.
0: அது இன்னும் ஞாபகத்தில் இருக்கின்றது, பார்த்தீர்களா?
1: அதாவது சோகமாவும் பாடுவாங்களா, அது எங்க அம்மாவோட வாழ்க்கை மாதிரி இருக்கும். விஜயகுமாரி பாடும்போது சோகமா பாடுவாங்க,
0: அநேகமாக
1: சந்தோஷம்
0: மகிழ்ச்சியான பாடல்களை விட நெகிழ்ச்சியான பாடல்கள் மனதில் தங்குவது, மனதை கவர்வது கூட இல்லையா? பாருங்கள், எத்தனையோ பாடல்கள் இருக்கு. இந்த கவர்ச்சியாக எங்களுக்கு அந்த துன்பம் இல்லாது விட்டாலும், துன்பப்படுபவர்கள் நிலையை எண்ணும் பொழுது அந்த பாடலை கேட்கும்போது அப்படி துன்பம் இப்படி இருக்குமோ, ஒரு அனுதாபம் பெறுவங்களே, யாரையாவது அது மறக்காமலும் இருக்கும் மனதில். நல்லது, இந்த பாடலை உங்களுக்காக நான் தருகின்றேன். ரேவதி, மகிழ்வாக கேட்டு மகிழ்ந்து கொள்வோம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாய்ப்பு எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் எல்லோருக்கும், உங்களுக்காகத்தானே இந்த வானொலி, இது உங்கள் வானொலி. நன்றி மகளே, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை கேட்போம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடலை கேட்க விரும்புகிறார் கர்ணன் திரைப்படத்திலிருந்து அன்பு தேவா. இதுவும் அந்த பாடல் அவருக்காக.

0: பாடல் இடையில் நின்று விட்டது. அந்த பாடல் என்ன காரணம்? முடிவடைந்து நின்றதா, இடையில் நின்றதா? மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடல் முழுமையாகத்தான் நின்றிருக்கின்றது. கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றேன். அந்த பாடல் அன்புடன் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து தந்திருக்கின்றார். போலீஸ்காரன் மகள் திரைப்படுத்து பாடலாக. கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு என்று கூறுகின்றது அந்த பாடல். கேட்போமா?
1: தெய்வமே, தயவஞ்சகன் பிரபுவையும் படைத்து அவனை அரண் கட்டி காக்க என் தங்கையும் ஏற்படைத்தான்.

0: கண்ணிலே நீர் இருந்தவாள் இருக்குதென்று காலமெல்லாம் அழ முடியுமா? துன்பம் வரத்தான் செய்யும், அதற்காக கண்ணீர் மட்டும் அதுக்கு ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது. ஒரு சிலருக்கு துன்பம் என்றால் கண்ணீர் வந்தே ஆகும், ஒரு சிலருக்கு வராது. இதற்கு எங்கள் உடல் அமைப்பிலே இறைவனால் வகுக்கப்பட்ட வகையிலே இரண்டு விதம் உண்டு. முன் கண் சுரம், பின் கண் சுரம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சுரப்பி விரைவிலே சுரந்துவிடும் சிலருக்கு, சிலருக்கு தாமதமாக. ஒரு சிலருக்கு துன்பத்தின் மேல் துன்பம் வந்தாலும் கலங்கவே மாட்டார்கள், கண்ணீர் வருவது கடினம். ஒரு சிலருக்கு பொறுக்கன்னு வந்துவிடும் தண்ணீர், அது ஆனந்தத்திலும் வரும் துன்பத்திலும் வரும். எனக்கெல்லாம் ஆனந்தத்தில் தான் கண்ணீர் புடக்கன்னு வந்துவிடும். ஆனந்தமாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் சரி யார் சரி அவரோட பேரன்பு கொண்டு நின்று அவர்களை பேசும் பொழுது அல்லது ஒரு நல்ல சம்பவத்தை கண்டு நான் மகிழும் பொழுது என்ன அறியாமல் உடனே கண் கலங்கும். அந்த துன்பங்கள் வந்தால் நெகிழ்ச்சி இருக்கும், ஆனால் கண்ணீர் வருவது குறைவாக இருக்கும். அப்போ எனக்கு பின்கண் சுரமோ முன்கண் சுரமோ தெரியலை. கண்ணீர் இருக்கு, கண்ணீர் வந்து பல விடத்து பல விடயத்துக்கு இருக்கின்றதுதான். துன்பத்தின் மேல் துன்பங்கள், சுமைக்கு மேல் சுமை வந்தாலும் கண்ணீரை விட்டால் கொஞ்சம் மன ஆறுதல் வரும், அதற்காக கண்ணீரும் சுரந்து வருகின்றது. இந்த பாடலும் அவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக துன்பம் வந்ததால் அழுதார்கள் போலும். இது அவர்களுடைய பிரச்சனை, கிருஷ்ணனுக்கும் எனக்கும் அந்த பிரச்சனையிலே எங்களுக்கு இலேசிலே கண்ணீர் வராது. இந்த கண்ணீர் வருவதை நிறுத்தி கொள்ளலாம். இப்பொழுது அற்புதமான ஒரு பாடலை ஓசூரில் இருந்து கேட்டிருந்தார் அன்பு மகள் ஷியாமலா தன்னுடைய மகனுக்காக என்று கேட்கின்றார். கற்பூர முல்லை திரைப்படத்திலிருந்து பேசும் காவியம், பூங்காவியம் பேசும் ஓ என்று ஒரு பாடல். இதோ அந்த பாடலை கேட்போம். இப்பொழுது நாகப்பன் அவர்களை இணைத்து விடுவோம். வணக்கம் நாகப்பன். வணக்கம். வேலை முடிந்து வந்து விட்டீர்களோ?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: பகல் நேர வணக்கம்.
0: நன்றி. பகல் நேர வணக்கத்துக்கு நான் உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை தருகிறேன். பணி முடிந்து வந்து ஓய்வு கிடைத்தவுடன் ஓடி வந்து இணைந்து விட்டீர்கள், அப்படித்தானே? இங்கே முதல்ல இங்கே டாப்பை பதிந்து விட்டீர்கள். நான் வந்திருக்கின்றேன், காத்து பார்த்து வரவு வைத்து விட்டேன்.
1: என்றால் என்ன என்றால் ஒரு சைகை, அது
0: அது ஒரு சைகை. இருக்கிறேன் என்பது தந்தீர்கள், வாழ்த்துக்கள்.
1: வரலாம் அப்படின்பதற்கு
0: நான் நினைத்தேன், வரலாம் என்றுதான் நினைத்தேன். இப்பொழுது நினைத்தேன் உங்களை பற்றி என்னன்னா, கொஞ்சம் நீட்டு இன்றைய பாடல் தரும் பொழுது நிகழ்ச்சி முடிவாக கொஞ்சம் நீளமாக வரும்பொழுது நீங்கள் கூறிய விண்ணப்பத்தை அதிபரோடும் பேசி குழுவிலே பேசிய போது ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் கூட்டி கொடுக்கலாமே தவிர அதே கிடைத்து விட்டது.
1: அதே மாதிரி இன்னொன்றும் ஐயா, இந்த செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் வருது இல்ல, உன்னோடு நானு உனக்காக
0: சொல்லோடு பாடல் உனக்காக நான், ஆமா,
1: இவையெல்லாம் தூக்கி விட்டு இதற்கு பதிலாக கேம் ஷோவா கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா? அது எப்படி இருக்கும்
1: அந்த நம்ம அந்த பொக்கி சம அந்த பாட்டுக்கு பாட்டு பதில் பாட்டு இந்த மாதிரி வருது இல்லைங்களா? அந்த மாதிரி கேம் ஷோவா கொண்டு வந்தா நல்லா இருக்கும்.
0: அப்படியா?
1: அந்த மாதிரியான நிகழ்ச்சி வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: அந்த சொல்லோட பாடல் சரியா கொண்டு வந்தாலும் என்ன வந்தது பார்ப்போம், கொண்டு வருவோம்.
1: இந்த 2 நாள்ல வந்து என்ன செய்யறதுன்னா என்ன பேசுறங்கிறது தெரிய மாட்டேங்க. அதுக்காக
0: என்ன பண்ண
1: ஏதோ பேசிட்டு போறோம்.
0: இல்லை இல்லை இல்லை, இது நல்ல அர்த்தமாக இருக்குது. நாங்கள் எதற்காக வாழ வேணும், யாருக்காக வேணும், ஏதோ ஒருவர் ஒன்றுக்காக வாழத்தானே வேணும், ஒருவருக்காக.
1: அது இருக்கு, அது இருக்குது ஐயா, அது இருக்கு. அதை பற்றி இல்லை, என்னன்னா வந்தவங்களே தான் திரும்ப திரும்ப வர்றேன், எதுக்காக சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறோங்கிற போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்ல வேண்டியதாக இருக்குது.
0: இல்லை ஏதோ ஒரு காரணம் உண்மையை சொல்ல வேண்டும். அதனால் அதனால தான் சரி பார்ப்போம், நீங்கள் சொல்வதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிகழ்ச்சி
1: இந்த நேரத்தை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்டா முடிக்கலாமே அப்படின்னு.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள், நாங்கள் அதை ஆலோசிக்கின்றோம்.
1: புத்துணர்ச்சியோட இருக்கு.
0: கவனத்து உங்களுடைய விண்ணப்பம் கவனத்துக்கு எடுக்கப்படும். வாழ்த்துக்கள் ஐயா. சரி, இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: இன்னைக்கு வந்து அது என்ன கூட இந்த உன்ன போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை.
0: எதற்காக இந்த பாடலை கேட்கணும்?
1: அது சசிகுமார், சசிகுமார் நடித்த.
0: உன்ன போல ஒருத்தரை நான் பாடலை எதற்காக கேட்கின்றீர்கள்?
1: பகல்ல வரும்போது வானொலியில ஒரு ரேடியோல கேட்டுட்டு வந்தேன்,
0: அதுக்காக கேட்கிறீர்கள்.
1: அது நல்லா இருந்தது, ஏற்கனவே கேட்ட போது நல்லா தான் இருந்தது.
0: அவ இன்னொரு
1: திரும்ப கேட்கலாம்.
0: ஓ, அப்ப யாருக்காக யாருக்காக ஒவ்வொருக்காக உங்களுக்காக கேட்கின்றீர்கள்?
1: எனக்காக மட்டுமே கேட்கிறேன்.
0: அதான் உனக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக நான் எங்களுக்காக நாங்கள் வாழ்கிறோம். நீங்கள் கேட்ட பாடலை நான் மற்றவர்களும் நீங்கள் கேட்டு ரசித்த பாடலை
1: மற்ற உறவுகளுக்காகவும் கேட்கிறேன்.
0: அதைத்தான் நான் கூறுகிறேன். நீங்கள் கேட்ட பாடல் நன்றாக இருந்தது, மீண்டும் கேட்க வேண்டும் போல் இருந்தது, அதை மற்றவர்களும் கேட்டு ரசிக்கட்டுமே என்று. அதை அப்ப ஒருவருக்காகத்தான், உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும். வாழ்த்துக்கள். அதுதான் பதில் உனக்காக. நான் அதுல சிலபுடையங்கள் கருத்துக்களோட கதைகளோடு வரும் ஐயா. அதுக்கு எத்தனை பாரதத்தில் இருக்கிற ராமாயணத்திலே சொந்த வாழ்க்கையிலே எத்தனையோ இருக்கின்றது. அதுகளை எடுத்து வருவதற்காகத்தான், மனதில் இருக்கின்றதை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் கேட்கின்றோம்.
1: இன்னைக்கு கூட ஒரு உறவு போனாங்க, அவங்கள பாக்குறக்கா இன்னும் மற்றவங்களாம் போனாங்கன்னு பதிவுல போட்டுதாங்க.
0: ஆமாம்,
1: வெளியூருக்கு சென்ற போது இன்னொருத்தர் ஒவ்வொருத்தரும் பதிவுல போட்டிருந்தாங்க.
0: தங்களுடைய நிலையை வெளிப்படுத்திக் கொள்வார்கள், மற்றவர்களுக்காகவும் தெரியப்படுத்த உண்மையாக. அதை
1: மற்றவர்களுக்காக நான் அர்த்தம் வந்துருது அதுல.
0: அதே போல இப்பொழுது நீங்கள் உன்னை போல ஒருத்தரெல்லாம் பார்க்கவில்லை என்றது செய்தியாக இருக்கலாம் இன்னொருவருக்கு, அல்லது உங்களுக்கு நல்ல வரிகள் ராகங்கள் தாளங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தது, நீங்கள் ரசிச்சீர்கள், அதுபோல் மற்றவர்களும் ரசிக்கலாம் என்று சொல்லி தருகின்றீர்கள் உங்களுக்காகவும் அடுத்தவர்கள். அது இது ஒருவருக்கு ஒரு செய்தியாகவும் நீங்கள் பரப்புகிறீர்கள். அதனால் எதற்காக என்று கேட்டேன். இது இன்னொரு முந்தி நாங்கள் இலங்கை வானொலி ஒலிபரப்பு கொடுத்தா வந்து கடிதத்தில் எழுதுவோம் பாடல், ஒரு பாடல் எழுதிப்போடு அதை ஒருத்தர் மனதிலே வைத்து கொண்டால் ஒருத்தருக்கு அது ஒரு செய்தியாக கேட்கட்டும், என்னுடைய நிலையை அறியட்டும் என்பதற்கெல்லாம் முந்தி தூது விடுவோம் பாடல்களை. இதுவும் அப்படி இருக்கலாம். நீங்கள்
1: யாருக்காவது
0: இந்த பாடலோட தூதுவிடுவது போலதான் இருக்கின்றது. நீங்கள் யாருக்கும் இந்த பாடலை தெரிவிக்கின்றீர்கள், அது உள்பக்கமாக உங்களுக்கு தெரிகிறது. வெளியால சொல்றேன், நான் கேட்டேன், மறுபடியும் கேட்க வேண்டும் போலடக்கு மற்றவர்களும் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தருகிறீர்கள். அப்ப இது ஒரு செய்தி தானே. நான் கேட்ட பாடல் நல்ல பாடல், நீங்களும் கேளுங்கள் என்பது போலதானே இருக்கின்றது. அது மட்டும் அது ஒரு செய்தி. அடுத்தது இது ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் இந்த செய்தி போ, நீ பார்த்தாலும் பார்க்காடலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்று எங்களோட மகள் சாந்தி சொன்னது போல, நீங்கள் உன்னை போல ஒருத்தரெல்லாம் பார்த்ததே இல்லையப்பான்னு யாரோ ஒருவருக்கு நீங்கள் சொல்லுவது போல இருக்கிறது அல்லவா. எத்தனை விதமாக எடுத்துக்கொள்ளலாம். அதை உனக்காக நான் இதற்காகத்தான் பொருத்தப்பட்டது. எப்படி பார்த்தீங்களா, இப்படியும் போடலாம் அப்படியும் எப்படியும் போடலாம்
1: இல்லையா,
0: அப்படியே நிலை நிறுத்தியாச்சு. நன்றி, உங்களோடு பேசுகிறேன், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு செல்லுங்கள், உங்கள் பாடல் தருகிறேன், கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி. நான் அப்ப கிடைத்த நேரத்தை எங்களோட பங்கிட்டதுக்கு நன்றி. பூங்காவியம்

டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் இசை அரசி பி சுசீலா அம்மாவும் குரல் கொடுத்த மூன்று பிரபல்யங்களின் குரலோடு ஒலித்த அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பாடல்களை கேட்டுவிட்டு விருப்பமான பாடலை தந்ததுக்கு நன்றி என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கிருஷ்ணன் அவர்களும் கண்ணிலே நீரதற்கு என்ற பாடலை கண்ணீர் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கேட்டேன் என்று எழுதியிருக்கின்றார். அந்த வகையில் அடுத்து ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலை பிரபல வழக்குரைஞர்களோடு எல்லாம் நீதிமன்றங்களில் நீதிக்காக வாதாடி போராடி வந்து எங்கள் எல்லோருக்கும் நல்ல சேவை செய்ய வந்து நீதியை நிலைநாட்ட எங்களுக்கு ஏற்பட குறைகளை தீர்க்க வேண்டும் காத்து கொண்டிருக்கின்றார். ராஜராஜன் தருமபுரியில் எங்களுடைய வானொலி குடும்பத்தோடு இணைந்து இன்று அவர் ஒரு பாடலை தந்திருக்கார். எல்லோரும் வெற்றி கொடி கட்ட வேண்டும், எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே அவர் உழைத்து கொண்டிருக்கின்றார். எங்களுக்காக உனக்காக நிகழ்விலே அவரை பெற்றது பெரும்பாக்கியம். இதோ ராஜராஜன், நீங்கள் கேட்ட படையப்பா திரைப்படத்து பாடலை இப்பொழுது நாங்களும் கேட்போம். வெற்றி கொடி கட்டு.

சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அன்பு ராஜராஜன் கேட்ட பாடல் சுறுசுறுப்பான விறுவிறுப்பான பாடல். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும், வெற்றி நடைபோட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உனக்காக நான் நிகழ்விலே வந்து தனக்காக மட்டுமல்ல எமக்காகவும் தன்னுடைய கடமை உண்டு என்பதை தெரிவிக்கும் வகையான பாடல், மிக சிறப்பான ஒரு பாடல் கருத்தோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் யாமிருக்க பயமேன் என்று கூறுவது போன்று இங்கே ஒரு பாடலை தருகின்றார். இன்று திருமணத்தை பார்த்துவிட்டு வந்த பின்பு மணமகன் மணமகள் எப்படி வந்தார்கள், எதற்காக வந்தார், ராஜயோகம் ராஜபோகம் தர வந்தார் என்ற கருத்தை உள்ளடக்கி ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து. சரவணா, உங்கள் பாடல்.

மணமகனும் மணமகளும் தனித்தனியே வந்து மணமக்களாக இருந்து மாலை சூடுகின்ற அந்த வேளையிலே, அதன் பின்பு தனியே வந்தவள் ராஜபோகமும் தனியே வந்தவன் ராஜயோகம் பெற்றவனாகவும் இருவரும் மாறி மாறி கருத்தில் அன்பில் இணைந்து கொள்ளும் விதமான ஒரு பாடல். தான் கண்ட அந்த காட்சியை எங்களுக்கும் பகிர்ந்து உனக்காக நான் நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த எங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக தந்த அற்புதமான பாடல் சிரமனா கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் மிகவும் சிறப்பான உனக்காக நான் நிகழ்வுக்கு பொருத்தமான ஒரு பாடலை தர்மபுரி சாந்தி தந்திருக்கின்றார். தன்னுடைய ஊர் தாண்டி செல்லுகின்ற தன்னுடைய எங்கள் குழுவிலே இருக்கின்ற எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி குடும்பத்தில் ஒருவர் சொல்லியிருந்தால் நான் ஓடி சென்று பார்த்துருப்பேனே, என்னுடைய வீட்டுக்கு அருகாலே தானே போயிருக்கின்றார், அவர் பார்க்காமல் போனாலும் நான் போய் பார்த்துருப்பேனே என்று திரும்பி வரும்போதாவது பார்க்க வேண்டும் என்று அவருக்கு செய்தி அனுப்புவது போன்ற அற்புதமான ஒரு பாடல் உனக்காக நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்பது போன்ற கருத்து வரக்கூடிய ஒரு பாடலை இங்கே தருகின்றார். இனிமையான அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது இப்பொழுது காற்றலையிலே. சாந்தி, நீங்கள் தந்த திரை பாடல் ஒலிக்க இருக்கும்போதே அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது. எப்படி நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் பார்த்து கொண்டே இருப்பேன் என்ற ஒரு பாடலை கேட்டு மகளை இருக்கின்றோம். வருகின்றது பாடல் சாந்தி உங்களுக்கான பாடல் ஷியாமலா கேட்பார் என்று எண்ணுகின்றோம். பார்வை ஒன்றே போதும் என்ற திரைப்படத்தின் பெயரும் பொருத்தமான பெயராக இருக்கின்றது.

உள்ளத்தின் நினைவுகளை வெளிப்படுத்துவதற்கு உனக்காக நான் நிகழ்வு எப்படி உதவி செய்கிறது பார்த்தீர்களா? இப்போ எப்படித்தான் நீங்கள் தப்பியே போகிறாது ஷியாமலா, நீங்கள் பார்த்துட்டு தான் போக வேண்டும் நீ என்று கூறி நினைத்து கொண்டே இருப்பேன், எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன் என்றெல்லாம் அற்புதமான வரிகளை தாங்கிய பாடல். ஷியாமலாவுக்காக குறிப்பாக இந்த பாடலை கேட்கின்றேன் என்று சொல்லி கேட்டிருந்தார் அன்பு மகள் சாந்தி. இவர்களுடைய நட்பு மனதில் எப்படி ஆழமாக பதிந்திருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தும் முகமாக கிடைத்த பாடல். வாழ்த்துக்கள் சாந்தி உங்களுக்கு. இந்த வகையில் அம்மாவின் நினைவாக என்று தனக்கு ஒரு பாடல் வேண்டும் என்று ரேவதி ஓடி வந்து கேட்டிருந்தார். இன்றைய பௌர்ணமி நாளிலே சிறந்த ஒரு நாள், சத்யநாராயணர் ஆலயத்துக்கு சென்று வணங்கிவிட்டு அன்னையை நினைந்து கொண்டு வந்திருந்தார். அன்னை பாடிய பாடல் தனக்கு சிறு வயதிலிருந்து ஞாபகத்தில் இருக்கின்றது என்று 1967 ஆண்டு திரைக்கு வந்த இந்த திரைப்படத்து பாடல் பவானி என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இந்த நிலவை நான் பார்த்தால் என்று அன்னை அன்று தன் மனக்கிடைக்கே எடுத்து பாடியது இவன் உள்ளத்திலே பதிந்து இன்றும் நினைவுக்கு கொண்டு வருகின்றது. உனக்காக நான் நிகழ்வே தன்னுடைய நினைவை எங்கள் எல்லோருடன் பகிர்ந்து கொள்வது போன்று அம்மாவுக்காக இந்த பாடலை கேட்கின்றேன் என்று தரமாக தந்திருந்தார். போதிய ஒரு நேரம் கிடைத்ததால் இந்த பாடல் இப்பொழுது ஒளிபரப்பப்படுகின்றது. ரேவதி மகளே, உங்கள் அம்மாவுக்காக நீங்கள் தரும் பாடல், அவன் நினைவாக தரும் பாடல் என்ன வரையில் வந்தாலும் நாங்களும் எங்களுங்கள் தாயார்களை நினைக்கக்கூடியதாக நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் வாழ்கின்றோம் என்பதை எடுத்து காட்டுகின்றது.

பகலாக இருந்து இரவாகி இரவாகிய வேளையிலும் அது மீண்டும் பகலாக வரும் என்றுதானே வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் இரண்டும் இருக்கின்றது. இன்பத்திலும் வாழ்கின்றோம், துன்பத்திலும் வாழ்கின்றோம். இதை எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அப்படி வாழ்ந்து அனுபவித்தார்கள். அது எங்களுக்கு ஒரு பாடமாக அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் இப்பொழுது வாழும் பொழுதும் எங்களுக்கு அடுத்தவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தவர்களும் பின்பற்ற வேண்டும், அவர்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாழ வேண்டும். அதனால் உனக்காக நான், ஒருவருக்காக ஒருவர், இது பல வழிகளிலும் இது பொருத்தமாக அமையக்கூடியது. அம்மாவுடைய நினைவாக இந்த பாடலை கேட்டிருந்தார். சிறுபள்ளியாக இருக்கும் பொழுது இந்த அழகான நிலவு, அம்மாவனுடைய நினைவு இரண்டும் பங்கு பற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நிலவும் வரும் பொழுது அவருக்கு அது ஒரு அனுபவமாக அதை மீட்டிக்கொள்ளுகின்றார். அதே போன்றுதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா நிகழ்ச்சி எல்லா விடயங்களிலும் உண்டு. அடுத்து வரும் பாடல் இறுதியாக ஒரு பாடல் இறுதியாக வந்திருக்கிறார் எங்களுடைய நேயர். அவர் இறுதியாக பாடலை கேட்பதிலும் விருப்பத்துக்குரியவர், கோவை மாநகரம் ஏஆர் நாகப்பன் அவர்கள். உனக்காக நான் நிகழ்வை பற்றி பேசிவிட்டு அவர் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அவர் மனதிலே இருப்பதை வெளியே கூறுவதற்கும் வெளியே இருப்பவருடைய மனத்தை நாங்கள் அறிவதற்கும் ஒருவருக்கு ஒருவராக பரிமாறிக்கொள்ளும் செய்தியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், ஒருவருக்கு ஒரு புத்திமதியாக கூறிக்கொள்வதாக எடுத்துக்கொள்ளலாம், ஆச்சரியப்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம், என்னுடைய நினைவு இப்படி உன்னின் நினைவு எப்படி என்று பகிர்ந்து கொள்வதாகவும் இருக்கலாம். சிறப்பான ஒரு அம்சமான ஒரு பாடலை தருகின்றார். வெற்றிவேல் என்ற திரைப்படத்திலிருந்து ஒன்று போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை என்ற வரியை கொண்டு வரும் பாடலாக அமைந்திருக்கின்றது. நாகப்பன், உங்களுடைய பாடல்.

முன்பு ஒரு தடவை இந்த பாடலை கேட்டவுடன் அவருக்கு அது பிடித்திருந்தது. அதனால் மீண்டும் ஒரு தடவை கேட்க வேண்டும் போல் மொன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்வுலே வந்து கேட்டு எங்கள் எல்லோருக்காகவும் அந்த பாடலை தந்திருந்த அற்புதமான கருத்துள்ள பாடல். பல பேரை பார்த்த ஒருவருக்கு இவர் சிறப்பாக இருக்கின்றார் என்று தெரிந்து கொள்வதற்கு அந்த குணாதிசயங்களை உணர்ந்து கொள்ளக்கூடியதாகத்தானே நான் இருக்கும். அந்த வகையில் அற்புதமான ஒரு பாடல். நாங்களும் எங்களை பார்த்து மற்றவர்கள் உனப்போல மற்றவர்களை பார்க்க இல்லையப்பா, நல்ல மனுஷனப்பா என்று கூறும் வகையில் நாங்கள் வாழ வேண்டும். அவர்கள் நடந்தவருடைய வாழ்க்கை எங்களுக்கு பாடமாகவும் எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாகவும் இருக்க வேண்டும். அற்புதம், சிறப்பான கருத்தோடு வந்த பாடலை நாகப்பன் நீங்கள் தந்து விட்டீர்கள். அதனால் தானே உங்களை தானாக வந்த சந்தனம் என்று கூறுவேன் நான். நன்றி நாகப்பன். இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வந்தேன். ஒரு 5-10 நிமிடங்கள் கூட்டிக் கொண்டு செல்லலாம் என்ற மொன்றியல் தமிழ் வானொலி தந்த அனுசரணைக்கு நான் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களை எடுத்துக்கொண்டு 24 நிமிடங்கள் சென்றுவிட்டன. 25வது நிமிடத்தில் காலை வைக்கின்றோம். பார்ப்போம் இது எப்படி செல்கின்றது என்று. நாகப்பன் அவருடைய விண்ணப்பமும் இங்கே பரிசீலிக்கப்படும். அடுத்த வாரம் முடிவிலே தெரியும். நாளை சந்திக்கும் வரை நான் இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று உங்கள் அனுமதியோடு நிறைவேற்று இருக்கின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கேட்ட பாடல்கள் அத்தனையும் நல்ல பாடல். அதற்கு நீங்கள் கொடுத்த காரணங்களும் இந்த நல்ல சிறப்பாக இருந்தது, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்தது. நாங்கள் எப்பொழுதும் உரிமை இருந்தாலும் கடமை என்று ஒன்று இருக்கின்றது. அதனால் தான் உரிமை உள்ள அளவுக்கு கடமையும் உண்டு என்று வாழ்ந்து காட்ட வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றும் வரை நாங்கள் வாழ வேண்டும். அதற்கேற்ற விடயங்களைத்தான் நாங்கள் பேச வேண்டும், பாடலை கூட கேட்க வேண்டும் என்பதற்கமைய நீங்கள் சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்து காரணத்தையும் கூறியிருந்தீர்கள். ஒலிபரப்பி செல்வது மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே பாட்டுக்கு கதம்பத்திலே உனக்காக நான் நிகழ்விலே வந்த பாட்டுக்கள் சிறப்பு என்று கூறிக்கொண்டு 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 27வது நாள் வியாழக்கிழமை நேரம் 2 மணியை தொடும் வேளையில் எங்களுக்கு உங்களுக்கு 11 மணி 30 நிமிடத்தை தொட இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு கொண்டு வருகின்றேன். இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு வணக்கம் கூறி அவருக்கும் என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தாழ்வணிந்து வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து நானும் அவருக்கு கூற வேண்டியது அன்பு மனிதநேயம் ஜீவகரணியம் காத்து நாங்கள் வாழ்வோம், ஆவண தர வேண்டும், நல்லன நடக்க வேண்டும் என்று கேட்டு இது உங்களோடு நான் இணைந்து வணங்கி கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். நிறைவு பெற்றது உனக்காக நான் என்று பாடம் உனக்காக நான் நிகழ்வு என்ற கதம்பத்தில். மீண்டும் சந்திக்கும் முறை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக தமிழுடன் அன்போடு.

இருப்பது சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அந்த வகையில் இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்பதை தெரிந்து கொண்ட வேளையிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான இசையும் தொடர்ந்த வேளையிலே தொடர்கின்றது பாடல்கள். ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் வேளை என்று ஒரு மந்தார பூ என்று ஆரம்பிக்கும் பாடல் சின்ன ஜமீன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நீண்ட கால உறவு, எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதீஸ் அவர்களும் காதல் ரதியே என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட அந்த ரங்கம் ஊமையானது திரைப்படுத்து பாடலை தந்த வேளை கேட்போம். அவரோடு இணைந்து நாங்களும் அந்த பாடல் ஒலிக்கின்றது.

ஒலிக்கின்ற பாடலோடு நானும் ஓடி வருகின்றேன் என்று சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி ஓடி வந்து கோலா கோலா கோலா கோலா என்ற ஒரு பாடல் கம்பஸ் என்ற திரைப்படத்திலிருந்து தருகின்றார். கம்பஸ் திரைப்படம் பாடல் அவருக்காக ஒலிக்கும்படி நாங்களும் இணைவோம்.

அடுத்து ஒரு பாடல், அற்புதமான பாடல், இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்ற ஒரு அழியாத காவிய பாடல், வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம், நீங்கள் தந்தபடி நாங்கள் முனைகின்றோம் ஒலிகின்றது பாடல்.

ஒலிக்கின்றது பாடல். அன்பு உறவுகளை, இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

தோகை தோளா என்று வரியெடுத்து ஒரு பாடல் கேப்டன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். கேட்போமே.

0: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் தனுஷன் நீங்கள் தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். தேவ் என்ற திரைப்படத்திலிருந்து She is my girl என்று ஆரம்பிக்கும் வரியோடு அந்த பாடலையும் இணைத்து விடுகிறேன். கேட்போம்.
1: சொல்லுதே வாய் கேர்ள்

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண் என்றால் என்னவடின் பாடலாகத்தானே இருக்கும். அவர் பாடலையும் கேட்போம். வேட்டையாடு விளையாடு திரைப்படுத்து பாடலாக இன்று கேட்கின்றார் பார்த்த முதல் நாளே என்ற வரியோடு.

இறுதியாக ஒரு பாடல். அந்த பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள், கனடாவில் இருந்து. நினைவில் நின்றவள் என்ற திரைப்படத்து பாடல் தொட்டதா தொடாததா என்று கேட்டு பாடி நிறைவுக்கு கொண்டு வருகின்றது நிகழ்ச்சியை.

தொட்டதா தொடாததா, தென்றலே படாததா, என்னதான் கண்ணமோ மின்னலாய் மின்னுமோ, ஒன்று தந்த பின்பு இன்னும்

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தீனான பாடல்களை, சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக. மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் நான் உங்களை சந்திப்பேன் என்று கூறி இப்பொழுது காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். காலை நேர வணக்கம். இங்கே 10:52, அங்கு இரவு நேர வணக்கம் 9:23, இங்கே இலங்கை நேரம் கனடிய நேரம் சரியாக 10:52. நலம் தானே என் அன்பு உறவுகளை, முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. கதம்பம், இது உங்களுடைய மாலை கதம்பம், இரவு நேர கதம்பம். காலையில் வந்தது காலை கதம்பம், எங்களுக்கு அது இரவு நேர கதம்பம். பாருங்க எப்படியான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ட்டு பாருங்க. அங்கு இரவு என்றால் இங்கு பகல், இங்கு பகல் என்றால் அங்கு இரவு. சரி, அதாவது வித்தியாசமான செயல்பாட்டில் இருப்போம். அங்கு தூங்கி கொண்டிருப்பார்கள், இங்கே நாங்கள் பேசி கொண்டிருப்போம். இங்கே நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது அங்கே பேசி கொண்டிருப்போம். நான் அப்படி இருக்கிறது இல்லை, தூங்குறதும் எல்லாம் ரெண்டு நேரத்துலேயும் தான். நீங்கள் தூங்கும் போதும் தூங்குவேன், நீங்கள் பேசும்போதும் பேசுவேன். எப்போ எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் இரவு தான் எனக்கு, தூங்கி எழுந்துடலாம். சரி, ஒரு கண்ணன் பாடலை கேட்போம். அந்த கண்ணன் பாடலை கேட்டுக்கொண்டு கதம்பத்துக்குள் செல்லலாம். எல்லோரும் நிலம் தானே காலையில் கதம்பத்தில் இணைஞ்சு கொண்டீங்க, கடற்கரைக்காரன்ட்டு. இப்போ மாலையில் கதம்பத்தில் காலையில் இணைஞ்சதானே களைப்பாக இருக்கு வந்துட்டு இணையாம யோசிச்சு கொண்டிருப்பீங்க. ஒரு பாடல் காற்றலைக்கு எடுத்து வரலாம். எங்கே

0: காற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய ஆண்டாள் அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம் ஆண்டாள் அம்மா. வணக்கம். ஐயோ என்ன, இன்றைக்கு வானம், வானம் என்று சொல்லு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானம் இன்றைக்கு என்ன சொல்லு கொடுத்திருக்கு எல்லாருக்கும்? வானம். பாருங்க, சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி. இங்க ஆண்டாள் அம்மா. அம்மா அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? தூங்கலையா நீங்க? நீங்க தூங்கலையா?

0: அங்க வெயில் காயும் போது, வெயில் காயும் போது செஞ்சு பாருங்க, வரும். மழையில வந்து அந்த பனியில வந்து மாவு புளிக்காது இல்லையா?
1: இல்ல, நாங்க அதுக்குள்ள அந்த போடுற நாங்க கலந்து வைக்கிற விதம் சரியாக அமையவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அளவுகள் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த இட்லி அரிசியும் வாங்கி
0: நாலு
1: சொல்லுங்க. எங்கடா தாயகம்
0: அரிசி ஒரு ஒரு உண்டு
1: சொல்லுங்க. அதான்
0: சொல்லுங்க,
1: எங்கட தாயகத்துல வெள்ளப்பச்சை தெரியுமா, அந்த வெள்ளப்பச்சை அரிசி, அதாவது பச்சை அரிசி பொங்கல் செய்வோம் இல்ல, அதுல வெள்ளையா இருக்கும் அந்த அரிசி தான் தோசைக்கு போடுவாங்க. அப்ப நான் அப்படித்தான் நினைக்கிறேன், நான் தவறா சொல்றேன் தெரியாது. இப்ப எங்கட தாயத்தில் இருக்கிறவங்க என்ன இவங்க பொய்யா சொல்றாங்கன்னு சொன்னாங்க, நான் கண்டிருக்கிற மாதிரி இருக்குது, கண்டிருக்கிறேன். அப்ப எல்லாம் அம்மா அவங்க சமைக்கும் போது நாங்க போய் நின்று பாக்கல இருந்தாலும் இப்ப நான் அதை யோசிக்கிறேன். அப்ப நீங்க ஒரு இட்லி அரிசி என்று இப்ப வச்சு பாவிக்கிறீங்க, அதனாலதான் அது புஷ்கு புஷ்கண்டு வருது. இங்க
0: அது பாயில்டு அரிசி, வேக வச்ச அரிசி, வேக வச்ச நெல்லுல வர அரிசி தான் பாயில்டு அரிசி.
1: பாயில்டு அரிசி, அப்ப அது அந்த
0: நெல் அவிப்பாங்கல்ல, நெல்ல
1: நெல் அவிச்சு அது குத்தரிசி.
0: நெல்ல வந்து
1: வெள்ளையா இருக்கும், வெள்ளையா இருக்கும் இல்ல?
0: இப்ப எல்லாமே வெள்ளையாம இருக்கு. முதல்ல எல்லாம் கார அரிசின்னு வரும், அது கொஞ்சம் சிவப்பா இருக்கும், இட்லி டேஸ்டா இருக்கும். அப்பலாம் இப்ப எல்லாமே அந்த மேல இருக்கிறது எல்லாம் எடுத்துருவாங்க, எல்லாமே வெள்ளையா தான் இருக்கு. இங்க
1: இருக்கு இருக்கு.
0: அதாவது நெல்ல வந்து அவிச்சு அதுல வந்து மிஷின்ல குடுத்து எடுப்பாங்க, அது இட்லி யூஸ் பண்றது, சாப்பாடு அரிசி அந்த மாதிரி ரெண்டு ரகம் நிறைய இருக்கு.
1: குத்தரிசி நாங்க சொல்லுவோம், குத்தரிசி
0: குத்தரிசி சாப்பாடு வந்து ராகி. ஆமா,
1: ஆனா இப்ப எத்தனை வகையான அரிசி வந்துருச்சு பாக்கலாம் ஊர்ல, எத்தனை வகை? நாங்க வித்தியாசமா இப்ப பசுமதி என்ன சொல்றாங்க, பசுமதி
0: அது மாதிரி அது வந்து பிரிஞ்சு செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸ்
1: அதுகள். ஆனா கூடிய
0: சாதம் செய்வாங்கல்ல, பிரியாணி,
1: பிரியாணி சாதம் அதுக்கு. அப்ப சீரக சம்பான்னு சொல்றது என்ன, சம்பா ரைஸ் என்று சொல்றது,
0: பிரியாணி இந்த பாஸ்மதி ரைஸும் போடுவாங்க.
1: சம்பா ரைஸ்
0: செய்வாங்க,
1: சம்பா சம்பா சீரக சம்பா என்று சொல்லுவாங்க, குட்டி குட்டியா
0: இருக்கும் சம்பா.
1: இப்ப இந்த விவசாயம் செய்யற யாராவது ஒரு தடவை நாங்க கூட்டிக் கொண்டு கேட்கணும் இல்ல, இப்ப என்ன என்ன அரிசி இருக்குண்டு தெரிஞ்சவங்க என்ன சொல்லுங்க பாப்போம், என்ன என்ன அரிசி இருக்கு, நாங்க வந்து என்ன என்ன அரிசி எல்லாம் சாப்பிடுறோம்ண்டு. இப்பதான் எத்தனையோ விதமான அரிசிகள் எல்லாம் வந்துருச்சு எங்கட ஊர்ல, ஐயாறு எட்டு அப்படி
0: அரிசி, குண்ட அரிசி. ஆமா, ஏடிடி 36 அதுதான் வந்து இட்லி ரைஸ்.
1: இட்லி ரைஸ்
0: ஏடி 36 பொன்னி வந்து சாப்பிடுறது.
1: பொன்னி ரைஸ் உடம்புக்கு நல்லா,
0: இட்லி வேலை வச்சு சாப்பிடணும்.
1: பொன்னி ரைஸ் உடம்புக்கு நல்லமா?
0: ஆமா, பொன்னி நல்லா இருக்கும், பொங்கல் நல்லா இருக்கும், பொங்கல் பாடி நல்லா இருக்கும்.
1: பொங்கல் பொங்கலுக்கும் பொன்னி பாவிக்கிறதா?
0: அதுவும் போடலாம். இன்னொரு அரிசி இருக்கு, இந்த மாவு பச்சைன்னு ஒரு அரிசி இருக்கு, அதுவும் போடலாம், ரெண்டுமே போடலாம்.
1: பச்சை அரிசி அதான் கொஞ்சம் ஒரு பிங்க் கலர்ல இருக்கும்
0: அப்படித்தானே? மாவு பச்சை அரிசி முருகு.
1: இன்றைக்கு பெண்களாகவே நாங்க பேசலாம் இப்ப. வணக்கம், எங்களுடைய ரேவதி அம்மா. அம்மா
2: வணக்கம். வணக்கம்
1: அம்மா.
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கேன், நலமா இருக்கேன்.
1: நல்லா தூங்கி எழுமே,
2: நீங்க தூங்கினீங்களா? நீங்க தூங்கினீங்களா?
1: தூங்கினேன், நல்லா தூங்கினேன்னா நல்ல நல்ல தூக்கம். அதாவது என்னன்னா, என்ன காரணம்ண்டா, ஒரு குழந்தைக்கு நிறைவான ஒரு உணவு கிடைச்சிட்டா நல்லா தூங்கி எழும்பும். நேற்று நேர்களோடய நான் இரவு நேரத்திலேயே நல்லா பேசினேன் அல்லவா, சந்தோஷமா நல்லா தூங்கிட்டேன்.
2: எங்களோட பேசுறதுதான் உங்களுக்கு நிறைவான உணவு
1: இல்லாம, அதனாலதான் பாருங்க ஒரு மெலிவு கூட இல்லைங்க. நான் எவ்வளவுதான் சாப்பிடாம இருந்தாலும் நான் மெலிய மாட்டேன், அது என்னன்னு தெரியாது. என்ன சிரிக்கிறீங்க, உண்மை
0: நினைச்சு பாக்குறேன்.

0: மாட்டேன். எவ்வளவுதான் நான், அதாவது எனக்கு டாக்டர் எல்லாம் ஒரு நேர சாப்பாடு தான் சாப்பிட சொல்லிருக்க, ஒரு நேர சாப்பாடு, ஒரு நேரமா சாப்பிடுங்க சொல்லிருக்க. ஆனா அப்படி எல்லாம் செய்து இப்ப நீங்க பாருங்க,
1: சாப்பாடு
0: மீதி நேரம் எல்லாம் அது தண்ணீர் கூட கணக்க குடிக்க கூடாது. இருந்தாலும் அந்த அந்த சுக்கு கோபி அதில் குடிக்கலாம். தேனும் இஞ்சியும் தேனும் கூடுதலாக சாப்பிடணும். மற்றது இப்ப பாருங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாரும் மிஞ்சிட்டாங்க. எல்லாரும் எல்லாரும் எத்தனையோ பவுன்ஸ் குறைஞ்சிட்டாங்க, மெலிஞ்சிட்டாங்க. இதுவுமே ஒரு அதிசயம் தான், என்னன்னு தெரியாது. ஆனா நான் மட்டும் ஒரு ஒரு 8 பவுண்டும் இல்ல, 8 பவுண்ட் தான் குறைஞ்சிருவேன். ஆனா பழைய படிப்பு எந்த அந்த 8 பவுண்ட் அதுக்கு கீழே குறையவும் இல்ல, இன்னும் கொஞ்சம் மேல போட்டுக்கொண்டு போகுது. என்னன்னா அடிக்கடி நான் இந்த காபி குடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் சுகர் பாவிக்கிறதுல தேன் கூடுதலாக தேன் பாவிக்கிறேன். ஆனா உடல் எனக்கு நான் மெலிஞ்ச மாதிரி இல்ல, ஒரே வாய்தான் இருக்கேன் அப்படி. அது என்ன,
2: நீங்க சிரிப்பிலே சிரிக்கிற பூரிப்பிலே நீங்க பூரிச்சு போயிருங்க, பெருத்து போயிருங்க, சிரிச்சு சிரிச்சு சந்தோஷத்திலே உடல் பெருக்குறீங்க.
0: ரேவதி அம்மா, நான் என்னடா ஸ்பூட்டில் கிடைக்கல என்று கவலைப்படுறேன், நீங்க நீங்க என்ன
2: பூரி மாதிரி
0: பூரி பூரி பொங்கி வரும் இல்ல, பொங்கி கொண்டு அதுல உங்க கையம்
2: குஷ்பு இட்லி மாதிரிதான் பூரி பொங்கும்.
0: பொங்கும், ஆனா குஷ்பு இட்லி நீங்க எப்படி குத்துனாலும் குத்தாது, அப்படி அசிங்கனா போ, அதான பூரி பூரி நீங்க ஒரு கப் குத்துனா சின்னனா போயிரும் இல்ல, சப்பையா தட்டையா
2: போயிடும்,
0: மலூன் மாதிரி போயிடும். ஆமா குஷ்பு இட்லி குத்து, நீங்க கையால குத்துனாலும் மெலியுமா இல்ல, நீங்க அத பிச்சு வாயில வச்சு மண்டி விழுங்க மட்டும் அது அப்படியேதான் இருக்கு இல்ல,
2: கண்டிப்பா. ஆமா மேடம், அரிசி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க,
0: அரிசி அத பத்தி எனக்கு சொல்லுங்க. இப்ப அவங்க கொஞ்சம் சொன்னாங்க, ரெண்டு நாங்க மூணு பேர் அது இருக்கோம், என்னண்டா தெரிஞ்சதே எல்லார்ட்டையும் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க அரிசி வகை என்ன, இன்ன அரிசி என்னத்துக்கு பாவிக்கணும், இன்ன அரிசி பாவிச்சா என்ன, அரிசி பாவிச்சா உடலுக்கு நல்லம் ஆரோக்கியம் அழகா இருப்பாங்க உஷாமா இருப்பாங்க, ரெண்டதெல்லாம் சொல்லுங்க. இப்ப நான் இனி அரிசி அந்த அரிசி தான் வாங்கி சாப்பிடுறேன், சொல்லுங்க.
2: இப்ப வந்து பிரியாணி, பிரியாணி அரிசின்னு இருக்கு, அது நார்த் சைட்ல இருந்தா வருது, வடநாட்டுல இருந்தா இங்க கிடைக்குது, பஞ்சாப் அந்த மாதிரி இடத்துல இங்க எல்லா இடத்துலயும் கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்ல. அது வந்து பிரியாணி அப்புறமா புலாவெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும், நீட்டி நீட்டா சேமியா மாதிரி இருக்கும், பக்குவமாக தண்ணி விட்டு பண்ணா
0: பிரியாணி அரிசி. பிரியாணி அரிசியா நீங்க பாசுமதி அரிசியா சொல்றீங்க?
2: பாசுமதி தான், பாசுமதி தான் பிரியாணி அரிசி சொல்லுவோம்,
0: அதத்தான் சொல்றீங்க,
2: பாசுமதி அரிசி தான்.
0: அது ஒரு வாசமா இருக்கும் இல்ல?
2: ஆமா வாசமா நல்லா இருக்கும், அந்த மனமே அந்த சாப்பாடுக்கு ஒரு நறு மனம் நல்லா இருக்கும்.
0: ஆனா சில பேருக்கு அது பிடிக்காது, விருப்பம் இருக்காது. அது எனக்கு பிடிக்காது, அது என்னன்னு தெரியா, நான் சாப்பிட மாட்டேன் அத.
2: அப்படிங்களா?
0: விரும்பி சாப்பிட மாட்டேன் அது.
2: என்னோட பையனுக்கும் பிடிக்காது, ஆனா எனக்கு எல்லாம் அந்த வாசனை பிடிக்கும்.
0: அது இல்ல, அது ஏன் எனக்கு இல்ல, அது ஏன் எனக்கு பிடிக்காதுன்னா அரிசி நீட்டு நீட்டா இருக்குது, சில நேரம் அவங்க இப்படி நாங்க இப்படி எடுத்து பார்க்கும் போது அது வேற நினைப்பு வருது எங்களுக்கு.
2: ஆமா புது மாதிரி,
0: அதத்தான் நான் சொல்லாம இருந்தேன், அதனாலதான் அந்த ராய்ஸ் எனக்கு பிடிக்கல, அது டேஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லல, அது இப்படி நாங்க கையில இப்படி எடுக்கும் போது நீட்டு நீட்டா சில நேரத்துல அது எங்களுக்கு ஒரு வேற சிந்தனைய கொண்டு வருது, அருவறுப்பா இருக்கு. அதனால எனக்கு அந்த ரைஸ் பிடிக்குது இல்ல. சொல்லுங்க.
2: அடுத்தது நீங்க சொன்ன அந்த நாள் வீட்டுல
0: மோர் மிளகான்னு சொல்றாங்கல்ல, அது போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு இதை கொட்டி அப்படியே கிளறி எடுக்கும் போது தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் சொட்டு சொட்டா சின்ன சின்ன வெட்டி இருப்போம், அதை அதுக்குள்ள போட்டு அந்த சுண்டல் மாதிரி எடுத்துருவோம், கடலை சுண்டல் செய்வோம் இல்ல, அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் நாங்க. அது ஒரு
2: கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா இது டால் மாதிரி ஆயிடும், டால் மாதிரி சப்பாத்திக்கு எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திட்டீங்கன்னா
0: வறுத்து அதை தீட்டி அந்த சோல் இல்லாம தீட்டி வச்சிருக்கிறது
2: அது வந்து என்ன செய்யணும்னாக்கா தோல் இல்லாம சொல்றீங்களா முழுப்பருப்பு
0: முழுப்பருப்பு தான் நீங்க செய்யறீங்க பாசி
2: பருப்புன்றது வெட்டின பருப்பு தான் நாங்க செய்யறோம்
0: இந்த பச்சையா இருக்கிற பாசு பயிறு வந்து பச்சையா இருக்கு
2: அதை என்ன செய்யணும் சொல்றேன் பாருங்க அதை என்ன செய்யணும்னு
0: அது
2: செய்யணும்னா நல்லா அலசி அத ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுக்கோம்னா தண்ணிய இருத்திட்டு ஒரு மூட்டை கட்டிடணும் ஒரு வெள்ள துணியில மறுநாள் அது வந்து முளை கட்டி இருக்கும்
0: முளை கட்டி இருக்கும்
2: ரெண்டு மூணு நாள்ல நல்லா நீட்டா பிளான்ட் வரும்
0: நிச்சயம் சலாட் மாதிரி சாப்பிடலாம்
2: உடலுக்கு அவ்வளவு நல்லது அது உடலுக்கு அவ்வளவு நல்லது
0: நிச்சயம் நிச்சயம் உடம்புக்கு நல்ல
2: கூட்டும்
0: செய்யலாம் அப்படியே
2: பாசி பருப்புக்கு பத்தி இந்த முளை கட்டினதை வேக வச்சு காயெல்லாம் போட்டு செய்யலாம்
0: சரி நீங்க இப்ப பொங்கல் செய்யறீங்கல்ல பொங்கலுக்கு என்ன என்ன பொருட்கள் போடுறதுன்றது சொல்லுங்க இப்ப நாங்க என்ன போடுறோம் நீங்க என்ன போடுறோம் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்னன்னா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அந்த பொங்கலுக்கு சக்கரை போடுவீங்க அதாவது
2: சக்கரை பொங்கலா
0: சக்கரை பொங்கல் சொல்லுங்க சக்கரை போடுவீங்க
2: சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் அரிசி வந்து முக்கால் அளவுக்கு அரிசி மேடம் கால் அளவுக்கு பருப்பு போறோம்
0: இந்த பருப்புன்றது இந்த பாசி பயிறு
2: பாசி
0: பருப்பு
2: உடைச்சது
0: அப்படிதான் சொல்லுங்க
2: இத வறுத்துக்கணும் அரிசியை வறுத்துக்கணும் பருப்பை வறுத்துக்கணும்
0: அரிசி தனியாக அரிசி வறுக்கணுமா அரிசி
2: ஆமா தனித்தனியா வறுத்துக்கணும்
0: தனித்தனியா வறுத்து தான்
2: வறுக்க கூடாது சேர்த்து வறுக்க கூடாது அப்புறமா என்ன செய்யணும்னா இத நல்லா வேக வச்சுக்கணும் நல்லா சாதம் மாதிரி வேக வச்சிடணும் வேக வச்சு மூடிட்டு முக்காளுக்கு வெள்ளத்தை எடுத்து அதுல தண்ணிய ஊத்தி கல் இல்லாம வடிகட்டிட்டு பாகு பண்ணிக்கணும் பாகு மாதிரி பண்ணிக்கணும் உருண்டைக்கெல்லாம் பாகு பண்ணுவோம் இல்லையா
0: கொஞ்சம் காய்ச்சி எடுக்கணும்
2: ஆமா காய்ச்சிட்டு நல்லா பாகு வாசனை வரும்போது
0: வரும்போது
2: நான் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க சாப்பாடு அரிசியும் பருப்பு சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கோம் பாருங்க
0: நிச்சயம்
2: அதுல பாகை கொட்டி நல்லா கலரிட்டு அப்புறமா ஒரு வானொலியில நெய்ய ஊத்தி முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துட்டு இலக்காய் பொடியை போட்டு இதயம் போட்டு கொட்டி கரையணும்
0: அட்டையாப்பா
2: இதுதான் சூப்பரான சக்கரை பொங்கல் இது ரெண்டு நாள் இருந்தா கூட நல்லா இருக்கும்
0: சூப்பரான சக்கரை பொங்கல்
2: கெட்டே போகாது
0: கெட்டே போகாது
2: பாகு ஊத்துறதுனால அது கெட்டு போகாது
0: கெட்டு போகாது அப்ப ஆண்டாளம்மா இப்படிதான பொங்குவீங்க நீங்க சக்கரை பொங்கல் வித்தியாசமா இருக்கு நீங்க வறுத்து செய்யறீங்க அதுல ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அரிசிய கொஞ்சம் சரி அடுத்த முறை அது இருக்க செய்து பாக்கலாம்
1: கொஞ்சம் லேசா வறுக்கணும் நல்லா இருக்கும்
0: வறுத்தா நல்லா இருக்கும் இது இன்றைக்குதான் எனக்கு தெரியும் உண்மையா இவ்வளவுகளை நான் பாக்கல யாரு அரிசிய போட்டாலும் இங்க என்ன பொங்கலுக்கு போட்டாலும் எல்லாரும் வறுத்து செய்ததான் நான் பாக்கல அத பச்சை அரிசியா வடிவா எல்லாம் கழுவிட்டு அவங்க போட்டு பொங்குறாங்க அத நீங்க தான் அன்றைக்கு சொல்லி இருக்கிறீங்க சரி இப்ப நாங்க
1: செய்வாங்க கோவில்ல கூட
0: அதுதான் அந்த சுவை இல்லையா கோயில்ல எல்லாம் பொங்கல்
1: நெய் தான்
0: நெய் போட்டா டேஸ்ட் அதுல முந்திரிய பருப்பு ஏலக்காய், அந்த வாசனை வந்து ஏலக்காய் வாசனை.
1: நெய் தவிர யூஸ் பண்ண மாட்டோமா?
0: ஓ, நெய் தவிர அதுக்குள்ள போட இயலாது தானே, வேற ஒண்ணும் போட இயலாது தானே அதுக்குள்ள. ஆனா வெண்பொங்கல் இன்னும் சுவை. வெண்பொங்கலுக்குள்ள நெய்யும் அதுக்குள்ள போடுற இதுகளை சொல்லுங்க எனக்கு.
2: என்ன? ஜீரகம், மிளகு, ஜீரகம்,
0: சின்ன ஜீரகம்,
1: பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை.
0: பெருங்காயம் போடுறதா? பெருங்காயம், இஞ்சி
2: போடலாம், போடலாம், வாசனையா இருக்கும்.
0: பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம்.
2: அவங்களை கேளுங்க மேடம் செய்முறை.
0: நீங்க சொல்லுங்க, ஆண்டாள் சொல்லுங்க. வெண்பொங்கல் செய்யறது
2: இன்னைக்கு
0: சொல்லுங்க.
1: அதே மாதிரிதான்மா, அரிசி ரெண்டுத்தையும் தண்ணி தேனே வறுத்து ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி வச்சு, ரெண்டு மூணு கூட வைக்கலாம் பொங்கல் குழந்தைன்னு வரணும்ல, மூணு தண்ணி வச்சு குக்கர்ல வச்சிடணும். அதுலயே அந்த குக்கர் மூடுறதுக்கு முன்னாடியே பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, இஞ்சி எல்லாம் சீ அதுலயே போட்டுடணும். கடைசியா வந்து தாளிச்சு, மிளகு சீரகம் தாளிச்சு, முந்திரி இருந்தா முந்திரி போட்டு தாளிச்சு இறக்க வேண்டியது,
0: அவ்வளவுதான். அப்ப அப்ப அதுக்கு பால் ஒன்றும் விடுறது இல்லையா?
2: பால் அது கிடையாது,
1: பால் கொஞ்சமா கொஞ்சமா
2: போடுவாங்க.
0: அப்ப கொஞ்சம்
2: கிடையாது.
0: இப்ப நெய், இப்ப வெறும் வெண்பொங்கலுக்கு நெய் விடுறதா?
2: நெய் விடணும், நெய் விட்டாதான் நல்லா இருக்கும்.
0: விடணும், ஏன்னா
2: விட்டாதான் நல்லா இருக்கும்.
0: இங்க எங்களுடைய திருப்பதியில காலை உணவு, காலை அவருடைய அவருக்கு நெய்வேத்தியம் அந்த வெண்பொங்கல் தான். அப்ப அதுக்கு நெய் விட்டுருப்பாங்க, அதான் அதுல சுவைய கொண்டு வர அந்த நெய் தான் இல்லையா?
2: மிளகு, சீரகம், தத்துவமா வறுக்கப்படுறது ஒரு சுவை.
0: சுவை அப்படியாப்ப, இது வாழ்க்கை பூராவும் இதத்தான் நான் சாப்பிட்டு கொண்டு பேசாம இருப்பேன், வேற ஒன்றும் தேவையில்ல. ஒரு நாள் வச்சாலும் அழுக்காது இல்லை சாப்பாடு உடனே செய்திடலாம்.
1: என்ன
0: உடனே? சரி, உங்க பாட்டை சொல்லுங்க. நான் வானம் என்று சொல்லியிருந்தேன், வானம் என்று தொடங்குற பாட்டு. தொடங்குறது இல்ல, இடையிலே வரலாம். வான்
1: பாட்டு,
0: வான், வானம், வானம் இருக்கு இல்ல மேல, நிலாவ பிடிச்சு வச்சிருக்கு. அண்டாளம்மா, அண்டாளம்மா, நிலாவ பிடிச்சு வச்சிருக்க இல்ல வானம், அதத்தான்
1: சொன்னேன்.
0: வானல் வானம் நிறைய மணிங்க
1: மேடம்.
2: மனிதன் படத்துல வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே, அடல நாள் இருந்தேன் உள்ள நிம்மதி எனக்கு இல்ல அப்படின்னு.
0: ரேவதியம்மா, அடுத்த முறை டிக்கெட் எடுத்தா உங்கள்ட்ட நேரம் வர, நீங்க மனுஷனை பாக்கணும்னு
2: சொன்னீங்க,
0: பார்த்த உடனே நீங்க விழுந்துருங்க. ஐயோ, இந்த மனுஷனையா நான் பார்க்க நினைச்சேன். எங்களுடைய சந்திரராஜ் மாமா நிறைய சொல்றேன் இல்ல, அவங்க வந்தாலும் வந்தாங்க, பார்த்தோடனே கொஞ்ச நேரம் அப்படியே சொக்கி போய் இருந்துட்டான். நான் நல்ல நித்திர காரல, அவங்க வந்து ஜாமம் போலதான் போனேன், ஒரு மூன்று மணி அப்படித்தான் அவங்க இடத்துக்கு போனதுன்னு நினைக்கிறேன். மூன்று நாள் அவங்க காவல் அப்பவும் விழிச்சிருந்தாங்க, காருக்க இருந்தா அப்படியே நித்திரியா இருக்கிற என்னதான் எட்டி பார்த்தாங்களா? வாயை பேசுறது அடுத்த நாள்
2: தான் மேடம். மெய் மறந்துட்டாங்க.
0: சிதம்பரம், சிதம்பரம், சிதம்பரம்.
2: ஓ ஓ, சொன்னீங்களே நீங்க
0: சிதம்பரம்.
2: அவர் அவர் ஒருத்தர் சொன்னீங்களே.
0: நிச்சயம், நிச்சயம். அப்ப ரேவதி அம்மா நீங்க சொல்லுங்க உங்களோட பாட்டு.
2: அதான் வானத்தை பார்த்தா இப்ப
0: நீங்க அண்டானம்மா வானம்டா என்னன்னு கேட்டீங்கல்ல, நிலாவ புடிச்சு வச்சிருக்கிறது அதுதான் வானம். நல்லது, சந்தோஷம்.
2: மேடம் அவங்களுக்கு இந்த பாட்டு போடுங்க.
0: என்ன
2: புதிய வார்த்தைகள்? வான் மேகங்களே பாடுங்கள், நான் இன்று கண்டு கொண்டே. அது ஏதோ
0: ராமனையாக்கம் கிடைச்சா உங்களுக்கு? அவங்க இருந்தாங்க, அவங்களை விடுபட சொல்லிட்டேன் உங்களை கூப்பிடுறதுக்கு. அவங்க ஒரு டிப்ஸ் தர போறாங்க இப்ப சாப்பாடு. முத்துவேல் எங்களுடைய அறிவிப்பாளர். உங்களுடைய குரலை கேட்டு எவ்வளவு நாள் இப்ப இன்றைக்கு உங்களோட குரலை கேட்டா எல்லாருமே சாப்பாடு இரவு சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, பசிக்காது.
3: இல்ல அதுக்காக எனக்கு வேலை பலு அது வந்து அந்த நிகழ்ச்சி வந்து சரியான நிகழ்ச்சி கேட்க முடியல. உங்களும் கேட்டுட்டு இருக்கோம் ஐயாவுடைய நிகழ்ச்சிகள் தான் நேரு நேரம். அவர் எப்ப டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல கேட்க
0: வேண்டியதான்.
3: அது மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு.
0: எங்கட நிகழ்ச்சி கேட்கற இருக்கட்டும், உங்களோட நிகழ்ச்சியே நாங்க இருக்கிற நிகழ்ச்சியே திருப்பி திருப்பி கேட்கறோம். என்ன ரமணி வாங்க உங்க சாய்ஸ்.
3: ஐயோ கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்குமா.
0: எங்களுக்கு அதை கேள்வி கேட்டு நாங்க பாடம் ஆயிருச்சு ரமணி ராஜேஷ். இப்ப இவங்களுக்கு பின்னால அவங்க தான் வருவாங்க, ரமணி ராஜேஷ் இவங்களை சந்திக்க போறாங்க. கேட்டு கேட்டு அப்படியே அதை எல்லாம் அப்படி எங்க மனப்பாடம் ஆயிருச்சு. சிரிக்கிறீங்க நீங்க, அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அது மட்டுமில்ல, இல்ல அது மட்டும்தான் நீங்க எடுத்து வரணும் மண்டி இல்ல, நீங்க வேற ஒரு நிகழ்ச்சி உங்களோட குரல்ல கொண்டு வாங்க, உங்களோட குரல்ல. அதுக்கு தான் கடைசியா நீங்க பாருங்க, ஒரு பொங்கல் எல்லாம் பொங்கல் எல்லாத்தையும் படைச்சு வச்சாலும் ஏதோ ஒன்று தேவை என்று சொல்லுவாங்க கடைசியில
3: எனக்கு பொங்கல் பிடிக்காது. பெருமா கோயிலுக்கு போன காலையில, பெருமா கோயிலுக்கு போன காலையில கொஞ்சோண்டு குடுப்பாங்க, அதை மட்டும் வாங்கி சாப்பிடும் அப்ப சின்ன பிள்ளையில.
0: அது என்ன
3: பெருமா கோயில் மாதிரி மாசத்துல காலையில வந்து
0: சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்
3: சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் ரேரா கிடைக்கும், வெண்பொங்கல் டெய்லி கிடைக்கும்.
0: ஏன் உங்களுக்கு பிடிக்காது?
3: காலையில திருப்பூச்சி நடக்கும் மாதிரி
0: மாசம்.
3: இல்ல அது என்னமோ தெரியல, அது சாப்பிட்டாலே வந்து தூக்கம் வந்துடும். பொங்கல்
0: சாப்பிட்டா
3: தூக்கம்
0: வரும்.
3: நெய் முந்திரி பருப்பு
0: அது சாப்பிடலாம். இல்ல நெய் வாசத்தோட
3: நெய் வாசம்
0: சரி. நீங்க ஒரு
3: குறிப்பிட்ட நல்ல மனமாதான் இருக்கும்.
0: நெய் எதுல போட்டாலும் மாசமா இருக்கும் சாப்பாடுல சேர்த்து கொண்டா இல்லையா? சரி நீங்க ஒரு ஒரு டிப்ஸ் கொடுங்க பாப்போம். ஒரு சாப்பாடு
3: எனக்கு சாப்பாடு தானே கொஞ்சம் செய்யறது சாப்பிடதான் தெரியும், செய்ய தெரியாது
0: ஏனுங்க. இங்க வர்ற ஒரு நேர சந்திரசேகர்ட்ட கேட்டா அவர் சுடுதண்ணி வைக்கிறத சொல்லி தருவார். இவ்வளவு கஷ்டப்பட்டு
3: செய்யாரு சந்திரசேகர
0: செய்ய அவரை தான் சொல்றேன். சுவனியா சந்திரசேகர் சுவனியா வச்சிருக்கோம். அவர் வந்து சுடுதண்ணி வைக்கிறத தாங்க வந்து சொல்லி தந்த. அது எங்களுக்கு ஞாபகம் இல்லையாண்டே, நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க முடியாது, உங்களுக்கு என்ன சொல்லி தர முடியாது, என்ன ஞாபகம் இல்லையா தான் சொல்லி தந்தது எங்களுக்கு.
3: இப்போ ஹாஃப் அன் அவர் சாப்பாடு பத்தி நிறைய விஷயங்கள், பொங்கல் செய்யறது எல்லாமே கூட்டு செய்யறது
0: உண்மையிலேயே இது முக்கியமான ஒன்று தானே. தெரியாதவங்களும் இப்ப உமையிலேயே வீட்டுல சில நேரம் மனைவிக்கு உடல்நல குறைவு, உடனே இதே தானே செய்து கொடுத்துருவாங்கல்ல. ஓ அம்மாட வானொலியில கேட்டா உடனே இப்படி செய்யலாம், உடனே செய்வாங்கல்ல டக்கண்ட. அதுக்கு
3: தான்
0: நீங்க
3: இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு தருணத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு குரூப் ஒரு ஒரு குறிப்பு ஊர்வலம் அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள் அப்படிங்கிற ஒரு பாடல்.
0: இந்த பாடல் நீங்க முன்பும் கேட்டிருக்கீங்க, அடிக்கடி கேப்பீங்க எல்லாரும்
3: அடிக்கடி.
0: சந்திரன்ராஜ் மாமா கேப்பார், நீங்க கேப்பீங்க இந்த பாடல் இல்லையா?
3: வேற ஏதாவது பாடல் தான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன், என்ன பாட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு. ஆனா
0: என்ன அமைதியாயிட்டீங்க? இந்த பாடல் நல்ல பாடல், உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன், உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன். வீட்டுல
3: எல்லாரும் இந்த பாடல்
0: முழுமையா தர
3: பாடல்
0: எழுதி எல்லா பாடலையும் எடுத்துட்டோம்னு
3: சொன்னா
0: நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி, அதாவது கதம்பத்தில் கேட்ட பாடல்கள் ரெண்டு உங்களோட பெயரோட சிந்தனை செல்வனப்பா அப்படியே பதிவு செய்து கொண்டிருவேன். அது நீங்க அந்த பாடல் அப்படியே ஃபுல்லா கேட்கலாம், ஒரு
3: கட்டங்களும்
0: ஏனண்டா இப்ப நாங்க சில நேரம் சும்மா ஒரு ஷார்ட்டுக்கு போடுவோம், இப்ப சில நேரங்கள் வராட்டி ஒன்று ரெண்டு போடுவோம், ஆனா முழுமையாக அப்படியே அடுத்த நாள் அப்ப அப்படியே பதிவு செய்து கொடுப்பேன், அப்படியே அந்த நிகழ்ச்சி வரும். கதம்ப நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்ட
3: பாடல்
0: அப்படியே உங்களுடைய பெயர் சொல்லி வரும். அப்படியே அப்ப யாருக்கும் அது தடங்கள் இருக்காது, அவர் முழுமையா கேட்டுருவாங்க. அவங்க பாடினாங்க, மற்ற நிறைய பேர் பாடினாங்க, எல்லாரும் எல்லாரும் ஜோடி ஜோடியா பாடினாங்க பாத்தீங்களா, எவ்வளவு
3: நன்றி
0: நன்றி ரமணி ராஜேஷ். அடிக்கடி
3: இந்த பாடல்
0: முத்துவேலோட பேசினதுக்கு அப்புறம் உங்களோட பாடலை நான் முதலா எடுத்து வர்றேன், நீங்க அதை கேட்டுருங்க. இன்னொரு விடயம், நீங்க உங்களுடைய இந்த கம்பீரமான குரல்ல நிகழ்ச்சி கொடுத்துருங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி வணக்கம். அவர் யோசிச்சு கடகண்ட, ஆனா எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் ரமணி ராஜேஷ் நல்ல நிகழ்ச்சி எடுத்து வருவார், நீண்ட நாட்கள் அந்த நிகழ்ச்சியில் எடுத்து வரவில்லை, மீண்டும் எடுத்து வருவார்னு சொல்லிட்டு நான் இப்பொழுது முத்துவேலை கூப்பிடணும், மணிக்கண்ணன் முத்துவேல். அவர் நீண்ட நாட்களுக்கு பின்பாக இணைந்து கொண்டதுனால அவரை இணைச்சு கொண்டேன், உங்களோடு சேர்த்து இணைக்கத்தான் நான் யோசித்திருந்தேன், ஆனால் அது இணைக்க முடியாமல் இருந்தது, அதனால தான் உங்களை விடுபட்டு மீண்டும் மீண்டும் உங்களை மீண்டும் இணைச்சு கொள்ளலாம். நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும், என்னுடைய பாடலை தொடர்கிறேன், நீங்கள் மீண்டும் அழைப்புக்கு வாருங்கள்.

0: காட்டில இணைந்து கொள்ளும் உறவு. வணக்கம் முத்துவேல். முத்துவேல், நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்க வந்தீங்கல்ல, ஏதோ உண்டு.
1: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
0: வணக்கம் வணக்கம். சரி, நீங்க உங்களை நான் சந்திச்சு இப்ப உங்களுடைய எண்ணத்தை என்ன ஒரு டிப்ஸ் தரப்போறீங்கன்னு சொல்லுங்க பாங்க. நல்ல நல்ல ஒரு உணவா எங்க
1: இல்ல, உணவுல வந்து டிப்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது.
0: சாப்பிட தெரியும் இல்ல?
1: ஆமா ஆமா, அது சாப்பிட தெரியும் எனக்கு.
0: நல்லா
1: சாப்பிடுங்க. ஒரு விஷயம் வந்து வீட்டுல செஞ்சு பார்த்தாங்க.
0: என்னது சொல்லுங்க, உங்களை சொல்லி கொடுங்க.
1: நம்ம சப்பாத்தி போடுவோம்ல,
0: சப்பாத்தி. ஆமா,
1: இதுல வந்து கொஞ்சம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணிட்டு போட்டாங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கு.
0: சப்பாத்தி நீங்க என்ன மாவுல செய்வீங்க முதல்ல, அதை சொல்லுங்க.
1: கோதுமை மாவு.
0: கோதுமை மாவுல அதுல கொஞ்சம் மைதா மாவு சேர்க்கணும்ன்றீங்க?
1: ஆமா.
0: சேர்த்தா சாஃப்டா
1: வருது.
0: அது எப்படி, அவங்க சொல்லி கொடுத்தாங்களா இல்ல நீங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து?
1: இல்ல, எங்க வீட்டுல வந்து வித்தியாசமா ஏதாவது செஞ்சு பாக்குறேன் செய்வாங்க.
0: உங்க மனைவி சமைக்கிறதுல நீங்க ஒரு முறை சொல்லி இருக்கீங்க, ரசம் நல்லா வைப்பாண்டு,
1: அப்படிதானே?
0: வேற என்ன நல்லா சமைய உங்களுக்கு பிடிச்சது?
1: மோர் குழம்பு வைப்பாங்க.
0: மோர் குழம்பு வேற
1: இல்ல, இது ரெண்டும் தான் உங்களுக்கு பெஸ்ட், மத்ததெல்லாம் அடுத்ததுதான்.
0: அப்ப நல்லா கேட்டுக்குங்க மனைவிட்ட. நான் எனக்கு தெரியாது அவங்களோட தொலைபேசி இலக்கம் இருந்தாலும் அவ கேட்டுக்கொண்டிருந்தா. நீங்க இனி இவருக்கு மோர்
1: குழம்பு,
0: ஒவ்வொரு நாளும் மோர் குழம்பு வேற ஒன்னும் வைக்காதீங்க, மோர் குழம்பும் ரசமும் இந்த ரெண்டையும் மட்டும் வைக்கிறங்க.
1: அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, நான் வெளியில வந்துட்டேன்.
0: அவங்க வீடு இது நல்லா இருக்குங்க. ராஜ்குமார், நான் உங்களை ஒரு அழைப்பு கொடுக்கறேன், நீங்களும் இதுல இணைஞ்சிக்கலாம். முத்துவேலோட முத்துவேல இவ்வளவு இது ராஜ்குமாரோட தான் நாங்க பாய்ந்து கொள்ளணும். அவரும் உங்களோட கட்சி இல்லையா? என்னடா இப்ப நீங்க சொன்ன விதமா, இப்ப அவரும் அப்படித்தான், நானும் வெளியில தான் வந்திருக்கேன் சொல்லுவார். அப்ப அதனால அவரை நினைச்சுக்கலாம், எங்க பாக்கலாம். அது அதனால வீட்டுக்கு இருக்கிறாங்களே கேட்காதேன்ட்டு நீங்க சொல்லிட்டீங்க. சரி, வணக்கம் ராஜ்குமார். ராஜ ராஜ ராஜாதி ராஜா ராஜமாத்தாண்டா ராஜ கம்பீர தர்மபுரி ராஜா.
2: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம்
2: இரவு வணக்கம் உங்களுக்கு வந்து நண்பகல் வணக்கம்.
0: நண்பர்களுக்கு
2: இரவு வணக்கம் உங்களுக்கு நண்பகல்.
0: முத்துவேல் இப்ப சொன்ன உங்கள மாதிரி தான் அவரு. நான் இப்ப அவங்க உள்ளுக்கு இருக்கிறாங்க, நான் வெளியில வந்துட்டேன் ரெண்டு மெதுவ சொன்ன. நீங்க என்ன மாதிரி
2: எப்படி ஐயா, எப்படி ஹால்ல இருந்து பேசுறீங்களா இல்ல
1: போகலாம் இருந்தாலும் வெளியில
0: இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இவர் மொட்டை மாடிக்கு போறார் என்று யோசிப்பாங்க.
2: இல்ல எனக்கு சேரிட்டாங்க, எனக்கு கண்ணுல கொஞ்சம் அலர்ஜி மாதிரி
0: ஆயிடுச்சுங்க.
2: இந்த அலர்ஜிலையும் போய் இப்ப பாட்டு கேக்கணுமான்னு எங்க வீட்டுல எல்லாம் என் பொண்ணுல இருந்து என் பையன்ல இருந்து எங்க வீட்டுல கேக்குறாங்க. இருந்தாலும்
0: அதனால நீங்க கண்ணில அலர்ஜிக்கு வந்து நீங்க வந்துட்டீங்க.
2: பாருங்க பாருங்க, மருந்து விட்டுட்டு வந்துட்டேன், மருந்து விட்டுட்டு வந்துட்டு பொண்ணு விட்டேன் மருந்து, அது விட்டுட்டு வந்துருக்கிறேன்.
1: எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்க, எல்லாரும் கண்ணாடி போட்டுருங்க.
2: கண்ணாடி
1: நான் எப்போதுமே கன்னடையில் தான் இருப்பேன், காலையில மதியம்.
2: நாம வந்து கம்ப்யூட்டர்ல மட்டும் ஏதாச்சும் போடும் போதோ இல்லாட்டி ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்.
1: இல்ல இல்ல
2: இப்படி பண்றதில்ல, அதோட பலன் தான் அனுபவிச்சிருக்கிறாங்க.
1: எப்போதுமே கண்ணாடி போடுவது நல்லது, ஏன்னா ஒரு தூசி போடணும்ல, தூசி போடாம ஒரு
2: அதேதான், அதனாலதான் பாதிப்பு.
0: ராஜ்குமார், நீங்க கண்ணுல அந்த
1: எத்தனை போட்டு சொல்லு,
0: என்ன போய் ஒண்ணு ஒண்ணு குடுத்தா காணும் அந்த பெரிய
1: ஒண்ணு ஒண்ணு போதுமா?
0: ஒண்ணு சொல்லுங்க.
1: புதிய வானம் புதிய பூமி எங்கும் காணி மழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது.
2: தலைவர் பாட்டு பாடுறீங்க,
0: நாங்களும் நல்லா பாடுறோம் இல்ல பாத்தீங்களா? ராஜ்குமார்
2: பாருங்க, நல்லா பாருங்க,
0: சவுண்ட்ரி
2: கறி நாங்க கொடுக்கறோம்.
0: ராஜ்குமார்
1: பாட்டு
0: சொல்லுங்க.
1: அந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷல் வந்து, நீங்க எங்க ஆர்கெஸ்ட்ரா பண்ணாலும், நான் கொஞ்ச நாள் இந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் சுத்திட்டு இருந்தேன்ல, அப்ப அந்த ஆர்கெஸ்ட்ரா என்ன நடந்தாலும் இந்த பாட்டு போடும்போது ஒருத்தர் பாடுறவர் என்ன செய்வார், கையில ஒரு பொட்டி ஒண்ணு வச்சிருக்காரு, கையில சின்னதா ஒரு பெட்டி, யாரு எங்க வந்து சின்னதா ஒரு பெட்டி வச்சுட்டு தானே
2: பாடுவாரு. பெட்டி ஒரு கோல் இருக்கும் கையில, ஒரு கோல்.
1: ஆமா, அந்த பெட்டி ஒரு கையில ஒரு சின்ன பெட்டி வச்சுட்டு அவர் பாடுவாரு. அதே மாதிரி ஆர்கெஸ்ட்ரால ஒரு பெட்டியை கொடுத்து பாட விட்டுறது,
0: வானம்
2: கடல் மீன்கள் படம் வானம் அல்லாட சூப்பராகும் பாடல், அதெல்லாம் அந்த காலத்து பாடல். வானம் எதா வந்தது எனக்கு அருமையான பாடல் அது. சுஜாதா அம்மாவும் நம்ம கமல்ஹாசன் நினைக்கிறேன், கமல் கமல் படம் சுஜாதா தானுங்களே அவங்க அந்த
1: அம்மா.
2: நல்லா இருக்கும்.
0: இப்ப ராஜ்குமார்
2: அந்த கால திருச்சியில
0: சொல்லுங்க,
2: திருச்சி திருச்சி ரேடியோல, திருச்சி வந்து ஆல் இண்டியா ரேடியோ திருச்சியில, கோயம்புத்தூர்ல, இதெல்லாம் ஃபேவரட்டான பாடல். இந்த பாடல் அடிக்கடி நான் சிறு வயதா இருக்கும் போது எங்க வீட்டுல கேட்டிருக்கிறேன் இந்த பாடல்லாம், கடல் மீன்கள் பாடல்லாம் சூப்பரா இருக்கும், அடிக்கடி ரிப்பீட் பண்ணி கேட்பாங்க.
1: சரி, அதற்கு முன்னால ஒரு வானம் பாட்டுருக்கு தெரியுமா, கேக்குறீங்களா? நான் சொல்றேன் கேக்குறீங்களா, அது இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க.
2: சொல்லுங்க.
1: ஒரே வானம் ஒரே பூமி.
2: ஆமா ஆமா, அது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். யாரு அதுல?
1: ஜெய்சங்கர்.
0: சரி, அந்த பாட்டு
2: பாடல்
0: அந்த பாட்டை ராஜ்குமார் இருக்க பாடுங்க, முத்துவேல்ல அந்த சரியான மட்டு எடுக்க. எங்க
1: ஒரே வானம் ஒரே பூமி
2: கண்டதா இருக்கு, அதே ஒரே வானம் ஒரே பூமி தான் வரும் பாடல்.
0: பாடல்
1: ஒரே ஜாதி ஒரே நாடு அப்படின்னு வரும்,
0: ஒரே வானம்.
2: ஆமா ஆமா, நல்லா இருக்கும் பாடல், நல்லா இருக்கும்
0: பாக்கலாம். அப்படி இருக்கு அந்த பாட்டு எடுத்து வரலாம். ராஜ்குமார் உங்களுக்கு
1: தெரிஞ்ச
0: சொல்லுங்க
2: பாடல. வானத்தை பத்தி பண்ணுங்களேன், வானத்தை போல வனம் படைத்த
0: மன்னவனே பாருங்க, பாருங்க முதல் பாட மாட்டேன்னு மெதுவா இப்படி பேசினவர் பாருங்க. இப்ப எங்களை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு அவர் பாடுறாரு, அப்ப யோசிச்சு பாருங்க.
2: நல்லா இருக்கும் அந்த பாடல், நல்லா இருக்கும். அப்புறம் வேற வானத்துல
1: இன்னொரு பாட சொல்லவா?
0: நீங்க எல்லாத்தையும்
2: சொல்லுங்க,
0: எல்லாத்தையும் சொல்லிட்டா மற்றவங்க எதுங்க
1: இடைப்பட்ட பாட்டு சொல்லிடுறேன். வானத்தை பார்த்தேன் பூமிய பார்த்தேன் மனுஷன நானும் பார்க்கல,
0: அதுதான் ரேவதி அம்மா சொல்லிட்டு மனிதன்ல கேட்டுட்டு போயிட்டான். இப்ப நாங்க அந்த சாப்பாட்டு டிப்ஸ் கொடுத்தோம் இல்ல ராஜ்குமார், அதெல்லாம் உங்களுக்கு தான், உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு. தப்பி தவறி வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் சொன்னா நீங்களா செய்ய சாப்பிட வேண்டியதான். நீங்க
2: அவ்வளவுதான், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டீம் மட்டும் தான் பொறுத்தாரு, அது உயிர் வாழ்வதற்கு
0: இல்ல. அதனாலதான் உங்களை உருவாக்குறேன் நாங்க டிப்ஸ்
2: போட்டுக்கோ, அவ்வளவுதான்.
0: டிப்ஸ குடுக்க குடுக்க நீங்க அத மாதிரியே நீங்க செய்து சாப்பிடணும். சரியா
2: செஞ்சு சாப்பிட்டேன். நன்றி நன்றி நன்றி. பரவாயில்ல, எப்ப தூங்குனீங்களா இல்லையா? நீங்க எல்லாம் காலையில லைவ்ல இருந்தீங்க,
0: நல்லா தூங்கினேன். 4 மணி இப்ப எங்களுடைய 4-5 மணிக்கு தூக்கத்துக்கு சென்று போதும் தானே. சரியா 9 மணிக்கு 6, 7, 8, 9 நான்கு மத்தியானம் போதும் தானே எங்களுக்கு?
2: போதுங்களா? ஆழ்ந்த உறக்கத்துக்கு 8 மணி நேரம்ங்கிறாங்க, நீங்க 4 மணி நேரம் தியானம் பண்றீங்க. நேயர் உள்ளங்களுக்கோசரம், நேயர் சொன்னங்களுக்கோசரம்
0: ஆழ்ந்த உறக்கமே வருது இல்லையே? கனவு கனவா வருது.
1: கனவுகள் வந்து ஒரு மனிதனுக்கு எதனால கேக்கா அதனுடைய சிந்தனைகள் தான். நீங்க எதை பத்தி சிந்திக்கிறீங்களோ அதுதான் கனவுல வரும்.
0: ஏங்க பயங்கரம்
2: அதிகமா பேசினாலுமே
0: கொஞ்சம் பாருங்க, நேற்று என்ன நாங்க காட்டை பற்றி ஏதாவது சிந்திச்சோமா பேசணுமா? இல்ல, சிந்திக்கவே இல்ல. காட்டுக்குள்ள எங்கேயோ எல்லாம் ஓடி திரியற மாதிரி, காட்டுக்குள்ள எங்கேயோ கஷ்டப்பட்டு ஓடி திரியற மாதிரி கனவு. என்ன பின்னால வருது போறோம்,
2: காட்டு பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். இருங்க, நேற்று முன்தினத்துல பேசணும்னு நினைக்கிறேன்.
0: அது எனக்கு 2 நாளைக்கு முதல் பேசுனது கனவு வருமா? என்ன நீங்க எந்த நினைவிலே இல்ல,
1: மனதில் மாநில பதிஞ்சிரும் பதிஞ்சிரும். அது வந்து ஒரு நாள் அடுத்த நாள் வரும். அது
0: அடுத்த நாள் வரும்.
2: ஆள் மனசுல இருக்கிறது வெளிப்பாடுதானே, வெளிப்பாடுதானே.
1: ஆமா, எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே டிஃபரெண்ட்ங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னு எனக்கு
0: தெரியும்.
1: இல்ல கனவுல வரும், கனவுல பாத்தீங்கன்னா நான் வந்து வானத்துல பறந்து போன மாதிரி கனவு வரும்.
0: ஐயோ,
1: அது எப்படி என்னன்னு எனக்கு, நல்ல பில்டிங் உச்சியில இருப்பேன், அந்த தண்ணியில நீச்சல் அடிப்போம்ல, மேல இருந்து கீழே குதிச்சு அந்த மாதிரி ஒரே தாவும் அப்படியே பறந்து போயிட்டு இருப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்துல
0: உட்காருவேன்,
1: அப்புறம் வந்து
2: போன வாரம் சூப்பர்மேன் படம் பாத்தீங்களா? சூப்பர்மேன்
1: அதெல்லாம் நிறைய பாப்பேன்
2: நான். அதனாலதான்
0: பில்டிங்ல இருப்பேன், எங்கேயாவது மரத்துல
1: போயிருக்கேன், மரத்துல அந்த மாதிரி வந்து பறந்து போற மாதிரி கனவு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு கனவு ரொம்ப நல்லா வருது.
0: என்னது?
1: இது வந்து யாருகிட்ட பேசுறது என்ன?
0: எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க அதுக்கு உடைய சொல்றேன். என்ன என்ன?
1: ஆமா, இது வந்து இதுல உலகத்துல உள்ளவங்க வந்து நேயர்கள் கேட்டாங்கன்னா இதற்கான ஒரு தகவலை என்கிட்ட சொல்லுங்க. அதாவது எனக்கு கனவுல வந்து யானை வந்து என்ன விரட்டுற மாதிரி கனவு வருது.
0: நடுங்க,
2: உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் வருதுங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்குதான் வந்துட்டு இருக்குது. அதாவது கோயிலுக்கு போய் கும்பிட சொல்றாங்க, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட சொல்றாங்க, அதுதான் அவர் ஏற்றி பரிகாரம்.
1: அது என்ன வந்து என்ன தாவி தாவி அது திண்டிக்காயில புடிச்சு இருக்கும். நான் அவரும் மேல மேல மேல
2: பாக்குறேன்,
1: மேல மேல ஏறி அதோடைய திண்டிக்கல் அகப்படாத அளவுக்கு நான் மேல ஏறிக்குவேன். அதோட சுவர் மேல ஏறிக்குவேன், நம்ம வீட்டு மேல ஏறிக்குவேன்.
2: அதான் அதுக்கு வந்து எளிய பரிகாரம் என்னன்னா, நீங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கும்பிடு போட்டு வாங்க. சரியா
0: போயிட்டு
2: விநாயகர் பாக்கணும் பாக்குறாரு.
0: இல்ல, நல்ல தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து
2: சொல்லுவாங்க,
0: ஒரு தேங்காய் எடுத்து கழுவிட்டு விநாயகர் ஒரு 3 தரம் அதை கொண்டு சுத்திட்டு விநாயகா என்னட்டு கூட தலையை சுத்திட்டு அதுல ஒரு அடி அடிச்சிருங்க. அப்ப சார், அப்ப
2: அதிகமா பாப்பீங்களா சார்? அதிகமா பாப்பீங்களா?
1: இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது. இது ஏதோ ஒரு இடையில எனக்கு அந்த மாதிரி ஒரு கனவு உள்ள வருது. அப்ப அடுத்து பறந்து போற மாதிரி கனவு வருது.
0: நீங்க ஏதோ ஒரு யானை இருக்கிறாங்க.
1: இல்ல, அது நான் எதையும் ஏமாத்தினதில்லை, யாரையும் ஏமாத்தினதில்லை.
2: என்னன்னு
1: தெரியல.
0: இல்ல இவர் எப்படி இவர் எப்படி இத கண்டுபிடிச்சிடலாம்னு உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறார். ஆனா அவரையும் யானை தான் திறத்து அதுதான்.
2: இல்ல இல்ல நான் சொன்னாலும் நியாயம் இருக்கு. எங்க ஊர் பக்கத்துல காடுகள் காவிரி ஆறு ஓடுது, யானைகள் இருக்குது, நான் சொல்லலாம். பாருங்க காடு
1: காடு கிடையாது, யானையும் கிடையாது,
0: யானையும் கிடையாது. அப்ப பேர்
1: தானே யானையும் கிடையாது.
0: நான் கூட அந்த பக்கத்துக்கு வர சரி வராது ராஜ்குமார். இந்த போட்டோவை பாத்துருந்தா சில நேரம் இருக்கு யானை திருத்தல பின்னால வருது. வாய்ப்பில்ல. சரி நன்றி ரெண்டு பேருக்கும் நன்றி. நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள் நிறைய உறவுகள். குழந்தைவேல் நீங்க இணைப்புக்கு வாங்க. நீண்ட நாட்களுக்கு பின்பாக குழந்தைவேல் வர பாருங்க. எங்கே நீண்ட நாட்களுக்கு பின்பாக இன்னைக்குதான் தெரிஞ்சது நிகழ்ச்சி நடக்குது என்று. அல்லாட்டிகளால நான் வர்றது இல்ல தானே. வரதராஜன் வாங்க, வீரமணி வாங்க, குழந்தைவேல் வாங்க, சாட்டர்டேக்கு சேது மாதவன், எல்லாரும் வந்து வந்து உடைப்பட்டு போட்டீங்க. சரி நீங்க ஓடி வாங்க. உங்களை சந்திச்சு கொண்டு ரமணி ராஜேஷ் அவர்களுடைய பாடலை எடுத்துவேன்.

0: வணக்கம் வீரமணி. வணக்கம் வணக்கம் வீரமணி வணக்கம் வீரமணி வணக்கம் வீரமணி வணக்கம் வீரமணி
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்குமா?
0: அம்மா எப்படி இருக்கிறா? சந்திரா அம்மா
1: செவ்வானம் கண்ணுக்குள் தோண்டி
0: ஒரு புது பாட்டா இருக்குது, நான் கேள்விப்படாத பாட்டு. செவ்வானம்
1: இல்ல பழைய
0: இந்த பாட்டோ செவ்வானம் பன்னீர் தூவது நல்லா அப்படியா? நீங்க ஒரு குறிப்புக்கு சொல்லி பாத்தீங்க, அது அந்த பாட்டு சொல்லிட்டீங்க. சரி, சின்ன புள்ள மாதிரி நீங்க
1: தப்பிட்டீங்க. இப்ப அந்த நிகழ்ச்சி வர வரைக்கும் அந்த பாட்டுல நீங்க கேட்ட உடனே சொல்லிட்டேன்.
0: மீண்டும் மடுங்க. நன்றி வீரமணி.
1: கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவோட பேசிட்டு.
0: நன்றி நன்றி நன்றி வீரமணி நன்றி. எங்கே எங்களுடைய குழந்தைவேல் நீங்கள் இணைப்புக்கு வாங்கோ. இன்னொரு இணைப்பும் இருக்கிறது, அதனால அதுலயும் நீங்க இணைந்து கொள்ளலாம் எல்லாரும் சொல்லிக்கொண்டு. 6478744615 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்குவோம். குழந்தைவேல் நீங்கள் மீண்டும் காற்றலைக்கு வர வேண்டும். எங்களுடைய வரதராஜன் சேது மாதவன் அழைப்புக்கு வந்தவர்களை நாங்கள் பார்த்து சொல்லுகிறோம். இங்கே நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்க, பாடலை கேட்கலாம்.

பாடல இந்த வரி எத்தனை பேர் உங்களுக்கு அப்படி இருக்கிறது, உங்களுக்கு பிடித்த மாணவர்களுடைய பெயர் எப்பவும் அந்த நீங்க சுவாசிக்கிறீங்க இல்ல அடி, ஒவ்வொரு சுவாசத்துக்கும் அதாவது அந்த மூச்செடுக்கிற நேரம் அந்த டைமுக்குள்ள எந்த நேரமும் நீங்கள் அவங்களோட பேரை நீங்க உச்சரிக்கிறது, அதாவது உச்சரிக்கிறது இல்ல நினைக்கிறது, அது எத்தனை பேருக்கு அப்படி பழக்கம் இருக்குது, அதாவது அதுல அந்த வார்த்தையில பாருங்க உன் பெயரை எந்த மூச்சில் கேட்கலாம் கேளுங்க.

எவ்வளவு அருமையான ஒரு வரிகள், ஆழ்ந்த அன்புக்கு உண்மையிலே இந்த வரிகள் பொருந்தும். அப்படி சில பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் பிரியாம ஒருத்தர் மறக்காம எந்த நேரமும் அந்த அவங்களோட அவங்களுடைய நினைப்போடையே அந்த சந்தோஷத்தோடைய வாழ்றவங்க இருக்கிறாங்க.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய மஜித். வாங்க மஜித், நீங்க எப்படி இருக்கிறீங்க? வாங்க மஜித்.
1: வணக்கம் அம்மா, வணக்கம்.
0: உங்களோட குரல் மட்டும் ஒரு வித்தியாசமா, நான் இந்த ஹெட்போன் போட்டிருக்கேன், கனி ரெண்டு வரும், அது எப்படி? ஒரு அதாவது ஒரு சின்ன சவுண்ட் கூட வேற சவுண்ட் கேட்காம, அது எப்படி? அதாவது ஒரு சவுண்டும் இல்லாம உங்களோட சவுண்ட் வந்து கனி ரெண்டு வர, அது எப்படி? அதுதான் இப்ப என்ன கேள்விக்குறி. அப்ப நீங்க என்ன கூடுதலா சாப்பிடுறது அதை சொல்லுங்க மஜித். இனிப்பா இருந்தா அது எல்லாம் பிடிக்கும், அதுதான் கூடுதலா. உங்களுக்கு
1: கூடுதலா அப்படின்னா நான்வெஜ் அதிகமா விரும்ப
0: மாட்டேன்,
1: அதிகமா நான் வந்து வெஜிடேரியன் தான்.
0: இல்ல சாப்பாடு இல்ல, எதுவாது இப்ப சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும் இல்ல, ஏதாவது ஒரு ஒரு பொருள் உங்களுக்கு நித்தம் சாப்பிட வேணும் போல ஒரு ஆசை இருக்கும், அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
1: அப்படி இருக்கு, நான் பாலை விரும்பி அதிகமா சாப்பிடுவேன் இல்ல குடிப்பேன். எப்படி சொல்றது?
0: குடிக்கிறது, குடிக்கிறது, பால் குடிக்கிறது. பாலே குடிப்பீங்க?
1: தேநீர் குடிக்கிறது.
0: தேநீர் குடிப்பீங்க? தேநீர், தேநீரும் குடிப்பீங்க? அப்படி போடுறது நல்லது இல்ல. இல்ல இப்ப உங்களுக்கு சுகர், அதாவது டயபெட்டிக் இருக்கா உங்களுக்கு? சுகர் இருக்கா? சுகர்
1: எனக்கு அந்த பிரச்சனை இல்ல.
0: நீங்க கட்டிக்காரன், அப்ப நீங்க ஏதோ ஒரு அதாவது சுகரை சாப்பிட்டு ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று சாப்பிடுறீங்க, அதை இல்லாம போறதுக்கு நினைக்கிறேன்.
1: புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது,
0: அத முத்துவேல் கேட்டுட்டார். புதிய வானம்
1: அப்படியா? நான் தானே முதல்ல கேட்டேன்.
0: எங்க நீங்க அதுல நான் பாக்கிறேன்.
1: சரி பரவாயில்ல, முத்துவேல் என்னுடைய நண்பர் தான். அந்த பாடம் கொடுங்க.
0: நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தான் எத்தனை ஆயிரம் பாட்டு?
1: எனக்கு வந்து எனக்கு காஞ்சி தலைவன் படத்திலிருந்து வானத்தில் வருவது ஒரு நிலவு.
0: ஓ பாத்தீங்களா, இப்படி ஒரு நல்ல பாட்டை வச்சிருக்கீங்க, அதுக்கு வர முத்துவேல பாட்டை படிக்க நினைக்கிறீங்க நீங்க?
1: அதை விட அது நல்ல பாட்டு இல்லையா? அந்தேவா,
0: அது நல்ல பாட்டு. வானத்தில் வருவது
1: எம்ஜிஆர் பாட்டு தான், அதுவும் எம்ஜிஆர் பாட்டு
0: தான் வருவது.
1: அந்த படம் எனக்கு அனுப்பிடுங்க.
0: என்ன படம் இது? வானத்தில் வருவது புது நிலவு.
1: காஞ்சி தலைவன்.
0: காஞ்சி தலைவன், காஞ்சி தலைவன். உங்களுக்கு நான் அந்த பாடலை எடுத்து வர்றேன், அதற்கு பாடிதான் நீங்க பாக்கலாம். ஒரு பாட்டு வானம் கொண்டு வருகிற ஒரு பாட்டு ரெண்டு பேரும் பாடுங்க. உங்களுக்கு குரல்ல
1: வீட்டுக்கு முன்னாடி ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு.
0: ஓ, அவங்க எல்லாம் திரும்பி இப்ப இந்த வேலையை விட்டுட்டு உங்களை பாப்பாங்கல்ல?
1: இல்ல, நானும் வெளியதான் வேலைக்கு பாக்குறேன். அதாவது வீட்டு வாசல் முன்னாடி கான்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க, ராத்திரி போட்டதான் அது யாரும் நடமாட்டம் இருக்காது.
0: ஓ, அங்கிட்டு போடுறாங்க.
1: முழு ஒரு பாடல் பாட்டி காட்டுறது.
0: எங்க? எப்ப? இப்ப பாடுறீங்களா?
1: இப்ப இப்ப இரண்டு வரிதான். வானத்தில் வருவது ஒரு நிலவு
0: பாடுங்க.
1: அதான் வானத்தில் வருவது ஒரு நிலவு,
0: இதுதான் பாட்டா?
1: இதுதான் பாட்டு.
0: நீங்க இந்த சொன்னதுல எனக்கு அதாவது நான் எனக்கு ஒரு ஷாக் ஆயிருக்கு. அப்ப அதனால ரெண்டு நாள் நான் லீவ் எடுக்கலாம் இருக்கேன். நீங்க இப்படி சொன்னதுல இதுதான் பாட்டு.
1: நாளைக்கு உங்களுக்கு முழுமையான ஒரு பாடல் நான் பாட்டி காண்பேன்.
0: நிச்சயம் நாளைக்கு. நீங்க நாளைக்கு நாளைக்கு ஏமாத்த மாட்டீங்களே?
1: நிச்சயமா ஏமாத்த மாட்டேன்.
0: சரி சரி, நல்லது. உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன் மாதிரி. நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம். நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். அன்பு உறவுகள், நீங்கள் அழைப்புக்கு வந்தால் மீண்டும் இரண்டு மூன்று முறை அழைப்பிலே அழைத்து பாருங்கள். மஜித் சார் தூதுவளை லேகியம் சாப்பிடுகிறார் என்று எங்களுடைய ஜெயவர்சாதி கண்ணா சொல்லியிருக்கார். பாருங்க எப்படி. ஜெயவர்சாதி கண்ணா ஒரு ஒரு இதொன்று எழுதியிருக்கிறார். மனைவி சொல்றாங்க, ஏங்க இன்னைக்கு சாம்பார் வைக்கவா ரசம் வைக்கவா என்று கணவர்கிட்ட கேட்டோன்னா, கணவர் சொல்லிக்கல முதல்ல எதையாவது வை, அதுக்கப்புறம் பேரை வைக்கலான்னு. சூப்பர், நல்லா இருக்குது. சரி, இன்னும் ஒரு அன்பு உறவு இணைக்கிறார், அவங்கள நினைச்சிடலாம். இவர் எல்லாம் வைக்கிறதுல, அதாவது சாம்பார் வைப்பார், ரசம் வைப்பார், சமைக்கிறதுல எல்லாம் நல்ல கெட்டிக்காரன், சுவையா சமைப்பார்னு சொல்லி இருக்கிறாங்க. இவரை சந்திச்சிடறேன். எங்க நாங்க ஹோட்டல் போட போறோம், அதோட இவரை நினைச்சிடலாம். இவரை சொல்லி என்ன கொடுப்பாரு, வாங்க திரும்பி திரும்பி வாராருங்க, ஏதோ ஒன்றை பற்றி சொல்ல போறாரா, வாங்க.
1: எண்ணெய ஊத்துட்டு பட்டை அந்த இதெல்லாம் போடுற சட்டியில
0: என்ன என்ன செய்யறேன்னு சொல்ல செய்யறீங்களா?
1: செய்யறேன். எண்ணெய் ஊத்திட்ட வச்சுட்ட ஃபர்ஸ்ட், எண்ணெய ஊத்திட்ட வெங்காயம் கட் பண்ணி
0: வச்சிருக்கேன்.
1: எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு,
0: ஆயிட்டு இருக்கு. அப்படியே கைய வச்சு பாருங்க, சுட்டுட்டு வாங்க.
1: புரியல. சரி, ஓகே, அது புரியாத அதுக்கப்புறம் என்னுடைய குரல் எப்படி இருக்கு? அவரு மாதிரி குரல் தான் உங்களுக்கு கனி கனின்னு கேட்டு என்னுடைய குரல் எப்படி இருக்கு
0: பாருங்க. இவ்வளவு பொறாம எவ்வளவு அவருடைய குரல் கனின்னு கேக்குது, எந்த குரல் எப்படி கேக்குறேன்னு கேக்குறாருங்க. இப்படி
1: என்ன அப்படி இல்ல, என்ன கேப்பீங்க, நீங்க என்ன சாப்பிடுவீங்க காலையில அப்படின்னு கேப்பீங்களே போகும், அதனால கேக்குறேன்.
0: இப்ப கேட்க போற அது சரி. இப்ப நீங்க என்ன கொதிச்சுட்டு எப்படி உங்களுக்கு தெரியும், கைய வச்சு பாப்பீங்கல்ல?
1: என்ன சூடா என்ன சூடா இருக்குன்னா
0: உண்மையா சாவல் உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? உண்மையா
1: இப்படிதான் செஞ்சுதான் சாப்பிட்டு இருக்காங்க.
0: என்னங்க இப்பதான் பட்டை போடுறீங்க, அதுக்கு சாப்பிடுறாங்க?
1: அது காலையில சாப்பிட்டேன். இங்க காலையில இந்த குபூஸ் இருக்கும் ரொட்டி, அது சாப்பிட்டு
0: அதான் எங்களுடைய ஜார்ஜ் சொல்லி இருந்தா ஒரு நாள் குபூஸ்,
1: அந்த குபூஸ் சாப்பிட்டுட்டு இங்க இருந்து நான் போயிருவேன். அங்க இருந்து அங்க போயிட்டு காலையில ஒரு அத்தி பழம், ஒரு அத்தி ஒரு ஃபீக், ஒரு ஆப்ரிகோட்.
0: அதாவது அத்தி பழத்தை தான் ஃபிக்னு சொல்றதா? சொல்லுங்க.
1: ஆப்ரிகோட் அது சாப்பிட்டு ஒரு நாலு ஏலக்காய்
0: சாப்பிடுவேன்.
1: நாலு ஏலக்காய், அதோட அதுக்கப்புறம் ஒரு அஜுவான்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழம் இருக்கும், அது பத்து, அது அது சாப்பிடுவேன்.
0: அப்புறம்
1: ஒரு பழம், ஒரு பழம் அது டெய்லி அந்த பழம் சாப்பிட்டா நல்லது. அந்த இது இருக்கு பாத்தீங்களா, ஆப்பிரிக்கா மற்ற அத்திப்பழம்
0: நல்லது. ஒரு ஒரு ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு அவங்க புது புது பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டுட்டாங்க. எல்லாம் டிவி வாங்கினாங்க, அப்போ நல்ல கேபினெட் வாங்கினாங்க, சோபா வாங்கினாங்க, எல்லாம் வாங்கி வீட்டில எல்லாம் அந்த சாமான அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு அவங்க கொஞ்சம் ரிச் ஆயிட்டாங்க. பக்கத்து வீடு ஏற்கனவே ரிச் ஆயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் இருக்குது. போட்டோன்னா இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த பெண் என்ன செய்வான், இப்ப அடுத்த வீட்டுல அவட்ட ஏற்கனவே இருக்குதானே, இப்ப நாங்க எல்லாம் வாங்கினது அவ தெரியத்தானே வேணும் என்று இவங்களோட பேசும்போது அவ சொல்றான். என்ன இந்த சின்ன பையன் ஒரே ஒரே

0: அதுவரை 5000 வாங்கினது. அதுக்கப்புறம் டிவியில போய் தட்டுறேன், பாருங்க 6,000 நாங்க வாங்கினதுல போய் தட்டுறேன். இதெல்லாம் போய் பெட்ரூமுக்கு போறானுங்க. அப்படியே என்னன்னா போறான், எங்கேயாவது முந்திர போறான், நான் பின்னால போனா அந்த பெட்ல போய் சுள்ளு சொல்லு சொல்றான். அது வேற 16,000 வாங்கினதுங்க. எல்லாமே அப்படியே கிச்சன்ல போய் அவன் அவன் சட்டுல போட்டு கொடுத்தா, நாங்க 3000 வாங்கின சட்டுல போட்டு கொடுத்தா சாப்பாடு, அவன் சாப்பிடாம அப்படியே தூக்கி எறியறானுங்க பாருங்க. அதுவும் பிரியாணி, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிரியாணி பார்சல் கடையில சரியா, நான் நினைக்கிறேன் அது ஒரு $150 இருக்கும். அவங்க அந்த விலைய சொல்லி அந்த பொருள காத்திரத்தையும் சொல்லி கொண்டு போனாங்க. இவ்வளவு அப்ப இப்பதான் இவருக்கு புரியுது, அப்படியா அப்படியான்னு கேட்டு வீட்டை வந்துட்டு தான் வச்சு அடை இவ்வளவு பொருளும் வாங்கி வச்சுக்கு நல்லதும் சொல்லிட்டேன். அப்படித்தான் இப்ப நீங்க எனக்கு சொன்னது காலையில இதுதான் சாப்பிட்டா. இதுதான் இது உங்களுக்கு உண்மையிலே வயிற்றுல ஏதாவது செய்ய போதல்ல, நான் எங்களுக்கு கிடைக்காத நீங்க சொல்றீங்க கிடைக்காத கிடைக்காத எங்களுக்கு எப்படி இருக்கு? இவர் இதெல்லாம் சாப்பிடுறாரு சோ, நானும் போயிட்டு போன எப்படி இருக்கேன், இது வேணுமா எங்களுக்கு?
1: இது அப்படி இல்ல, இது நான் ஏன்னா அந்த அது 100 ஹைப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறதுனால அதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிடக்கூடியதா இருக்கு. அது என்ன வேற எங்கேயாவது அதுக்கு அந்த சாப்பிடக்கூடியதா இருக்காது,
0: இருக்காது இல்ல. உண்மையா அந்தந்த இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சலுகை இருக்குதானே. சில இடங்கள்ல தொண விட மாட்டாங்க, எடுக்க விட மாட்டாங்க, அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு.
1: அப்படி இருக்கா, நம்மளுக்கு அப்படி கிடையாது.
0: அது நல்ல,
1: இது வந்து
0: அவங்களுக்கு பெரிய மனசு. சரி, ஒரு வானம் ஒன்று சொல்லுங்க, ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, அந்த படம்
0: அந்த வானத்தை. இந்த பாட்டு நீங்க விரும்ப காரணம் என்றுதான் கேட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன்.
1: வானத்தை ஏன் விரும்புறீங்கன்னா, இந்த பாடல வந்து நீங்க வானத்தை தான் நீங்க கேட்டிருக்கீங்க, அதனாலதான் வானத்தை
0: என்னங்க அங்கால மனம் படைத்த மன்னவன் வருதல்ல, நல்லது நன்றி, பாடல்களை ஏற்றுறேன். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. வந்துட்டாருங்க, துணி அடைஞ்சிருங்க. நன்றி.
1: இல்ல இல்ல, இவர் வந்து நம்ம பக்கத்து இங்க பக்கத்துல நாட்டுக்காரு.
0: அவருண்டா, அவருக்கு புரியாது, நீங்க அவரை எப்படியும்
1: புரியாது.
0: அப்ப பரவாயில்ல.
1: ஓகே,
0: நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, அவர் புரியாத பாத்தீங்கன்னு இவர் அதை எப்படி எல்லாம் பேசலாம். சரி, அன்பு உறவுகள், நீங்க இணைந்து கொள்ளணும். இணைந்து நீங்கள் முதல்ல பேசிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நாங்க எடுத்து வந்துருவோம். தேவஸ்தாதிகன்னா உங்களுக்கு நீங்க எழுதி இருந்தாலும் நாங்க உங்களுக்கு எப்பவும் கதம்பமோ எந்த நிகழ்ச்சியிலயும் நீங்க பாடல் கேட்டுதான் நாங்க எடுத்து வருகிறோம் சொல்லி இருக்கிறோம். சரி, சேது மாதவன் நீங்க இணைப்புக்கு வாங்குவோம். எங்களுடைய ராஜவியல் ஏதோ சொல்லி இருக்கிறார், கேட்ட பாட்டு தான் கேட்டீங்கன்னு தெரியாத கேட்கலாம்.
2: வணக்கம், எங்கள் வேற அம்மா நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய கதம்ப நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஒரு பாடல் சாருங்கள் அம்மா. படம் தூங்காதே தம்பி தூங்காதே பாடல் வா.

0: மாயம், இது மனிதன் நிலை என்ன, வாடா ராஜா வா வா, இது முதலும் முடி என்ன. இந்த பாடலை காஞ்சி கருப்புப்பேட்டை ராஜவேலு விமலா ராஜவேலு இந்த கடம்ப நிகழ்ச்சியில் எங்களுக்காக இந்த பாடலை தாருங்கள் அம்மா. நன்றி அம்மா, வணக்கம். வாழ்க வளர்க எம்பிஆர் எஃப்எம் வானொலி நிலையம்.
1: வணக்கம் அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே அவருடைய குரல், இவருடைய குரல் சும்மா இனி இல்லையா என்றால், இவர்கள் இந்த இணைப்புக்கு வர இருந்தால் மற்ற நிகழ்ச்சிகளையும் எடுத்து வர வேண்டும். இவர் இந்த குரல் வளம் நல்ல. அது மட்டும் இல்ல, ராஜவேல் உங்களுடைய குழந்தைகள் என்று தான் நினைக்கிறேன். அந்த குழந்தைகளுடைய அந்த சின்ன குழந்தை, எல்லா குழந்தைகளும் நன்றாக பேசுகிறார்கள்.

0: அந்த சின்ன குழந்தையோட குரல் வளம் கணீரண்டு, அவர் பேசும் அந்த தமிழ் நல்லா இருக்கிறது. வாழ்த்துக்கள். அவரையும் ஒரு குட்டி அறிவிப்பாளராக மாத்தலாம்னு நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். சந்தர்ப்பம் அந்த குட்டி பையன் கடையில் கணீரண்டு பேசுகிறாருல்ல, அவருக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்துடலாம். சரி, இப்பொழுது வரதராஜன், வீரமணி, குழந்தவேல் மற்றும் சேது மாதவன், நீங்க எல்லாரும் இணைஞ்சு கொள்ளுங்கள் காற்றலையில். எங்களுடைய தர்மபுரி தர்மபுரி தமிழன் பாரதி அவர்களை என்னென்று பார்க்கலாம்.
1: வணக்கம் அம்மா, நீங்க இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க.
0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு நாங்கள் அதுவை கேட்கலாம். வணக்கம் சேது மாதவா, அல்லாட்டி குரு பாஸ்கர். வணக்கம. வணக்கம்.
2: அப்பா வெளில போயிருக்காங்க.
0: சேது மாதவா எப்படி இருக்கு? என்ன சேது மாதவா, நீங்க மொடலுக்கு போன மாதிரி வேட்டி அப்படியே மடிச்சு தூக்கி வச்சுக்கொண்டு ஒரு பக்கம் அங்கால என்னத்தை பாக்குறீங்க நீங்க?
2: நீங்க
0: பயந்து பயந்து பார்த்தத அவங்க அது ஒரு ஸ்டைல் எடுத்துட்டாங்க.
2: அப்படிதான்
0: நல்லா இருக்குது. முந்தி நான் பார்த்ததை விட கம்பீரமா பெரிய பையனா வளர்ந்துட்டீங்க நீங்க, நல்லா இருக்கிறீங்க. அப்படியானா நல்ல பிள்ளையா நல்ல வேலை செய்து அப்பா அம்மாக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்க்கை முறையை கொண்டு போறீங்க. நீங்க நல்ல ஒரு பிள்ளை. நான் இப்ப நான் இந்த நேரத்துல சாப்பிட மாட்டேன் தானே சேது மாதவன், உங்களுக்கு சமைக்க தெரியுமா? அது இந்த நிகழ்ச்சி எல்லாம்
2: முடிஞ்சு
0: இல்ல புரிய சொல்லாம சொல்லுங்க. உண்மையா ஏதாவது ஒரு சாப்பாடு இப்ப வீட்டுல அம்மா இல்ல, அம்மா செய்து கொடுக்க மாட்டாங்க, அப்பா இல்ல, யாரும் இல்ல, தனியா இருக்கிறீங்க, ஒரு பாத்து கொள்ளப்பா நாங்க போயிட்டு வர்றோம்னா உங்களுக்கு பசிக்குது, இங்க என்ன செய்து சாப்பிடுவீங்க?
2: மாவு இருந்தா தோசை சாப்பிடுவேன்.
0: தோசை அது மா அம்மா செய்து வச்சிட்டு போன அந்த மாவை எடுத்து நீங்க கல்லுல அப்படியே ஊத்தி சுட்டு சாப்பிடுறீங்க, அப்படிதானே?
2: ஆமா. அப்படி இல்லாட்டி சும்மா அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு அதை எண்ணெய் ஊத்தி அப்படியே பெரட்டல் மேல வச்சு அப்படியே பசங்க சாப்பிட செம்மையா இருக்கும்.
0: அது சோற்றோடு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுங்க வெங்காய பொரியல். கெட்டிக்காரன் அதெல்லாம் தெரியுது, அரிஞ்சு உப்பெல்லாம் அளவா போட்டு போட்டு
2: அப்படி இல்லாட்டி சாதம் அடிச்சு தண்ணிய ஊத்தி வெங்காயத்தை தொட்டு சாப்பிட வேண்டியதான், சூப்பரா இருக்கும்.
0: அது என்ன நல்லா இருக்கும், நல்ல தண்ணி விட்டு ஒரு சின்ன அந்த பொண்ணை நீங்க போய் ஹரணிய நீங்க செய்ய சொல்றீங்க. நீங்க
2: அம்மா அப்பா தானே உள்ள போயிருக்காங்க சொன்னீங்க, தங்கிட்டு சொல்லி
0: உங்களோட பேசுறதுக்கு அவனா பேசணும் அப்பா? ஆஹா, கவனமா பாத்து சொல்லணும். அல்லாட்டி நீங்க இப்படித்தானே நீங்க சொன்னீங்க, அதனாலதான் நாங்க எடுத்து வந்தோம் நீங்க சொல்றீங்க. சூப்பர். அப்ப நீங்க இன்றைக்கு வானமண்டு என்ன பாட்டு நீங்க சொல்ல போறீங்க? வானமண்டு சொல்லு வரணும் அந்த பாட்டுல, முதல்ல வரணும், இடையில வரணும், எப்ப எங்க இருந்தாலும் வரலாம், வானமண்ட சொல் வரணும் அந்த பாட்டுல.
2: வானம் வானம் ஐயோ
0: ஐயோ ஐயோ, சாப்பிடுறது அதெல்லாம் நல்லா சொன்னீங்க பாருங்க, வெங்காயம் எல்லாம் அப்படியே ஒரு பொரிய ரவுண்டு செய்து
2: இனி
0: அடுத்த முறை வந்தா சேது மாதம் தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும். எந்த நேரம் இங்க ஹோட்டல்ல எல்லாம் வாங்குறதே இல்ல. நீங்க சேது புதனை யாரையும் சமைக்கிறது இல்ல, என்னவோ தண்ணியோ சோறோ வெங்காயமோ அல்லாட்டி பொரியலோ சேது மாதவன் தான் செய்து தரணும்.
2: நீங்க வாங்க, உங்களுக்கு சிக்கன் குருமா பண்ணி தரவாங்க.
0: சரி,
2: அப்பாட்ட கேட்டு இப்படி
0: கத்துக்கிறேன். சிக்கன் வந்து இங்க பக்கத்து வீட்டு சிக்கன அப்படியுமே இல்ல,
2: அதெல்லாம் திருட்டுச்சிக்கன் கடையில பேசுறது
0: அவங்க தேடிக்கொண்டு இருப்பாங்க, நீங்க அப்படியே மெல்ல சாப்பிட்டு
2: ரெண்டு நாள் கழிச்சு கொடுக்க வேண்டியதான்.
0: அவங்க ஆனா நீங்க சமைச்சு சாப்பிடும் போதுதான் நாங்க எங்க எங்கட கோழி காணையில கூப்பிட்டு இருப்பாங்க, நீங்க இங்க சாப்பிடுவீங்க
2: அங்க கூட்டிட்டு இருப்பாங்க, நம்ம இங்க வாய்க்குல
0: அவங்களோட வாயில பக் பக்கன்னு போகும், அங்க பண்டுவாங்க. சரி, இப்ப நீங்க வானவன்ட்டு கண்டுபிடிக்கவே இல்லையே, புது பாடல ஒண்ணுல இல்லையா, நிறைய பாட்டு இருக்கு. வானம், வானம் தெரியும் என்ன சேது சேது மாதவனுக்கு
2: என்ன மறந்துட்டோம்.
0: வானம்டா என்ன
2: வானம்னா மேகம்,
0: மேகம் மேல வான், மேகம் வந்து ஓடுறது மேகம், வானம் நிலவு இருக்கு வானத்துல நீலமா இருக்கும், சில நேரத்துல கருப்பா இரவுல கருப்பா இருக்கும் என்ன அப்படியா, இரவுலையும் நீளமா தான் இருக்கும் அது, இல்ல வெளிச்சம் இருந்தா. வானமண்டி சொல்ற பாட்டு யோசிங்க யோசிங்க, சேது மாதவன் டக்கு டக்குன்னு எங்க கெட்டிக்காரன் உங்களுக்கு முடியும் எங்க வானம் நீலவான ஓடையில் அந்த பாட்டு எடுத்து வருவோமா, நீலவான ஓடையில் சென்ற வெண்ணிலா அந்த பாட்டு சேது மாதவன்.
2: வானம் தான் வீண்டாலும் யார் உன்னை பிரிந்தாலும் அந்த தாங்க போட்டுமா, செமையா இருக்கும்.
0: என்ன படம் அது, வானம் தான் வீழ்ந்தாலும்
2: அது ஒரு டிஜே சாங்,
0: டிஜே சாங். சரி நான் எடுத்து வர்றேன், வானம் தான் விழுந்தாலும்
2: வீழ்ந்தாலும் யார் உன்னை பிரிந்தாலும் அந்த மாதிரி வரும், அந்த வரி மட்டும்தான் ஞாபகம் இருக்கு.
0: பிரிந்தாலும்
2: நீங்க வானம் சொன்னே அந்த வரி ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு.
0: இது ஒரு ஆல்பம் சாங் இல்லையா?
2: ஆமா ஆல்பம் சாங்.
0: நான் உங்களுக்காக எடுத்து வர்றேன் சேது.
2: சரிம்மா, நான் இன்னொரு சாங் பாட்டா.
0: எங்க எங்க பாடுங்க பாக்கலாம்.
2: அது வந்து இப்ப பெண்களுக்கு எல்லாம் யாரு வெளில விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருது இல்ல, பெண்களுக்கு எல்லாம் உரிமையா இருக்க மாட்டேது சொல்லி இருக்குல்ல,
0: சுதந்திரம் இல்ல பெண்களுக்கு, சுதந்திரம் இல்ல,
2: சுதந்திரம் இல்ல,
0: சுதந்திரம்.
2: அதுக்காக பாடின பாட்டு இதுதான்.
0: எங்க
2: அதுல ஒண்ணு, அதுல ஒண்ணு இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு, எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு.
0: எங்க பாக்கலாம், பாடுங்க பாக்கலாம், கெட்டிக்கார கேப்போம். இண்டையோட நான்களும் சுதந்திரம் எடுத்துக்கொள்ளுவாங்க.
2: மாதரே மாதரே பாலாகும் கீரங்கள் துணி ஓடி பாதங்கள் திமுறோடு தீருங்கள் வாருங்கள் வாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலங்கள் இனிமேல் உலகம் பார்க்க போகுது மனையில் தீபங்கள். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கடுவிலே உன்னை ஏந்துமே, ஒரு முறை தலைகுனி உன் வெற்றி சிங்கம் முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே, ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, நீ பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்தேனில், ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்தேனில். சிங்கப்பெண்ணே வா வா சிங்கப்பெண்ணே ஆமா காணினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே, ஒரு முறை தலைகுனி அற்பதற்கு மட்டுமே எரு எரு எரு வலிமை கொண்டு எரு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நிலு. அன்னை தங்கை மனைவி என்று நீ விதைத்த விதையை எண்ணி உந்தன் பாய் அனைத்தீய அமைக்கும் நீ பாயம் என்று தூ நின்று செல்லு. உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே போய் தனியா பரிதாபம் காட்டும் என்ற வர்க்கத்தோடும் இணையாதே. ஹே உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே போய் பரிதாபம் காட்டும் என்ற வர்க்கத்தோடும் இணையாதே. உலகத்தின் வழியெல்லாம் உன்னால் என்ன கண்ணுன்னே பிரசவத்தின் வழியை தாண்டு பிறந்தாகி நீ சீராக எழுந்து வா. உலக அசைப்போ உயர்ந்து வா வா வா அகினி சீரகே அகினி சீரகே எரிந்து வா. உன் மொழி வீடும் காணாவே கோம்பா அதிசிக சகதியை விழாமல் பார்ப்போம் வா. எரு எரு எரு வலிமை கொண்டு எரு. பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நிலு. ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நிலு. இது காயங்கள் மாற்றும் காலமே உந்தன் துன்பம் வீழும் நால்வரும் உனக்காக நீயே உதைப்பாய் அம்மா. உனது ஆரை உணர்க்கிடுவாய் அம்மா. விதை ஒன்றே கூறியே திரு விதை ஒன்றே கூறியே திரு. சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏங்குமே. ஒரு முறை தலை குனி உன் பெற்ற சிங்கம் முகம் அவன் பார்ப்பதற்கும் மட்டுமே ஏறு ஏறு ஏறு நெஞ்சின் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நிலு. அன்னை மனைவி தங்கை என்று நீ கொடுத்த உயர்வை இன்று காதங்கள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பாயமின்றி நீ பாயமின்றி தூ நின்று செல்லு.
0: சூப்பர் கட்டி காரன். அடிக்கடி நீங்க உங்களோட அங்க என்ன அந்த குரூப் இல்லையா அந்த ஸ்டேஜ் வழிய பாடுறவங்க குரூப் ஆயிருக்கிறாங்களா குரூப் செய்யறாங்களா?
2: குரூப் இல்லமா
0: இப்ப
2: தெரியல கிடையாது.
0: முந்தி எல்லாம் முத்துக்குமார் போவாருல்ல அந்த அப்படி உங்களோட ஊர்ல இல்லையா இப்ப இருக்கிறாங்களா யாராவது? அப்படி யாராவது இருந்தா நீங்க அப்படி சேர்ந்து ஒரு பாடல்கள் ஸ்டேஜில் அப்படி பாடிக்கொண்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க சூப்பராக இருக்கு. நீங்க நல்ல ஒரு கட்டிக்காரனா வருவீங்க. அப்படியே பாடி பாடி பாடி நீங்க நல்லா வந்துடுவீங்க. அதனால நீங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்க. நல்லா பாடுறீங்க ஐயா சூப்பரா நல்லா அடிக்கடி பாடுங்க. சரி அடிக்கடி வாங்க வானிலையில வந்து பாடுங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். நன்றி சேது மாதவன். போய் நல்ல வெங்காயம் இன்னொரு பாட்டா சரி பாடுங்க பாடுங்க.
2: ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட எங்க வந்து யாராண்ட வச்சுக்க நான் பிரச்சனை நீ குரல் விட்டா தெரிஞ்சுக்கிறானா அர்ச்சனை உனக்கு தாண்டா அர்ச்சனை. அவன் வர்ற வரைக்கும் வயசா கொடுத்து நண்டு திண்டு தொகுறது அவன் எழுந்த கிழந்து வந்தானா இந்த தீபாவளி நம்பது. குடியிருக்கும் வெறித்தனா இணை பொண்ணு கல்லுனா நம்ம கெத்தா ஒல்லாத்தனும் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என்னம்மா சனம் வெறித்தானோ நெய் நாய் போலோ கலுனா நம்ம கெத்தாத்தானோ. ஆமா அழுக்கா இருப்போம் வெறித்தனோ வெறித்தனோ, அருப்பா கலையா இருப்போம் வெறித்தனோ வெறித்தனோ, ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனோ வெறித்தனோ. பிள்ளைங்க இருக்காங்க வேற என்ன வேணுறா வடிவாணி என்ன மேல யாருக்கும் டவுலுண்டு நீ என்ன டவுலத்தாவே நில்லையே ஆளு நண்பா நீ நெஞ்சுகுள்ள குடியிருக்கோ. ஏன் நம்ம கனோ வெறித்தனோ சுராங்கனி கணக்கா ஒரு ஆட்டம் இருக்கு, மீனுக்கா ஒரு மேலம் இருக்கு. மண்ணு முட்டா சாலு எண்ணெய் புட்டா யாரு தொங்க விட்டு துவைக்கும் ரவுச பாரு, குரல் புட்டா நூறு சொந்த வரும் பாரு, காசு பண்ண எல்லாம் கோளாறு. என்னட எல்லாம் நீ தானே, உன்னாண்ட எல்லாம் நான் தானே. நம்ம சாக்கு ஊரு டாக்கு நண்பாணி பல்லாக்கு எக்கா பொண்ணு எல்லோ, ஏ அக்கா பொண்ணு எல்லோ, ஏ இன்னா இப்போ கல்லா நம்ம கெத்தா எல்லோ. ஆமா அழுக்கா இருப்போம் வெறித்தனோ வெறித்தனோ, கருப்பா கலையா இருப்போம் வெறித்தனோ வெறித்தனோ, ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனோ வெறித்தனோ. பிள்ளைங்க இருக்காங்க வேற என்ன வேணுறா வட்டி ராசாவணி பெண் என்னோட கில்லா மேல. யாருக்கும் தௌலண்டு நீ இல்ல தௌலத்தாவே நின்னு அது நண்பா நீ நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். நம்ம சனம் வெறித்தனோ கலா நம்ம கெத்தா எல்லோ. எடுமா பாட்டு
0: ஆஹா, இப்படி எல்லாம் நீங்க இந்த பாட்டை எப்படி நீங்க மனப்பாடம் எப்படி மனப்பாடம் செய்து கொண்டீங்க? அடிக்கடி கேப்பீங்களோ இந்த பாட்டை?
2: கண்டிப்பா இந்த படத்துல பார்த்தா தானே பாத்துட்டேன்.
0: என்ன படம் அது? என்ன படம்?
2: படம் பேர் பிகில்.
0: பிகில்.
2: இப்ப நான் பாடின ரெண்டு பாட்டுமே அந்த படம்
0: தான்.
2: பிகில் போட்டீங்கன்னா இந்த பாட்டு வரும்.
0: நல்ல படமா அந்த படம்?
2: சூப்பர் படமா.
0: நாங்க இன்னும் பாக்க இல்ல, அதனாலதான் நீங்க அந்த பாட்டு எங்களுக்கு. ஆனா அந்த அவ்வளவு வரியே நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே, அப்படி என்ன பாடமா? நன்றி நன்றி, நல்லது சேது மாதவன் நன்றி. புதுக்கோட்டை செல்வகுமார் எங்கே?
3: வணக்கம் வணக்கம்.
0: சேது மாதவன்
2: சொல்லுங்க.
3: நல்லா பாடுறீங்க.
0: பக்கத்துல குருபாஸ்கர் நீங்களா அப்படி பேசுறீங்க? அப்பாட குரல் மாதிரி செல்வகுமார் இருக்கார். செல்வகுமார் நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க.
3: ஹலோ, நல்லா கேக்குதாமா?
0: கேக்குதா உங்களுக்கு? சேது
2: மாதவன்.
0: அவர் சொன்னார் உங்களோட பாட்டு நல்லா
4: இருக்கு. கேக்குறீங்களா?
0: வணக்கம் சேது மாதவன். அர்ஜுனும் நல்லா பாடுவாரு. சரி, சேது மாதவன் நல்லா பாடுன்னு சொல்லி இப்ப அர்ஜுனும் எங்களுடைய செல்வகுமாரும் வாழ்த்தி இருக்கிறாங்க. ஆனா சேது மாதவன் பாடின பாட்டு பாட மாட்டாங்க யாரும். அது
3: கண்டிப்பா யாரும் முடியாது.
2: அந்த
0: பாட்டுல ஒரு வரி நான் பாடும் அது.
2: ம், பாருங்க நீங்க பாருங்க.
0: சுராங்கனி சுராங்கனி சுராங்கனி மாலு மாலு மாலு சுராங்கனி மாலு சுராங்கனி மாலு கேனாவா. அது அடுத்த வந்து உங்களை மட்டும் பாருங்க.
2: பாட்டு வேற பக்கம் போயிடுச்சு.
0: இருந்தாலும் நான் சுராங்கனி சொல்லிட்டேன் சொல்ல. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, எங்க எங்களுடைய செல்வகுமார் மற்ற எங்களுடைய அர்ஜுன் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: அம்மா வணக்கம்.
0: வணக்கம் செல்வகுமார், சொல்லுங்க.
5: அவர் அவர் பேரு அர்ஜுனன். அர்ஜுனன்
0: அர்ஜுனன் ஆஹா, அப்ப வில்லு வச்சிருக்கிறாரா? அம்பு வில்லு.
5: ஆமா.
0: சரி, அர்ஜுனன் அர்ஜுனன் நான் சைலா கூப்பிட்டேன், நீங்க விடுவீங்க இல்லையா? அர்ஜுன் என்று கூப்பிட்டேன், நீங்க அர்ஜுனன் என்று சொல்லுங்க.
5: பழைய பேரா இருந்தா ரொம்ப பிடிக்கும்ல, அந்த அந்த உண்மையான பேர் இருக்க தெரியணும்ல.
0: அதுதான் கம்பீரம் இல்லையா?
6: அது சில பேர் சுருக்கமா அப்படி கூப்பிடுவாங்க அர்ஜுன். முழு பேர் வந்து அர்ஜுனன்
0: தான். அர்ஜுனன் அர்ஜுனன் சரி, அர்ஜுனன் ஒரு பாட்டு பாடுங்க முதல்ல. முதல்ல
6: பாடவா?
0: பாடுங்க.
6: கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும்,

பூக்கிலே கால் போகலாமா, கால் போன பூக்கிலே மனம் போகலாமா. பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம்.

தேடும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா.

0: சொல்லுங்க மேடம். சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். கொஞ்சம் காம். ஆமா,
1: நானு ஆலி உயர்த்தாம பேசுறேன் பாத்தீங்களா. இப்ப என்னடா எந்த காதுக்கே வரையல எனக்கு யோசித்து.
2: என்னமா?
1: சொல்லுங்க செல்வகுமார். செல்வகுமார்
2: அதான் சாப்பிடா சுதி நல்லா கூட கிடைக்கும்.
1: அதனால ஒரு நாளும் சாப்பிடாதீங்க, அப்பதான் சுதி நல்லா கிடைக்கும். இல்ல இல்ல, தண்ணி தண்ணி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போனா நல்லா பாடலாம். இல்ல இல்ல, அது அது உங்களை பொறுத்தது. எந்த எந்த தண்ணி என்றது அது உங்களை பொறுத்தது. அது ஆனா தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு பாடுனா பேசலாம், நல்லா பேசலாம், பாடலாம், சண்டையும் பிடிக்கலாம்.
2: ஆமா,
0: நான் வந்து நான் தண்ணி குடிச்சு போனா சுடு தண்ணி குடிச்சு போனா நல்லா இருக்கும்.
1: சுடு தண்ணி சுடு தண்ணி டீ காஃபி சாப்பிட மாட்டீங்களா? அதுதான்
0: டீ காஃபி எதுவுமே சாப்பிட மாட்டோம். வெத்தல பாக்கு சிகரெட் தண்ணி எதுவுமே கிடையாது.
1: ஒட்டு ஒன்றுமே கிடையாது. சூப்பர், நல்ல பழக்கம். நீங்க உண்மையிலே நல்ல ஒரு பழக்கம் உங்களுக்கு. நல்ல பழக்கம்.
0: நான் வந்து தீவிரமான ரசிகர். நானு
1: வாழ்க்கை இல்லையன்ற மாதிரி இருக்கேன்.
0: அது ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும். அது பழகிட்டா சில பேர் பழகிட்டா. நம்ம நானும் சின்ன ஒரு 10 வயசு வரைக்கும் சாப்பிட்டு இருந்தேன் டீ காஃபி. சாப்பிட்டு இருந்தேன். எம்ஜிஆர் படங்கள் பார்த்து எம்ஜிஆர் பத்தி சில விஷயங்களை கேள்விப்படும் போது அத சாப்பிடறது படிச்சேன்.
1: அது நல்லா. அப்ப நீங்க இப்ப பால் சாப்பிடுவீங்களா? நீங்க
0: அதெல்லாம்
1: பொய்யுங்க. நீங்க வீணா உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்கிறீங்க. சுகர் நீங்க நீங்க நீங்க ரைஸ விடுங்க சுத்தமா. முதலாவது மா பொருட்களை விடுங்க. மற்றது இப்ப நீங்க பாவிக்கிறீங்களே சும்மா நார்மலா ஏதாவது சுகர் ஒயிட் சுகர் இருக்குல்ல, அது அந்த சுகரை சுத்தமா விடணும். நீங்க தேன் பாவிக்கலாம், இல்லாட்டி பிரவுன் சுகர் கொஞ்சம் பாவிச்சுக்கலாம். இப்ப இப்ப அல்லாட்டி பணம் கற்கண்டு அது சாப்பிடும். நீங்க அல்லாட்டி பணம் சக்கரை பணம் சக்கரை அதுதான் சுத்தமா அங்க உங்களுக்கு எடுக்கலாமே. எல்லா இடமும் தேடி போய் நீங்க எடுக்கலாமே. அங்க இங்க எங்களுக்கு இல்ல கிடைக்குமே. அப்ப நீங்க அதெல்லாம் வாங்கி நீங்க பாவிக்கலாம். நீங்க பால் சாப்பிடாம இருக்கிறது அது உங்களை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்க. இந்த பால்ல செலவு போகும், செலவு போகும். இவரை மெல்ல பால நிப்பாட்டினோம் சுகர் வர்தன்.
0: பத்துவுக்கு
1: சுகர் இல்லையே, அது என்ன கும்மல் இருக்குது? சுகமா எங்கேயாவது சோர்ந்து படுக்குதா? இல்ல. அப்ப நீங்க அந்த பால் அதாவது நீங்க கடையில
0: சாப்பாடு
1: இல்ல இல்ல கடை அதாவது அந்த சாப்பாடுகளை நிப்பாட்டுங்க. அந்த சாப்பாடுகளை நிப்பாட்டுங்க. நல்ல நீங்க அரிசி சாப்பாடு சாப்பிடுறீங்க அதை நிப்பாட்டுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க பால் சாப்பிடுங்க, பால் நிறைய சாப்பிடுங்க. அது அதாவது சுத்தமான பால். இப்ப சில இடங்கள்ல அந்த கலப்பணங்கள் செய்யறாங்க இல்ல, பசும் பால். யாராவது அந்த கறந்து எடுக்கிற இடங்களுக்கு போய் நேரம் அப்படியே போய் வாங்கிட்டு வாங்க, கிடைக்குது பார்த்து அதுலயே வாங்கிட்டு வரலாம். அது என்ன நல்ல, அது உண்மையில உடலுக்கு நல்ல. பால் நல்லா சாப்பிடுங்க, அது வந்து சுத்தமான பால். இப்ப எங்கட இந்த ஊர்ல கிடைக்கிற தாராளமா கிடைக்குது பால், அது கூட ஏதோ ஒரு கெமிக்கல் சேர்த்து வச்சிருக்கிற தான் 3 கிலோமா ஒரு மாதத்துக்கெல்லாம் இருக்குது அந்த பால். அப்ப அதுல ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குது அவங்க சேர்த்திருக்கிறாங்க. அப்ப அத சுத்தமான பால் குடிச்சு கொண்டு வந்தா உங்களுக்கு எந்த நோயும் வராது. ஆனா அதுல ஒரு மிளகு, இஞ்சி, மிளகு மற்றும் மஞ்சள் போட்டு சின்ன பனங் கற்கண்டு போட்டு காய்ச்சி அப்படியே நீங்க சாப்பிடலாம். மற்றது உங்களோட குரல் வளத்துக்கு அதிமதுரம் தண்ணியில போட்டு குடிங்க, அதிமதுரம் போட்டு குடிங்க. சுடுதண்ணி நல்லா அதிமதுரத்தை போட்டு அவிச்சிட்டு குடிங்க, இன்னும் குரல் வளம் நன்றா வரும், ஒரு கரகரப்பு இல்லாம இருக்கும். நிச்சயம், ஏன்னா ஒரு நல்ல கலைஞனுக்கு நாங்க நல்லதை சொல்லிக் கொடுக்கோம் இல்ல, அவரோட குரல் எப்பவும் தேவையில்லை. வந்தோடனே பாடுங்கன்னு நீங்க பாடணும், அந்த தன்மை இல்லாம போக கூடாது. அந்த தன்மை இல்லாம போகும்போது எவ்வளவு கவலைப்படுவீங்க நீங்க சொல்லுங்க பாக்க, பேச முடியாம போகும்போது. நான் என்ன இப்ப கவலைப்படுறேன், என் குரல் உண்மையிலேயே சரியில்லை, என்னால முடியாமல் இருக்கிறது, முன்பு மாதிரி இனிமை இல்ல, ஒரு ஒரு தடிச்ச குரல் மாதிரி ஒரு பேசும்போது கேட்கும்போது, நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி கேட்கும் போது எனக்கு முந்தின அந்த குரல் என்னுடைய குரல்ல தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க ஆரம்பத்துல
0: உங்க குரல் நல்லா தான் இருக்கு, உங்க குரல் நல்லா இருக்கு. நீங்க பாடி நான் கேட்டது, நீங்க ஒரு பாட்டு போடுங்க நான் கேக்குறேன்.
1: ஐயா பாட்டு பாட்டு போனதானே சொன்னாரு, நல்ல ஒரு பாட்டு பிளே பண்ண.
0: நீங்க உங்க குரலை பத்தி சொல்றீங்களே, அதுக்கு சொல்றேன்
2: என்ன
1: பாட்டு ஹம்மிங் கொடுக்கலாம்,
2: ஏதோ ஒரு பாட்டு. எம்ஜிஆர் தலைவர் பாட்டு,
1: தலைவர் பாட்டா? எம்ஜிஆர்
2: அம்மா பாட்டை எடுத்து கொடுங்க, அம்மா பாட்டு தான் உங்களுக்கு பிடிக்குங்களா?
1: அம்மா, அவருடைய அம்மாவுடைய பாடல். அம்மா என்றால் அன்பு,

0: பாடல் நல்லா தெரியல எனக்கு.
1: உங்களுக்கு வாய்ஸ் நல்லா தான் இருக்கு, கேட்க நல்லா தான் இருக்கு. நீங்களா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு குறைச்சு சொல்றீங்க.
0: என்ன செல்வகுமார், ஒரு ஒரு பத்திரத்துல இவர் எழுதி ஸ்டாம்ப் பண்ணி தரேன்.
1: கண்டிப்பா தரேன்.
0: பேந்தர் காலத்தில் இவர் மாறக்கூடாது. பக்கத்துல ஒரு அன்பு உறவு நீண்ட நேரமா அமைதியா இருக்கிறார், அவரை சந்திச்சலாம். வணக்கம் வீரமணி. பொறுமையிலும் பொறுமை வீரமணிக்கு தாங்க இருக்குது. தர்மபுரி வீரமணி, இவ்வளவு நேரமா பொறுமையா இருந்தார், நானும் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அப்படியே இணைப்புல பேசாம ஒரு சத்தம் கேட்காம இருந்தா நிலமா இருக்கிறீங்களா தர்மபுரி எங்களுடைய வீரமணி? செல்வகுமார் ரெண்டு பேரும் ஒரு வணக்கம் சொல்லிருங்க. புதுசு புதுசா இணைஞ்சவங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நீங்க குரூப்புக்கு ஹாய் போடுவீங்க, அவங்களோட நட்பு கொண்டுவீங்க. சச்சிலா நீங்க
2: நேரத்துல வந்து இணைஞ்சிக்கலாமா? அந்த டெய்ஸ்ல முருகன் நீங்க காமெண்ட் பண்ணதுல தப்பா ஒரு குறி சொன்னீங்கல்ல, அது எனக்கு தெரியல. எனக்கு குரல் மாசம் இருக்கு, நான் நேரடியா தெரியல. எனக்கு
0: என்ன சொன்னீங்க ஐயா, எனக்கு புரியல. நீங்க உங்களோட உங்களோட குரல் வந்து பேஸா இருக்கு அவ்வளவு. இங்க சொல்லுங்க, என்ன இருக்கா சொல்லுங்க.
2: குரல் மசூலியோ இப்ப நேரடியா பேசுறது கரெக்டா இருக்குது. அடுத்து வந்து நேர் விருப்பத்துல வந்து ஞாயிற்றுமா வந்தாவா தெரியல மாதிரி.
0: நேர் நேரத்துல என்ன தெரியுதுங்க? வீரமணி, நீங்க வானமன்ற சொல்ல பாட்டு சொல்லுங்க.
3: ஹலோ
0: அம்மா, வணக்கம். சந்திரா அம்மா, அம்மா வணக்கம். நலமா இருக்கிறீங்களா நீங்க? உடல் நலத்தோட அடிக்கடி நீங்க வானொலிய கேளுங்க, காற்றலைக்கு வாங்க, நலமா இருக்கணும். இப்ப அங்க குளிராமா, அங்க நிலைமை எப்படி? குளிரா
3: சுமாரா இருக்கு, நல்ல மாதிரி இருக்கு.
0: அம்மா, சந்திரா அம்மாக்கு என்ன பாட்டு வேணும்? வானம் என்று தொடங்குற பாட்டு சொல்லுங்க அம்மா.
3: நீலவானமா பாட்டு, நீலவானத்துல ஒரு பாட்டு.
0: நீலவானத்துல என்ன பாட்டு? வானமண்டு வருதா அதுல?
3: நீலவானம்னு ஒரு பாட்டு வருது மாதிரி,
0: அந்த பாட்டு. நீலவான அந்த பாட்டு. அப்ப ரெண்டு பேருக்கும் அந்த பாட்டை போட்டுருங்க. காளிதாசன் நண்டு வர்றத வீரமணி என்று பாடலாம். வீரமணி பாடினான் காதல் கீதமே, அப்படி பாடலாம். என்ன அம்மா சத்தம் பண்ணுமா? அங்கல காதல் கீதம்னா அம்மா ஜம்மன் இருந்துட்டா என்ன? அம்மா அந்த பாட்டு அருமையான பாடல் இல்லையா?
3: சரிங்க.
0: அம்மாக்கு பாட வருமா? அம்மாக்கு பாட வருமா?
3: பாட மாட்டேன்,
0: பாட தெரியாது. இந்த உங்களோட குட்டி பையன் வீரமணிய நீங்க தாளாட்டு பாட இல்லையா தூங்கும் போது?
3: தாளாட்டு பாடணும், அதெல்லாம் இப்ப மறந்துச்சு, ரொம்ப மறந்து போயிட்டேன்.
0: ஆனா அப்ப நீங்க பாடித்தானே தூங்க வச்சீங்க இவனை எல்லாம், இந்த குட்டி பையனை.
3: அப்ப பாடுங்க வச்சோம், அதெல்லாம் ஒரு பாட்டு அம்மா அப்பா அம்மா ஆயா பாட்டு வச்சாங்க, நம்மளுக்கு தெரியாது. எனக்கு பாட்டெல்லாம் தூங்க மாட்டேன், பாட்டு வச்செல்லாம் தூங்கல, அவங்கள தூங்க வைக்கல,
0: அவங்களை தூங்க வைக்கல. சும்மா சரி அழும் போது என்ன பாடலையா நீங்க லாலி லாலி லாலி அப்படி பாடலையா? என்னம்மா என்னம்மா
3: அம்மா
0: நீங்க அப்படி என்ன பாடி
3: வந்து அம்மாதான் நல்லா பாடுவாங்க அந்த பாட்டெல்லாம் நம்ம எல்லாம் பாடவே இல்லை.
0: நீங்க பாடல வீரமணி பாடுவாரா? வீரமணி பாடுவாரா?
3: வீரமணி பாடுறாரு. அம்மா என்ன கட்ட ஏழு குறைஞ்சபட்சம் எனக்கு விவரம் தெரிவிக்கும், 6 வயசு வரைக்கும் அம்மா பால் கொடுத்து என்ன தூங்க வைக்கிறதுக்கும், 7 வயசு வரைக்கும் யானையில போட்டு அந்த யானை சொல்லுவாங்க அது யானையில போட்டுதான் தூங்க வச்சாங்க. ஆனா இப்ப சொல்றது கூச்சப்படுறாங்க,
0: கூச்சப்படுறாங்க அது தெரியுது. நல்ல ஒரு பாடலை அம்மா கேட்டிருக்க, அம்மா சூப்பர் பாட்டு கேட்டிருக்கான். அம்மா வந்து என்ன பாட்டு கேட்டிருக்கான்னு பாத்தீங்களா? செல்வகுமாரும் அர்ஜுனும் அது கமலஹாசன் திரைப்பட பாடல் கேட்டிருக்கான், வாழ்வே மாயம் படத்துல. அந்த பாட்டு தெரியுமா அர்ஜுனாக்கு? அந்த பாட்டு
1: ராமச்சந்திரனுடைய
0: பாடல்கள் தான் உங்களுக்கு தெரியும். சரி
1: அர்ஜுனா
0: பாடல்கள், அர்ஜுனா நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. வானமண்டு தொடங்குற பாட்டு, வானமண்டு வருகிற சொல் வருகிற பாட்டு ஒன்று சொல்லுங்க.
1: வானமண்டு எனக்கு தெரிஞ்சு புதிய வானம் புதிய புதியன்னு சொல்லலாம்.
0: அந்த பாட்டு கேட்டுட்டாங்க
1: ஒரு பாட்டு வந்து ஒரே வானம் ஒரே பூமி ஒரே ஜாதி ஒரே நீதி, எப்படி பாட்டு இருக்கு படத்துக்கு பேரு ஒரே வானம் ஒரே பூமி தான்.
0: அது யாரோ கேட்ட மாதிரி இருக்கு.
1: ஜெய்சங்கருடைய
0: படம் ஒரே வானம் ஒரே பூமி கேட்கல சொல்லி இருக்கிறாங்க ஆனா கேட்கல. சரி அப்ப அந்த பாட்டை உங்களுக்கு தரலாம். ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே வானம் ஒரே பூமி
1: படத்துக்கு பேரும் அதேதான், ஒரே வானம் ஒரே பூமி
0: ஒரே பூமி. சரி இப்ப செல்வகுமார் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க
4: இந்த பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் ஒரு பாட்டு வருதுலமா?
0: அதுதான் எங்களுடைய வீரமணி கேட்டிருக்காரு. பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் அந்த பாட்டு தானே?
4: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் அது சிரித்தது என்னை பார்த்து.
1: அந்த பாட்டு இருக்கு. இன்னொரு பாட்டு சொல்லலாம், வானத்தில் பரவாத ஒரு நிலவுன்னு ஒரு பாட்டு இருக்கு காஞ்சி தலைவங்கிற படத்துல.
4: என்ன
0: சொன்னீங்க? செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் அத பாடுங்க பாக்கலாம். அர்ஜுன் அர்ஜுனா அர்ஜுனா அத பாடுங்க.
1: ஜென்ஸ் வாய்ஸ் பின்னாடி செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, அது சிவந்த உடலா இதழா

0: நினைக்க நடப்பதை உன்னிடம் ஏன் மறைக்க அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
1: சூப்பர், நல்ல ஒரு
2: பாட்டு.
1: என்ன படம்
0: கேட்க நல்லா இருக்கும்.
1: நான்கு கில்லாடிகள். நல்ல ஒரு பாடல் இல்லையா அது. மற்றது ஜெய்சங்கருடைய இந்த பாடல் அன்று வந்ததும் அதே நிலா.
2: எம்ஜிஆர் பாடமா?
1: அது எம்ஜிஆர். ஜெய்சங்கருடைய இன்னும் ஒரு பாடல் என்ன? இன்னும் ஒரு பாடல்
0: அது வந்து நீங்க சொல்ற பாட்டு.

0: அந்த பாடல் அதுவும் நல்ல பாடல். இப்ப என்னென்ன ஜெய்சங்கரோட பாடலும் பாடிட்டீங்க நீங்க, இருவருக்கும் நன்றி, நல்ல பாடல் தெரிவித்துறீங்க. எல்லாம் பாடுவீங்க, நன்றி நன்றி. இருவருக்கும் நன்றி,
1: பாடுவேன்.
0: உங்களை நான் நினைச்சு கொள்றேன், குரூப்ல எடுத்து விடட்டுமா உங்களை?
2: எடுத்து விட்டுருங்க.
0: சரி, அதுல ஏதாவது குரூப்ல இணைஞ்சு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் உங்களுடைய போன்ல ஏதாவது நேரண்டா எங்களோட வானொலி ரசிகர்களை பற்றி எல்லாம் அதுல சின்ன சின்ன போடுவாங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா வணக்கம் சொல்லிக்குவாங்க. அப்படி ஏதாவது செய்யும் போது உங்களோட போன்ல ஏதும் பிரச்சனையாண்டா நீங்க ஏதாவது என்னட்ட சொல்லணும், அல்லாட்டி நீங்க சற்று வெளியில போனா நான் என்னன்னு பார்த்து உங்களுக்கு அதை சரி செய்வேன். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றிங்க நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். சரி, இப்பொழுது காற்றில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரதீஷ். வணக்கம். வணக்கம் ரதீஷ்.
3: ஹலோ. வணக்கம்.
0: ஹலோ.
3: வணக்கம் வணக்கம்.
0: நீங்க நீங்க பேசுறது எங்கேயோ ஒரு உங்களை கொண்டு போய் எங்கேயோ ஒரு அறையில அடைச்சு வச்சு.
3: எல்லாருக்கும் வேண்டப்பட்ட ரூம் இதுதான்.
0: எல்லாருக்கும் கண்டுபிடிக்க சொல்லிடலாமா? அடிச்சு வச்சிருக்காங்களா? சூப்பர் சூப்பர் ரதீஷ். நீங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அதை கேக்கலாம். இதெல்லாம் சொல்ல முடியாம இருக்கு. நாளைக்கு ரெண்டு மூணு சாப்பாடு நீங்க நல்லா சாப்பிட்டீங்க போல இருக்கு. எப்ப சாப்பிட்டோம்னு மட்டும் கேட்க கூடாது நீங்க. சரி, அது யோசிச்சுதான் சொல்லணும். இல்ல சாப்பிட்டது என்னண்டு? இல்ல
3: சாப்பிட்டது சோறு சொல்லுதான்.
0: சோறு. சோறும் ரசம். அதுதான் இப்ப ஒரு ஒரு ஒரு சமாஷ் வந்து ஜெகபத் பாதி கண்ணா எழுதியிருந்த. மனைவி வந்து கேட்டாலாம், என்னங்க இன்றைக்கு சாம்பார் வைக்கட்டா அல்லது ரசம் வைக்கட்டா? அண்டு அவர் சொன்னா, நீ என்னத்தையும் போய் அதுக்கப்புறம் பேரை வைக்கிறான் தெரியும், அது சாம்பாரா ரசமா? அண்டு அதனாலதான் அவர் அப்படி சொல்லியிருக்கேன். சரி,
3: அதுக்கு முன்னாடி அனுபவம் இருந்திருக்கு.
0: என்ன நடந்திருக்கு? அதுக்கு முன்னாடி அவருக்கு அனுபவம் இருந்திருக்கு சாப்பிட்டு. ரசம் வந்துட்டு சாம்பார வச்சிருப்பா
3: என்ன?
0: சரி, உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. இவ்வளவு நாளும் நீங்க எல்லா இடத்துலயும் சாப்பிட்டீங்க, இப்ப தரமான நல்ல கடைகள்ல சாப்பிட்டீங்க, பாரத் ஹோட்டல்ல, என்ன எவ்வளவு இடங்கள்ல எத்தனையோ இடங்கள்ல சாப்பிட்டிருக்கேன், வீட்டுல சாப்பிட்டிருக்கேன், அம்மாட கையால சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பாரத் ஹோட்டல்ல சாப்பிட்ட சாப்பாடு அவ்வளவு சுத்தமும் சாப்பாடும் எந்த எப்படி சொல்றது, அந்த சாப்பாடு இனி இன்னொரு தடவை கிடைக்காதா என்று ஏங்கக்கூடிய அளவுக்கு அந்த பாரத் ஹோட்டல்ல அவங்களோட சாப்பாடு அவ்வளவு சுத்தமாயும் இருந்தது, சுவையாயும் இருந்தது, நல்ல நீட்னஸ் ஃபுல்லா உள்ள இருந்தது. அப்ப அப்படி நீங்க இப்ப எத்தனையோ ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கும், அம்மாட கையால சாப்பிட்டுருக்கும், மனைவிட கையால சாப்பிட்டுருக்கும், இன்னும் எத்தனையோ உறவுகள் கையால, இப்ப உங்களுடைய இப்ப மாமியில அம்மா மனைவிட அம்மாட கையால சாப்பிட்டுருக்கும், எங்க சாப்பிட்டது இப்ப முதல்ல நிக்குது உங்களோட மனசுல, இவங்கிட்ட சாப்பிட்டது நல்லா இருக்கு? அம்மாவை சேர்க்க வேணாம், அம்மாவும் சேர்க்க வேண்டாம், தாயில சாப்பாடு பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் அவங்களோட சாப்பாடு அமிர்தம், அதை உடனே நீங்க அதைத்தான் சொல்லுங்க, அம்மா கையால சாப்பிட்டேன்னு தான் சொல்லுங்க. அந்த சாப்பாடு அம்மா தண்ணியும்
3: உண்மையா சொன்னா, உண்மையா சொன்னா நீங்க வந்து இங்க திருச்சூர்ல வந்து ஒரு வெரைட்டியா கம்பல் எல்லாம் போட்டு தோசையில சாப்பிட்டாதான் நல்லா இருந்தது.
0: என்ன அந்த குழம்பெல்லாம் வச்சு மாமாக்கும் கட்டி கொடுத்து அவங்க நான் வெரைட்டி சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்க நல்லதுன்னு தான் சொல்லணும்னு சந்தன ராஜ்மா மாட்டேன் ராணியா மாட்டேன் சொல்லித்தான் அந்த கதை
3: கொடுத்துட்டோம்.
0: அந்த சம்பளம் தோசை அதுவும் அதுவும் மைதாமா தோசை. அட அப்ப நான் குடுத்து வச்சேன் பாருங்க, இவ்வளவுக்குள்ளே நான் சம்பள் நல்லது.
3: அது கேரளாவில் இருந்து வந்த ஒரு ஆளு
0: வந்து அந்த சம்பளுக்கு மதிப்பா போச்சு. அடுத்த முறை வந்தா எல்லாருக்கும் அந்த சம்பள் தான் கொடுக்கறேன்.
3: சம்பள் மட்டும் இல்ல, ரசம்,
0: ரசம், ரசம், சம்பள், அந்த தோசையும் அதுதான். நீ எல்லாரும் எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லா நேர்களையும் கூப்பிட்டு அதுதான் சுட்டு கொடுக்கற சம்பள்.
3: ஒரு பெரிய அண்டாவில ரசம் வச்சா போதும்,
0: ரசம் வச்சு ஒரு அண்டால பெரிய. ஆனா தேங்காய் எல்லாம் துருவி குடுக்கறது நீங்க தான், நேர்கள் தான் துருவி தரணும். இனி அவ்வளவு ரசம் வச்சு கொடுத்தா போதும். கொஞ்சம் வேணுமெண்டா கொஞ்சம் ஒரு சோறும் வைக்கலாம், ரெண்டு மூன்று விதமான சோ ரைஸ். இப்ப உங்களுக்கு வேணுமெண்டா மட்டா ரைஸ் தானே வேணும். அப்ப உங்களுக்கு மட்டா ரைஸ், மற்றவங்களுக்கு பொன்னி ரைஸ், அப்படி ரெண்டு மூன்று வகையா வச்சிடலாம். இல்ல இல்ல அதத்தான் சொன்ன, அதத்தான் நினைச்சிட்டேன், மெல்ல இப்படி விட்டு என்னண்டா. இங்க இங்க இனி வாழ்றது ரொம்ப கஷ்டமா போச்சு, சரியா? அதனால மெல்ல அங்க வந்து ஒரு ஹோட்டல் போட்டுடலான் இருக்கேன். நான் எல்லாரையும் வச்சு நிகழ்ச்சியையும் செய்து கொண்டு எல்லாரும் இங்க இருந்து எல்லாம் உதவி செய்யுங்க. முன்னாலே பாத்திரம் வித்துடலாம் நீங்க.
3: ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசமான ஒரு
0: ஹோட்டல் தனியா சம்பளம் சோறும் சம்பளம் அப்படி அந்த ரெண்டே ரெண்டு ஐட்டத்தோட சாப்பாடு கொடுக்கணும் எல்லாருக்கும், அப்பதான் சரி. நிறைய
3: அப்படி கேரளாவில கேரளாவில ஒன்று ரெண்டு இடம் இருக்கு அப்படி.
0: அது அப்படி சாப்பிட விரும்புவார்கள், நிறைய கறியெல்லாம் வச்சு சாப்பிடுற. அந்த
3: கடையில எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது. அந்த கடையில வந்து காலையில ஒரு அஞ்சு மணியிலிருந்து கஞ்சி அப்பளம் வச்சது, மீன் வறுத்தது, எல்லாம்
0: எல்லாம் கொடுப்பாங்க.
3: அது அது அஞ்சு மணிக்கு கொடுக்கறது ஏன் அப்படி சொன்னா, கூலி வேலைக்கு எல்லாம் போற ஆளுகள் நிறைய வரும்
0: வரும்
3: அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மற்றது வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டல் பெரிய கடைகள் எல்லாம் வந்து அந்த நேரத்துல எல்லாம்
0: திறக்காது. மற்ற
3: போறவங்களுக்கு அது மட்டும் இல்ல, அப்படி திறந்தாலும் இந்த மாதிரி இந்த கூலி வேலைக்கு எல்லாம் போற ஆளுகளோட அந்த டூல்ஸ் எல்லாம் கொண்டு அந்த ஹோட்டலுக்கு எல்லாம் போக முடியாது,
0: போக முடியாது.
3: போனாலும் அது அது மட்டும் இல்ல, அங்க காசும் அதிகம் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு கிடைக்கிற கூலியை அங்க கொண்டு கொடுக்கணும்.
0: ஓ அது உண்மை. இது குறைஞ்ச
3: வந்து ஒரு கஞ்சி ஒரு 15-20 ரூபா கொடுத்தா ஒரு கஞ்சி 15 ரூபா தான் இருக்கு
0: நினைக்கிறேன். அங்க கேரளால சாப்பாடு 150 ரூபாய்க்கு மேல இல்ல, ஒரு 200 ரூபா 300 ரூபா அப்படியே
3: இல்ல இல்ல 100 இல்ல இல்ல இருக்குது, 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்கு, 150 இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு கடைகளும் மாதிரி ஒவ்வொரு ஊர்களும் மாதிரி இருக்கு.
0: கடையில
3: இருக்கிற ஆள் வந்து 4 மணிக்கு கடையில இருக்கிற ஆளு 4 மணிக்கு
0: அவருக்கு புண்ணியம் உண்மையா. அப்படி ஒரு அது அந்த கஞ்சிய போல சுவையான சாப்பாடு எதுவுமே இல்ல. கஞ்சியை நீங்க எத்தனை தடவையும் குடிங்க, பொறுக்காது.
3: கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 2-3 கடை அப்படி இருக்கும்
0: இருக்கும் குறைஞ்ச விலையில.
3: நான் ஒரு நாளைக்கு போயிட்டு அப்படி சாப்பிட்டுருக்காங்க. அது ஏன் அப்படி சாப்பிடுறதுக்கு காரணம் என்றா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டுமே வந்து ஒரு ஃப்ரெண்டுமே வந்து எனக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட வேண்டிய அவசியம்
0: வந்தது.
3: 3 மணிக்கு
0: விட்டுட்டு வரைக்கும் நீங்க
3: இல்ல இல்ல 3 மணிக்கு விட்டுட்டு வரும்போது எனக்கு நைட்டு சாப்பிட்டது கொஞ்சம் தான் சாப்பிடுறப்ப ரொம்ப பசிக்குது. அப்ப என்ன பண்றதுன்னு அப்படியே யோசிக்கிறதா ஞாபகம் இருக்கானே.
0: நாங்க போய் சாப்பிட்டீங்க?
3: ஓ 5 மணி 5:30 நேரத்துல காலையில.
0: அப்ப அவர் காலையில செய்துட்டு பேருந்து என்ன செய்வாரு? அப்புறமா பகல் நேரத்துக்கு எல்லாம் வேற ஐட்டம் போடுவாரா?
3: பகல் நேரத்துல எல்லாம் இல்ல, அவரு தூங்கி இருக்கும். பகல் நேரத்துல ஒண்ணும் இல்ல, ஒரு மணி வரைக்கும் ஒரு 12:30 வரைக்கும் ஏதோ இருக்கு. அது முடிச்சு அவரு
0: க்ளோஸ் பண்ணிடுவாரு. இந்த சாப்பாடு இருக்கும் இல்லையா?
3: ஓ அதுக்கப்புறம் வேற ஹோட்டல் எல்லாம்
0: வரும்ல, அதனால அவர் நல்லா இருக்கணும். இனி அங்க அடுத்த முறை நான் அங்க வந்து அவர்கிட்ட தான் காலையில சாப்பிடுறோம். நாலு மணிக்கே
3: போயிருக்கேன். அவரு வந்து அந்த அவரோட வீடு இந்த கடையும் ஒன்னா சேர்ந்து, அதனால அப்படி ஒரு கடை இருக்கிறது யாரும் தெரியும், டெய்லி போற ஆளுகளுக்கு தான்
0: மட்டும்தான் தெரியும். அப்படி சொல்லுங்க.
3: அங்க எழுதியே இல்ல, போர்டெல்லாம் இல்ல அங்க.
0: நல்லா இருக்கு.
3: ஒரு விஷயம் இருக்குது, அந்த அவருக்கு வந்து அந்த கடை நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் தெரியுமா, அவரோட அவரோட மகன்லாம் வந்து நல்லா அவரை பாக்குறோம், நல்லா போர்ல எல்லாம் போய் வேலை செய்து நல்லா உழைச்சு காசுல ரெண்டு மாடி வீடு, ரெண்டு மாடி வீடு, அதுக்கு முன்னாடி அந்த கடை வச்சிருக்கு.
0: நினைச்சிருப்பாரு சாப்பாட்டு காலையில அப்படி ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பார். அதனால
3: சொன்ன பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது.
0: இருக்கு இருக்கு நிச்சயமா. அவர் தன்னை போலயே மட்டுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த நல்ல காரியத்தை செய்யற சூப்பர் நல்லா இருக்கணும். அவர் இப்போ
3: இல்ல, அது மட்டும் இல்ல, அவருக்கு அப்படி செய்யாம இருந்தா அந்த நேரத்துல என்ன பண்ணலாம் செய்யும்.
0: முடிச்சிருந்து கொண்டு ஏதோ தேவையில்லாத உண்டு கரங்களை கண்டுகொண்டு.
3: அது அதிகமா வந்து இந்த கேரளாவில இருக்கிற ஆளுகள் இல்ல, அங்க போய் சாப்பிடுற ஆளுகள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து அது மாதிரி ஹிந்தி அவரெல்லாம் இங்க வேலைக்கு
0: வேலைக்கு வந்திருப்பாங்க. அது அங்க வீடு இருக்கிறவங்களுக்கு சமைச்சு அவங்க வீட்டுல கொடுப்பாங்கல்ல, அங்க போய் இருந்து தொழில் செய்யறவங்க படிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் அது உதவியா இருக்கும். நிச்சயம் நல்லது. ரதீஷ் நீங்க வானம் என்று சொல்லுங்க ஒரு பாட்டு.
3: இந்த பாட்டு கொண்டு வந்திருக்க வானவில் நூல் எடுத்து.
0: என்ன பாட்டுங்க? வான
3: வானவில்லின் நூல் எடுத்து.
0: வானவில்லில் நூல் எடுத்து யாருமே கேட்க இல்ல.
3: அது படத்தோட வேறுபாடு வச்சு
0: ஒரு ஒரு தடவை நீங்க இத கேட்டிருக்கீங்க. நீங்க இந்த பாட்டு
3: கேட்டிருக்கீங்க, நல்ல ஞாபகம் இருக்கு.
0: எடுத்து அதெல்லாம் ஞாபகம் இருக்கு.
3: சிந்தாமல் சிந்தாமல் சிதறாமல் படத்தோட பேரு.
0: படம் சிந்தாமல் சிதறாமல். உங்களுடைய பாடலை எடுத்து.
3: வேறையும் இருக்குது. ஒரு வானம் என்ன தெரியும், ஒரு வானவில்லின் பக்கத்திலே ஒரு பாடு இருக்கு, காதல் சொல்ல வந்தேன்.

0: இந்த நேரத்திலயா?
1: பாருங்க
0: கீழே கால் இருக்காண்டு கை காட்டுறவங்களுக்கு.
1: கால் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட்டோட கால் இருக்குது. அவரோட கால் தெரியுது.
0: கால் இருக்குதா? நெடி மூட்டை உங்களோட அவரோட முடி வந்து நீட்டா இருக்குதா? வெள்ளை புடவை கட்டி இருக்கலாம் வாண்டு பாருங்க.
1: இல்ல இது வந்து புதுமா தாடி எல்லாம் வச்சிருக்கு. இப்ப
0: ஓ தாடி வச்சு ஆனா வெள்ளை உடுப்பு வந்து வெள்ளை தானே?
1: இல்ல ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் எல்லாம் போட்டுருக்கு.
0: எல்லாம் போட்டிருக்காரு. ஐயோடா, அப்ப இவர் மாடர்ன்
1: தெரிஞ்சு தெரிஞ்ச பையன்.
0: மாடர்ன் மாடர்ன் இவர்.
1: மாடர்ன்
0: நன்றி நல்லது. நன்றி ராதேஷ், நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் பயமுறுத்தி அனுப்பலாம்டா, பயப்படுறாங்க. இல்ல எல்லாம் மொடர்னா வந்துட்டு சொல்றாங்க. சரி, இப்பொழுது அன்பு உறவுகள் பலர் எல்லோரும் இணைந்து சிறப்பித்திருக்கிறீங்க நீங்க. நம்ம அடுத்த உறவுகளும் நீங்க இணைந்து கொள்ளலாம். நான் இப்ப ஒரு பாடலை எடுத்து வந்தால் அந்த பாடல் முழுமையாக முடியும் வரை முடிஞ்ச பின்புதான் நேர்களை எடுக்கிறதாக இருக்கிறேன். அடுத்து யார் இணைய நினைக்கிறீங்களோ நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். இன்னொரு விடயத்தை அன்பவர்களுக்கு சொல்றேன். ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு வானொலியை, ஒரு நிகழ்ச்சியை, அப்ப வானொலியை நான் சொல்லல, ஒரு வானொலியை முழுமையா எல்லா நிகழ்ச்சியும் உங்களால கேட்க முடியாது. அது நாங்க உங்களோட பக்கம்தான். நீங்க நினைக்கிறது போல ஏதோ ஒரு பிடிச்ச நிகழ்ச்சி நீங்க கேட்க போறீங்க. அந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்க தொடங்கினா முழுமையாக கேட்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில என்ன பேசுறாங்க, என்ன தரம் என்றது உங்களுக்கு தெரியும். அல்ல என்னத்தை கொடுக்கறாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்குறாங்க. ஜெகபிரசாதி கண்ணாட நிகழ்ச்சி என்றா அவர் என்ன செய்கிறார், என்ன பாடல்களை எடுத்து வரான்னு முழுமையாக உள்வாங்க முடியும். நீங்க ஒரு பாட்டை மட்டும் கேட்டுட்டு உங்களோட பாடம் நல்லா இருக்குன்னு எழுதிக்கிட்டு அதெல்லாம் மனசுக்கு கவலையான ஒரு விடயம். அல்லாட்டி கேட்காம இடையில வந்துட்டு இப்போ ஒரு வானொலியில இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு வானொலிக்கு வந்து நிகழ்ச்சியில பங்கு பெறவனும் அந்த வானொலி மேல உண்மையிலேயே உங்களுக்கு அலாதி காதல் இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, ரெண்டா நீங்க நிகழ்ச்சியை ஃபுல்லா கேட்பீங்க. அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. ஏன்னா நாங்க எல்லாம் உங்களோட பக்கத்துல இருந்துதான் வந்த எல்லாரும் வந்தோம். இப்பவும் அப்படித்தான் இருக்கிறோம், நேராகத்தான் இருக்கிறோம் நான் எல்லாம். அப்ப ஒரு நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சா நீங்க ஒரு அழைப்புக்கு வந்தா ஒருக்கா அழைச்சு பார்த்துட்டு இவங்க எடுக்கல போறது வந்து மனசுல இந்த வானொலி மேல உங்களுக்கு அன்பு இல்லை என்றதுதான் அர்த்தம், ஈர்ப்பு இல்லை என்றதுதான் அர்த்தம். ஒருக்கா அழைச்சு பார்ப்போம், கிடைச்சா சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு பாட்டை கேட்டோம்னா கேட்டுட்டு அவங்க போடுறாங்களா இல்லையா சரி போயிடலாம். அப்படி நீங்க செய்யறதை விட உங்களுக்கு பிடித்த தலங்கள்ல, பிடித்த வானொலிகள்ல, இல்லாட்டி உங்களுக்கு சௌகரியமா இப்ப இதை கேட்டுட்டு முழுமையா இந்த நிகழ்ச்சியை கேட்காம போறதை விட நீங்க அந்த பாடலை கேட்காமலே இருக்கலாம் என்றது என்னுடைய உத்தேசம். அது ஒரு விளையாட்டாக. ஏனென்றால் எலிக்கு வேதனை, பூனைக்கு விளையாட்டு என்று சொல்லுவார்கள். பூனைக்கு விளையாட்டு, எலிக்கு வேதனை. அது அப்படியே எலிய பிடிச்சு பிடிச்சு விடுமா, ஒருக்க பிடிச்சு பிடிச்சிட்டு விடுமா. இந்த அறிவிப்பாளர்கள், அறிவிப்பு துறையில என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை எடுத்து வராங்க என்பது வருகிற ஒவ்வொரு நேர்களுக்கும் தெரிய வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு நேர்களையும் அறிவிப்பாளராக மாற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு கிழமைக்கு ஒரு நிகழ்ச்சி தாங்க என்று கேட்டபோது கூட உங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஏன்னா வேலை பழு, குடும்ப இது, மற்றது நிகழ்ச்சிகளை எடுத்து வர்றதுக்கு எப்படி தொகுத்து அவ்வளோத்தையும் எடுத்து வர்றது என்ற நினைப்பு, அதை தரமாக எடுத்து வரணும் என்ற அந்த சிந்தனை, இதெல்லாம் இவ்வளவோ நேரமா நீங்கள் அதை தயார் பண்ணணும். சூழ்நிலை அப்ப இவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டமான நிலையிலும் அந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வரும் அறிவிப்பாளர்கள் அவர்களுக்கு புரிந்துவிடும், வருகிற நேர்கள் சில பேருக்கு புரிந்து விடாது. இதென்ன இவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க பேசுறாங்க, சரி ஒரு பாட்டை கேட்கலாம் போலாம், எந்த பாட்டை போட்டான்னு என்ன, நான் வந்தோன்னு நீங்க உடனே எனக்கு அழைப்பு தரையில என்றெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. அப்படியெல்லாம் சிந்தனையோடு நீங்க கேட்கக்கூடாது. பேசுறவங்க இப்படி அடுத்த பேசிக்கொண்டிருக்கிற நேர்களை நீங்கள் காதலிக்கணும், நீங்க அன்பு செய்யணும். அடே ஒருத்தர் வந்து பேசுறாரப்பா இந்த

நாட்டில் இருந்து அவர்கிட்ட பேச்சை கேட்கலாம். அது அந்த தரம்தான் வானொலி கேட்கிறவங்களுக்கு இருக்கணும். நான் மட்டும் பேசினா போதும், என்ன நான் போனோம்னு உங்க எடுக்கணும், அல்லாட்டி பேச நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ற தரங்கள் இருக்கக்கூடாது. எங்கேயும் விட்டு கொடுத்து நீங்களும் சேர்ந்து, நாங்கள் ஒரு இடத்துல ஒரு பூங்காவில் விளையாடுறோம் என்று சொன்னால், நீங்கள் ஒதுங்கி இருந்து போட்டு கிட்ட ஒருக்க வந்து ஒருக்க பார்க்கலாமண்டு வந்தேன் என்றுட்டு போய் பெஞ்சில் இருக்கிறத விட, விளையாடுற குழந்தைகளோடு கை கோர்த்து நானும் வாரன் நானும் வாரன் என்று கேட்டு கேட்டு கேட்டு முன்னேறி அவர்களோடு சேர்ந்து விளையாடும் போது தான் உங்களுக்கு அதோட ரசனை தெரியும். இது நான் ஏன் சொல்றேன் என்றது உங்களுக்கு புரிந்திருக்கும். நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தா என் அன்பு உறவுடன் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இந்த வானொலிக்கு வரவங்க யாரும் அப்படி நடந்து கொள்றது இல்லை. காத்திருந்து காற்றலைக்கு வருவார்கள், தங்களுடைய பாடலை கேட்பார்கள். நாங்கள் பாடல் கொடுத்தான கொடுக்காட்டியன்னு இந்த வானொலி மேல் அவ்வளவு அக்கறையோட இருப்பீங்க. இதெல்லாம் மனித நேயம், மனிதனுடைய அந்த அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது. மீண்டும் மீண்டும் உங்களை எல்லாம் மனசுலேயே பதிய வச்சு சாகும் காலம் வரையும் வச்சு கொண்டு இருக்கத்தான் நாங்கள் எல்லாம் பார்ப்போம். ஏனண்டா அந்த அன்பு, அட இவ்வளவு பாருங்க, நான் பாட்டு கொடுத்தானே கொடுக்காட்டி என்ன, எனக்கு இணைப்பு கிடைக்காட்டியும் காவலம், நீங்க பாருங்க இவ்வளவு நேரம் இந்த வீரமணி காத்திருந்த. இதே போல எல்லாரும் அப்படித்தான் வந்தா அப்படி சத்தம் போடாம காத்துக்கொண்டிருப்பீங்க. அதுக்கு உங்களை எல்லாருக்கும் என் இதயபூர்வமான அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவும் நீங்கள் அப்படித்தான் இருக்கணும். இந்த வானொலியில் வர்ற எல்லா நேர்களும் அப்படித்தான் இருக்கணும். நான் வந்தா இவங்க நான் அழைச்சி பார்த்தேன் அவள் எடுக்கல என்ற அந்த தரத்துக்கு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால தான் மீண்டும் மீண்டும் ஒரு பேரை சொல்கிறேன்னா, நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க வாங்க. ஆனால் சூழ்நிலை இப்போ கொஞ்சம் 12 மணி ஆச்சு வர முடியாட்டி அது நோ ப்ராப்ளம். அது உண்மையிலேயே அதுக்கு நான் அது உபாதம் உண்டு. என்னடா நீங்க பார்க்கிற நேரம் அங்கே எல்லாம் பேச முடியாத உபாதம் உண்டு. ஆனா ஒரு அழைச்சோன்னு கிடைக்கல, ஒரு 2-3 தரம் நீங்கள் அழைச்சி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். எதுவும் எந்த ஒரு காரியமும் நாங்கள் அடுத்து அடுத்து முயற்சி செய்தால்தான் எங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு காரியமும் பார்ப்பதற்கு இலகுவாயிருக்கும். ஆனால் அது உங்களோட கையில வந்து நீங்க செய்து பார்க்க தான் அதுல அருமை தெரியும். நேற்று ஒரு அன்பு உறவு சொல்லியிருந்தார், இந்த தலையிடி காய்ச்சல் இந்த நோய் என்பது உங்களுக்கு வரும்போது நீங்க ஒரு டைனோல போடுங்க, ஒரு கொஞ்சம் விக்ஸ பூசுங்க, அல்லாட்டி டைகர் பாம் பூசுங்க, கண்ணை மூடி கொண்டு பண்ணுங்க, அது சரியாயிரும் என்று நாங்க அட்வைஸ் பண்ணலாம். ஆனா தலையிடியும் காய்ச்சலும் அவரவருக்கு வந்தால்தான் தெரியும். எந்த ஒரு நோயும் அவர்களுக்கு அதே போலதான் எல்லா விடயமும். நாங்க சாதாரணமா பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு தொழில் ஈஸியா இருக்கும், அட இதுதானே நான் டக்குண்டு செய்திருவேன், செய்ய கொடுத்தா தான் தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் முதல்ல என்று. பழக்கத்துக்கு வந்த பின்புதான் அது ஈஸியா இருக்கும். அது கூட செய்யற தொழில் செய்யறவனுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் மதித்து நடக்க பழக வேண்டும். மற்றவர் மேல் அன்போடு இருக்க பழக வேண்டும். மற்றவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து யாரையும் புண்படுத்த, அவர்தான் தவறு செய்தாலும் அந்த தவறை நாங்கள் மன்னித்துக் கொண்டு நாங்கள் எவ்வளவு தூரம் இறங்கி போகிறோமோ அவ்வளவு தூரம் அவர்கள் எங்களை மதித்து எங்கள் மேல் அன்பு கொள்வார்கள். கோபம் போய்விடும், அன்புதான் உருவாகும். அடைய உலகம் பேசி எப்படித்தான் இருக்கிறாவேண்டு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க புத்திமதிகளை சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் சில விடயம் எங்களுக்கும் தெரியாது. அந்த சொல்ல வேண்டும் என்றதுக்காக காரசாரமா சொல்லக்கூடாது. வார்த்தைகள், எழுதும் வார்த்தைகள், பேசும் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவரை புண்படுத்தும் விதமாக அதை நீங்க எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு முதல் பாடலாக ரமணி ராஜேஷ், நீங்க தூங்கிட்டீங்களோ இல்லையோ, உங்களுக்கு கொடுத்த வாக்கு நான் உங்களுடைய பாடலை முதல் எடுத்து வருவேன் என்று அந்த பாடல் இப்பொழுது காற்றடைக்கு வருகிறது. கேட்போம் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து ரமணி ராஜேஷ் கேட்ட பாடல்.

0: இருக்கக்கூடாது.
1: நேரம் சரியாக இப்பொழுது 11:58, அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 1:28. இந்தியாவில் இப்பொழுது அங்கு இரவு நேரம், இங்கு வந்து பகல் நேரம். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் வீரமணி அவங்களோட அம்மா கேட்ட பாடல், அவங்க மூத்தவங்க வயசுக்கு மூத்தவங்க தூங்குற நேரம் சந்திர அம்மா உங்களுக்குரிய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க யார் யார் விழித்திருக்கிறீங்க கையை உயர்த்துங்க, உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வரும். இல்லாவிட்டால் நாளை இந்த நிகழ்ச்சி, அதாவது இன்றைய பாடல் அத்தனையும் நாளைய நிகழ்வாக கதம்ப நேரலைய கேட்ட பாடல் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படியும் எடுத்து வருவோம், அது நீங்க முழுமையாக கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு பாடலை கேட்கலாம். சந்திரா அம்மா வீரமணி, நீங்கள் கேட்ட நீலவான ஓடையில் இந்த பாடலை விரும்பாதவர்கள் இல்லை, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல், கேட்கலாம் இந்த பாடலை.

0: நீளமான ஓடை இல்லைன்னா மாமா ஓடி வருகிறார். மாமாவோ மாமியோ தெரியல, இந்த நீளமான ஓடை பாட்டு வரத்தான் ஓடி வர.
1: வணக்கம்
0: மாமி. எப்படி மாமா?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம்.
0: சூப்பர். இப்பதாங்க கொஞ்சம்
1: 12 மணி.
0: சரியா 12 மணி. கால் இருக்காங்க உங்களுக்கு? ரெண்டு கால் இருக்கா? ஆனியம்மா சரியா 12 மணி. வாணியம்மா சரியா நேரம் சொல்லி சொல்ல முடியாதுங்க. பேய் வந்து சரியா எம்டிஆர் சொல்லி நேரத்தையும் சொல்லி இப்ப எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதான் கேட்டேன் கால் இருக்கா. உங்களோட குரல்ல பேசுவேல்ல பேய் கேட்டு பாருங்க மாமாட்ட. பேய் எல்லாம் உங்களோட குரல்ல பேசும். யார் யாருடைய குரல்ல எல்லாம் பேசும். அது அப்படித்தான் கூப்பிடுறது. பிராணியம்மா கூப்பிட
1: மாட்டோம். மாமா மாமா உங்களுக்கு பாசல் டைம்ங்கிற தைரியமா பேசுறீங்க.
0: இல்ல கொஞ்சம் பாருங்க, இரவுல நீங்க இரவுல இல்ல. இப்ப மாமா வந்திருக்க பாருங்க, கால் இருக்காங்க மாமாக்கு.
1: மாமா வரும்போது பறந்து வந்தாங்க.
0: பறந்து வரவங்க இருக்கிறீங்க, கால் இருக்கான்னு பாத்துருங்க. முதல்ல நிகழ்ச்சி எடுத்து வந்திருந்தேன் பிரிக்க முடியாது என்ன என்று கேட்டதுக்கு சந்தன ராஜ்யம் அன்சியா ராணி ஒண்ணு எழுதியிருக்கிறாருங்க. எவ்வளவு சூப்பாருங்க, உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு யாராவது இல்ல, உதாரணத்துக்கு யாராவது மனைவியின் பேர் எழுதுனாங்களா? என்னையும் மனைவியையும் போறேன் யாருமே வந்து சொல்லல. யாரும் சொல்ல இல்ல, மாமா மட்டும்தான் எழுதினார் பாருங்க. அன்சியா ராணியும் இல்ல, தானும் மனைவியும் மாதிரி எழுதிட்டார். பிரிக்க முடியாது. நாங்க வாணும்
1: எல்லாரும் தனிச்சு தெரியுறாங்களா?
0: தனிச்சு தெரியுறாங்க பாருங்க. அவனாலதான் உங்களுக்கு பேர் பாருங்க. அவர் சொல்லிருக்க அன்சியா ராணியும் சந்தனராஜ் மாதிரியும் தான் அந்த பிரிக்க முடியாத என்ன சொல்லுங்க கண்டுபிடிங்க. வானுக்கும் நிலவுக்கும் வந்து நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அவர் இதைத்தான் உதாரணம் சொன்ன, அதனால நான் அதையே ஏற்றுக்கொண்டேன். உண்மை அது, உண்மையான உண்டு. அதனால நாங்க எடுத்துக்கொண்டோம் அத. அப்ப மாமாக்கு ஒரு ஓப்பன் இன்னைக்கு நீங்க ஒன்று இல்ல ரெண்டு முட்டை பிரிச்சு கொடுக்கலாம்.
1: தேவைப்படும் போது எங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க.
0: இல்லங்க, 23 வருஷமா நான் வானொலி நடத்தின, யாரும் இப்படி ஒரு பதில மனைவியோட பிரிக்க முடியாது இப்படித்தான் என்று அந்த உறுதியா யாருமே சொன்னது இல்லைங்க. எல்லாரும் மாடி மேல போயிருந்து பேசுறேன். முத்துவர் சொல்லியிருந்தா நான் வெளியிட்ட வீட்டுல வெளியில வந்துட்டேன் என்று சொன்னேன் பாருங்க. பயம் அவ்வளவு
1: பயம்
0: பயம். இனி ஒரு நாளைக்கு பாருங்க, அப்படி வெளியில வந்து நிக்க அவங்க வந்து சொல்லுவாங்க. வெளியில போய் நிக்கிறீங்க நீங்க பயம் இல்லாம. உடனே உடனே வெளியில நிக்கிறவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்தாலும் பெய்தான், வெளியில நின்றாலும் பெய்தான், எங்கேயாவது நின்றுக்குவாங்க.
1: நாங்க சேர்ந்து பேசுவாங்கம்மா, அதனால இவங்களுக்கு அந்த பயம் கிடையாது.
0: உங்களுக்கு பயம் கிடையாது, ஒரு நாளைக்கு உங்களுக்கு பொறுங்க. சரி, இப்ப வாணியம்மா நீங்க ஒரு சமையல் குறிப்பு டக்குன்னு சொல்லுங்க பாக்க. ஒரு சமையல் குறிப்பு உண்டு.
1: 2 பல்லாரியை வேகமாக எடுத்து வேகமாக
0: வல்லாரை கீரை. வல்லாரை 2 வல்லாரையை வேகமாக
1: கீரைக்கு சொல்லணுமா?
0: இல்ல நீங்க நீங்க என்ன சொன்னீங்க? 2 என்னத்தை எடுத்து சொன்னீங்க?
1: நான் முட்டை ஆம்லெட் சொன்னேன்.
0: முட்டையும் சொன்னீங்களா? 2 முட்டை எடுத்து வேகமா சொல்லுங்க பாக்கலாம். 2 முட்டை எடுத்து வேகமா வேகமா
1: வேகமா தெரியுமா? வேகமா கட கட கட கட கட கட வெங்காயத்தை கட் பண்ணிட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு, அப்படி சட்டியில அடுப்புல சட்டிய வச்சு கடுகு போட்டு தாளிச்சு எண்ணெய் ஊத்திட்டு கடை கடை கடை கடன் கிண்டி அது அப்படி பொன்னிறமா மாறி ரெண்டு முட்டையை போட்டு அப்படி லைட்டா உப்பு ரெண்டு மிளகு ஜீரக தூள் அப்படி இப்படி கடை கடை கடை கிண்டிங்கன்னா ரசத்துக்கு சாம்பா இருக்கும் தொட்டுக்கு சூப்பரா இருக்கும்.
0: சத்தியமா நீங்க சொன்ன இப்ப செய்த சாப்பாடு சாப்பிடவே முடியாது. என்னங்க நீங்க சொல்றது சரியா சொல்லணும். கடகடகண்டு எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு வதக்கி கடகடந்து ரெண்டு முட்டைய கடகடந்து போட்டு எங்க அந்த கோல என்ன செய்யறது நீங்க முட்டை இல்ல கடகடன்னு கடகடன்னு சொல்லும் போது முட்டையை அப்படியே ஒரு பாங்க கடகடன்னு உடைச்சு அப்படியே விட்டு அப்படி சொல்லணும் இல்ல கோல எறியணும்னு சொல்லணும் இல்ல முட்டையை அப்படியே போடுங்கன்னா அப்படியே போட்டுருவாங்கல்ல ஏங்க பாவம் இப்பதான் சமயம்
1: உடைக்காம போட்டீங்களா
0: நீங்க அப்படிதான் சொன்னீங்க முட்டையை ரெண்டு முட்டையை அப்படியே போடுச்சு
1: மீராக்கா நீங்க தமிழ் பண்டிட்டா போயிருக்கணும்.
0: இல்ல இல்ல இல்ல அப்படி இல்ல சாதாரண சமையல தான் கேட்டேன் நீங்க இப்படி எல்லாம் கல்சியம் வேணுமன்னா நாங்க டேப்லெட் வாங்கி போடுங்க எங்க முட்டை போத டேப்லெட்
1: தெரியுதா எங்க வீட்டுல சமையல் யாருன்னு
0: அப்படி சொல்ல முடியாது. உங்களோட சமையல் சாப்பிட்டவனா நீங்க அப்படி பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. மாமாக்கு முட்டை உடைக்க தெரியுமோ தெரியாது பாவம் அவ சாப்பிட மட்டும்தான் தெரியும்.
1: விட்டு கொடுக்க மாட்டீங்களா நீங்க
0: இல்ல இல்ல உண்மையாட்டான் மற்றது மாமாக்கு வெளி உலகம் அந்த இதெல்லாம் தெரியும். நீங்க சமையல்ல நீங்க சூப்பர். நான் சாப்பிட்டேன் இல்ல இருத்து வச்சு போட்டீங்கல்ல நீங்க அதெல்லாம் மறக்க முடியுமா எங்கயோ அந்த பாவம் அந்த ஒரு பிச்சைக்கார புள்ள அப்படி பசியில இருக்கு அப்ப ஒரு நல்ல செல்வந்தர் வந்து அப்படியே குடும்பத்தோட பெரிய கரையல்ல அப்படியே காவி கொண்டு வந்து ஒரு அப்படியே வாழை எல்லாம் இலையெல்லாம் போட்டு அப்படியே தண்ணி எல்லாம் தெளிச்சு சாப்பிடுங்கம்மா ரெண்டு போட்டோம் ஆகிதான் எனக்கு என்ன அந்த சீன் அப்படியே
1: சொல்லக்கூடாது.
0: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அது மட்டும் இல்ல
1: அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது
0: இல்ல பாவம் அந்த புள்ள சாப்பிட்டு ரெண்டாயிரம் போடுங்க
1: நீங்க அது சொல்றீங்களே அத்தனை கடல் கடந்து மலை கடந்து இந்த அன்பு உறவுல பாக்கணும்னு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க.
0: அதெல்லாம் கஷ்டம் இல்ல பிளைட்ல ஏறி இருந்ததாவும் கொண்டு
1: அது உங்களுக்கு கஷ்டம் இது எங்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஒரு அன்பு ஒரு பாசம்
0: என்ன
1: உங்க மாமா ஐடியா பாத்தீங்களா
0: என்ன சொல்ற
1: நான் சொன்ன முட்டை பொரியல முட்டையை உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டு எடுத்துருந்தோம் மறுநாளைக்கு வச்சுக்கலாம் உடச்சு ஊத்தலையா பாத்தீங்களா
0: இப்பதான் ஒரு ரெண்டு இல்ல இப்பதான் இங்க ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சிந்திச்சேன் நீங்க அடுத்த முறை வந்தா முட்டை பொரியல் தான் நாங்க சாப்பிடுறேன் இனி சத்தியமா வர மாட்டேன் என்ன மாமா முட்டை எப்படி இருக்கா தட்டியில காட்டிட்டு வச்சு முட்டையை எப்படி காட்டுவார் சட்டியில போடுற மாதிரி அப்படி
1: கோழிய புடிச்சு விடுறேன் கோழிய புடிச்சு விட்டா
0: கட்டி மீன்
1: விட்டுட்டு எடுத்தா முட்டையும் வரும் கோழி கறியும் இருக்கும்.
0: அந்த ஒரு படத்துல யாரு எங்கட மனோரமா ஆச்சு செய்வா இல்ல தரகுல கோழிய கட்டி வச்சுட்டு அதை பார்த்து கொண்டு அதை பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருப்பா கோழி கறியோட சாப்பிடுற பொருள் அவ்வளவு கஞ்சத்தனம். உடனே எஸ் சி சேகர் சொல்லுவார் இன்னும் கஞ்சத்தனம்மா அப்பதான் அவட பொண்ண கட்டணான்ட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எட்டி பாப்பா கோழியில பதத்தை அப்படியே ஒட்டி வச்சுட்டு அதை பார்த்து சாப்பிட்டு கொண்டிருப்பாரு. அப்ப அவன் நினைப்பா என்ன விட கஞ்சனா இருக்கானப்பா இவனை கட்டி கொடுத்துடலாம் இந்த மாதிரி அப்படி
1: இருக்கு. பார்த்தது இல்லாம அந்த படம்
0: நல்ல படம் நல்ல சரியான ஏதோ படத்துல பேர் தெரியல அந்த சீன் நான் இன்னும்
1: படம் எல்லாம் பாத்துருக்கவே மாட்டேன்.
0: நீங்க பாத்துருக்க மாட்டீங்க
1: பாக்க மாட்டேன்.
0: பாட்டுகள் கேப்பீங்க இல்ல நீங்க நல்லா இல்லாம
1: பாட்டு கேப்பேன் புக் படிப்பேன்.
0: அது நல்ல நீங்க
1: எனக்கு பாட்டு சொல்லட்டுமா
0: அதுதான் சொல்லு அதுதான் கேட்க படுக்க நீங்க சொல்றீங்க எதுக்கு அடுத்த முறை எனக்கு ரெண்டு முட்டை எப்படியும் பொறிச்சு தந்துடுறேன் சரியா ஞாபகத்துல வச்சோட பாட்டுக்கணும்.
1: சரி சேவல் என்னைக்கு முட்டை விடுதோ அன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு முட்டை
0: இப்படியெல்லாம் உங்களை நம்பி வந்தா இப்படிதான் செய்யுங்க. இதுல இந்த கோழி எப்ப முட்டைன்னு சேவலை கட்டி வச்சுட்டு பாருங்க முட்டை எடுதான் அதுக்கப்புறம் முட்டை தரலான்னு. சரி சரி சொல்லுங்க என்ன பாட்டு
1: வீரக்கா வானமே இல்லை படத்துல இருந்து
0: வானமே இல்லை
1: சோகமினியில் அழகிய வானமே இல்லை
0: என்னட்டு தொடங்காது
1: சோகமினி இல்லை அழகிய
0: சோகமினி இல்லை. ஆமா நல்ல பாடல் வந்தது.
1: அட வானமே இல்லை
0: சோகமே
1: சோகமினி இல்லை
0: இனி இல்லை இனி இல்லை. இந்த சரி நான் இந்த டோரை பூட்டாம எதுக்கு வச்சுக்க தெரியுமா? நீங்க வரும் வரையும்
1: தான்
0: அது புரியுது அவங்களுக்கு பூட்டாம இருக்கு டோர்.
1: புரியுது புரியுது.
0: அது அது வரையும் தான் அப்படி பார்த்து பார்த்து இருப்பேன் டைமையும் பார்த்து டோர் போட்டேன்ல. அப்ப இனி மாமாக்கு என்ன
1: மாமாட்டா
0: மாமா மாமா சொல்லுங்க மாமா உங்களோட பாட்டு சொல்லுங்க.
2: வணக்கம். இது உங்கள் எம்டிஆர் என்னுடைய குரல் எப்படி இருக்கு? இரவு 12:10 கலம்பம் நேரலையில் உங்களோடு சிலுவை சந்திரராஜ்.
0: சூப்பர் மாமா சூப்பர் மாமா. நீங்க நீங்க சாகுல் கேட்டவனையா தான் நீங்க வந்து சொல்லுங்க. அந்த சாகுல் உண்மையா பொறாமையோட தான் கேட்டேன் சொல்லுங்க. அவர்கிட்ட மட்டும் கண்ணீர் என்று கேக்குதுன்னு சொல்றீங்க அப்படியே காதல வந்து பாயுதுன்னு சொல்லுங்க.
2: எனக்கே கிடைக்குது இல்ல அந்த பொருட்களை எல்லாம்
0: இவர் இப்படி சொன்னா இன்னும் கிடைக்காதவங்களுக்கு எவ்வளவு சோகமா இருக்கு. இவருக்கு இவருக்கு அவருக்கு இல்ல வயிற்று வலி வரப்போகுது. இவர் இப்படித்தான் சாப்பிடுறாரா என்று நாங்க நினைச்சா தாராளமா வந்து சொல்ற கடை கடை கடை. மாமாக்கு என்ன பாடல்?
2: அப்புறம் எல்லாரும் கனவு வேற வந்தது கனவு வந்தது அதுக்கும் கரெக்டா சொல்லிட்டு விளக்கத்தை
0: என்ன பாட்டு மாமா நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க என்ன பாட்டு மாமா? ரமணி ராஜேஷ் வந்திருந்தார்
2: இன்னைக்கு பாடல்.
0: அவருடைய குரல் பேசும்போது அவருடைய குரல் மாமா அந்த கணீர் ஒரு நன்றாக
2: இருக்கு. அவர்கள் ஒரு வானொலி உரிமையாளர் வந்தாலும் வரலாம் நல்ல வாய்ப்பு இருக்கு.
0: நிச்சயமா
2: இன்னொரு
0: விடயம் இல்ல எம்டிஆர்ல யார் காலடிய வச்சு ஒரு அறிவிப்பாளராக மாறுறாங்களோ அவங்க ஒரு வானொலி எப்படியும் ஆரம்பிச்சிருவாங்க.
2: சூப்பரா பாட்டாம் பாருங்க
0: ரெண்டு
2: பாட்டும். அது சில வரிகள்லாம் நமக்கு வார்த்தையே நுழையாது போட்டு இருக்கு. அடிச்சு பிச்சு வந்துட்டான் சூப்பரா.
0: இல்ல மனப்பாடம் செய்து வச்சிருக்காரு.
2: ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆமாமா நீங்க சொன்ன மாதிரி அவன் அந்த கச்சேரிகள்ல பாடணுமா போய் ஒரு ஆர்வத்தோட பாடணும்.
0: நிச்சயம் அவங்க
2: செஞ்சுதான் பாடணும். அது
0: அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படி பாடி பாடி அவர் முன்னுக்கு வந்துடலாம்.
2: நல்ல குரல் உடம்பு நல்லா இருக்கு. அந்த அந்த ராகத்தோட பாடுறான் கரெக்டா.
0: மற்ற அவருடைய ஸ்டைலும் வந்துருச்சு மாமா. அவர் ஏஜுக்கு வந்துட்டார். வேட்டியும் கட்டி வேட்டியும் கட்டி தாடியும் வச்சு அவர் ஒரு 10 படம் அனுப்பி இருக்கிறாரு எனக்கு. மேல வானத்தை மரத்தை பாக்குற மாதிரி எப்படி எல்லாம் போஸ்ட் குடுத்து அனுப்பியிருக்கிறாங்க பாருங்க. உங்களோட பாட்டு சொல்லுங்க மாமா, என்ன பாட்டு?
2: பாட்டுதான் எதை போதும் தெரியல.
0: வானம் வானம் வானம் வானம் வானம்
2: ரெண்டு பாட்டு இருக்கு.
0: என்னமா? நான்
2: பாஸ் மார்க். பாஸ் மார்க்,
0: பாஸ் மார்க்
2: அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்கு, வானம் நமது பூமியும்.
0: பாஸ் மார்க் என்ன மாமா?
2: ஓ ஃபெயில் ஆகாம
0: அத சொல்றீங்களா? நான் நினைச்சேன் அப்படி ஒரு கடை இருக்காங்க வந்து.
2: வெளிவந்தது
0: இந்த படமா? நான் பாக்கேன்.
2: நமது பூமியும் நமது,
0: வானம் நமது, பூமியும் நமது.
2: ஆமா, இன்னொரு பாட்டு கூட இருக்கு, அது கொஞ்சம் சோகமான பாட்டு. வானம் அருகில் ஒரு வானம் அப்படிங்கிற ஒரு இனிமையான பாடல் இருக்கு, கொஞ்சம் சோகம். இது கொஞ்சம் கலகலப்பா இருக்கும்.
0: பூமி
2: போட்டுடுங்க.
0: பூமியும் நமது.
2: ஆமா, வானம் நமது, பூமியும் நமது,
0: பூமியும் நமது. நேற்றைய தினம் எல்லாரும் பாடினதோட பாலசிங்கம் அவர்களும் நல்லா பாடினார். கிருஷ்ணா வந்து நல்லா பாடினாங்க.
2: ஆமா, கிருஷ்ணா நல்லா பாடினார்.
0: நல்லா பாடினாங்க அவங்களுக்கு கொஞ்சம். ஆனா நாங்க இப்ப காலையில கொஞ்சம் முன்பு வந்தாலும் கிருஷ்ணாக்கு எல்லாம் அதுதான் டைம், அது லண்டன்ல. அதான் அவங்க லேட்டா வர்றது,
2: நேரம் வருது,
0: நேரம் நேரம் அவங்களுக்கு லேட்டா வர்றது.
2: காலையில ஒரு நிகழ்ச்சி வந்து போட்டுருக்கு. இன்னைக்கு
0: காலையில ஒரு நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சி எடுத்து வந்தபடியா நல்லா தூங்கிட்டு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. அல்லாட்டி கொஞ்சம் விழித்திருந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போய் தூங்கினேன், அப்ப ஃப்ரெஷ்ஷா தூக்கம் டக்குன்னு வந்துருச்சு. நேர்களோட பேசி எல்லாம்
2: ரொம்ப நேரம் இருக்காதிங்க, கொஞ்சம் சோகம். இது கொஞ்சம் கலகலப்பா இருக்கும்.
0: பூமியும் நமது.
2: ஆமா, வானம் நமது, பூமியும் நமது,
0: பூமியும் நமது. நேற்றைய தினம் எல்லாரும் பாடினதோட பாலசிங்கம் அவர்களும் நல்லா பாடினார். கிருஷ்ணா வந்து நல்லா பாடினாங்க.
2: ஆமா, கிருஷ்ணா நல்லா பாடினார்.
0: நல்லா பாடினாங்க அவங்களுக்கு கொஞ்சம். ஆனா நாங்க இப்ப காலையில கொஞ்சம் முன்பு வந்தாலும் கிருஷ்ணாக்கு எல்லாம் அதுதான் டைம், அது லண்டன்ல. அதான் அவங்க லேட்டா வர்றது,
2: நேரம் வருது,
0: நேரம் நேரம் அவங்களுக்கு லேட்டா வர்றது.
2: காலையில ஒரு நிகழ்ச்சி வந்து போட்டுருக்கு. இன்னைக்கு
0: காலையில ஒரு நிகழ்ச்சி வந்து அது ஒரு சந்தோஷம்.
2: இன்னைக்கு இங்க எல்லாம் சைக்கு, அதனால நான் கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்ததுனால கொஞ்சம் மெசேஜ் போட முடிஞ்சு.
0: பரவாயில்ல பரவாயில்ல மாமா. இன்னொரு விடயம், அந்த காலையில நிகழ்ச்சி எடுத்து வந்தபடியா நல்லா தூங்கிட்டு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. அல்லாட்டி கொஞ்சம் விழித்திருந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போய் தூங்கினேன், அப்ப ஃப்ரெஷ்ஷா தூக்கம் டக்குன்னு வந்துருச்சு. நேர்களோட பேசி எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து வந்துட்டு போனா அது எல்லாருக்கும் நினைக்கிறேன். குரு பாஸ்கர் நீங்க தான் இணைகிறீங்கன்னு நினைக்கிறேன். காட்டலைக்கு நீங்க வாங்க பேசுறதுக்கு, இப்பதான் நீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. கை உயர்த்துங்கன்னு சொன்னோன்ன செல்வகுமார் ரெண்டு படம் போட்டுருக்காரு பாருங்க. கையை உயர்த்திட்ட தண்ட பாட்டை கொடுக்க சொல்லி. சரி, எடுத்து வரலாம். மற்றவங்களை யாருமே கை உயர்த்தல, தப்பினேன் பிழைச்சேன்னு அப்படியும் இல்லை, கதவை கூட்டிட்டு போயிடலாம். பாட்டை கேட்கலாம். எங்களுடைய வீரமணி சதராமாவுடைய பாடல்.

எதுக்கு இவளுக்கு எதுக்கு இவளுக்கு இவ்வளவு கோபம் வந்துருச்சு? ஸ்டூபிட் என்ற அவர் அழகாத்தானே பாடினார். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய ராஜவேல் தான் அம்மா நானும் உள்ளேன் அம்மான்னு சொல்லியிருக்கார். ஆனா அவரும் செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் தான் கேட்டிருக்கார், சிரித்தது என்னை பார்த்து. சரி, அவருக்கு ஒரு பாடல் எடுத்து நாளைய தினம் பதிவில் வேற ஒரு பாடல் நாங்கள் எடுத்து வர்றோம். ராஜவேல் இந்த பாடல் செல்வகுமார் கேட்ட இந்த பாடலோடு நாங்கள் ராஜவேலையும் இணைத்துக் கொள்ளலாம். பாடலை கேட்போமா? ராஜவேல், விமலா ராஜவேல், அதோடு செல்வகுமார், உங்கள் மூவருக்கும் இந்த பாடல்.

இந்த பாடலை எங்களுடைய செல்வகுமார், புதுக்கோட்டை செல்வகுமார், மற்ற எங்களுடைய விமலா ராஜவேல், ராஜவேல் இவர்கள் கேட்டு ரசித்திருக்கிறார்கள். அடுத்த பாடல் ராணியம்மா, உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது வானமே இல்லை திரைப்படத்திலிருந்து.

சேலம் சரியாக 12:30 இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:00. நீங்கள் யார் இனியும் இன்னும் விழித்திருந்து யாருக்கு பாடல் வேணுமோ நீங்க கையை உயர்த்தினா பாட்டு தரலாம். அல்லாட்டி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம், எந்த நேரத்திலும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் மாமா நீங்க விழித்திருக்கிறீங்க, உங்களுடைய பாடல் காட்டிலிக்கு வருகிறது. பாஸ்மாக் என்ற படத்துல, டாஸ்மாக் மற்றது நான் சொல்ல இல்லை மாமா, பாஸ்மாக் என்ற படத்துல இருந்து பாடல் வருகிறது.

0: தானும் ராணியம்மா முடிச்சிருக்கிறேன். இன்னொரு பாடலுன்னு கேக்குறீங்க மாமா, ரெண்டு பாட்டு உங்களோட பாட்டு எடுத்து வச்சு என்ன பாட்டுன்னு நீங்க எழுதிவிட்டா அந்த பாடலை எடுத்து வரலாம். இன்னொரு பாட்டுன்னு கேக்குறீங்க. சரி, இப்ப பாருங்க, ஷாவுல் ஹமீது கூட இன்னும் 12 மணி வரை இல்லை, ஆனா அவர் கையை உயர்த்த இல்லை, அதனால நான் பாட்டு கொடுக்கல. இப்ப உங்களுக்கு என்ன பாடல் என்று நீங்கள் சொன்னா நான் அந்த பாடலை எடுத்துவேன். மணிகண்டன் நான் விழிச்சிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மா பாட்டு என்னன்னு சொல்ல இல்லையே மணிகண்டன், நீங்க பாட்டை கொடுத்தீங்கன்னா நான் அந்த பாடலை வானம் என்று தொடங்குற பாடல் நீங்க எழுதி விடுங்க, உங்களுக்கு எடுத்து வர்றேன். விழிச்சிருக்கிறீங்க தெரியுது, பாட்டு கொடுக்காம போக கூடாதுல்ல, பாட்டை எழுதுங்க. என்ன விருப்பமாக ஒரு பாடல் எடுத்து வருவதற்கு முன்பாக மணிகண்டனை இணைத்துக் கொள்ளலாம். மணிகண்டன், மணிகண்டன், வணக்கம். வணக்கம் சொல்லுங்க மணிகண்டன், சொல்லுங்க மணிகண்டன். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க இப்ப சொல்லுங்க என்ன பாடல் நீங்கள் வான். நலமா இருக்கிறீங்களா முதல்ல?
1: நலமா இருக்கேன் மேடம். இப்பதான் இரவு பணி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சிக்கு வந்துட்டே இருக்கிறேன் நானு.
0: அப்ப பாட்டு என்ன கேட்க போறீங்க வான்?
1: பாட்டு வந்து நான் பதிவு போட்டிருந்தேன்.
0: எங்க என்ன பாட்டு? என்ன கண்ணுக்கு தெரியலையே,
1: பாக்கலையா நீங்க?
0: இல்லையே. பாட்டு சொல்லுங்க.
1: தூங்காதே தம்பி தூங்காதே. வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால்
0: என்ன?
1: தூங்காதே தம்பி, தூங்காதே. இருக்கேன் படம் பேரு தூங்காதே
0: தம்பி, தூங்காதே.
1: படம் பேரு வந்து தூங்காதே தம்பி தூங்காதே.
0: அதுல
1: அந்த படம் அதுல வந்து ஒரு பாட்டு இருக்கு, வானம் கீழே வந்தால் என்ன, அட பூமி மேலே போனால் என்ன, மாயம் எல்லா மாயம், இது மனிதன் நிலை என்ன, வாட ராஜா வா வா, வளரும் கலை என்ன, அப்படிங்கிற பாடுங்க மேடம்.
0: அப்படியே அப்பா பாட்டு பாடியே முடிச்சிட்டீங்க பாருங்க நீங்க
1: மேடம். இந்த படத்துல வந்து 6 பாட்டு அருமையான பாட்டு, எல்லா பாட்டுமே அருமையா இருக்கும். கமலாசு இறுதி வேறங்க நினைச்சிருக்காரு, ஒருத்தருக்கு வந்து சுலக்ஷனா, ஒருத்தருக்கு வந்து ராதா, ரெண்டு பேரும் அருமையா நினைச்சிருப்பாங்க.
0: தூங்காதே
1: நல்லா இருக்கு பாட்டு. இந்த பாட்டு தம்பி
0: தூங்காதே, தம்பி தூங்காதே.
1: ஆமா, எல்லா பேரும் தூங்கிட்டாங்க போல இருக்கு, நான் தூங்காமலே இருக்கு பாத்தீங்களா, பாட்டு கேட்ட மாதிரியே.
0: இல்ல இல்ல, விஜயகுமார் இப்பதான் வார, திருப்புக்குழி விஜயகுமார். நானும் நினைக்கிறேன் இவர் எங்கேயோ களவா வேலை செய்யறாரு இந்த நேரத்தில். இந்த நேரம் தான் வார
1: விஜயகுமார்
0: நண்பர்.
1: விஜயகுமார் நண்பர் பேசிருக்கேன் நான்.
0: பேசிருக்கீங்க? அப்ப நீங்க நீங்க மட்டும் தான் கேட்கக்கூடாது, விஜயகுமார் வார விழிச்சுக்கொண்டு, சரியுமா? அது
1: அப்படிங்களா, வராதா? வரட்டும் வரட்டும்.
0: தூங்காதே தம்பி தூங்காதே, அதுல என்ன பாட்டு சொன்னீங்க உங்களோட பாட்டு?
1: அதுல இருந்து வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால் என்ன,
0: அப்படித்தான் ஆரம்பிக்குமா? வானம் கீழே வந்தால்
1: என்ன? ஆமா, அதே அப்படியே ஆரம்பிக்கும். அதே பாட்டுதான், பல்லவி சரணா ஒண்ணுதான், நல்லா இருக்கும் பாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைய கொடுத்துருங்க மேடம், நீ காலையில வந்தீங்க கேட்டேன் நிகழ்ச்சி நானே. அதே மாதிரி பாட்டு கேட்ட உடனே போட்டுட்டு இன்னைக்கு காலையில எனக்கு வந்து
0: அது அப்படி போட்டேன்
1: பாட்டு போட்டீங்களே,
0: மீனா பொண்ணுக்கு மாறிட்டீங்கன்னு கேக்கறதுக்கு இருந்தா அது கிடையில. சரி, கேட்டா நீங்க இங்க ஏதாவது கோவிச்சிருவீங்களான்னு கேக்குறேன்னா.
1: கொஞ்சம் கோவிக்கல மாட்டேன், காலை போன் பண்ண பாத்தீங்க, உங்க கூட பேசவே முடியல, கடையில கூட்டமா இருந்துச்சுங்களா, கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சு மதுரையில. இங்க நம்ம வியாபாரம் ஜூஸ் கடை வியாபாரம்
0: தானே,
1: காலையில நல்ல கூட்டம், ஆனா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருந்தேன், ஆனா பேசுறது என்ன முடியல எனக்கு வந்து, கடையில ஆள் வந்துட்டு இருந்தாங்களா கேட்டேன், அதான் டைப் பண்ணி அனுப்பிவிட்டேன். நீங்க பாட்டு போட்டுவீங்க, நீங்க போடுவீங்க லேட்டா போடுவீங்க வச்சிருந்தேன், கேட்டு 5 நிமிஷம் நீங்க பாட்டு போட்டு விட்டீங்க பாட்டு வந்து.
0: அது காலையில வந்தனா கடகடன்னு அந்த பாட்டு எல்லாமே நீ அதை பதிவு செய்யாம, எனக்கு உங்களோட பாட்டு கிடைக்குது இல்லையே, தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல வானம் கீழே வந்தால் என்ன என்று அந்த பாடல் வர மறக்கிறது மாமா, அவருக்கு அனுப்பி விடுங்க மாமா உடனே அந்த பாட்டை நீங்க.
1: ஒருவேளை பாட்டு பாட்டு எது மாதிரி படம் எது மாதிரி ஒருவேளை படம் பாட்டு பாட்டுச்சா ஆனா படம் எது மாறிடுச்சான்னு தெரியல. ஆனா தூங்காத தம்பி தூங்காத பாட்டு ஏவா எனக்கு இருக்கு. எனக்கு வந்து அடரா அதுல வந்து இன்னொரு பாட்டு இருக்கு, அடராமா நீ நம்ம கிட்ட டூப்பி விடலாமா. இந்த பாட்டு தான் வானம் கீழே வந்தால் என்ன சொல்லி தூங்காத தம்பி தூங்கையா இல்ல படம் மாறிடுச்சான்னு தெரியல. ஆனா பாட்டு இருக்கு, இந்த பாட்டு வந்து கமலஹாசன் பாடம் 20 வருடங்கள் நடிச்ச படம். வானம் கீழே வந்தால் என்ன பூமி மேலே போனால் என்ன மாயம் இல்ல மாயம் என்ன பாட்டு பாட்டு வறுமை மேடம் அது வந்து
0: அதுதானே. வானம் கீழே வந்தால் என்ன, சாரி உங்களோட பாட்டு ஒரு மாதிரி வந்துருச்சு. வானம் கீழே வந்தால் என்ன
1: அருமையான பாட்டு மேடம், கேட்டு பாருங்க நீங்க, நீங்களே பாட்டு ரசிச்சு கேப்பீங்க. அப்படி பாட்டு இந்த வரிகள் எல்லாம் நல்லா இருக்கும், இந்த படம் பார்க்க நல்லா இருக்கும் மேடம். அந்த கலரு அந்த எடுத்த சிச்சுவேஷன் அந்த இயற்கையான காட்சியில காமிக்கும் போது நல்லா இருக்கும். அந்த வானம் அப்படி கீழே வர்ற மணிக்கும் பூமி மேல போற மணிக்கும் எடுத்திருப்பாங்க, நல்லா இருக்கும். உண்மையில படம் அப்படிதான் இருக்கு பாட்டு, வானம் அப்படி கீழே வரும் மேடம் அப்படியே பூமி மேல போயிடும்.
0: அதுல அதுல அதாவது சொல்றது விட்டு கமலஹாசன் அந்த காலத்து கமலஹாசன் அழகு எப்படி பாருங்க.
1: அவர் தான காதல் இளவரசன், அவர் வந்து காதல் இளவரசன் கண்ணன் இருக்கிற மாதிரி அப்ப இளவரசர் அவரு.
0: காதல் இளவரசன் வந்து சவுந்தர் இல்ல இங்க எங்கட குரூப்ல நீங்க கண்ணனை மாத்திட்டீங்க.
1: சவுந்தர்
0: கண்ணன்
1: ஒரு இல்லைங்களா?
0: இல்ல காதல் இளவரசன் கண்ணன் இல்ல, அது சவுந்தர் நாங்க மாத்த கூடாது. காதல் மன்னன் வந்து எங்களுடைய ஷாவல் ஹமீத். நீங்க மாத்திராங்க, அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும்
1: போயிருந்தேன்.
0: குழப்பிடாதீங்க அவங்களுக்குள்ள பாருங்க. மஜித்துல குரல் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ஷாவுல் ஹமீத் வந்து ரெண்டு செருமிட்டு நான் பேசுறேன் எந்த குரல் நல்லா இருக்கான்னு பாருங்க, ரெண்டு விரட்டி கேக்குறாருங்க. நான் கொஞ்சம் பயந்துட்டேன், இருந்தாலும் நல்ல நல்ல உங்களோட அதை விட சூப்பர்ன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். இல்லாட்டி அவர் என்ன தச்சலா எதுவும் திருப்பி பேசிட்டாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பேசுறோம், நீங்க உங்களுக்கு எங்கட குரல் நல்லது இல்லையே, மஜித் அண்ணாட குரல் மட்டும் நல்லதுன்னு சொல்றீங்கன்னு
1: சொல்லிட்டேன். அது நம்ம நம்மளுடைய அறிவிப்பாளர் குரல் போறோம், காந்த குரல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காந்தம் இருக்கு. அந்த காந்த கவர்ந்து எழுதுறாங்கல்ல
0: அறிவிப்பாளருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா நேர்களுக்குமே காந்த குரல் தான். எல்லாரும் நல்லா பேசுறாங்க, நல்லா பாடுறாங்க,
1: ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த குரல் வளம் இருக்குங்க மேடம். அது வந்து அந்த குரல் வளத்திலே இப்படி அதாவது நம்ம நினைப்போம் இந்த குரலை வச்சு ஒரு இப்படிதான் இருப்பாரு நம்ம கணக்கு போட்டு வச்சிருப்போம். நான் பாத்திருக்கேன், நம்ம எங்க மதுரை வானொலி அறிவிப்பாளர்கள் சென்னை வானொலி பாத்திருக்கேன், நான் வந்து இப்படிதான் இருப்பாங்க கணக்கு போட்டு பாப்பேன். பார்த்தது பார்த்த அப்படி ஆப்போசிட் அமையும், குரலுக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே
0: இல்லையே.
1: ஒரு குரல் மெல்லிய குரலா இருக்கும், ஆளை பார்த்தா குண்டா இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தா குரல் கட்டணமா இருக்கும், ஆளை பார்த்தா ஒல்லியா
0: இருக்காரு.
1: நான் பாத்திருக்கேன் நானு. ஆமா அப்பதான் இப்ப இன்னைக்கு கூட நீங்க கதை ஆரம்பிச்ச உடனே ஆண்டலாம வந்தாங்க, அப்ப ரேவதி மேடம் வந்தாங்க, ரெண்டு பேரும் பேசுறாங்களா. அப்ப வந்து அவங்க ரேவதி மேடமா யாரை கேட்டாங்க, உங்க போட்டாவை அனுப்பிடுங்க நாங்க பாக்கணும் அப்படி அனுப்பிருந்தாங்க. கேட்டாங்க அவருக்கு அவங்களுக்கு உங்க போட்டாவை அனுப்புங்க நான் பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுதான் பதிவு போட்டிருந்தேன், இது என்ன ஓர வஞ்சனா இருக்கு, போட்டாவை நீங்க மட்டும் தான் பாக்கறமா, நாங்க பாக்க கூடாது அப்படின்னு பதிவு போட்டிருந்தேன். நானு எல்லாரும் பாக்கறோம், எங்களுக்கு ஆர்வம் இல்லாம இருக்குது, நீங்க மட்டும் பாக்கணும் சொல்லி
0: எல்லாரும் ஆசையும். நான் இன்னொரு கதை முந்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதாவது ஒரு என்ன சயனத்துல இருக்கிற அந்த ஐந்து தல நாகத்துல சயனத்துல இருக்கிற இவங்க நல்ல ஒரு கோயில், அந்த பேர் ஞாபகம் வரல, எங்கட ஊர்ல இருக்கு. அப்ப அந்த பூசை செய்யறவர் வந்து ஒரு நாளும் பூசை செய்யக்க சொல்லுவாராம், நாராயணா உன்னை நான் இப்படியே ஒரு பார்க்க மாட்டேனா, உண்மையாகவே இந்த முன் காட்சி அளிக்க மாட்டியாண்டு. ஆனா அவர் கனவுல வந்து சொல்லியிருப்பார் நாராயணர், என்ன நீ இப்படியே பாத்தியா இருந்தா, நீ அதுக்கப்புறம் வாழ்றதா வாழலையாண்டுதான் அப்ப எந்த அப்புறம் கஷ்டம், நீ அதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறாயண்டு. இல்ல எனக்கு உண்மையிலேயே உங்களை அப்படியே பார்க்கணும் போல நாராயணான்னு சொல்லி இவர் நித்தமும் பூசை செய்யும் போது கேட்டார. ஒரு நாள் இவர் வந்து அந்த கோயில் கதவை திறக்கும் போது வரதராஜர் பெருமாள் கோயில் அங்க எங்கட ஊர்ல அது அந்த கதை ஒன்று இருக்கு. அப்ப அவர் வந்து திறக்கும் போது

0: அதைத்தான் அவர் வந்து கனவுல சொல்லி இருந்தாராம். இவர் நித்தமும் அதையே நினைச்சு பிரார்த்தனை, அதாவது கும்பிடும் போது மணியடிச்சு அவருக்கு அர்ச்சனை செய்யும் போது கேட்டுக் கொள்றது, உன்னை ஒரு தடவை பார்க்க மாட்டேனான்னு. அப்ப நீ அவர் சொல்லியும் அவர் கேட்காதபடியா, அதுக்கப்புறம் அவர் எழுந்திருக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்த நிலையில அவர் முத்தி நிலை அடைஞ்சிட்டார். அப்ப
1: சினிமால வந்து ஒரு நடிகையோ நடிகரோ பாடும் போது அருமையா இருக்கு, அந்த பாட்டு பாடுறவங்க பார்த்தோம்னாக்க அந்த பாட்டு கேட்கற ஆசை விட்டு போயிரும். நான்
0: பாத்திருக்கேன்
1: சினிமால ஒரு நடிகை வந்து அவங்க அந்த அழகான தோற்றத்துக்கு அந்த பின்னணி வாய்ஸ் கொடுத்து பாக்கும்போது அழகா இருக்குது. அந்த வயசுக்கு உண்டானவங்களை பார்க்கும் போது உகதான் இப்படி பண்ணாங்களா அப்படிங்கும் போது பாட்டை கேட்கறதுக்கு ஆர்வம் குறைஞ்சு போயிருது.
0: இல்ல நடிகைகளுக்கு எல்லாம் நல்ல வாய்ஸ் இல்ல தானே, அது வந்து டப்பிங் தானே. சில நடிகர்களுக்கு வாய்ஸ் சரியில்லை,
1: சினிமால இருந்து டப்பிங் வாய்ஸ் குடுக்கறாங்க இல்லையா, அந்த வாய்ஸ் குடுக்கறவங்க நேரடி பார்க்கும் போது எப்படி இருக்காங்க, வாய்ஸ் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடல் வரை கேட்கறதுக்கு ஒரு ஆசை குறைஞ்சு போயிருங்கிறேன் நான் வந்து.
0: நிச்சயம் நிச்சயம் உண்மைதான்.
1: ஏன்னா இந்த குரல் வளர்ந்துக்கும் பாக்காத வரைக்கும் அந்த குரல் இனிமையா இருக்குது, பாத்துட்டு அந்த குரல் வளம் நம்ம குறைஞ்சு போயிரு கேக்குறதுக்கு.
0: அதனாலதான் சொல்றேன், என்ன பாக்காமலேயே நீங்க நிகழ்ச்சிய கேளுங்க சரியா. எப்ப உங்களுக்கு இந்த வானொலி இது கேட்க முடியாது, நான் சோர்ந்து போனேன் நினைக்கிறீங்களா, அப்ப சொல்லுங்க நான் வந்து முன்னாள்
1: உங்களை காமிக்க மாட்டேங்கிறதுக்கு இப்ப எங்கேயே போயிட்டு இருந்துட்டீங்க நீங்க வந்து. ஆனா சொல்ல கரெக்டா உங்களை பார்க்காமலே ஒரு குரலை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நாங்க வந்து
0: அதை கேட்டுக்குங்க, இப்ப இந்த நீங்க ஏங்க இப்ப இந்த வானொலியே கேட்காம நீங்களும் ஒரு கொஞ்ச நாளைக்கு காய்ச்சல் வந்த மாதிரி சாமல் வந்து சொல்லிட்டு போனார் பாருங்க. அவங்க யானையை பத்தி எல்லாம் கனவு கண மாமா கூட இப்ப சொல்லி இருந்தார் ஞாபகத்தை, கேட்டுட்டு போனாங்க உங்களை பாக்கையில போல இருக்கு சொன்னாங்க இல்ல. அப்ப நீங்க அதை வச்சு நீங்க யோசிக்க வேணாமா, எதுக்கு இந்த விபரீத ஆசை உங்களை எல்லாருக்கும் படத்தை அனுப்புங்க பாக்க பாக்க.
1: அவங்க கேட்டாங்க அதுக்குதான் நான் போய் பதில் சொன்னேன். அவங்க ரேவதி மேடம் கேட்டாங்க நீங்க எப்படி பேசின வார்த்தைகள் வந்து நீங்க அந்த இட்லியை பத்தி பேசினீங்க, இட்லி வந்து எப்படி சோளம் சோளம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கேட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, எப்படி கேட்டாலுமே நான் ஒளியா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்பதான் அவங்க கேட்டாங்க உங்க போட்டோ அனுப்பிடுங்க நான் பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வந்த வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள்.
0: அதுதான் இப்ப மாமா வந்து அதாவது மாமாட்ட வேணும்னா நீங்க கேட்டு பாருங்க எப்படி என்று. ஏன்னா அவர் படமே தான் அனுப்ப மாட்டார், ஆனா அவர் சொல்லுவார் தாங்கள் பட்ட கஷ்டத்தை. அப்படியே 4 மணிக்கு தான் போனேன் விடியப்புறம், அப்படியே காருக்கு ஒரு கார் நான் தூங்கி இருந்தேன், நான் யாரையும் பாக்கல, அம்மா இருக்காங்க தூங்குறாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. அப்ப ஆச மாமா தான் அந்த பொரியோட வந்து அம்மா அடம்புங்க இந்தாங்கன்னு ஒரு பேக்கெட் அந்த பொரி உருண்டை 2 பேக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப அப்பதான் கண்ணை விழிச்சு பாக்குங்க, அதோட பார்த்தவங்க தானுங்க 2 நாளா அவங்க மூச்சு காட்டி பேச இல்ல, 2 நாளை இவ்வளவுதான் என்ன வந்து பார்த்தா நான் தமாசா சொன்னது தமாசா சொன்னேன், உண்மையிலேயே அவங்க பார்த்தாங்க வந்து அந்த இரவிலையும் விழிச்சு வந்து பார்த்தாங்க. நல்லது நல்லது மணிகண்டன் உங்கள் பாடல் உடனே வருது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். மணிகண்டனுடைய பாடல் இப்பொழுது வருகிறது கேட்கலாம்.

0: இந்த பாடல் மணிகண்டன் உங்கள் விருப்பமாக காட்டளைக்கு வந்தது. இப்ப அடுத்த பாடல் எங்களுடைய சந்திரன்ராஜ் மாமா தாங்க விழிச்சிருக்கிறோம் ஒரு பாடல் கேட்டுறல்லவா, அந்த பாடலை இப்ப தூங்கிட்டாரோ தெரியல, பரவாயில்ல. இருந்தாலும் ராணியம்மாக்காகவும் சந்திரன்ராஜ் மாமாக்காகவும் இந்த பாடல் காட்டளைக்கு வருகிறது, கேட்கலாம்.
1: Never seen the Rocky Mountains.

0: இந்த பாடலை மீண்டும் காட்டலை எடுத்து வருகிறேன். வணக்கம், திருப்புக்குழி விஜயகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: அன்பு சகோதரர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: சரி சரியா, இந்த நேரத்துல வாரீங்க, நீங்க எங்கேயும் வேலைக்கு போய் வர்றதா?
1: இல்ல இல்லை, கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். இப்பதான் அனைவரும் வீட்டிற்கு வந்தோம். வந்து சரி, நிகழ்ச்சி உள்ளதா என்று நான் வைத்து பார்த்தேன். தங்கள் குரல் சென்று கொண்டிருந்தது. ஒரு சமயம் இது பழைய ப்ரோக்ராமா என்னன்ட்டு நான் முதல்ல ரிங் போட்டேன். நீண்ட நேரம் சென்று கொண்டே இருந்தது, ஆனால் எடுக்கவில்லை. ஒருவேளை நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை மறு ஒளிபரப்பு செய்கிறீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் பார்த்தா இணைபவர்கள் எல்லாரும் அப்பொழுதுதான் வந்து பேசுவது போல
0: இருக்கிறது. இல்ல, நான் சொன்னேன், நான் மணிகண்ணன் சொன்னேன் இல்ல, திருப்புக்குழி விஜயகுமார் இப்பதான் வாரார், இணைகிறார். நீங்க வானமண்டு தொடங்குற நலமா இருக்கிறீங்க தானே? சரி, வானமண்டு தொடங்குற பாடல், அதாவது வானம் அங்கேயும் வரணும் அந்த பாட்டுல, முதலும் வரணும். வானமண்ட சொல், வானமண்ட சொல்லு, எங்கேயும் வரலாம் பாட்டுக்குள்ள, பாட்டுக்குள்ள வரலாம், முதல்ல வரலாம், கடைசியில வரலாம். எங்க எங்க எங்க எங்க பழைய பாட்டு?
1: வானம் மேலே தூங்காத தம்பி தூங்காத, ஏதோ ஒரு படத்துல வரும் அந்த பாட்டு,
0: கேட்டுட்டாங்க அது. இப்பதான் அவளுக்கு
1: பிறப்பிங்களா? வானம் நிறைய பாடல்கள் உள்ளது எனக்கு.
0: புதிய வானம்
1: இன்பத்தே மனரி, ஒரு பாடல் இருக்கு, பழைய பாடல், அது நல்ல பாடல், அது அப்படின்னு தாருங்க.

0: நல்ல பாடல் இல்லையா அது? நல்ல ஒரு பாடல்.
1: இன்னொரு பாடம், இன்னொரு பானுமதி அம்மா வந்ததை ஒன்று உணர்வு எனக்கு தோன்றுகிறது.
0: இப்படி பொய்யெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சரியா?
1: அதே மாதிரிதான் இருந்தது உங்க குரல் ஆரம்பிக்கும் பொழுது, அதே வாய்ஸ் வானுமதி அவர்கள் பாடியது போலவே இருந்தது. இனிய பாடல் அது, அந்த பாடலே முடிந்தால் தாருங்கள்.
0: நிச்சயமா நிச்சயமா, உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன் அந்த பாடல். எனக்கும் பிடிச்ச பாடல், அதனால கைவசம் இருக்கு, கைவசம் இருக்கு.
1: ஆமா ஆமா,
0: அதனால உடனே தாரேன்னு சொல்லிட்டேன் இல்ல. நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன். காலை நேரத்திலேயே நிகழ்ச்சி இன்றைக்கு எடுத்து வந்திருந்தேன். நீங்க அந்த குரூப்ல பாருங்க, அவங்க போடு படம் அந்த நிகழ்ச்சிகள் வருதுண்டு. அப்ப உடனே நீங்க
1: தெரியல எப்படி
0: நான் உங்களுக்கு
1: சில நேரத்துல வச்சு பாக்கும்போது பாடல் போயிட்டு தான் இருக்கும். உங்க குரல கேக்கும் போது ரொம்ப பேசிட்டு
0: எல்லா அறிவிப்பாளர்களும், எல்லா அறிவிப்பாளரும் நிகழ்ச்சி எடுத்து வருகிறார்கள். நீங்க கேட்கலாம். அதுல காலையும் மாலையும் லைவ் ப்ரோக்ராம் இருக்கு, நேர்களை எல்லாரும் வருகிறார்கள். இனி என்னோட சேர்ந்து அறிவிப்பாளர்களும் தொகுத்து வழங்குவார்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட பாட்டு எடுத்து வர்றேன். மாமாவுடைய பாட்டுக்கு பின்பாக நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம் மாமா. உங்களுடைய பாடல் இடையில நிறுத்தி இருந்தேன், நல்ல ஒரு பாடல். இருந்தாலும் அந்த பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். நாளை எப்படியும் இந்த பாடல் முழுசா கேட்கலாம்.

மாமா. மாமா வணக்கம். மாமா என்ன துண்டிச்சு கொண்டீங்க? மாமா இணைப்புக்கு வந்திருந்தீங்க. சரி, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஒரு வேளை நான் உங்களை அழைப்பை எடுப்பதற்கு பதிலாக துண்டித்து விட்டேனோ தெரியாது. சந்திரராஜ் மாமா, நீங்கள் மீண்டும் இணைப்புக்கு வாங்குவோம்.

அது ரெண்டு அந்த பாடல் வந்து ரெண்டு எக்கோ பண்ணி பாடுது என்று தான் நான் நினைக்கிறேன். மாமா மீண்டும் நான் அந்த பாடலை திரும்பவும் எடுத்து வருகிறேன். ஒருவேளை அந்த அதில் அப்படி பாடுகிறதோ தெரியவில்லை, பார்க்கலாம். நான் திரும்பவும் அந்த பாடலை எடுத்து வருகிறேன். அதுக்கு முன்பாக திருப்புக்குழி விஜயகுமார், உங்கள் பாடல், அருமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல், சண்டிராணி திரைப்படத்திலிருந்து பார்க்கலாம்.

0: நேரம் சரியாக 1 மணி. உங்களுடைய பாடலை மீண்டும் நான் முதல்ல இருந்து எடுத்து பாருங்க. அந்த பாடல காற்றில் பாருங்க, எல்லாரும் அந்த அதாவது குற்றம் கண்டுபிடிச்சே இருக்கிறாங்க பாருங்க. ஓடி இந்த நேரம் பாருங்க, இப்ப 1:05 இந்த நேரம் போய் இந்த சின்ன பொண்ணு இங்க வந்து இந்த பாட்டு வரையிலே என்று ஓடி வந்திருக்கான். சொல்லுங்க
1: சொல்லுங்க
0: சொல்லுங்க ராணியம்மா.
1: இது வந்து குற்றம் வந்து பிடிச்சுனா வரல,
0: அந்த
1: பாட்டு கேட்டுட்டேன். இதுக்கு பிறகு பாட்டு கேட்டா கம்பெடுத்துட்டு நீங்க வரக்கூடாது இல்ல,
0: அதனால இப்படி ஒண்ணு சொல்லிட்டு
1: முன்ஜாமீன் வாங்கிட்டு வர.
0: உங்களுக்கு எல்லாம் மூளை இல்ல, என்ன தெரியுமா நீங்க டக்குன்னு என்ன செய்யணும் தெரியுமா, எழுதி போடணும் இல்லாட்டி வந்து சொல்லணும். உங்களுடைய மகளோட பேர் அல்லாட்டி யாராவது உங்களுடைய தங்கச்சியோட பேர் சொல்லி
1: அவங்க சொன்ன போட்டு போடுங்கன்னு சொன்ன அவங்க மாமா வேண்டாம் வீரமாட்ட உண்மையா பேசணும்னு சொல்லிட்டாங்க.
0: பாத்தீங்களா மாமாக்கு தெரியும் அப்படி போய் சொன்னா சரியில்லையாண்டு. அப்படி ஒன்ற நீங்க போட்டுட்டு போய் சொல்லிக்க, நாங்க போய்க்குதான் கேட்டோம் பாட்டு வந்து வானம் என்னும் வீதியில நல்ல பாடல் இல்லையா, அந்த பாட்டு இருக்க பாடுங்க பாடுங்க பாக்கலாம். அந்த பாட
1: எனக்கு அந்த பாட்டு தெரியலையம்மா. வானம் என்னும் வீதியிலே அன்னை வேளாங்கண்ணி அந்த படம்
0: குளிர் வாடை வரும் ஓடி வரும் கொஞ்சம்
1: உறவுக்கு யா தலைவன் கேட்டு சொல்லுங்கள் மாதாவை கேட்டு சொல்லுங்கள்
0: கொஞ்சம் நில்லுங்க இந்த கல்விக்கு யா தலைவன் என்று கேட்டு சொல்லுங்க. கலவா பாட்டு கேட்கவே பாருங்க எப்படி வந்தேன், இந்த பாட்டு மறந்துட்டீங்கம்மா என்று சொல்ற. நானே ஏதோ அவசரமாக்க வேண்டிய என்னம்மாண்டு எடுத்து கேட்டேன். நீராமா நீங்க இந்த பாட்டு போட மறந்துட்டீங்க, அப்ப நான் கிட்ட யாருமே கேட்கலையே.
1: நீங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு போடணும் ஆண்டாமா.
0: ஆட்டே அப்பா இவ அவ்வளவு தூரம் இருந்தா ஏங்க நான் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கிறேன், நான் அப்படியே எல்லாரும் கேட்டுக்கொண்டிருங்க. உங்களோட மனசுக்கு இருக்கிற பாட்டெல்லாம் நான் எடுத்து வர்றேன் எடுத்து வந்திருப்பேன் இல்ல,
1: எடுத்துட்டு வந்து போடணுமா இல்லையா.
0: வானம் என்ன இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாம், அவ்வளவு தூரத்துக்கு நான் இன்னும் வளரே இல்ல. இனி அங்க வந்து 2 முட்டையா
1: சாப்பிட்டாதான்,
0: 2 முட்டையா சாப்பிட்டாதானுங்க அங்க வந்து
1: காம்ப்ளன் வாங்கி கொடுங்க. ஐ அம் காம்ப்ளன் கேர்ள்.
0: ஓ
1: நீங்களும் வளரலாம்.
0: ஓ எவ்வளவு தூரத்துக்கு வளரலாம்,
1: மனசு எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் வளரலாம்.
0: வளரலாம், அதுக்கப்புறம் உடுப்பெல்லாம் யாருங்க தைக்கிறது வளர்ந்ததுக்கு அப்புறம்.
1: நான் டெய்லர் தானே, நான் தைச்சு தரேன்.
0: என்ன நீட்டா சாக்கு மாதிரி நீட்டு சாக்கு எடுத்து கையையும் கழுத்தையும் வெட்டிட்டு போட்டு விடுவீங்க, இதுக்கு மேல உனக்கு உடுப்பு தைக்கல. சரி ராணியம்மா, ராணியம்மா இங்க இப்ப
1: வர்றாங்க
0: உங்களுக்கு, நீங்க தான் ராணியம்மா என்ன முழுசா பாத்தாது சரியா. நீங்க சொன்னது உண்மை, அந்த முன்னுக்கு எங்க அந்த பொய்ய
1: சொல்லிட்டு
0: மங்கைக்கு வந்துருச்சு
1: நான்
0: உங்களுக்கு பாட்டை தானே, இந்த பாட்டை எப்படி இன்றைக்கு எடுத்து வரேன் அதுக்காண்டி எங்க நீங்க இந்த பாட்டு நிச்சயமா நான் எடுத்து வரேன். அது ராணியம்மாக்கு இல்லாம இல்ல, அதுக்காக ஏன் ராணியம்மா அப்படி பொய்யெல்லாம் சொல்றீங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் வேற பெரிய பெரிய ஆசை எல்லாம் வளர்த்துருவாங்க இல்ல. மாமா மட்டும் மாமாவும் ஷாவுலும் மட்டும் மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டாங்க, யானையா யானையை கண்டு அவங்க ஓடினாங்களா என்று கேட்டுட்டு போறாங்க. அதெல்லாம நீங்க அந்த ஒரு பாட்டுக்காக இவ்வளவு போய் சொல்லுவீங்கன்னு இன்னைக்குதான் தெரியும் எனக்கு.
1: நான் அர்ச்சந்திரன் தங்கச்சி.
0: அதுதான்டா தெரியுது, சூப்பர். சரி உங்களுக்கு அடுத்த பாட்டு உங்களுடைய பாடல் சரியா.
1: நன்றியம்மா நன்றியம்மா.
0: மாமா அனுப்பு
1: பாட்டு கேட்க மாட்டேன், இனி நாளைக்கு தான் கேட்பேன்.
0: மாமா அனுப்புன அந்த பாடல் எக்கோ பண்ற மாதிரி இருக்கு, ரெண்டா பாடுற மாதிரி.
1: ஆமாமா ரெண்டு ரெண்டா. அவங்க சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் கேக்குறோமா அதனால கேக்குறோம். எப்படி பாத்தீங்கன்னா
2: பாருங்க இது என்னதான் என்ன கேக்குது எனக்கும் இப்படி கேக்குது நான் தான் பிள்ளை விட்டுட்டேன் பார்த்தா ரெண்டா பாடுது. அது எப்படி மாமா அப்படி ஒரு வீடியோ எடுத்த அது எனக்கு அனுப்பியிருக்க அந்த பாட்டு?
1: நாங்க ரெண்டு பேர் கேக்குறதுனால ரெண்டு ரெண்டா தான் கேட்போம் அந்த பாட்டு.
2: ஓ அப்படியா, இன்னைக்குதான் தெரியும், பாக்கலாம். இனி இப்ப வானம் என்ன வீதி எப்படி பாடுது? ஒரு ஆள் கேக்குறீங்களா ரெண்டு பேர்
1: கேக்குறீங்களா? நான் மட்டும் தான் கேட்பேன், ஒரு குறவை தான் கேட்கும்.
2: சரி அப்ப நான் அந்த பாட்டு உங்களுக்கு அடுத்து வர்றேன். இந்த
1: நன்றிமா,
2: நன்றி. பாருங்க எப்படி எல்லாம் சின்ன பொண்ணு போய் சொல்லி இந்த பாட்டை கேக்குறாண்டு. சரி விஜயகுமார் உங்களுடைய பாடல் வருகிறது, அருமையான பாடலை முழுமையாக கேட்கலாம்.

இந்த பாடலை திருப்புக்குழி விஜயகுமார் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அடுத்த பாடல் ஆண்டாளம்மா ராணியம்மாட பாடலுக்கு அடுத்து உங்களுடைய பாடல் வரும். நீங்கள் எண்ணம் தூங்கவில்லை என்று தெரிகிறது. ராணியம்மா உங்களுடைய பாடல்.

காட்டிலைக்கு வருகிறது ஆண்டாளம்மா உங்களுடைய பாடல். பாடல் கேட்டவர்கள், உங்களுடைய பாடல் கேட்பதற்கு நீங்கள் விழித்திருந்தால் ஒரு கை அடையாளம், அதாவது நீங்கள் ஹாய் போடுங்கோ, அப்ப உங்களுடைய பாடல் இப்பொழுது தரப்படும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை தொடரலாம்.

காரணி ஆண்டாளம்மா, நீங்கள் விழித்திருந்து கேட்டிருக்கிறீர்கள், நன்றி. ஏனென்றால் நீங்கள் விழித்திருந்தும் நான் பாடலை எடுத்து வரவில்லை என்றால் அது நல்லாக இருக்காது. சரி, இப்ப எல்லோருடைய பாடலும் விழித்திருந்து கேட்பவர் பாடல் நான் தந்தாகிவிட்டது. என்னுடைய பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நாளைய தினம் இந்த பாடல்கள் காட்டலையில் எடுத்து வரலாம். இனி வருகிற காலத்துல பார்க்கலாம், பாடல்களை எல்லாம் உடனுக்குடனேயே எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் இப்படி பதிவு செய்து போடுவது சில நேரம் சாத்திய கூறாக இருக்காது என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கதம்ப நிகழ்ச்சி. அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாம். இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

0: அன்னையும் தந்தையும் அறைவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உனை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலை நினைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: காற்றலையில் கலந்து வந்து உங்களோடு இணைந்திருக்கும் இந்த நேரம் 11:56, இன்னும் 4 நிமிடங்களில் நல்ல நண்பகலை எட்டிப்பிடிக்க இருக்கின்றோம் கனடா கலையகத்திலிருந்து. 2021 இன்று 12 நாள் 6 மாதம் காரிக்கிழமை, நல்லதோர் கிழமை சனிக்கிழமையிலே, பிரதி சனிக்கிழமை தோறும் எங்கள் காற்றலையில் உலாவரும் பாட்டுக்கு பதில் பாட்டு வருவதற்கு ஆயத்தமாகின்றது. இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே அன்பு உறவுகள் வந்து கலந்து பாடல்களை தந்து சிறப்பிப்பார்கள் என்ற எண்ணத்தோடு பாட்டுக்கு பதில் பாட்டு விதிமுறைகள் உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நீண்ட நேரம் எடுக்காமல் உங்களுக்கு நான் ஆரம்பிக்க இருக்கின்றேன் பாட்டுக்கு பதில் பாட்டை. இன்று பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஒரு பாடலே எங்கள் கதம்பம் நேயர் விருப்பம், அதாவது நேரலையிலே வந்து சிறப்பிக்கும் வேளையிலே ஒரு பாடலை ஒலிபரப்பும். அந்த பாடலில் வரும் முதல் வரிகளிலே வரும் பதத்திற்கு நீங்கள் பதில் பாட்டு கொண்டு வர வேண்டும். கடந்த வாரம் சாதனை வாரமாக நிறைந்த பாடலை தந்து சென்றவர்கள் இந்த வாரம் நான் நினைக்கின்றேன் 300 பாடல்களை எதிர்பார்க்கிறேன். 300 பாடல்களை தர முடியும் உங்களால் என்று. அன்பு உறவுகளின் பொக்கிஷன் வேகம் விவேகமாக பாடலின் பதத்தை கேட்டவுடன் உடனே பாடல் ஞாபகத்துக்கு வர வேண்டும். உங்கள் பொக்குஷத்துக்குள்ளே நிறைவாக இருக்கின்றது கோடிக்கணக்கான பாடல்கள். அனுதினமும் நீங்கள் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பாடல்கள் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கும். நான் கூறுவது முழுமையான பாடல்கள் மனதுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு பாடலும் முதல் வரி நிச்சயமாக உங்கள் மனதிலே இருக்கும். இங்கேயும் அந்த முதல் வரியைத்தான் கொண்டு வர வேண்டும். நீங்கள் வரியாகவும் கூறலாம், பாடலாகவும் கூறலாம். ஆரம்பிக்க இருக்கின்ற பாடலை தருகின்றேன். என் கேள்விக்கு என்ன பதில் என்று சொல்லி ஓடி வருகிறது காற்றலையில் இந்த பாடல். இதுதான் என்னுடைய பாட்டுக்கு பதில் பாட்டின் ஆரம்ப பாடல். இதில் வரும் முதல் வரியில் பதத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வாருங்கள் அன்பு உறவுகளே. இதுதான்

அழகாக சிரித்தது அந்த நிலவு. அந்த பாடல் உங்களுக்கு இந்த பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஓடி வந்து குதித்துள்ளது. எங்கே எத்தனை உறவுகள் காற்றலை நினைந்து இந்த நிகழ்வை வரவேற்றிருக்கின்றீர்கள் பார்ப்போமா? அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் யாரும் ஆயத்தமாக இல்லை என்று தெரிகின்றது. நேரம் இப்பொழுது உங்களுக்கு 9:30 எட்டி பிடிக்க இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை உங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது. 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்தோடு உலகத்தின் இந்த பகுதியில் இருந்தும் எல்லோரும் கலந்து கொள்ளலாம். உங்களால் முடிந்தவரை இந்த மூன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்து சிறப்பிக்க வேண்டும். மூன்றியல் தமிழ் வானொலியின் சகல நிகழ்வுகளையும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அத்தனை பேரும் இந்த பாடல்களை கொண்டு வர முடியும். விவேகம் விவேகம் இதில் கூடுதலான பாடலை தருவரும் வெற்றியாளர்களாக கருதப்படுவதோடு அவர்களுக்கு பாடல்களும் வழங்கப்படும் வேளையிலே ஏனையோருக்கும் நான் இணைந்து இறுதி வரை இணைந்திருப்பவர்களுக்கு பாடல் கொடுப்பேன். அது மட்டுமல்லாமல் உங்கள் ஞாபக சக்தி, உங்களுடைய சிந்தனை, இது ஒரு வேகம் விவேகமாக உங்களை சுறுசுறுப்பாக உங்கள் மூளையை வைத்திருப்பது. இப்பொழுது வீட்டினுடைய முடங்கி கிடந்து என்னடா செய்வோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே இப்படியான நிகழ்வுகள் உங்களை நுழைவுக்கு ஒரு விளைவாக இயங்கும் ஞாபக சக்தியை தூண்டும் ஒரு நல்ல சிந்தனையை கொண்டு வருவதற்கேற்ற நிகழ்ச்சியாகும். அங்கே பாடல் தந்தேன், மீண்டும் பாடலை தருகின்றேன். இந்த பாடலுக்கு கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள்.

0: நாகப்பன் மஞ்சுளா நீங்கள் இணைந்து வரவேற்று இருக்கின்றீர்கள். அந்த வேளையிலே நாகப்பன் அவர்கள் அழைக்கின்றார் போட்டியில் கலந்து கொள்வதற்கு. ஓடி வர வேண்டும் ஐயா. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது, வாருங்கள். அழைத்தீர்கள், வந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய முதல் பாடலை தருவதற்கு ஓடி வருகின்றீர்கள். முதல் நேயராக நாகப்பன் அவர்கள் இணைகின்றார். வணக்கம், வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம், வணக்கம் ஐயா. நான் கோயம்புத்தூர்லேருந்து ஏஆர்
0: நாகப்பன் அவர்களே, உங்களை இந்த பாட்டுக்கு பதில் பாட்டிலே அன்போடு வரவேற்கின்றது முன்னிலை தமிழ் வானொலி. எங்கே உங்கள் பதில் பாடலை தாருங்கள்.
1: முதல் பாடல் தான் வந்திருக்குது, அந்த பாடலுக்கு பதில் பாடல்.
0: ஆம்,
1: சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாள்.
0: அற்புதம், அற்புதம். சிரிப்போடு வந்திருக்கின்றது இல்லையா, சிரித்து சிரித்து. அந்த முதல் பாடலை
1: மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கலாம்.
0: நல்லது, மகிழ்ச்சியோடு ஆரம்பித்து நலமாக இருக்கின்றீர்கள் நம்பிக்கொள்ளுகின்றேன். நலமாக இருக்க வேண்டும்.
1: நலமாக இருக்கிறேன். நீங்களும் நலமாக இருக்கிறீர்கள்.
0: நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம், சிறப்பாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு விரைவில் எல்லோரும் வந்து பாடல்களை தந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். நாகப்பன் அவர்கள் தந்துவிட்டு சென்றதை தொடர்ந்து வருகின்றார் எங்கள் அன்பு நண்பர் சந்தனராஜ். வணக்கம் சந்தனராஜ்.
2: வணக்கம் ஐயா.
0: இனியா பகல் வணக்கம், இரவு வணக்கம், இரண்டையும் பகிர்ந்து கொள்வோம். என்ன பதில் பாடலை கொண்டு வந்தீர்கள்? அந்தவானுக்கு ரெண்டு தீபங்கள் என்ற பதில் பாட்டை தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அடுத்து மஞ்சுளா ஓடி வந்து விட்டார். வணக்கம் மஞ்சுளா மகளே. மஞ்சுளா வாருங்கள், மஞ்சுளா கொண்டு வாருங்கள் பாடலை.
3: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் மகளே, வணக்கமும் கூறிக்கொண்டேன். அம்மா, என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் பதில் பாடல்?
3: அழகான் வந்துச்சு.
0: அழகழகா பூத்திருச்சு என்ன பாடலே தந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் மகளே, ஓடி வாருங்கள், மீண்டும் ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து வருகின்றார் நாகப்பன் அவர்கள், மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. அழகு சிரிக்கின்றது.
0: அழகு, அழகு சிரிக்கிறது வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் நன்றி, நன்றி, நன்றி. சதீஷ்குமார் வருகின்றார் பேராண்டி. சதீஷ்குமார் கொண்டு வாருங்கள், என்ன பதில் பாடல் ஐயா?
4: வணக்கம் தாத்தா. அழகாக சிரித்தது பாட்டுக்கு.
0: என்ன பதில் பாட்டு?
4: அழகான அப்படிங்கிற படத்தை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அழகான புள்ளிமானி என்று கொண்டு வந்திருக்கின்றார் என் பேரன். அடுத்தவர் வருகின்றார் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ். கொண்டு வாருங்க.
2: நிலவு வந்தது, நிலவு வந்தது ஜன்னல் வழியாக.
0: நீங்கள் திறந்து வைத்தா நிலவு உள்ளே வருந்தாரு. நல்லது, நல்லது. அடுத்த பாடல யார் கொண்டு வந்தார்? நாகப்பன் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். ஓ நாகப்பன் அவர்கள்,
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் நாகப்பன்.
1: வானத்தை போல, வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே.
0: வானத்தை போல, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வானத்தை போல மனம் படைச்ச வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை மாண்டு வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் இப்பொழுது? அடுத்த பாடல் நாகப்பன் வந்து சென்று விட்டார். அடுத்தவர் வர வேண்டும். காற்றலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முகமது அலி வந்திருக்க. வணக்கம் முகமது அலி, என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
5: ஐயா வணக்கம் ஐயா, நான் ஒரு முகமது அலி பேசுறேன் ஐயா.
0: சரி, என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் ஐயா? தெரிகின்றது நீங்கள் என்று. என்ன பாடல்?
5: அழகாக சிரிக்கிறது இந்த மனசுன்னு ஒரு பாட்டு கொடுத்தீங்க, அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா. அழகான மஞ்சப்பூரா, அதுக்கு அழகான மஞ்சப்பூரா அந்த பாடல் ஐயா.
0: வாழ்த்துக்கள். அழகான மஞ்சப்பூராவை கொண்டு பறக்க விடுங்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வாருங்கள், மீண்டும் வாருங்கள். எங்கே சதீஷ்குமார் வாருங்கள். சதீஷ்
4: தாத்தா, நாகப்பன் ஐயா பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கூறுங்கள். என்ன பாடல்?
4: சிரித்து சிரித்து என்னை சிறையிட்டான் கண்ணம் சீவக்க சீவக்க. அந்த பாடல்,
0: அந்த பாடல் தான் அவர் முதலில் தந்தார். தாருங்கள், சிரித்துக்க சிரித்து, அழகோ ஏதாவது நிலவோ என்று பல பாடல் இருக்கிற பாடலை தரலாம்.
4: நிலவே நீ வர வேண்டும். அந்த பாடல் தான்
0: நல்லது, நல்லது. நிலவே நீ வர வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்தவர் வந்து விட்டார் மஞ்சுளா. மஞ்சுளா வாருங்கள் மகளே. மஞ்சுளா கொண்டு வாருங்கள் அம்மா உங்கள் பாடலை. மஞ்சுளா,
6: அழகு நடே தெய்வம் அடியெடுத்து வைத்தது.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அழகு தெய்வம் மெல்ல மெல்ல. வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சந்தனராஜ் அவர்கள். சந்தனராஜ் கொண்டு வாருங்கள்.
2: அம்மா நீங்களும் பேனை கட்டிபிடியா.
0: ஓ அப்படியா, சரி அப்படி செய்யறோம். நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் தானே. அடுத்த பாடகை நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் நாகப்பன்.
7: வேண்டும் வணக்கம் ஐயா. சதீஷ்குமார் அவர் பாடலுக்கு பதில் பாடல். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
7: நிலவுக்கு
0: ஐயா என்ன செய்யறது, குளிர் தண்ணி ஊத்துங்கள். எங்கே சதீஷ்குமார் மீண்டும் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சதீஷ்குமார் உங்கள் பாடல். உங்கள் பாடல் இந்த தலைப்பட்டு விட்டது உங்களோட அழைப்பு. சதீஷ்குமார் சரியாக இணைத்துக் கொள்ளுங்கள் உங்களோட இணைப்பை. கொண்டு வாருங்கள் சதீஷ்குமார். நீங்கள் எல்லோரையும் பிளாக் பண்ணி வைத்திருக்க அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார் வணக்கம்.
8: வணக்கம்பா, நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக
8: இருக்கீங்க. நலமா இருக்கேன்.
0: பாடலை
8: சிரிப்புன்னு ஒரு வரி வந்துச்சு. சிரிப்புன்னு வந்தது அதுக்கு வந்து சிரிக்க தெரிந்தால் போதும் கவலையாகும் போவாங்க படத்தான்.
0: சரி மீண்டும் கொண்டு வாருங்க. நன்றி. வானலுக்கு வந்து பேசுவதற்கு நேரம் காணாது, பாடலை மட்டும் தரணும். முகமது ராபிக் வணக்கம். பாடலை
9: தாருங்கள். பகல் வணக்கம். இரவு வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கணும். பாடலை தாருங்கள்.
9: மஞ்சள் நிலாவுக்கு ஒரு சுகம் அந்த படம், அந்த பாட்டு.
0: மஞ்சள் நிலாவுக்கா?
9: ஆமா ஆமாயா.
0: எந்த பாட்டுக்கு நீங்கள் பாடல் பாட்டு தர வேண்டீர்கள்?
9: அழகான மஞ்சள்
0: பாடல். நல்லது நல்லது ஐயா. மஞ்சள் நிலாவுக்கு நல்ல பாடல். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்து விரைவாக பெற வேண்டும். வாருங்கள் எங்கே சதீஷ்குமார் வாருங்கள். என்ன பாடல் ஐயா?
10: தத்தா அழகான மஞ்சள் புறாவுக்கு பதில் பாட்டு. தத்தா
0: கொண்டு வாருங்கள்.
10: மஞ்சள் நீலாவுக்கு.
0: முகமது முகமது ராபிக் தந்து விட்டார் பிராண்டி. அந்த பாடலை இப்பொழுதுதான் தந்து பிடிச்சிருக்க முகமது ராபிக். நீங்கள் இன்னொன்று கொடுங்க.
10: மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்குடி.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். மீண்டும் பாருங்கள். மகளே மஞ்சுளா கூட வாருங்கள். மகள் மஞ்சுளா வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் மஞ்சுளா.
11: நிலவே வர வேண்டும் பாண்டாங்களா? அதுக்குப்பா வர வேண்டும் மூட்டையில் வசந்தம்.
0: வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி கெட்டிக்காரி. வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம். நல்ல பாடல். அடுத்த பாடலை தருகின்றார் நாகப்பன் ஐயா அவர்கள் வருகின்றார். மீண்டும் கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
7: வணக்கம் வணக்கம் ஐயா. மஞ்சளுக்கு பதில் பாடல். மஞ்சள் பூசி மஞ்சள் கொண்ட ராமா ராமா.
0: ஓ மஞ்சள் பூசி மஞ்சள் கொண்ட ராமா ராமா. நல்ல பாடல் நல்ல பாடல். மஞ்சள் பூசி.
7: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்து சந்தன் ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ்.
12: என்ன மேடைப்பிள்ளையா?
0: ஓ மனம் என்ன மேடை மேலே நீங்கள் ஆடுகிறீர்களா? நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆடுங்கள் ஆடுங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் மஞ்சுளா வருகின்றார். மஞ்சுளா வணக்கம். மஞ்சுளா கொண்டு வாருங்கள்.
11: மஞ்சள் நினைச்ச பழகான மஞ்சள்.
0: அதுக்கு என்ன பாடலம்மா? மஞ்சளம் கொண்டால் மலரம். நல்லது நல்லம்மா. வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள் மீண்டும். அடுத்தது யார்? மகான் அவர்கள் வந்திருக்கிற. மகான் வாருங்கள். வணக்கம் மகான். நலமா இருக்கின்றீர்களா?
13: ஓமாம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமாக இருக்கின்றோம் பலமாக இருக்கின்றோம். இதுதான் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு. என்று வருகை வருக வருக தந்த உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றது முன்றியல் தமிழ் வாழ்ந்து. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. இந்த பாடலுக்கு வரி ஒன்று தந்தீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் அணைந்து கொள்ளுங்க. ஒரு ஒரு பாடலுக்கு கொண்டு வாருங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்து நாகப்பன் ஐயா கொண்டு வருகிறார். வணக்கம் நாகப்பன்.
7: என்ன வணக்கம் ஐயா? மனம் என்னும் மேடை மேலேன்னு பாடினாங்க சுந்தர ஐயா. அந்த பாடலுக்கு பதில் பாடல்.
0: பதில் பாடல்.
7: மேடையில் ஆடிய பூங்காற்று.
0: மேடையில் ஆடிடம் மெல்லிய பூங்காற்று. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
7: நன்றி நன்றி.
0: அடுத்த பாடல் சதீஷ்குமார் கொண்டு வருகிறார். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் சதீஷ்குமார்.
10: மஞ்சள் நீலாவுக்கு அப்படிங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: கொண்டு வாருங்கள்.
10: மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள மங்கை மீனாட்சி அப்படிங்கிற பாடல்.
0: அதைத்தான் இப்பொழுது மஞ்சுளா தந்திருந்தாரு. மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் சொல்லி இல்லையா? இன்னொரு
4: கெட்டிக்காரன்
0: உடனே எடுத்து விட்டான் போற ஒரு பாடல் கெட்டிக்காரன் என்று பேராண்டு நீலாவேவா வாழ்த்துக்கள் பேராண்டி. அடுத்தது ஞானசேகரம் வந்திருக்கிறார் ஞாச்சியார் கோவில் இருந்து. வணக்கம் ஞானசேகரம், கொண்டு வாருங்கள் பாடலை. ஞானசேகரன் வணக்கம், என்ன பாடல் ஐயா பதில் பாடல்? ஞானசேகரன் வணக்கம், ஞானசேகரன் உங்களுடைய எனக்கு கேட்கவில்லை. விக்கலர்கள் வசந்தத்தில் ஒரு நாளா?
12: வசந்த காலிகளிலே.
0: வசந்த கால நதிகளிலே வாழ்த்துக்கள். வர வளமான பாடல் உங்களுக்கு இந்த பாடல் தினம் எப்பொழுதும். வாழ்த்துக்கள். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். சந்தன் ராஜ் வந்துவிட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ் வணக்கம். சந்தன் ராஜ்
14: ஒரு நிலா
0: மூன்று நிலா பார்த்து விட்டீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முகம் ஒரு நிலா. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றது? மகான் மீண்டும் வந்துவிடுவார். வணக்கம் மகான், கொண்டு வாருங்கள். என்ன
15: பாடல்? மனங்கனிமால் கல்லும் கனியாகும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாருங்கள் நாகப்பன், ஓடி வாருங்கள் நாகப்பன்.
16: இந்து வணக்கம் ஐயா. அழகு தெய்வம் மெல்ல மெல்லன்னு பாடினாங்க.
0: அழகு தெய்வமா?
16: அதுக்கு பதில் பாட்டு. ஆமா, முன்னாடி மஞ்சள் அம்மா
0: பாடினாங்க. கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க வாழ்த்துக்கள், கொண்டு வாருங்க.
16: ஒரு பத்து பாட்டுக்கு முன்னாடி பாடுறாங்க. பாட்டுக்கு பதில் பாடுமா?
0: ஆமா.
16: மெல்ல மெல்ல நடந்து வந்து காதல்,
0: மெல்ல மெல்ல நடந்து வந்த காதல். நல்லது நல்லது.
16: நடந்தது பாடம்,
0: நடந்து வந்த பாடம். வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த பாடலை ஃபாரூக் கொண்டு வருங்க. வணக்கம் ஃபாரூக், சவுதி அரேபியா. ஓ வா வா வஞ்சீவிடமான அழைத்து விட்டீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வா வா வஞ்சீவிடமானே, வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்ற ராஜ்குமார் தர்மபுரி. ராஜ்குமார் வாங்கள்.
17: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
17: பாடல் வந்து
0: என்னையா?
17: வா வா அன்பே உண்டு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிச்சம் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் வா வா அன்பே வாழ்த்துக்கள். அடுத்து சதீஷ் வந்து விட்டார் நாகப்பட்டினம்.

0: நிலவே.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓடி வாருங்கள், மத்திய பாரதையும் கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்து வந்திருக்கின்றார் ஃபாரூக் சவுதியில் இருந்து, கொண்டு வாருங்கள் ஃபாரூக். விழியே கதை
2: எழுது,
1: நல்லது நல்லது என்ற பாடலை தருகின்ற விழியே கதை எழுது ஃபாரூக் கொண்டு வந்த பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? மகான் வந்து விட்டார் மீண்டும். கொண்டு வாருங்கள் மகான், வாழ்த்துக்கள் மகான், கொண்டு வாருங்கள்.
0: பாபா அன்பே, அருகில் வந்தேன் என்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அடைக்க தாவுதே.
1: வாழ்த்துக்கள் கெட்டுக்காரன் கெட்டுக்காரன், நன்றி. அடுத்து கோயம்புத்தூர்ல இருந்துங்களா அன்பு நாகப்பன் ஐயா வருகின்றார்.
2: வணக்கம் ஐயா. ஃபாரூக் ஐயாவின் பாடலுக்கு பதில் பாடல், வெளியே கதைகளுக்கு பாடினாரே அதுக்கு பதில் பாடல். வெளியே வெளியே உனக்கு என்ன வேலை, விருந்துக்கு வருவா நாளைக்கு?
1: ஒற்று வேலையும் இல்லையா ஐயா, இப்ப உங்களோட விருந்துக்கு தான் வர போறோம் நாங்க. சரியா, நன்றி, வருகின்றோம். வாழ்த்துக்கள். எங்கே மகளே சியாமலா வந்து விட்டாள், ஓடி வருங்க.
3: மஞ்சள் பூசி மஞ்சள் கொண்ட ராமா ராமா அந்த பாட்டுப்பா.
1: அப்படியா? அது தந்து விட்டு சென்று விட்டாரம் அந்த பாடல். மஞ்சள்
3: மஞ்சள் கயிறு தாலி மஞ்சள் கயிறு.
1: வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி. எங்கே சதீஷ் குமார் ஓடுவாருங்கள்.
4: தாத்தா வாவா வஞ்சி இளமாலை பாட்டுக்கு தாத்தா.
5: வாவா மஞ்சள் மலரு உன்ன தாத்தா கொஞ்சம் கிளியே.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த பாலை கொண்டு ஓடுவாருங்க. ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம். ஞானசேகரன் வணக்கம்.
4: வாத்தியாரே
1: ஊட்டானா வா வா வாதானே அந்த பாடுதான் மனோரமா பாடு. நல்லது நல்லது நல்லதையா கடிகாரன். அடுத்த பாடலை கொண்டு ஓடிவாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டார் ஃபாரூக் சவுதியில் இருந்து. ஃபாரூக் ஓடிவாருங்கள். ஒன்னு ஒன்னும் கேட்கவில்லை, என்ன பொருள் ஃபாரூக் என்ன பாடல் தந்தீர்கள்? மஞ்சுளா வாருங்கள், கொண்டு வாருங்கள் மகளே. மஞ்சுளா
6: மனம் ஒரு வார்த்தை வந்துச்சுப்பா.
1: ஆமா
6: அதுக்குப்பா.
1: கொண்டு
6: மனம் ஒரு குரங்கு மன ஒரு குரங்கு.
1: ஓ நல்ல பாடல். மகன் மனம் ஒரு குரங்கு என்ற பாடலை கொண்டு வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி அம்மா நன்றி அம்மா நன்றி அம்மா நன்றி அம்மா. மனம் ஒரு குரங்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தருகின்றார்? சந்தன ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ், கொண்டு வாருங்கள்.
7: விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய்.
1: நடந்த வாரம் அந்த பாடல் தான். அந்த பாடல் கொண்டு வாருங்கள். விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய். எங்கதான் போய் மூடிக்கொண்டிருந்தாலும் வந்துருவாங்கப்பா இவங்கெல்லாம். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றது ஞானசேகரன் மீண்டும் வருகின்றார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
7: அப்பா வா வா பக்கம் வா பக்கம் வர வெக்கமா
1: வெக்கம் தானே பக்கம் வர்றேன்னா பக்கம் தானே மானி வா வா பக்கம் பக்கமா பப்ளிக்ல கூப்பிடுறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து மகான் ஐயா வாருங்கள். மகான் கொண்டு வாருங்கள் பாடலை. மகான் வணக்கம். உங்கள் தொலைபேசி இடையில தடையில நிற்கின்றது. மற்றவருடைய அழைப்புகளை உங்கள் கனெக்டிங் என்று காட்டுகின்றது, வரவில்லை. மகான் உங்களுடைய அழைப்பு எனக்கு இணைப்புக்கு வரவில்லை. நீங்கள் இங்கு பாருங்கள், உங்களுக்கு இணைப்பு தந்திருக்கேன், வரவில்லை உங்களுடைய இணைப்பு எனக்கு. சரி, நான் ஒரு ராபிக் வந்து விட்டார். ராபிக் கொண்டு வாருங்கள்.
7: மஞ்சள் மலரே
1: அதுக்கு அது வந்து விட்டார். மஞ்சள் மலரே வந்து விட்டது அந்த பாடல். சதீஷ் கொண்டு வந்து அந்த
7: பக்கமா
1: அதே போய் ஞானசேகரன் தந்திருந்தார்.
7: கண்ணாவா அந்த பாடல்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வா வா வா கண்ணாவா வாழ்த்துக்கள். அடுத்த புதுக்கோட்டை செல்வகுமார் வந்து விட்டார். செல்வகுமார் கொண்டு வாருங்கள்.
8: மஞ்சள் மஞ்சள் வந்து அதுல வந்து மஞ்சள் வானம் தென்றல் காற்று அந்த பாடல்.
1: மஞ்சள் வானம் தென்றல் காற்று பாடல் ஆரம்பிக்காது ஒருபோது.
8: அப்படியாப்பா? அப்படின்னா வந்து
1: இடைவரிதான் மஞ்சள் வானம் தென்றல் காற்று என்று வரும். அதுக்கு

0: முதல் வரி இருக்கின்றது.
1: சரிங்களா, அப்ப வந்து
0: எந்த பாடலுக்கு நீங்கள் பாட்டு கொண்டு வருகிறீர்கள்? அந்த எந்த பாடலுக்கு? அந்த என்னையா ஐயோ, வாழ்த்துக்கள். வரும்போது சிந்தித்து வர வேண்டும் மகனே, வந்துவிட்டு சிந்திக்க கூடாது. பாரோக் ஒரு காரங்கள் பாரோக்
2: அப்பா, அந்த வெளியே உனக்குன்னு வேலைன்னு வந்து அது வேலை இல்லாதவன்டா வேலை தெரிஞ்சா
0: சாக்கியம். வேலை இல்லாதவன்டா வேலை. நல்ல பாடல், நல்ல பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பாடும். அடுத்து சந்தன் வாட்ச் ஒரு வாருங்கள்.
3: தெய்வம் இருப்பது எங்கே? பாடலியா
0: இங்கதான்.
3: நன்றி,
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்க அடுத்த இணைப்பு? ராஜ்குமார் கொண்டு வந்து விட்டார். ராஜ்குமார் வாருங்கள்.
4: வணக்கங்கய்யா.
0: வணக்கம்.
4: மஞ்ச காட்டு மைனா என்னை கொஞ்சி கொஞ்சி போனா.
0: அடிச்சா சாக்கியன மஞ்ச காட்டு மைனா சொல்லி விட்டானா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
4: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்து மஞ்சுளா வந்து விட்டார். வணக்கம் மஞ்சுளா, கொண்டு வாருங்கள் மகளே.
5: பாவா அன்பேன்னு ஒரு பாட்டு வந்துச்சு.
0: ஆமா. நல்ல பாடல், நல்ல நல்ல பாடல். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டார் எங்களுடைய நாகூர் ராஃபிக் அவர்கள். கொண்டு வாருங்கள் ராஃபிக், என்ன பாடல் கொண்டு வந்து
3: தேடுகிறேன்?
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கண்ணா உன்னை தேடுகிறேன், வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றது? நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன்.
6: வணக்கம் ஐயா. ராஜ்குமார் ஐயா பாடலாங்க பூஜை.
0: பாடல் கொண்டு வாருங்கள். பூஜைக்கு ஏத்த பூ இது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
6: நன்றி, நன்றி.
0: வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடல் சதீஷ் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சதீஷ். சதீஷ் என்ன பாடல் கொண்டு வந்தீர்?
7: மஞ்சள் கயிறு அப்படிங்கிற பாடலுக்கு
0: தான்.
4: மஞ்சள் பூசும், மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி.
0: அந்த பாடல் வந்து விட்டது. நீங்கள் நீங்கள் முதல் வேற
4: மஞ்சள் பூசும்
0: அது வந்து விட்டது ஐயா.
7: அந்த
0: மஞ்சள்,
7: மஞ்சள் பூசும் வானம் ஒன்று பார்த்தேன்.
0: முதல் தந்த பாடல் முன்பு ஒரு மஞ்சள் வந்தீர்களே, அது என்ன பாடல்?
7: அது வந்து விஜயகாந்த் படம் தான். மஞ்சள் பூசும், மஞ்சள் பூ.
0: சொல்றீங்க வேற பாடலை தான் தர வேண்டாம். ஒரே பாடல் தரக்கூடாது. ஒரு வரிகள், எத்தனை வரிகள் இங்கே வந்து விட்டது. தனியா மஞ்சள் எனக்கு வேண்டாம். கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க பாடலை.
7: சரி, மஞ்சள் சொல்லலாங்களா?
0: எதிலே என்னாலும் சொல்லுங்களே. வந்த பாடல் தராதீங்க, விரைவாக தர வேண்டும். அடுத்தவர்கள் வழியில காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
7: மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு அந்த பாடல்கிட்ட.
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும் என்னென்ன பாடல் வந்திருக்கின்றது மகனே. ஓடியாரும் கட்டிக்காரன், கட்டிக்காரன் தந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடுகாருங்கள். நீங்கள் அழைப்பையும் துண்டிக்கிறீர்கள், அடுத்தவர்களையும் பிளாக் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அழைப்பு சரியில்லை மகனே. நீங்கள் வந்தால் சொல்லிவிட்டு சரியென்றவுடன் உங்கள் அழைப்பை துண்டித்து சென்றுவிட வேண்டும். அதனால் மற்றவர்களோடு வரலாம் தானே குழந்தைகளே. முகமது ராபிக் வாருங்கள். தாமதித்து வருகின்றார் ராபிக். கொண்டு வாருங்கள்.
8: கண்ணதாசனே, கண்ணதாசனே வந்து விடு அந்த பாடலியா.
0: கண்ணதாசன் என்று ஏறாவது பாடல் வந்ததா?
8: அந்த கண்ணா பாடல. கண்ணா,
0: கண்ணாவுக்கும் கண்ணதாசனுக்கும் வித்தியாசம் இருக்கு மகன். சரியா? ஒரு பாடல் பாடல்கள் வந்து விட்டது. கொண்டு வாருங்க.
8: கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படிச்சான் அந்த பாட்டு?
0: கண்ணுக்கு ஒரு நிலவா. வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார்
9: ஐயா. வணக்கம் ராஜ்குமார். தேடி தேடி பாடும் காதல் மலரே, காதல் மலரே.
0: சார், எந்த பாடலுக்கு இந்த பத்திரி இந்த பாடல் தருகின்றீர்கள்?
9: அவர் இருக்க தேடி தேடி தேடின்னு வந்தது இல்லைங்க. தேடின்னு முடிஞ்சது பாருங்க. இதுக்கு மட்டும் பேச மாறினா இருக்கு.
0: என்ன பாடல் அது?
9: டக்குன்னு மறந்துட்டேன். முடிஞ்சது
0: சார். தேடி தேடி பார்த்து நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். வரும்போது எந்த பாடலுக்கு பதில் பாடு என்று தயவு செய்து, எந்த பாடலுக்கு பதில் பாடல் தருகிறேன் என்று யோசித்துக் கொண்டு வாருங்கள் அன்பு உறவுகளே. அடுத்த உறவு வந்து ஞானசேகரன். கொண்டு வாருங்க ஞானசேகரன். ஞானசேகரன் பாருங்கள். ஒன்றும் புரியவில்லை மகன், உங்களோட தொலைபேசி இன்று தொலைபேசியாக இருக்கின்ற ஒன்றும் புரியவில்லை, விக்கி விக்கி வந்து கொண்டிருக்கின்றது. என்ன பாடல் என்று புரியவில்லை.
10: என்ன
0: பாடல்? உங்களுடைய தொலைபேசி விக்கி விக்கி சொற்களை முழுங்கிக் கொண்டு வருவதால் என்னால் புரிய முடியாமல் இருக்கிறது மகனே. மாற்றி நின்று விவருடன் நின்று பாருங்க. என்ன பாடல் மீண்டும் கூறுங்கள். அந்த பாடலை எனக்கு சரியாக புரியவில்லை. பூஜைக்கு வந்த மலரேவா, அதுவா?
10: ஆமாப்பா,
0: அந்த பாடல் வந்து விட்டது.
10: மலர்கள் நனைந்தன பணியாலே.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு வாழ்த்துக்கள். மலர்கள்
10: நனைந்தன.
0: எல்லோரும் ஒரு பதத்திலே நின்று சிக்கப்படவே இத்தனை பதம். நன்றி மகனே, நன்றி. மீண்டும் பாருங்கள். சந்திரராஜ் பாருங்கள். மைனாவே மைனாவே அந்த பாடல் வந்து மைனாவே. நல்லது, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. பாருங்கள் அடுத்து. மஞ்சுளா வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் மஞ்சுளா.
11: பூஜை கேட்ட பூ இது பாட்டுக்குப்பா. பூஜைக்கு வந்த மலரே வா, பூமிக்கு வந்த நிலவே வா.
0: பூஜைக்கு வந்த மலரே வா என்று வந்து விட்டது அந்த பாடல். இல்லை இல்லை இல்லை, கொண்டு வாருங்கள். பூஜைக்கு வந்த மலரே வா. சிலருடைய தொலைபேசி எனக்கு சரியாக புரிகிறதில்லை, கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. பூஜைக்கு வந்த மலரே வா. வாழ்த்துக்கள் மஞ்சுளா. அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டார் மகான் அவர்கள் வந்து விட்டார். வாருங்கள் மகான். மகான் கொண்டு வாருங்கள்.
12: ஒரு கண்ணீர்
0: வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் நாகப்பன். நாகப்பன் வர வேண்டும், வர வேண்டும் நாகப்பன்.
13: முந்து வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
13: பூஜை கேட்ட பூஜை நேத்து தானே பூத்தது பாட்டுக்கு பதில் பாடல். நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நேற்று பூத்தாலே ரோஜா முட்டு. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள்.
13: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்தது வந்து விட்டார் ஃபாரூக். கொண்டு வாருங்கள் ஃபாரூக்.
14: அப்பா பூத்து பூத்து குலுங்கு ரெடி பூ. பூத்து கேட்ட போகுது அந்த பாட்டு.
0: பூத்து பூத்து குலுங்குதா? சரி, நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல் பாரோ. கொண்டு வாருங்க மீண்டும். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கின்றார் சந்தனராஜ். வாருங்கள் சந்தனராஜ். வணக்கம். அழகு நிலா பாடும் ஆகாயத்தில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் மஞ்சுளா கொண்டு வந்துட்டார். வாருங்கள் மஞ்சுளா.
11: மலரேன்னு வந்துச்சு ஒரு வார்த்தை, அதுக்கு மலருக்கு தென்றல் பகையானால்.
0: நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மலருக்கு தென்றல் பகையானால். அடுத்த பாடல் ராவிக் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ராவிக்.
15: மலரே பேசும் மௌனமொழி அந்த பாடலியா.
0: வாழ்த்துக்கள். பேசும் மௌன மொழி. கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் ராவிக். அடுத்த பாடலை கொண்டு வருவதற்கு முன் நாகப்பன் வந்து விட்டார் மீண்டும். எங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
13: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
13: மலர்கள் நனைந்தன பனி போலேன்னு பாடினேன்.
0: அது
13: அந்த பாடலுக்கு பதில் பாடல். அவர் ஞானசேகரன். ஞானசேகரன் ஐயா பாடின பதில் பாடல். பணியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவன.
0: வாழ்த்துக்கள். பணியில்லாத மார்கழியா. நல்லது நல்லது. மீண்டும் பாருங்கள். சதீஷ்குமார் கொண்டு வாருங்கள்.
16: மலர்கள் நனைந்தன.
17: மலர்கள் இல்லாடும் இளமை புதுமையே
16: அந்த பாடல்.
0: மலர்களில் ஆடும் இளமை. நல்ல பாடல் கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறது? மலர்களில் ஆடும் என்று வந்து விட்டது. அடுத்த பாடலை சந்தன் ராஜ் தான் கொண்டு வருகின்றார். வணக்கம். வணக்கம் சார்.
15: நேற்று இல்லாத மாற்றம் என்னது அந்த பாடலையா.
0: வாழ்த்துக்கள். நேற்று இல்லாத
15: மாற்றம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். நேற்று இல்லாத மாற்றம். அடுத்தது நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார்கள்.
12: இந்த வணக்கம் ஐயா பாருக்கு ஐயா பாடினாங்க பூத்து பூத்து புழுங்கு தடி போகுமே.
0: ஆமா,
12: அதுக்கு பதில் பாடல் குழுங்க குழுங்க சிரிக்கும் சிரிப்பில் இவ்வளோ பாப்பா.
0: உண்மைதான் ஐயா, குழுங்க குழுங்க சிரிக்கும் சிரிப்பில் அவ்வளவு பாப்பா. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடல். நன்றி நன்றி பாரு, கொண்டு வருகின்றார் அடுத்த பாடலை. கொண்டு வாருங்கள் பாரு. பாருக்கு என்ன பாடல் ஐயா?
2: இளமை என்னும் பூங்காற்று, சதீஷ்குமார் பாட்டு.
0: ஓ, இளமை என்னும் பூங்காற்றை கொண்டு வந்துட்டு இருக்கான். இளமை என்னும் பூங்காற்று, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது மகான் வந்து விட்டார் மீண்டும். மகான் பாருங்கள், மகான் மகான் ஐயா பாருங்கள்.
18: மலர்களின் இளமைக்கு மலர் கொடுத்தேன், கை குலுங்கு வணங்கிட்டேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்கு வணங்கிட்டேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு பாருங்கள் நாகப்பன்.
12: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும்
12: பாருக்கு ஐயா பாடுனாங்க இளமை, இளமைன்னு பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ.
0: வாழ்த்துக்கள் இளமை இதோ இதோ வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் கொண்டு வருகிறார். வாருங்கள் சந்தன் ராஜ்.
19: மலர்வனம் உன் பார்வை ஒருவரம்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். அடுத்த பாடல் சதீஷ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சதீஷ்.
20: தாத்தா பணி இல்லாத மார்கழிங்கிற பாட்டுக்கு தாத்தா
0: கொண்டு வாருங்கள்.
20: மார்கழி பூவே, மார்கழி பூவே, அந்த பாடல் தாத்தா.
0: வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள் பிராண்டி. எங்க ராவி கொண்டு வாருங்கள் ராவி.
21: மார்கழி பூவே, மார்கழி பூ அந்த பாடலா.
0: அதைத்தான் இப்பொழுது சதீஷ் தந்துவிட்டு போகின்றார். வேற ஒரு பாடல் தாருங்கள்.
21: திங்கள் அல்லவா
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன் மார்கழி திங்கள் அல்லவா கட்டிக்காரன், கட்டிக்காரன். மீண்டும் நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
12: இந்த வணக்கம் ஐயா. சந்தனராஜ் ஐயா பாடுனாங்க அனைவரும் மலர் வணங்கு. அதற்கு பதில் பாடல் வனமெல்லாம் செம்பகப்பு வானெல்லாம் குங்குமப்பு.
0: வாழ்த்துக்கள் வனமெல்லாம் செம்பகப்பு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்தார் பாரூக் அவர்கள். அடுத்த பாடல் நன்றி நன்றி பாரூக் கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வந்து விட்டீர்களா, நீங்க கட்டிக்காரமா இருக்கிறீர்கள் ஐயா, இப்படி எல்லாம் பாட்டுகளை தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் பாரூக். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறது? அடுத்த பாடலை கொண்டு வருக சந்தனராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
22: பூங்காற்றே பூங்காற்றே பூவிடம் நீ சொல்லியா,
0: பூங்காற்றே பூங்காற்றே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். அடுத்த பாடலை தர இருக்கின்றார் நாகப்பன். மீண்டும் வருகின்றார், வாருங்கள் நாகப்பன்.
12: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
12: பூவுன்னு பாடினாரே பாருக்கு ஐயா, அந்த பாடலுக்கு பாடல் பூவுக்கொரு அரசன் பூவரசன். பூவுக்கொரு அரசன் பூவரசன்.
0: ஓ, பூவுக்கொரு அரசன், வாழ்த்துக்கு. நல்ல ஒரு பாடலை தந்திருக்கீங்க,
12: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த பாடல் சதீஷ் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் சதீஷ்.
20: தாத்தா இளமை இதோ இதோங்கிற பாடல் இருக்கு தாத்தா. இளமை கொழுபிருக்கும் இனிமை சுவை இருக்கும் மனம் இருக்கும் பருவத்திலே, அந்த பாடல் தாத்தா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் அலி கொண்டு வந்தார். அலி வாருங்கள், என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
23: நேற்று இல்லாத மாற்றம் என்னதுன்னு ஒரு பாட்டு பாடினாங்க, அதுக்கு பதில் கோட்டையா
0: கொண்டு வாருங்கள்.
23: என்ன அழகு எத்தனை அழகு கோடி கோடி அந்த பாட்டையா.
0: என்ன பாடல் என்ன பாடல்?
23: என்ன அழகு எத்தனை அழகு அந்த பாடல் ஐயா,
0: அந்த பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சந்தனராஜ் அவர்கள். வாருங்கள் சந்தன்ராஜ்.
24: திங்கள் முடி சூடும் மலை, அந்த பாடலையா.
0: ஓ, திங்கள் முடி சூடும் மலை, நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருவார்? சதீஷ் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் சதீஷ். சதீஷ்குமார் கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
20: தாத்தா பூங்காற்றே பூங்காற்றேங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டு தாத்தா. பூங்காற்று பேர் சொல்ல கேட்டேனே என்று, அந்த பாட்டு தாத்தா.
0: வாழ்த்துக்கள் கட்டிக்காரன் கட்டிக்காரன். அடுத்த பாடலை ஐயா மகான் கொண்டு வருகின்றார். வணக்கம் மகான் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம். நேற்று இல்லாத மாற்றம் அந்த பாட்டுக்கு பூப்போல பூப்போல சிரிக்கும்
0: பூ போல பூ போல நல்ல பாடலை தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது பாடலை நாகப்பன் ஐயா அவர்கள் கொண்டு வருகின்றனர். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
3: மீண்டும் வணக்கம் ஐயா. பூங்காற்று உன் பேர் சொல்லணும். சதீஷ்குமார் பாடினாங்க. பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசன்.
0: அது நியாயம்தான், மல்லிவாசன் தான். வாழ்த்துக்கள். மஞ்சுளா கொண்டு வந்து விட்டார். ஓடுகாரங்கள் மஞ்சுளா.
4: பாப்பான்னு ஒரு வார்த்தை வந்துச்சுப்பா.
0: அதுக்கு என்ன பாடல் மாலு? பாப்பா பாட்டு பாடு பாடவங்க பாடுவியா? பாப்பா பாட்டு அதுதான்
4: பாடி.
0: நல்லது நல்லது நல்லதம்மா. அது என்ன தெரியும், நீங்க அதுதான் உச்சரிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யார் என்று பார்ப்போம். ராவிக் வந்துவிட்டார். வாருங்கள் ராவிக்.
5: மார்கழி மார்கழி பணியில் ஊரூசி வந்துடலையா?
0: ஊரூசி வந்துட்டாளா மார்கழி பணியிலே? சரி வரட்டும், அவரை அழைத்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை அடுத்த பாடல் பார்வை கொண்டு வந்து விட்டார்.
6: அப்ப அந்த அழகு அழகுன்ற வார்த்தை அழகு மலர் ஆடை அந்த
0: பாட்டு. அதுக்கு என்ன பாடல்?
6: அதான் அது என்ன அழகுன்னு சொன்னா அழகுன்ற வார்த்தைக்கு அழகு மலர் ஆடை.
0: சரி, நீங்கள் அழகு மலரே ஆட வைங்கள் அங்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? சந்தன ராஜா இருக்கலாம். வாருங்கள் சந்தன ராஜ்.
24: உன் பேர் சொல்ல ஆசைதான்.
0: உன் பேர் சொல்ல ஆசைதான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சொல்லிக் கொள்ளுங்கள். என்ற பேரை சொல்லிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சதீஷ் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சதீஷ்.
25: தாத்தா என்ன அழகு எத்தனை அழகுங்கிற பாட்டுக்கு. தாத்தா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி உந்தன் பேரழகை. அந்த பாட்டு தாத்தா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். எங்கே அலி வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் அலி. அலி
24: பாட்டு பாட்டுக்கு பதில் போட்டீங்க. மல்லி மல்லி இது ஜாதி மல்லி அந்த பதில் ஐயா.
0: மல்லி மல்லி செண்டு மல்லியா? ஜாதி மல்லியா? உங்களோட ஜாதி மல்லியா
24: வந்து.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த வாழை கொண்டு ஓடி வாருங்கள். சந்தன்ராஜ் வாருங்கள். ஓடி வாருங்கள் வாருங்கள்.
24: மாறாதடி நாகப்பாட்டுக்கு.
0: ஆமா, குறி மாறாதிருந்தாலும் வச்ச பார்வை மாறாதடி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மஞ்சுளா வந்து விட்டாள். மகளே மஞ்சுளா கொண்டு வாருங்கள்.
4: என்ன அழகுன்னு பாருங்கள். அதுக்குப்பா என்ன என்ன வார்த்தைகளோ சொல்லித்தர.
0: வாழ்த்துக்கள். என்ன என்ன வார்த்தைகளோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன் ராஜ்தான் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ்.
24: முதல் பூவே ஒரு பணிப்புரியை உனக்காக. நன்றி
0: வணக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததை கொண்டு வருகின்றார் ஃபாரூக். எங்கே நாகப்பனை
6: காணவில்லை.
0: என்ன விலை என்றால் வாங்குவீர்களா? சொன்ன விலைக்கு வாங்கணும். அவ்வளவு தாகத்தில் இருக்கின்றது. நல்லது நல்லது நல்லது. வடலூர் ஆனந்தன் அவர்கள் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? வடலூர் ஆனந்தன். வடலூர் ஆனந்தன் நீங்கள் இணைப்பில் இருக்க என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் ஐயா? வடலூர் ஆனந்தன் நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? வடலூர் ஆனந்தன் அவர்களே. அடுத்த உறவுடன் செல்கின்றேன். கொண்டு வாருங்கள் மஞ்சுளா. கொண்டு வாருங்கள் மஞ்சுளா. என்ன பாடல் அம்மா?
4: பேர் சொல்ல ஆசைதான் பண்ணுங்கள். அதுக்குப்பா பேரை சொல்ல நியாயமாகுமா?
0: அது நியாயம் இல்லை. சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? செல்வகுமார் ஓடுவாருங்கள். என்ன பாடல்?
26: அப்பா வணக்கம். அப்பா பனி பனி இல்லாத மார்கழியா? அந்த பாடல்ப்பா.
0: அந்த பாடல்
26: நன்றிப்பா.
0: அந்த பாடல் வந்துவிட்டது மகனே. அந்த பாடல் வந்துவிட்டது. தெரியாத ஒண்ணும் தெரியாது. என்ன செல்வகுமார் விளையாட்டு விடுவீர்கள்? அந்த பாடல் வந்துவிட்டது சொல்லிவிட்டு ஓடி விட்டீங்க. நான் சரி என்று சொல்வதற்கு முன்பு உண்டானே அந்த அழைப்பு. எங்க வாருங்க நாகப்பன்.
3: இந்த வணக்கம் ஐயா. என்ன விலை அழகான பாடினாரு பாருக்கு. அந்த பாடலுக்கு பதில் பாடல்
0: வாருங்கள்.
3: மொத்தத்துல அழகுன்றதுக்கு பதில் பாடல். அழகெனும் ஓவியம் இங்கே. எழுதிய ரவிவர்மன் எங்கே?
0: இங்கேதான். அழகெனும் ஓவியம் அங்கே அங்கேதான் இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே சந்தன் ராஜ் கொண்டு வாருங்க.
24: மலரி என்ன கூலம் அந்த பாடலையா. நன்றி, வணக்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு. நன்றியை கூறிக்கொள்ளும் இந்த பகுதியில் அடுத்த உழவை அழைக்க இருக்குன்னு. அடுத்த உழவு யாரா இருக்கும்? அது சதீஷ்குமார். வாருங்கள் சதீஷ்குமார்.
7: தாத்தா உன் பேர் சொல்லி ஆசைதான் அப்படிங்கிற பாட்டுக்கு தாத்தா. பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம்.
0: அந்த பாடல் வந்து விட்டது. அந்த பாடல் வந்து விட்டது. இன்னொரு பாடல் டக்கன்
7: சொல்ல சொல் சொல்ல சொல்ல வந்தது இங்கு இங்கு சுந்தர செந்தமிழ் பாட்டு. அந்த பாட்டு
0: சொல்ல சொல்ல வந்தது இங்கு செந்தமிழ் பாட்டு. நல்லது, வாழ்த்துக்கள். அடுத்து ஃபாரூக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக்.
8: அப்பா ஆசை ஆசை இப்பொழுது பேராசைப்பா.
0: அதுக்கு என்ன ஐயா நாங்க செய்யறது? உங்களுக்கு அங்கே இருந்த நீங்கள் சவுதியில இருந்து ஆசைப்பட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? ஏதாவது செய்ய முடியும். வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் வந்து விட்டார். நாகப்பன் இவர் என்ன பேராசையாமா? சொல்லுங்க சொல்லுங்க.
9: மீண்டும் வணக்கம் ஐயா. இளமை இதோ இதம் பண்ணலை. இதோ எந்த தெய்வம் முன்னாலே.
0: வாழ்த்துக்கள்.
9: ஒரே ஒரு புன்னகை கண்டேன்.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் முகமது ராபிக் கொண்டு வந்தவர்கள். கொண்டு வாருங்கள் ராபிக்.
10: சொல்லாம தானே என் மனசு தவிக்குது. மனசு தவிக்க இந்த பாடல் ஐயா
0: சொல்லி எடுங்க ஐயா. தவிக்க வேண்டாம்.
24: அழகனும் கவிதை ஆயிரம் வரைந்தான் இறைவனும் ஓவியம்.
0: வாழ்த்து சிறப்பு. அடுத்த பாடல் சதீஷ் கொண்டு வாருங்கள். சதீஷ்குமார்.
7: அழகனும் அழகனும் ஓவியம் பாட்டுக்கு தாத்தா. அழகே அழகு தேவதை அந்த படத்தை.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
9: இந்த வணக்கம் ஐயா. தவிச்சதுன்னு பாடினாரே ராபிக் ஐயா.
0: அவர் அவர்கிட்ட தலைப்பை தீர்த்து விடுங்க.
9: எனக்கும் தவிக்குது ஐயா.
0: அப்படியா?
9: தவிக்கு இது தயங்குறது போதுமானது.
0: அட்ரா சாக்கியம். எல்லாருக்கும் தவிப்பு வந்து விட்டதா? தவிக்குது. ஆனா தவிக்கிறது நல்லவனா? தயங்க கூடாது ஐயா. அடுத்த பாடல் மஞ்சுளா கொண்டு வந்து விட்டாள். மகளே மஞ்சுளா கொண்டு வாருங்கள் அம்மா.
11: பார்வை தீராதடின்னு பண்ணுங்களா? அதுக்குப்பா பார்வை ஒன்றே பல்லாயிரம் கண் வேண்டும்.
0: வாழ்த்துக்கள் அம்மா. பார்வை ஒன்றே போதும். பார்வை ஒன்றே போதும். நல்ல பாடல கொண்டு வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்தன் ராஜ் வருகின்றார் வேண்டிக்கிறதுல இருந்து. சந்தன்
24: ஆசை ஆசையா இருக்கிறது இது போல் வாழ்ந்திடவையா?
0: அப்படியா?
24: நன்றி.
0: இது போல வாழ்ந்துடலாம் தான். ஆசை ஆசை வாழ்ந்திடவே. வாழ்த்துக்கள். அடுத்தது நாகப்பன் மீண்டும் வருகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
9: மீண்டும் வணக்கம் ஐயா. பார்வை ஒன்றே போதும் பண்ணாங்க அந்த பாடல் பதில் பாடல். போதும் போதும் முன் சிரிப்பு.
0: அது அப்படி வராது ஐயா. பொல்லாத புன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு. பொல்லாத
9: ரெண்டாவது வரியில வர.
0: ரெண்டாவது வரியில ஒரு ரெண்டு கொண்டு வாருங்களேன். இதுக்கு உங்களோட பாடம் கொண்டு வாங்க.
9: நிலவே என்னிடம் நெருங்காதே நினைக்கும் இடத்தில் நான்.
0: நல்ல பாடல். அது நல்ல பாடல். நிலவே என்னிடம் நிலவே என்ன. வாழ்த்துக்கள். கடிகாரன் உடனே வந்துவிட்டார். ஒரு பாடலை சதீஷ்குமார் ஓடுவாருங்க பேராண்டி.
7: தாத்தா சொல்லாமத்தானே இந்த மனசு துடிக்குதுங்கிற பாட்டுக்கு தாத்தா.
0: கொண்டு வாருங்கள் ஐயா.
7: மனசுக்குள்ளே நாயே நட்சத்தம் நான் கேட்டேன் அந்த பாட்டு தாத்தா.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நாயே நட்சத்தம் கெட்டிக்காரன் அன்பு பேராண்டி கெட்டிக்காரன். அலி வந்து விட்டார். ஓடி வாருங்கள் அலி. முகமது அலி அவர்களே நீங்க நிப்பாட்ட உங்களோட தொலைபேசி துண்டிக்கப்படுங்க ஐயா. பேராண்டி கேட்டுக்கொண்டே இருக்க கூடாது. சரி என்றவுடன் நீங்கள் உடனே அளவை துண்டிக்கணும். இப்ப தலைப்பட்டு போயிடும். மற்றவர்கள் வர முடியாமல் இருக்கின்றார்கள். நீங்கள் தாமதிக்கிறதாலே இந்த டைமிங் தான் இது முக்கியம் ஐயா. அங்கே முகமது அலி ஒரு வாருங்கள். அலி கொண்டு வாருங்கள் பாடலை.
13: சுரேஷ்குமார் பாடல் பண்ணாரு. ஒன்ன ஒன்ன சொல்ல எடுத்து வந்தது சிந்தபில் பாடல். அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. பாட்டு
0: என்னையா
13: அதுக்கு
0: பாட்டு
13: ஐயா?
0: என்ன பாட்டு?
13: பாட்டு பாட்டு ஏ மனசு இழுக்குதா அந்த பாட்டு
0: ஐயா. கும்பகரத்தங்கையா பாடல். நல்லது. பாட்டு என் மனசு இழுக்குதா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
13: நன்றி.
0: பாடலை கொண்டு வருவனும் மஞ்சுளா கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் மஞ்சுளா.
11: ஆசை
0: வச்சேன் உண்மையில அந்த பாடல் அம்மா அந்த பாடல் கொண்டு வாருங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? சதீஷ் வந்து விட்டார். சதீஷ், சதீஷ்குமார் என்ன பாடல்?
2: நிலவே என்னிடம் நெருங்காது அந்த பாடலுக்கு
0: தாத்தா.
2: நிலவுக்கு என் மேல்
0: அந்த பாடல் வந்துவிட்டது. அந்த பாடல் வந்துவிட்டது. வேறொரு பாடல் உடனே எடுங்க. நிலவை வச்சு எடுக்கலாம்.
2: நிலவே நிலவே சரியம பதனி தாத்தா, நிலவே நிலவே சரியம பதனி பாடு.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் அனைத்தை துண்டித்துக் கொள்ளுங்கள். உடனே துண்டிக்க வேண்டும், உடனே துண்டிக்க வேண்டும். வணக்கம் ராஜ்குமார்.
14: வணக்கம் ஐயா. நாகப்பண்ணையா பாடின பாட்டுக்கு நிலவே சரிகம பதனி பாடு அந்த பாடல்.
0: அந்த பாடலை இப்பொழுது சதீஷ் பாடிவிட்டு போகின்ற.
14: அப்ப அவன இது பாட்டுக்கலாம் ஐயா. நினைவே என்னிடம் மயங்காத பாடிட்டாங்களா?
0: யாரையும் பாடிவிட்டார்கள். ஏன் நிலவிலேதான் நிக்கின்றீர்களா? இத்தனை பதங்கள் வந்து விட்டன. கொண்டு பாருங்க. சரி கொண்டு பாருங்க.
14: நன்றி.
0: நிலவு மலருமா அப்படி பாடலாமே. விட்டு விட்டீர்கள், சென்று விட்டீர்கள். ராஜ்குமார் போய்விட்டார். எங்கே நாகப்பன் வந்து விட்டார். பாருங்க நாகப்பன்.
15: மீண்டும் வணக்கம் ஐயா. நிலவு என்னிடம் நெருங்காதன்னு பாடினாங்க அந்த பாடலுக்கு பதில் பாட.
0: அந்த பாடல்
15: நெருங்கி நெருங்கி அழகும் போது
0: நெருங்கி நெருங்கி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடுவாருங்கள் மீண்டும்.
15: நன்றி நன்றி
0: நன்றி. எங்கே சதீஷ் ஓடுவாருங்கள். சதீஷ் குமார்
2: தாத்தா, மஞ்சுளம்மா பாட்டுக்கு பதில் பாட்டு தாத்தா. உண்மையில ஒரு கண்ணு போய் தில்லாலங்கடியோ, வந்தாலப்படி பொண்ணு ஏ தில்லாலங்கடியோ அந்த பாடல் தாத்தா.
0: நன்றி நன்றி நன்றி. ஓடிவாருங்கள் மீண்டும். இணைப்பை உடனே துண்டிக்க வேண்டும் நீங்கள். அடுத்த உறவு சந்தன் ராஜ் அவர்கள் வந்து விட்டார்கள். வாருங்கள் சந்தன்.
16: என் மேல் விழுந்த மலை துளியை எத்தனை நாளா எங்கிருந்தாய்?
0: அது அங்க முகத்துக்குலாம் இருந்ததுயா. வரையில சரியான கூட தான்
16: இருக்கிறதே
0: அதுதானே கேட்குறீங்க. என் மேல் விழுந்த மலை துளியே உலகம் இங்க இருந்தாய். நல்லது நல்லது நல்ல பாடல் நல்ல பாடல். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற பாடல். எங்கே நாகப்பன் வந்து விட்டார். பாருங்க நாகப்பன்.
15: நின்று வணக்கம் ஐயா. மனசுன்னு பாடினாங்க பாட்டு, அந்த பாட்டுக்கு பதில் பாடல். மனசு மயங்கும் மௌன கீதம்.
0: நல்ல ஒரு பாடல் அந்த பாடல். சிப்பிக்குள் முத்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
15: நன்றி.
0: அடுத்த பாடல் மஞ்சுளா வந்து விட்டார். மகளே கொண்டு வாருங்கள் மஞ்சுளா.
11: நிலவேன் வந்து சேர்ந்த பாட்டுக்குப்பா. நிலவே நீ நான் பார்த்த மூன்றாம் பிறை.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடல் கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். எங்கே முகமது ராபிக் வந்து விட்டார். முகமது ராபிக் கொண்டு வாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
17: பாடு நிலாவே கவிதை.
0: அது உண்மை அது உண்மை அது உண்மை. பாடுநிலாவே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாடுநிலாவே தேன் கவிதை. கெட்டிக்காரன். அடுத்த பாடல் அடுத்த பாடல் நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். வாருங்க நாகப்பன்.
15: இந்த வணக்கம் ஐயா. உண்மையில ஒரு கண்ணு பாடினாரு அந்த பாடலுக்கு தகுதி பாடல்.
0: நீங்க இரண்டு கண்ணுங்களா?
15: ஒரு ராஜா ராணியிடம்
0: ரெண்டு அண்ணாலையும் பார்த்து ஆசை வச்சுட்டாரு. ஒரு அண்ணாலே பார்த்துக்க இல்லையா?
15: வாழ்த்து
0: வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள். இங்கே ஃபாரூக் வந்து விட்டாரு. அவர் பிளைட்டை விட்டு எடுக்கவில்லை. பிளைட்லயே நிக்கிறாரு ரிட்டர்ன் டிக்கெட்டோட. ஃபாரூக் கொண்டு வாருங்கள். ஃபாரூக் மகனே. ஃபாரூக்
14: அப்ப ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சு அந்த பாட்டு.
0: எப்ப நட்டுறீங்களா ஆசையில பாத்திய கட்டி? அப்படிலாம் வச்சு கனகாலம் நினைக்கூடாதா? நீ ஊத்தி விட நீ வளர்த்து விட்டுருவானும். ஆசையிலே பாத்தி ஆசையெல்லாம் நிக்கிறார் அவர். ஆசை ஆசை பேராசை. எங்கே சதீஷ் பாருங்கள். பேராண்டி
2: தாத்தா, என் மேல் விழுந்த பனித்துளிங்கிற பாடலுக்கு பதில் பாட்டு தாத்தா.
0: கொண்டு வாருங்க.
2: பனி வீழும் மலர்வனம் உன் பார்வை உருவரம் அந்த பாடு தாத்தா.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். எங்கே நாகப்பன் வர வேண்டும்.
15: மீண்டும் வணக்கம் ஐயா. ஆசை ஆசையாய் இருக்கிறதே
0: அது தந்துவிட்டாரே இப்பொழுது சந்தன் ராஜ்.
15: சந்தன் ராஜ்
0: கொடுத்துட்டாரு.
15: பதில் பாடல். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி.
0: கெட்டிக்காரன் எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்கு கௌரி வந்திருக்கா மகளே. கௌரி வணக்கம். மகளே கௌரி வாருங்கள்.
18: மனசு மயங்கும்னு சொல்லிதினம்.
12: அந்த பிறகு மயக்கமா கலக்கமா
0: கட்டிக்காரு கட்டிக்காரு எல்லாரும்
12: பாருங்க போதும்
0: ஒரு பாடல்
12: தான்
0: மீண்டும் அழைத்து தான் பாட தரவணும் மகளே கட்டிக்காரு கட்டிக்காரு கட்டிக்காரு அடுத்தது சந்தன் ராஜ் வந்து விட்டார்
24: மானே உன் மங்கள சிப்பி உன் தாயே
0: மானே உன் மங்கள சிப்பி நல்ல பாடல்
24: ஒரு மங்கள சிப்பி உன் தாயே நன்றி வணக்கம் ஐயா
0: நன்றி நன்றி நன்றி சந்தன் ராஜ் மீண்டும் ஓடி வாருங்கள் அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் முகமது அலி கொண்டு அலி என்று முன்னர் நல்லா தான் இருக்கு அலி ஓடி வாருங்கள் என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்
18: ஐயா ரபிக்கு ஒரு பாடல் பண்ணா இருப்ப
0: தேன்
18: பூவே பூவே வா என்று தேட அந்த பாடல் ஐயா
0: தேன் பூவே பூவே வா வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் வாருங்கள் சதீஷ்குமார் வந்துவிட்டார் கொண்டு வாருங்கள் சதீஷ்குமார் என்ன பாடல்
19: தத்தா ஒரு ராஜா ராணி இடம் என்ற அந்த பாட்டுக்கு தத்தா ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள அந்த பாட்டு தான்
0: வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் நாகப்பன் வந்து விட்டார் கொண்டு வாருங்கள் நாகப்பன்
20: எந்த வணக்கம் ஐயா மானை ஒரு மங்கள சிட்டன்னு ஒரு பாடினாரு சந்தனராஜயா மகன் பாடல் மானே தேனே கட்டிக்குடி
0: அது வந்து விட்டதல்ல சொன்னேன் நான் கடிப்பிடிக்கிறேன் மானே தேனே அவர் தான்
20: இப்ப அலி பாடின பாட்டுக்கு பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்
20: தேன் மல்லி பூவே உண்டங்கள் பாட்டுறேன்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேன் மல்லி பூவே கொண்டு வந்து விட்டார் பாடலை கௌரி கொண்டு வாருங்கள் மகளே கௌரி வாருங்கள்
12: அப்பா பார்வையே போதும் என்று படிச்ச பாட்டுக்கு ஒன்றே குலமன்று பாடுவோம்
0: கட்டிக்காரே கட்டிக்காரே ஒன்றே குலம் என்று பாடுவோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எங்கே அடுத்தவர் வருகின்றார் சந்தன ராஜ் வந்து விட்டார் மீண்டும் சந்தன் ராஜ் கொண்டு வாங்க சந்தன் ராஜ்
24: சொல்லும் என் எண்ணங்கள்
0: அப்படிதான் அப்படியெல்லாம் போக விடக்கூடாதையா கவனமா இருங்கோ எங்கே செல்லும் என் எண்ணங்கள் அடுத்த பாடலை ஆனந்தன் மருகண்டீர்கள் வடலூர் இருந்து இணைச்சிருங்க பாருங்கள் வடலூர் ஆனந்தன் வணக்கம் வணக்கம் வடலூர் ஆனந்தன் வணக்கம் வடலூர் ஆனந்தன் இது செல்லுபடியாகாத நீங்கள் இப்படி அழைக்கக்கூடாது நீங்கள் இந்த ஒளி அளவில் வரக்கூடாது வீடியோ கால் அழைக்கக்கூடாது மன்னிக்க வேண்டும் பாருக் ஓடி வாருங்கள் வணக்கம் பாருக்
21: அப்பா ராஜா ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லப்பா
0: கட்டிக்கான் ராஜா கைய வச்சா ரோங்கா போது பாருக்கு சொன்னா சரியா தான் தரும் ஓகே நன்றி நன்றி நன்றி நன்றி அடுத்த பாடல் அடுத்த பாடலை கொண்டு வருகிறது யார் ராஜ்குமார் வந்து விட்டார் ஓடி வாருங்கள் ராஜ்குமார்
21: ஐயா மலைத்துலின்னு வந்ததுக்கு மண்ணில் சரிங்கம் உயிர் தெளிவு
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள் எங்கே மஞ்சுளா வாருங்கள் மகளே மஞ்சுளா மஞ்சுளா வர வேண்டும் அம்மா
12: சரி
0: ஒரு பாடல் தாருங்கள்
12: சரிகம பதனி எனும் சப்தஸ்வரநாதம் வயுடனே பயின்று வந்த
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பான பாடல் ஓகே சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் வணக்கம்
24: ராஜாவுக்கு எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லையா
0: அதுதானே ராஜா ராஜா ராஜா நான் கெட்டிக்காரன் ராஜா சந்தன ராஜா வாழ்த்துக்கள் அங்கே பாருக் மீண்டும் வந்து விட்டார் அவரு வந்து விட்டார் உடனே
21: கைப்பா கை வலிக்குது கை வலிக்குது மாமா அந்த
0: அதுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு கை வலிச்சா நான் கால் பிடிச்சு விடவா கை வலிக்கும் அப்பா கை வலிக்கும் வலிக்கும் அங்கே இருந்தால் அப்படித்தான் கை வலிக்கும் ராஜா கவனமாக இருங்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கும் என்று பார்த்தால் அது வேறு யாரும் நாகப்பன் அவர்கள் தான் வணக்கம் நாகப்பன் அவர்களே
20: வணக்கம் ஐயா கௌதி அம்மா பாடினாங்க ஒன்றே குழந்தை பாடுவோம்னு
0: ஆமா
20: அந்த பாடலுக்கு பதில் பாடல்
0: பாருங்கள்
20: பாடுவோர் பாடினால்
0: வாழ்த்துக்கள் பாடுவோர் பாடினால் ஆடத்தோணும் வாழ்த்துக்கள் இந்த பாட காலையில வந்த பாடல் அடுத்து ராஜ்குமார்
21: ஐயா அழகு அழகு பத்தி வந்தது அழகு ஆராதனை செய்கிறேன்
0: வாழ்த்துக்கள் அழகே உன்னை ஆராதனை செய்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை கொண்டு ஓடுவாருங்கள் சதீஷ்குமார் வந்துவிட்டார் பாடலை கொண்டு கொண்டு வாருங்கள் பேராண்டி. என்ன பாடல் சதீஷ், என்ன பாடல் பண்ணுவீங்க?
26: தேன்மல்லி பூவேங்கிற பாட்டுக்கு பதில் படுத்தா. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள சத்துதடி, அந்த பாட்டு.
0: முதல்ல மல்லி மல்லி ஜாதி மல்லி வந்தது, இப்பொழுது நீங்கள் செண்டு மல்லி கொண்டு வந்தீர்கள். கட்டிக்காரன் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
20: தேவன் கோவை தெய்வம் ஒன்று,
0: வாழ்த்துக்கள்.
20: அதே பாடலுக்கு பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
20: ஒன்றே குளம் என்று பாடுவோம் பாடினாங்கள், அந்த பாடலுக்கு பதில் பாடல்.
0: தேவன் தேவன் தேவன் கோவில்
20: ஒருவனே தேவன் என்று பாடுவோம் பாடினாங்க.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
1: கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியலையா.
0: இப்ப கையில வாங்கி வாயிலே போடல இருக்கையா.
1: வணக்கம் ஐயா.
0: கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல காதலி பாப்பா காரணம். கவுடி ஓடு வாருங்க, வாருங்க மகளே கவுடி. கட்டிக்காரி தேனே தென்பாண்டி மானி. நன்றி நன்றி நன்றி. தேனே தென்பாண்டி மா அங்கே அலி வாரார் அறிஞ்சவர்கள் விட மாட்டாருண்டு. அதே கொண்டு வாருங்கள் பாடலை.
1: ஐயா ராஜாஜி ராஜன் ராஜா ஒரு பாட்டு பண்ணாங்க ஐயா.
0: அதுக்கு நீங்க கொண்டாருங்க.
1: அந்த அந்த பாட்டுக்கு ராஜா என்பார் மந்திரி என்பார் அந்த பாடல் ஐயா.
0: அதை சதீஷ்குமார் பாடிச்சென்றாரே முன்பு ஒரு தடவை. கடவுளே காசால வாங்குறாங்க காசு முக்கிய கடை காசே தான் கடவுளடா நில பாடல் ஃபாரூக் கொண்ட பாடல் காசே தான் கடவுளா என்ற பாடலை தந்து செல்கின்றார். அவரை தொடர்ந்து வருகின்றார் கௌரி, மீண்டும் வருகின்றார். வாருங்கள் கௌரி.
4: தேனே தெம்பாண்டி மாணி என்ற பாட்டுக்கப்பா
0: கொண்டு வாருங்களம்மா.
4: தெம்பாண்டி சீமையிலே
0: கட்டிக்காரி ஒரே இடத்துல இருந்து பிடிச்சு போட்டார் பாடுற கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி வாழ்த்துக்கள். எங்க சதீஷ்குமார் வந்து விட்டார், வாருங்கள் சதீஷ்.
26: தாத்தா அழகே உன்னை ஆராதனைங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டு தாத்தா. உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவில்லை அந்த பாட்டு தாத்தா.
0: வாழ்த்துக்கள் கட்டிக்காரன் கட்டிக்காரன் சிறப்பான பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள்.
26: நன்றி நன்றி தாத்தா.
0: நன்றி நன்றி. எங்கே அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும் அன்பு உறவுகள். அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் கொண்டு வருகின்றார், வாருங்கள் நாகப்பன்.
20: மீண்டும் வணக்கம் ஐயா. இவரு பாடினாங்கல்ல தைரியமா பாடினாங்கல்ல.
0: ஆமா அவங்கள பாட்டுக்கு கொண்டு வாருங்கள்.
20: அதுக்கு பதில் பாடல் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு.
0: வாழ்த்துக்கள் சிறப்பான பாடல் பதில் பாடல். எங்கே சந்தன் ராஜ் கொண்டு வாருங்க ஐயா.
1: மண்ணில் இந்த காதல் என்று யாரும் இல்லையா.
0: அப்படியா, சரி
1: நன்றி வணக்கம்.
0: ஒத்துக்கொள்ளுகிறேன் ஒத்துக்கொள்ளுகிறேன். அடுத்த பாடல யார் கொண்டு வருவது? ராஜ்குமார் கொண்டு வருகிறார், வாருங்கள் ராஜ்குமார்.
5: ஐயா தேனு பத்தி தேன் சிந்து தேவானம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு தேன் சிந்து தேவானம் வாழ்த்துக்கள். கட்டிக்காரன் கட்டிக்காரன் வளர்ந்து கொண்டு வருகின்றீர்கள் வளர்ந்து கொண்டு வருகின்றீர்கள் வாழ்த்துக்கள். சதிய சோடி பாருங்க பேராண்டி. சரியா கொண்டு
26: காசேதான் கடவுளடாங்கிற பாட்டுக்கு பதில் படுத்த.
0: என்ன பாடு?
26: கடவுள் உள்ளமே கருணை இல்லமே அந்த பாடல்.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் இங்கே அடுத்த பாடல யார் கொண்டு வருகிறது? சந்தன ராஜ் கொண்டு வருகிறார் மீண்டும்.
1: என்னை என்று யார் அறிவார்கள்?
0: ஒருவர் நான் அறிவேன், உன்னை நான் அறிவேன், உன்னை நான் அறிவேன். நல்லது, உங்களே அறிய முறை இயலாத என்றாலும் பரவாயில்லை. அடுத்த பாடல் வந்து ஃபாரூக் தான் பிளைட்டை விட்டுட்டு நிக்கிறார் ஏர்போர்ட்ல வந்து.
5: கண்மணி ராதா.
0: ஓ காதல் நினைக்கிறார் இப்ப, ஆசை போய் காதல் வந்து விட்டது இப்பொழுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் காதல் நிலவே கண்மணி ராதா. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சந்தனராஜ் மீண்டும் கொண்டு வருகின்றார், வாருங்கள். வணக்கம் வணக்கம்.
1: மானே மானே அந்த பாடலையா
0: அப்படியா? அந்த பாடல், அந்த பாடல் மானின் இரு கண்கள் கொண்ட மானே வச்சாரு மானின், அந்த பாடல் வந்தது ஐயா, அந்த பாடல் வந்து விட்டது, பட்டு மாத்த வேண்டியானே
24: மான்குட்டியே புள்ளி, அந்த பாடல் வந்து விட்டது இல்லையா?
0: இல்ல மான்குட்டியே வரவில்லை.
24: சரிங்க, நன்றி நன்றிங்க.
0: யார் கொண்டு வந்த மான்குட்டியே? கொண்டு வரவில்லை. அடுத்தது மஞ்சுளா வாருங்க. மஞ்சுளா வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் கொண்டு வாருங்கள் பாடலை. அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டார் நாகப்பன் அவர்கள். வாருங்கள் நாகப்பன்.
20: காதல் கிளிய கண்மணி
0: ராதாங்க,
20: பதில் பாடல். கண்மணி நில்லு காரணம் சொல்லு.
0: கண்மணி நல்லது அந்த பாடல். அடுத்த பாடல யார் தரப்போகுது? சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். சந்தன் ராஜ் கொண்டு வருகிறார். வணக்கம். சரியா, 180 பாடலை தந்திருக்கிறீர்கள். 180 நிற்கின்ற, இன்னும் 180 பாடல் வர வேண்டும். நான் உண்மை சேர்ந்தமில்லை. கட்டிக்காரர்கள் விரைவாக செல்லுகிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவார் நாகப்பன் அவர்கள். கொண்டு வருங்க நாகப்பன்.
20: மீண்டும் வணக்கம் ஐயா. சங்கராஜ் ஐயா மான்குட்டி பாடல் பாடல். மான்குட்டி இப்போது என் கையிலே மான்மட்டம் இல்லாமலே.
0: ஆயுதம் மானை விட குட்டியை பிடிச்சு போடுவீங்களா? சரி மான்குட்டி,
20: நன்றி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவு சந்தன ராஜ் தான் வருகிறது. எங்கே அடுத்தவர்கள் வர வேண்டும்? சுலங்குகிறீர்கள்.
24: ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தையா?
0: அது ஒரு வருஷம் சில விட ரெண்டு வருஷம்
24: சொல்லுங்க.
0: உமையல் திருசான பேச மாட்டார்கள் தானே. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் கொண்டு வந்து தந்து விட்டு சொல்கின்றார். அடுத்த பாடலை தர வருகின்றார் எங்களுடைய ஃபாரூக். மீண்டும் வருகின்றார். வாருங்கள் ஃபாரூக். எங்கே ஃபாரூக் கூட வாருங்கள்.
21: உள்ளம் ஆமை, அந்த பாட்டுப்பா. உள்ளம்
0: அது பொல்லா சாமான். ஆமை என்ன? உள்ளம் என்பது ஆமை. வாழ்த்துக்கள். உள்ளம் என்பது நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். ஃபாரூக் வந்து செல்கின்றார் இப்பொழுது. அடுத்தவர் சதீஷ்குமார் வருகின்றார். வாருங்கள் சதீஷ்.
3: தாத்தா மண்ணில் இந்த காதல் என்ற பாட்டுக்கு முதல் பாட்டு தாத்தா.
0: வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள்.
3: இந்த மின்மேனிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது அடி கண்ணே, அந்த பாடல் தட்ட.
0: வாழ்த்துக்கள். கட்டிக்காரன், கட்டிக்காரன். அடுத்த பாடலை மஞ்சுளா கொண்டு வருகின்ற. வாருங்கள் மகளே மஞ்சுளா.
6: கடவுள் உள்ளமே பாடல்ப்பா. கடவுள் ஒரு நாள் உலகைத்தான தனியே வந்தாராம்.
0: அவர் தனியே வந்த என்ன செய்யறார்? சரி, தனியே கடவுள் ஒரு நாள் உலகைக்கான. வாழ்த்துக்கள். சிறப்பான பாட்டு. அடுத்த உறவு வர வேண்டும். ராஃபிக் வந்துவிட்டார். வாருங்கள் ராஃபிக்.
8: ஒரு நாளும் உன்னை மறவாத, அந்த பாடலையா?
0: ஒரு நாளும் உன்னை மறவாத, நல்ல ஒரு பாடலை தேடிக்கொண்டு வந்திருக்க. வாழ்த்துக்கள் ராஃபிக் உங்களுக்கு. உங்களுடைய வரவு சரியான பலவீனமாக இருக்கின்றது. விரைவாக வந்து பாடல்களை
24: கொடுங்க.
0: இடிச்சாலிக்கொண்டு வர வேண்டியதான். எல்லோரும் வருகிறது போல
24: 100 தரம் போட்ட வரலையா?
0: அது 200 தரம் போட்டவனுக்கும் கிடைக்கலையாம் ஐயா. உங்களுடைய வானொலி இவ்வளவு பிஸியா இருக்கின்றது உங்களாலயா? கொண்டு வாருங்க. அடுத்த பாடலை கொண்டு வாருங்க. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். எங்க அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறது? ராஜ்குமார் வந்து விட்டார். வாருங்கள் ராஜ்குமார்.
21: ஐயா கண்மணி நம்ம முடிச்சது இல்லீங்க.
0: ஆமா,
21: கண்மணியே காதல் என்பது கற்பனையோ.
0: அந்த பாடல் வந்து
21: பாடல் இல்லையா?
0: அந்த பாடலை ஒரு தந்து ஒரு பாடலை கூறுங்கள்.
21: கண்மணி, கண்மணி அன்போட காதல நான் எழுதும்.
0: குணா, குணா வந்து விட்டார். கண்மணி அன்போடு
21: காதலன்.
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன் பாடல் பிடிச்சு.
21: நன்றி நன்றி நன்றி.
0: தங்கே சதீஷ்குமார் வாருங்க. பேராண்டி
3: தாத்தா மண்ணில் இந்த காதல், அந்த பாட்டுக்கு பதில் பாடு தாத்தா.
0: கொண்டு வாருங்கள் ஐயா.
3: காதல் காயங்களே நீங்கள் ஆருங்களே சோக நெஞ்சங்களே, அந்த பாடல் தாத்தா.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. எங்கே மகளே கௌரி வந்து விட்டார். கௌரி கொண்டு வாருங்களா?
7: காசுதான் கடவுளை பாண்ட பாட்டுக்கு காசு துட்டு மணி மணி
0: அட்ரா கட்டில நான் கெட்டிக்கார இது பேட்டி சொல்லி தந்த பாடலாம் இருக்கலாம் காசு மணி துட்டு வாழ்த்துக்கள் ஓடி வாருங்க ஓடி வாருங்க கெட்டிக்காரி கெட்டிக்காரி எங்க சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள் ஐயா
24: கடவுள் அமைத்து வைத்த மேடையா
0: கடவுள் கல்யாணம் ஆமா கடவுள் அமைத்து வைத்த மேடை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் ஃபாரூக் அவர் ஏர்போர்ட்லயே நிக்கிறார் திரும்பி போகாமல் கொண்டு வாருங்கள்
21: ஒரு நாள் படிச்சாருல ஒரே நாள் அப்படி படிக்கிறேன்
0: அட்ரா சாக்கியம் விடாதீங்க விடாதீங்க ஒரே நாள்ல இந்த வெற்றி எடுக்க வேண்டும் ஒரே நாள் அடுத்தது அடுத்த பாடலை யார் கொண்டு வருவார் நாகப்பன் வந்து விட்டார் நாகப்பன் பாருங்கள்
9: வணக்கம் ஐயா சந்தனராஜையா பாடலாம் ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம்
0: காத்திருந்தேன்
9: பதில் பாடல் ஒரு வருஷம் காத்திருந்தா கையில்
0: ஒரு வருஷம் ஒன்பது மாதம் போதும் ஐயா
9: நன்றி நன்றி
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் மஞ்சுளா வாங்கம்மா மஞ்சுளா
7: தன்மணி ராதான்னு ஒரு பாடல் வந்ததுமா
0: அது என்ன பாடல்
7: ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே
0: ஓ ராதையின் நெஞ்சமே நல்ல பாடல் நல்ல பாடல் ராதையின் நெஞ்சமே என்ற பாடல் கொண்டு வந்து விட்டீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அடுத்த பாடலை நாகப்பன் தான் கொண்டு வருகின்றார் வாருங்கள் நாகப்பன்
9: எந்த வணக்கம் ஐயா கண்மணி அன்போட காதலன் பாடினாங்க அதுக்கு பதில் பாடல் காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானா
0: நாகப்பன் அவர் என்று பேசுறாரு காதல் காதலன் வாழ்த்துக்கள் எங்க சந்தன்ராஜ் சந்தன்ராஜ்
24: கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதியா
0: மேடைய முதல் கொடுத்து இப்ப கடம வாழ்க்கை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றது கொண்டு வந்திருப்பவர் வேறு யாரும் இல்ல செல்வகுமார் நீண்ட நேரத்தின் பின் செல்வகுமார் வாருங்கள் செல்வகுமார் கொண்டு வாருங்கள்
10: வணக்கம் தான் கடவுள்னு ஒரு பலம் வந்து கடவுளே கல்லானார் அந்த பாடல்பா நன்றி
0: கடவுளே
10: எடுத்துக்கலாமா
0: நல்லது
10: நன்றி
0: கடவுள் ஏன் கல்லானார் வாழ்த்துக்கள் அடுத்த பாடல் சந்தன்ராஜ் தான் பெருங்க கொண்டு வாருங்க சந்தன்ராஜ்
24: பாப்பா பாடும் பாட்டு கேட்டு நீயும் தலையாடியா நாகப்பன் பாட்டுக்கு
0: ஆமா நன்றி பாடும் பாட்டு கேட்டு தலையாடும் வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள்
13: நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் மனநாளாம்
24: அந்த பாடு
0: ஆர்மை ஆர்மை சிறப்பு சிறப்பு எங்கே நாகப்பன் பாருங்கள்
9: மீண்டும் வணக்கம் ஐயா செல்வகுமார் ஐயா கடவுள் ஏன் பண்ணாரு அந்த பாடலுக்கு பதில் பாடல் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் யாரும் இல்லை
0: வாழ்த்துக்கள் ஏன் என்ற கேள்வி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் கொண்டு
24: கடவுள் தந்த அழகிய வாழ்வுயா
0: ஓ அது கடவுள்
24: நன்றி
0: வாழ்த்துக்கள் மாயாவி கடவுள் தந்த அழகிய வாழ்வு வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை நாகப்பன் தான் கொண்டு வருகின்றார் கொண்டு வாருங்க நாகப்பன்
9: அதே பாடலுக்கு பதில் பாடல் ஏன் ஏன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன்
0: அது கேள்வியாத்தான் இருக்கிறது இன்னமும் ஏன் ஏன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏன் வாழ்த்துக்கள் எங்கே ராபிக் வந்து விட்டார் ஓடுகாரங்கள் ராபிக்
22: கடல் கடல் அமைச்சு பதிவுபட்டையா கடல் மீது உன்னை கைவிட மாட்டேன்
0: கெட்டி காரன் சத்தியம் பண்ணி சொல்லுகிறார் கைவிட மாட்டேன் வாழ்த்துக்கள் எங்கே சந்தன் ராஜ
24: அழகிய விழி எழுதி 60 கலையும் எழுதிய திருமகளையா
0: அழகிய புடியில 60 கலையும் கலைகள் சார் அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள் அவர் வேறு யாரும் இல்லை கௌரி தான் பாருங்கள் கௌரி
7: கௌரி காசு பணம் மணி என்ற பாட்டுக்கு பணம் என்னடா பணம் பணம்
0: கெட்டிக்காரி கௌரி கெட்டிக்காரி பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் பணம் என்னடா பணம் பணம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றது சதீஷ்குமார் வந்திருக்கின்றார் சதீஷ் கொண்டு வாருங்கள் சதீஷ்
23: தத்தா கடவுள் ஏன் கல்லானார் இந்த பாட்டுக்கு தத்தா ஏன் என்ற கேள்வி என்று கேட்காமல் யாரும் இல்லை அந்த பாடல்
0: இப்பொழுது நாகப்பன் தந்திருந்தார் பேராண்டி வேறு
26: பாடுத்தாருங்க. வேற பாடு. கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன,
0: சிறப்பான ஒரு பாடல், சிறப்பான பாடல். உடனே எடுத்து விட்டான் கெட்டி காரன் என்று பேராண்டி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றது? செல்வகுமார் கொண்டு வாருங்கள். செல்வகுமார்
2: வணக்கம்பா. அப்ப பாட்டுன்னு ஒரு பதம் வந்துச்சுப்பா, அந்த பதத்துக்கு வந்து பாட்டு ஒரு பாட்டு அந்த பாடல் தான்.
0: பாட்டு ஒரு பாட்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வடலூர் ஆனந்தன், நீங்க மீண்டும் மீண்டும் அழைக்கின்றீர்கள், உங்கள் அழைப்பு என்னிடம் கிடைக்கவில்லை, என்ன காரணம்? எங்கே இருந்து அழைக்கின்றீர்கள்? வடலூர் ஆனந்தன், வடலூர் ஆனந்தன், உங்களுடைய நீங்கள் வீடியோ கால் எழுந்து இருக்கிறீர்கள், அதனால தான் வருவதில்லை. அப்படியே வந்தால் இங்கே நீங்கள் இணைய முடியாது, இணைய முடியாது ஐயா. நீங்க வீடியோ கால் இருக்கக்கூடாது.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் நாகப்பா.
2: பணம் என்னடா பணம், பணம் பண்ணுங்க. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே,
0: பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பந்தியிலே. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள்.
2: பார்த்து அறிந்து
0: அருமையான ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல் தந்தீர்கள். வாழ்த்துக்கள் நாகப்பன். அங்கே அடுத்தது வந்து விட்டு ஃபாரூக், அவர் அங்கே ஏர்போர்ட்லயே நிக்கிறார், திரும்பி போகவில்லை.
2: கடவுள் தந்த வாழ்வு, வாழ்வே மாயம் அந்த
0: பாடல். அந்த அளவுக்கு வந்துட்டு ஐயா, வாழ்வே மாயம் உணர்ந்து விட்ட, ஞானம் பிறந்து விட்டது. வாழ்வே மாயம் நல்ல பாடல தந்திருக்கீர்கள் ஃபாரூக். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றது? அடுத்த பாடலை கொண்டு வந்திருப்பவர் யாரும் இல்லை, எங்களுடைய மஞ்சுளா தான் வந்திருக்காரு. வாருங்கள் மஞ்சுளா.
11: கலைன்னு ஒரு பாடல் வந்ததுப்பா. கலையே உன்பி கூட கவி பாடுது.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு பாடல். கலையே உன்பி கூட கவி பாடுது, நல்ல பாடலை தந்திருக்கார், நல்ல பாடல் மகளே. அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? செல்வகுமார் மீண்டும் வந்து விட்டார், சூடு பிடித்திருக்கின்றது. வாழ்த்துக்கள்.
26: அப்ப நாள் அப்படின்னு ஒரு பாடம் வந்துச்சுப்பா, நாள் நல்ல நாள் அந்த பாடல்பா.
0: நல்லது, நல்லது. கட்டிக்காரன், கட்டிக்காரன், கட்டிக்காரன், கட்டிக்காரன். அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? சந்தனராஜ் கொண்டு வருகின்றார். வாழ்த்துக்கள் சந்தனராஜ். வணக்கங்கள் சந்தனராஜ்.
14: நான் பிறந்தது தனியா, மண்ணில் வளர்ந்தது தனியா. நன்றி, வணக்கம் ஐயா.
0: அப்படி இல்ல வந்து விடுவோம். சரி, நான் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் பிறந்தது தனியா. எங்கே அன்பு மகள் கௌரி வந்து விட்டார். வாருங்கள் கௌரி.
15: பாட்டு ஒரு பாட்டு என்று பாடலேப்பா. ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடி.
0: ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடி. வாழ்த்துக்கள். ஒரு வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். முகமது ராவி கொண்டு வருகின்றார். வாருங்கள் ராவி.
16: ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவையா.
0: நல்ல நிலவா இருந்தான், நல்ல வெளிச்சம்
16: என்ன.
0: நாள் இரவு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்க மஞ்சளா கொண்டு வாருங்கள் மகளே, கன்னியாகுமரியில இருந்து மஞ்சளா.
11: ஏன்னு சொன்னாங்களா அதுக்கு பா, ஏன் ஏன்
0: அந்த பாடல் வந்து விட்டது. அந்த நாகப்பன் அந்த பாடல் தந்திருந்தார் வேற ஒருத்தர். ஏன் ஏன் நாகப்பன் தான் தந்திருந்தார். அங்க வேற ஒரு பாடுத்தாருங்க மஞ்சுளா. மஞ்சுளா
11: கிண்ணத்தில் கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன்.
0: கெட்டிக்காரை உடனே எடுத்து விட்டாள் இன்னொரு பாடலை தேன் வடித்து. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கே அடுத்து மீண்டும் நாகப்பன் ஐயா வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன் ஐயா அவர்களே. நாகப்பன் வணக்கம். நாகப்பன் வணக்கம். இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பாடல்களை விரைவாக தந்து கொண்டிருங்கள். விரைவாக முடிவடை நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இது ஒருவருடைய அழைப்பு துண்டிக்கப்படவில்லை, அதனால் இங்கே நாங்கள் கடினமாக இருக்கின்றோம். எல்லோருடைய இணைப்பும் தடைக்கப்பட்டு போயிடுச்சு. இங்கே நாகப்பன் அவர்களே கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. முதல் அணைப்பு கட் ஆயிடுச்சு, திரும்ப
0: கிடைச்சிருக்கோம்.
2: அவரு சதீஷ்குமார் பாடினாரு, கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்னன்னு அந்த பாடலுக்கு பதில் பாடம்
0: கொண்டு வாருங்கள்.
2: ஈரத்தாமரை பூவு இதழில் எத்தனை சாரங்கள்.
0: வாழ்த்துக்கள். ஈரத்தாமரை பூவு என்பது கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. இணைப்பை துணித்துக் கொள்ளுங்கள். அடுத்த உறவு யாராக இருக்கும்? வணக்கம், வணக்கம். வடலூர் ஆனந்தன் அவர்களே, வணக்கம். வணக்கம். உங்கள் தொலைபேசி எனக்கு இணைக்கப்படவில்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை. 3-4 தடவை வந்து விட்டீர்கள், உங்கள் இணைப்பு கிடைக்கவில்லை ஐயா. விரைவாக செல்லும் இந்த பகவமான ஒரு நிகழ்வு நிகழ்ச்சியை அடைந்து வாருங்கள். வணக்கம் வடலூர் ஆனந்தன் அவர்களே, வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். வடலூர் ஆனந்தன் அவர்களே, முதலாம் முறை வணக்கம் வடலூர் ஆனந்தன் அவர்களே, உங்கள் இணைப்பு எனக்கு வரவில்லை, அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் சதீஷ்குமார்.
4: வணக்கம் தாத்தா. பாட்டு ஒரு பாட்டுங்கிற பாட்டுக்கு பதில் பாடுதா
0: கொண்டு வாருங்கள்.
4: பாட்டு ஒன்னு
0: பாட்டு வந்துட்டு தங்கா கும்பகரை தங்கையா பாடல் வந்து விட்டது ராசா. இன்னொரு பாடு தாருங்க.
4: பாட்டு பாடவான்
0: கட்டிக்காரன்,
4: பேசவன்
0: கட்டிக்காரன், உடனே எடுத்து விட்டான் கட்டிக்காரன். வாழ்த்துக்களின் பேராண்டி. அடுத்து சந்தன் ராஜய்யா வரல. சந்தன்
5: அந்த பாடலியா
0: ரோஜாவோட வந்து விட்டோம். சரி, நல்லது நல்லது சந்தன் ராஜ். அடுத்த பாடலை கொண்டு வரும் யாரா இருக்கும் பாரு. ஏர்போர்ட்டை விட்டு வந்து

0: வணக்கம். வழி பிறந்திருக்கும்
1: மீண்டும் வணக்கம் ஐயா. சதீஷ்குமார் பாட்டுன்னு பாடினா அந்த பாடல் கவிப்பாடல் பாட்டு ஒண்ணு நாம் பாடத்துமா பால் நிலவை
0: பாருங்க பாருங்க நல்ல பால் நிலவை பாருங்க. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் வந்து விட்டார். சந்தன்ராஜ்
2: கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம்யா.
0: கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் எங்கே ராஜ்குமார் உடையாருங்கள்.
3: ஈரமான ரோஜாவை பாடிட்டாங்களே
0: இரண்டு பேர் கொண்டு வந்து விட்டாங்க அந்த பாடல. நீங்கள் வேறு கொண்டு வாருங்கள்
3: எடுத்துட்டு வட்டங்களா.
0: ரோஜா ஆண்டு பாடல் ரோஜாவில் வரலாடியா என்ன என்ன பாடல்.
3: ரோஜா ரோஜா ரோஜா
0: ரோஜா ரோஜா ரோஜா
3: ரோஜா
0: ராஜ்குமார் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராஜ்குமார் வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய எங்களோட தொடர்பு நன்றாக இருக்குது ராஜ்குமார். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கார் யார் என்றால் இங்கே ராஜ்குமாரை இந்த இடத்திலேயே கிட்டவும் காணியா கொண்டு வாருங்கள். கௌரி கொண்டு வாருங்கள் மகளே.
4: ஒரு தேவதை வந்து விட்டால் என்ற பாடலுக்கு என்னை சுற்றுமாவி
0: கட்டிக்காரி தேவதை இளம் தேவி. வாழ்த்துக்களம்மா. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். சதீஷ் வந்துவிட்டார். சதீஷ்குமார் கொண்டு வாருங்கள்.
5: தாக்கா ஈரமான ரோஜாவிங்கிற பாட்டுக்கு தாக்கா. ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் அந்த பாட்டு தாக்கா.
0: அப்படியா ரோஜா ஒன்று முத்தங்களுக்கு நேரமா. சரி முத்ததை ரோஜா ஒன்று முத்தங்களுக்கு நேரம். வாழ்த்துக்கள் சதீஷ் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வந்து யாரா இருக்கலாம். சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். பாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் முதல் வந்தவர் இணைப்பை துண்டிப்பதற்கு முதல் வந்தால் இப்படித்தான் ஏற்படும். சந்தன்ராஜ் மீண்டும் ஃபாரூக் பாருங்கள் மீண்டும்.
3: நேரம் வந்தாச்சு நல்ல நேரம் வந்தாச்சுப்பா.
0: நல்ல நேரம் வந்துடுதா. சரி நல்லது ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே சந்தன்ராஜ்
2: சொன்னால் புரியுமா.
0: ஓ பொண்ணு மணியா. நேரம்
2: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் நெஞ்சுக்குள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா
6: பாட்டு பாட்டுன்னு ஒரு வார்த்தை வந்ததுப்பா.
0: ஆமா என்ன பாடல் கொண்டு வர போன்ற அதுக்கு கொண்டு வாருங்கள்.
6: பாட்டு பாட வாய் எடுத்தேன் ஏலேலோ.
0: ஓ பாட்டு பாட வாய் எடுத்தேன் ஏலேலோ அந்த பாடல். சரி பாட்டு பாட வாய் எடுத்தேன். வாழ்த்துக்கள் அம்மா வாழ்த்துக்கள் மகளே கொண்டு வாருங்க. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள். அடுத்த பாடலை கொண்டு வருபவர் யாராக இருக்கலாம். நாகப்பன் வணக்கம். நாகப்பன்
7: வணக்கம் ஐயா. உங்க கௌரி அம்மா பாடினாங்க தேவதை இளம் தேவின்னு அந்த பாடலுக்கு பதில் பாடல்
0: வாருங்கள்.
7: தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்த சொல்லிவிடமா.
0: தேவி ஸ்ரீதேவி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் இருந்தது சதீஷ்குமார் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் சதீஷ்குமார். சதீஷ் என்ன பாடல். சதீஷ் சதீஷ்குமார் என்ன பாடல் உங்களுக்கு. உங்களுக்கு இணைப்பு தொடர்பு இல்லாமல் இருக்கின்றது. என்ன காரணம். அலி வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் அலி. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் அலி. அலி கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
2: ராகம் நானேதான் தாளம் நானேதான் அப்படிங்கிற பாடலையா.
0: ஓ ராகம் நானேதானா.
2: நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி சந்தன்ராஜ். அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கும். நாகப்பனாக இருக்கின்றது. நாகப்பன் பாருங்கள்.
7: மீண்டும் வணக்கம் ஐயா. மஞ்சுளா அம்மா பாட்டுன்னு பாடினாங்க அதுக்கு பதில் பாடல். பாட்டொன்றை கேட்டேன் பரவசமான.
0: ஓ
7: நானதை பாடவில்லை.
0: எங்க பாடாட்டி வேறு யார ஐயா பாடு. நீங்க தானே பாடினீங்கள். சரி பாட்டொன்று கேட்டேன் பரவசமான. 200வது பாடலை நாகப்பன் அட்டி பிடிச்சிருக்கின்றார். வாழ்த்துக்கள் நாகப்பன் உங்களுக்கு. சதீஷ் கொண்டு வாருங்கள்.
5: தாத்தா தேவதை இளம் தேவி அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு தாத்தா.
6: தேவி தேவி
5: தேடினேன் முனையே அந்த

0: வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் நல்ல பாடல் உண்டு, காற்றலுக்கு வராது. எங்க சந்தன்ராஜ்
1: உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போடாதே.
0: அதை யாரையா உணர்கிறார்கள்? ஒருவரும் உணர்கிறார்கள் ஐயா. உன்னை அறிந்தால் நானும் தான், நீங்களும் தான். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். அடுத்து அலி கொண்டு வாருங்க. என்ன பாடுற அலி?
1: வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு கௌரி வந்து விட்டார். கௌரி பாருங்கள்.
2: பாட்டு பாடவா ஏழையில வந்த பாட்டுக்கப்பா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கடிகாரி, கடிகாரி. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடல மஞ்சுளா மீண்டும் வருகின்றார். வாருங்க மஞ்சுளா.
3: பால் நிலவை கேட்டு பாண்டங்கள் அதுக்குப்பா. பால் மனம் பூமனம் பாவை மனம்.
0: ஓ நல்ல பாடல். பால் மனம் பூமனம் பாவை மனம். இது ஆண்டு ரோஜாக பூமணம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நாகப்பன் கொண்டு வந்திருக்கார். பாருங்க நாகப்பன், நாகப்பன் பாருங்கள். தடையில நிக்கின்றதுதான் பிரச்சனையா இருக்கு. ஒரு வழியில வரும் பொழுது பாரு பண்ணிவிட்டாரு. பாரு
4: ஹலோ. ஒரு நாள், ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ அந்த மாதிரி.
0: ஆமா ராவிக்கு என்ன பாடல் கொண்டு வந்தீங்க நீங்கள்?
4: யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ.
0: ஆமா அதுக்கு என்ன பாடல்? அதான் பாடல்.
4: ஒரு நாள்
0: நேரத்தை
5: பத்தி சொன்னாங்க. நேரம் இது நெஞ்சில் ஒரு அந்த பாடல்.
0: நேரம் இது, நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு. நேரம் இது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலையா கொண்டு வருகிறீர்கள்? சதீஷ்குமார் ஓடி வாருங்கள். சதீஷ்குமார்
1: தாத்தா உன்னை அறிந்தால் பாட்டுக்கு பதில் பாட்டு. தாத்தா உன்னை காணாமல் அந்த பாடல் தாத்தா.
0: நல்லது, நல்லது, நல்லது. உன்னை காணாமல் நானே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் பாரூக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் பாரூக்.
5: பால் பால் பால் வண்ணம் பருவம் கண்டேன் அந்த பாட்டு.
0: கண்டுட்டீங்கள் பால் வண்ணத்தை. கட்டிக்காரன், கட்டிக்காரன். வாழ்த்துக்கள். பால் வண்ணம் அவ்வளவு வெள்ளையா கண்டுட்டீங்க. பால் வண்ணம் கண்டு நல்லது. ராஜ்குமார் மீண்டும் வருகின்றார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார். வாழ்த்துக்கள் ராஜ்குமார். உங்களுக்கு
5: ஐயா காதல் முடிஞ்சது பாத்தீங்களா ஐயா?
0: அதுக்கு ஒரு பாடலா கொண்டு வாருங்கள்.
5: ஆமா காதல் காயங்களே நீங்கள் ஆருங்களே.
0: அந்த பாட்டு ஒரு தடவை என் பேரன் சதீஷ்குமார் பாடியிருந்தார்.
5: சரி இது இந்த பாருங்கயா. காதல் வந்ததும் கண்ணீர் உள்ளம் யாருக்கும் தெரிவதில்லை.
0: ஒரு பேருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது.
5: கண்டுபிடிச்சீங்க, நன்றி.
0: சந்தனராஜா இருக்கின்ற.
1: உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன்.
0: உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதைகள் நான் எழுதுவேன். நல்ல பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். அடுத்த உறவு யார்? பாரூக் தான் வந்திருக்கின்றார். வணக்கம் பாரூக். பாரூக் பாருங்கள்.
5: அப்பா கவிதையே தெரியுமா?
0: இல்ல எனக்கு தெரியாது ஐயா. கவிதையே தெரியுமா? நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாரூக், பாரூக் தந்து விட்டார். பாரூக் அடுத்த பாடலை தருகின்றார். சதீஷ்குமார், சதீஷ்குமார் கொண்டு வாருங்கள்.
1: தாத்தா ஒரு நாள் யாரோ என்ற பாட்டுக்கு. தாத்தா
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் சதீஷ், கெட்டிக்காரன். அடுத்த பாடலை கொண்டு வருகிறார். அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் கௌரி. கொண்டு வருகிறார் கௌரி.
2: பால் நிலவு எந்த பாட்டுக்குப்பா? நிலவு பாட்டு, நிலவு பாட்டு கேட்டேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இங்கே சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ்
1: வண்ணம் கொண்ட வெண்ணிலவி. வானம் விட்டு வரவேயா?
0: வரமாட்டது ஐயா அது. வண்ணம் கொண்ட வெண்ணிலவி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.